கங்காதரே சுலலிதனவ யௌவனாரம்ப சந்திரோதயோத்வேல லாவண்ய துக்தார்ணவாவிர்பவத்கம்பு பிம்போக பிருத்கந்தரே சத்கலா மந்திரே மந்தரே திவ்யரத்ன பிரபாபந்துரச்சன்னஹாராதிபூஷ சமுத்

நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 15 தேதி, திருவள்ளுவராண்டு 2057 வைகாசி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 5 தேதி வெள்ளிக்கிழமை. இனி சக்கரவாகம் ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

ஊழால் நன்மைகள் விளையும் போது அவற்றை நல்லவையாக காண்பார்கள். அவற்றை நல்லவையாக காண்பவர்கள் அஃது இல்லாத கேடு காலத்தில் துன்பப்படுவதுதான் எதற்காக?

இனி திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல இன்னைக்கு என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். 6:10 எனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். 6:15 தெய்வீக கீதங்களின் சங்கமமாய் ஆனந்தராகம். 6:35 கேள்வி நேரம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் காந்தி அஞ்சலி, சேவை செய்திகள், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியவை இடம்பெறும். எட்டு திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இயற்கையே உயிரே. உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்பு தொடர். கடல் நிலம் உணவு பாலம். கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி சந்தானம் அவர்களுடன் நேர்முகம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் சி ராஜா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. 10:00 உற்சாகமூட்டும் பாடல்களோடு போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள் பிரியம் பிரியசகி திரைப்படங்களிலிருந்து. 11:00 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. 12:10 மங்கையர் உலகத்தில் சூழலும் நானும். 12:50 பாப்கார்னர். ஒரு மணிக்கு மதுரகீதம். 1:45 மாநில செய்திகள். பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள். இரண்டு கனிந்த வாழ்வு பெருகமணி இப்ராஹிம் அவர்களின் அனுபவ பகிர்வுகள். இசைத்தூரல் வரும் 3:00. 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்கமாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5:00. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதலலி வரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். இதில் தடை அதை உடை புள்ளினம் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனர் எஸ் பி சிவபிரசாத் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகத்தில் வாழையில் புதிய ரகங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள். இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 10:00 ஞாபகம் வருதே. இனி முதலலி வரிசையில் எஃப் எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 8:00 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் நாள் சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திகா ராஜா அவர்கள்.

0: 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சிஎஸ்டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு அரங்கிசையில் ரெட்டியூர் ஆர் எம் சிவவடிவேல் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வரம், குமாரவயலூர் ஆர் நல்லுக்குமார் தவில். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். 12:10 சங்கீத சாரலில் பாலாஜி சங்கர் அவர்கள் பாடியுள்ள பாட்டு. மாலை 5:30 என் சிஇஆர்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திமடல். 9:15 செய்திச் சுடர். பத்து மணிக்கு அரங்கிசையில் டாக்டர் சி சிட்டிபாபு அவர்கள் வாசித்துள்ள வீணை, குருவாயூர் துரை மிருதங்கம், பாலக்காடு சுந்தரம் கடம். தொடர்ந்து இணைந்திருங்கள் எமது திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு. இனி கேட்கலாம்
1: நேரம் காலை 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இனி தொடர்வது பாரதிப்பன்.

0: constitutional scholars whose contributions to parliamentary and constitutional discourse enriched the society. World Environment Day is being celebrated across the globe today. It has been observed on 5th June every year since 1973 as part of the United Nations Environment Programme to build awareness to save life on Earth. The day is observed to raise global awareness to take positive environmental action to protect nature and the planet Earth. On the occasion of World Environment Day, Union Minister for Environment, Forest and Climate Change Bhupendra Yadav and Minister of State Kirti Vardhan Singh will participate in a tree plantation program. India will take on arch rivals Pakistan in the semi-final of the men's under 18 Asia Cup hockey tournament at Kakamegara Hockey Stadium in Japan today. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி நேரம் 6:10.
2: இனித்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும் உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும் இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நோயின்றி நூறாண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம் இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால் எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள் எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது, அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புற தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மைகெட்டு நிலம் மலடாகும் தன்மையே பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டிடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டிடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழிய செய்வோமே.

0: பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: நாம் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு.

வாழ்வில் எத்தனை பிரச்சனைகள் ஒன்றாக வந்தாலும் பயப்பட வேண்டாம். நம்மை உண்மையாக வழிநடத்தும் இறைவன் நம் அருகில் இருக்கும்போது எப்படிப்பட்ட இருளான பாதையையும் கடந்து செல்ல முடியும். நம் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கும் இறைவனை மனதார துதிபாட வருகிறது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் ஆனந்த ராகம். முதலில் ஜெயலலிதா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 6:22. நாம் இணைந்திருக்கிறோம் பக்திமணம் கமழும் ஆனந்த ராகத்தோடு. திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58ஆம் ஆண்டு திருவிழாவில் மாலை 6:15 தீய ஆவிகளை விரட்டும் புனித அந்தோணியார் எனும் தலைப்பில் மறையுரை இடம்பெறும். ஆனந்த ராகத்தில் வரும் பாடலை பாடுகிறார் கமலா.

கமலவள்ளி நாச்சியார் ஆலய வசந்த உற்சவத்தில் மாலை 6:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:45 புஷ்பம் சாத்துப்படி, இரவு 8:15 மூலஸ்தானம் சேருதல். கும்பகோணம் ஜெகநாத பெருமாள் ஆலய வைகாசி பிரம்மோற்சவத்தில் காலை உள்பிரகார புறப்பாடு, உற்சவர் திருமஞ்சனம், மாலை சூர்ணா அபிஷேகம், உள்பிரகார புறப்பாடு, திருக்கல்யாண உற்சவம். கரூர் மாரியம்மன் திருக்கோவில் வைகாசி திருவிழாவில் இரவு 7 மணிக்கு புஷ்ப பல்லக்கு, மாரியம்மன் பல்லக்கு. இனி பாடல் கேட்கலாம் எல்லாரீஸ்வரி குரலில்.

0: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 22 நாள் வெள்ளிக்கிழமை. இப்போது கேட்கலாம் கேள்வி நேரம். லாபம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு குறித்த விவசாயிகளின் கேள்விகளுக்கு பதில் தருகிறார் திருச்சிராப்பள்ளி தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவன உதவி மேலாளர் ஏ செல்வராஜு அவர்கள்.
1: வணக்கம் சார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு வட்டம் பவன் கடுமாரி. 20 ஆண்டுகளுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்ட பகுதியில மேட்டு பகுதியில சவுக்கு மற்றும் ஆரஸ்பதி மரங்கள் பயிர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். காலப்போக்கில் விலை குறைஞ்சு போச்சுன்னா இப்ப அது மாறி போயிடுச்சு, யாருமே அதை பயிரிடுறதில்லை. இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு வந்தோடனே பாத்தீங்கன்னா இப்ப 1-2 மடங்கு உயர்ந்து போச்சு அதனுடைய விலை ஏற்றம். இப்ப இந்த காலத்திற்கு சவுக்கு யூகலிப்டஸ் மரம் போறதுக்கு அதை பயிர் செய்வதற்கான வாய்ப்பு உண்டா? அப்படி செஞ்சா நம்மளுக்கு லாபம் தருமா அப்படின்னு சார் சொன்னா நல்லா இருக்கும்.
2: கால சூழ்நிலைக்கு ஏற்ப இன்னைக்கு மரங்களினுடைய விலை வந்து கடுமையா உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. அதுல டெல்டா மாவட்டங்களுக்கு கூழ்மர வகை மரங்கள்னு பார்த்தோம்னா சவுக்கு, தைலம், மலைவேம்பு, சூபாபுல் இந்த வகையான மர வகைகள் வந்து மிக உகந்த மரங்கள். இதை பயிர் பண்ணுவதன் மூலியமா விவசாயிகள் நல்ல பலனை பெறலாம். இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நமது TNPL நிறுவனத்திற்கு எங்களுக்கு தேவையான மூலப்பொருள்ல இந்த மரங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எங்களுக்கு வருடத்திற்கு 12 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து இந்த கூழ் மரங்கள் தேவைப்படுகிறது. இதை தமிழ்நாடு முழுவதும் வந்து எங்க நிறுவனம் கொள்முதல் பண்ணுகிறோம். அதனால இந்த மரங்களை விவசாயிகள் நிறைய வந்து பயிர் பண்ணும் போது கூடுதலான வருமானங்களை கண்டிப்பா பெறலாம்.
3: வணக்கம் சார். மயிலாடுதுறை மாவட்டம் நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். வயல்ல நாங்க மரங்கள் எல்லாம் நட முடியுமா? நடலாமா? தேக்கு மரம் நடலான்னு இருக்கோம்.
2: கண்டிப்பா நெல் இடத்துல அறுவடை பண்றீங்க, அதனால வரப்புகளை சுத்தி வந்து வரப்பு ஓர மரங்களை வந்து நீங்க நடலாம். அதுல வந்து தேக்கு மரங்களை நடலாம், குமிழ் தேக்கு மரங்களை நடலாம், மகாகனி மரங்களை நடலாம். இந்த மாதிரியான மர வகைகளை வரப்புகளை சுத்தி நடுவதனால் நல்ல பலன் கிடைக்கும். மரங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மரங்கள் இருந்தால்தான் அந்த இடத்துல மழை பொழியும், மழை பொழிந்தால்தான் நிலத்தடி நீர் உயரும். அப்படின்ற போது நம்ம ஒரு இடத்துல மழை பொழிவை பெற வேண்டும் என்றால் நமது நாட்டு மரங்களான அரசு மரம், அத்தி மரம், வாகை மரம், பூவரசு மரம் இந்த மாதிரியான மரங்களை அடர் நடவு நட்டு பராமரிக்கலாம் சார். அது வந்து மண்ணுடைய ஈரமதத்தையும் பாதுகாக்கும், மண்ணில் அங்கக சத்துக்களையும் உயர்த்தும், அதனால மண் வளமும் பெருகும் சார்.
4: வணக்கம் சார். சார் இந்த சவுக்கு பொறுத்தளவு இந்த முதல் 3 மாசத்துக்குள்ள ஒரு தூரோட வண்டு கடிச்சிருது, அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டு ஒண்ணும் பண்ணிருது இல்ல. இந்த சவுக்க 3 மாசத்துக்கு அப்புறம் தூரம் மட்டும் அரிச்சு மஞ்சளாயி பட்டு போயிருது, அதுக்கப்புறம் வேரோட கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு சாஞ்சிருது மரம். அதுக்கு என்ன பண்ணலாம் கொஞ்சம் சொல்லிருங்கய்யா. காத்துல சாயாம இருக்கிறதுக்கு ஏதோ ஐடியாவா இருந்தாங்க?
2: அதாவது சவுக்கில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடவு செய்யும் போதுங்க முறையாக நாற்றுகளை வந்து ட்ரீட் பண்ணி நடலைன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்க. அதில் வந்து நீங்கள் மரத்தினுடைய வேர்பகுதி கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பொதுவாக செம்மண் வகையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு கரையானுடைய தாக்குதல் இருக்கும். கரையான் தாக்குதலுக்கு நம்ம கரையா மருந்து இருக்குது, டெர்மினேட்டர் இருக்குது, டெர்மிசைட்ஸ் இருக்குது. அந்த பாதிக்கப்படக்கூடிய மரங்களில் வேர்பகுதியில் நம்ம 2 ml 1 லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு மிக்ஸ் பண்ணி அந்த வேர்பகுதியில் நம்ம கொடுக்கலாம். இன்னொன்று வேர் அழுகல் நோயின்னு ஒன்று பொதுவாக வந்து சவுக்கில் வரும். அதிகப்படியான நீர் பாய்ச்சுவதனால ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனால பொதுவாக இந்த நோய்கள் வரும். இதற்கு பயோ இனாக்குலண்ட் அதாவது மைக்ரோ மோனோஸ்போரா அப்படின்றத TNPL நிறுவனமே வந்து உற்பத்தி பண்ணி ஆர்கானிக் முறையில் இது வந்து நாற்றுகள்லேயே வந்து நாங்கள் இனாக்குலேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது ஃபீல்டுக்கு போகும்போது இந்த நோயினுடைய தாக்குதல் குறைஞ்சிருது. அப்படி நோய் தாக்குதல் இருக்கக்கூடிய விவசாயிகள் TNPL நிறுவனத்தில் இந்த மைக்ரோ மோனோஸ்போரா வந்து வாங்கி அந்த தண்ணீரில் அப்படியே வந்து கலந்து அதனுடைய வேர்பகுதிக்கு நம்ம கொடுக்கலாம். மரங்கள் சாயாமல் இருக்கிறதுக்கு ஆழமான நடவு செய்ய வேண்டும். சில பேர் என்ன விடும்போதே வந்து ஆழம் இல்லாமல் மேலவும் நட்டுருவாங்க. காத்தடிக்கும் போது மரங்கள் வந்து பொதுவாக சாயும். சப்போஸ் அந்த மாதிரி சாய்ந்ததுன்னா அந்த மரங்களுக்கு மேலும் மண் அணைத்து மரங்களை சாயாதவாறு பார்த்துக்கணும்.
0: கேள்வி நேரம் கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி உலக சுற்றுச்சூழல் தின சிறப்பு செய்தியை நமக்கு வழங்குகிறார் நாமக்கல் வேளாண்மை அறிவியல் நிலைய மண்ணியல் நிபுணர் முனைவர் சி சிவரஞ்சனி அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. இன்று June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த 2026 நாம் கொண்டாடும் சுற்றுச்சூழல் தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் தெரியுமா? இந்த

0: ஆண்டின் உலகளாவிய அதிகாரப்பூர்வ கருப்பொருள் என்னவென்றால், இயற்கையின் தூண்டுதலால் பருவநிலைக்காக நமது எதிர்காலத்திற்காக. இந்த ஆண்டின் கருப்பொருளில் மூன்று முக்கிய வார்த்தைகள் உள்ளன. பூமியில் ஏற்படும் பருவநிலை மாற்றங்களுக்கு மிகச்சிறந்த தீர்வுகள் இயற்கையிடமே உள்ளன. ஒரு காடு எப்படி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்கிறது, ஒரு நதி எப்படி தன்னை சுத்தப்படுத்தி கொள்கிறது, மரங்கள் எப்படி கார்பன் நச்சை உறிஞ்சி நமக்கு ஆக்சிஜன் தருகின்றன, இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் செயற்கையான தீர்வுகளை தேடாமல் இயற்கையின் வழியை பின்பற்றி வாழ பழக வேண்டும். இன்று வெயிலின் தாக்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்துவிட்டது. பருவம் தவறிய மழை, வெள்ளம், பனிப்பாறைகள் உருவுவது என பூமி நமக்கு தொடர்ந்து எச்சரிக்கை மணிகளை அடித்து கொண்டே இருக்கிறது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு சிறிய முயற்சியும் இந்த உலகின் பருவநிலையை சமன்படுத்த உதவ வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஏதோ ஒரு சமூக ஆர்வலருக்கான வேலை அல்ல, அது நமது பிள்ளைகளின் அடுத்த தலைமுறையின் வாழ்வாதார பிரச்சினை. நாம் இன்று சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் தண்ணீர் நாளை நம் குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இன்று நாம் மாற வேண்டும். நம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நமக்கு மிகச்சிறந்த இயற்கை அரண்கள் உள்ளன. நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள், அழையாத்தி காடுகள் எனப்படும் பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை காடுகள், நம்முடைய நீண்ட கடற்கரைகள், இவையெல்லாம் வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல. இவைகள்தான் புயலின் இருந்தும் கடுமையான வறட்சியில் இருந்தும் நம் தமிழகத்தையும் நம்மையும் காக்கும் இயற்கை கவசங்கள். இயற்கையின் தூண்டுதல் என்று பேசும்போது நம் முன்னோர்களின் நீர்மேலாண்மையைத்தான் எனக்கு எடுத்துக்காட்டாக உரைக்க வேண்டுமென்று தோன்றுகிறது. ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள் என தண்ணீரை சேமிக்க அவர்கள் கையாண்ட வழிமுறைகள் முற்றிலும் இயற்கையோடு இணைந்தவை. இன்று நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த நீர்நிலைகளை தூர்வாரி பாதுகாப்பது மட்டும்தான். அதேபோல் விவசாயத்தில் இரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை விவசாயத்திற்கு மாறுவது மண்ணின் வளத்தை காக்கும். மண் வளமாக இருந்தால் மட்டுமே நல்ல ஆகாரமும் தூய்மையான நிலத்தடி நீரும் நமக்கு கிடைக்கும். சரிப்பா, இதெல்லாம் அரசாங்கமும் பெரிய நிறுவனங்களும் செய்ய வேண்டிய வேலை. ஒரு சாதாரண குடிமகனாக ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கிற நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேக்குது நேயர்களே. ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஆண்டு ஒரு முக்கிய பிரச்சாரத்தை முன்வைக்கிறது. இப்போதே பருவநிலைக்காக செயல்படுங்கள். நாம் நம் வீட்டில் இருந்தே மாற்றத்தை தொடங்கலாம். கடைகளுக்கு செல்லும் போது மறக்காமல் ஒரு துணிப்பையை எடுத்து செல்லுங்கள். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை முற்றிலும் புறக்கணியுங்கள். தேவையில்லாத போது மின்விசிறி, விளக்குகள் மற்றும் ஏசியை அணைத்து வையுங்கள். முடிந்தவரை சூரிய ஒளி ஆற்றல் போன்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கு மாறுங்கள். பல் துலக்கும் போதும் பாத்திரம் கழுவும் போதும் குழாயை திறந்து வைக்காதீர்கள். மழைநீர் சேகரிப்பு அமைப்பை வீட்டில் சரியாக பராமரியுங்கள். உங்கள் வீட்டின் அருகிலோ மொட்டை மாடியிலோ செடிகளும் இடமிருந்தால் மரங்களையும் நடுங்கள். மரங்கள்தான் பூமியின் நுரையீரல். நேர்களே, பூமிக்கு மனிதர்கள் தேவையில்லை, ஆனால் மனிதர்களுக்கு பூமி நிச்சயம் தேவை. இயற்கை நமக்கு எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறது. சுவாசிக்க காற்று, குடிக்க தண்ணீர், வாழ நிலம். ஆனால் நாம் அதற்கு திரும்பி கொடுப்பது என்ன? மாசடைந்த காற்றையும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் ரசாயனம் கலந்த நீரையும் தான். இந்த நிலை மாற வேண்டும். இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தில் நாம் அனைவரும் ஒரு கூட்டு உறுதிமொழியை எடுப்போம். நான் இயற்கையை மதிப்பேன், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்வேன். எனது அன்றாட செயல்பாடுகளில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வழிகளை மட்டுமே பின்பற்றுவேன். பருவநிலை மாற்றத்திற்கு இப்போதே செயல்படுவேன். என் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு பசுமையான பூமியை ஒப்படைப்பேன். நன்றி, வணக்கம்.
1: நாம் இயற்கையோடு இணைவோம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், எதிர்காலத்தை காப்போம்.
2: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தா

0: தேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: என் பெயர் பிருந்தா தேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டோவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
2: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அதை நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதேமாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல்களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஒரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜுயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக்கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசர்ட் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது.

0: தாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55. திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இப்போது
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நமக்கிருப்பது ஒரே பூமி. இயற்கை பேராற்றல் பார்த்து பார்த்து பக்குவமாய் சமைத்த உயிர்கோளம் இது. நாம் அறிந்த கோள்களிலே புவிப்பந்தை போல் பேரழகு எதுவுமில்லை. அதை ஓரிரு நூற்றாண்டாய் நுகர்வு பெரும் பசிக்காய் சீரழிக்கிறோம். சுற்றுச்சூழலை மேம்படுத்த 1974 ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் சுற்றுச்சூழல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பருவநிலை நடவடிக்கை என்பதே இவ்வருட சுற்றுச்சூழல் தினத்தின் மையக் கருத்து. ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் தலைவர்களுள் ஒருவரான மாதவ் சதாசிவ் கோல்வல்கரின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 1973 கோல்வால்கரின் பேச்சுக்கள் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் எனும் தொகுப்பாய் வெளிவந்துள்ளது. பொருளியல் தந்தை ஆடம் ஸ்மித் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1723 வேலை பகுப்பு முறை, அரசு தலையீடு இல்லாத சந்தை முறை, தடையில்லாத பன்னாட்டு வியாபாரம் உள்ளிட்ட கோட்பாடுகளை உருவாக்கியவர் இவர். கண்ணியமிகு காயிதே மில்லத் என்று போற்றப்படும் முகமது இஸ்மாயில் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1896 எளிமை, தேசபக்தி, மொழிப்பற்று, மக்கள் செல்வாக்கு என அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருந்த இவர் சட்டசபை மக்களவை விவாதங்களில் காட்டிய ஈடுபாடு அளவற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையில் தேசிய மொழியாக தமிழைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் காயிதே மில்லர். கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலையின் மூத்த ஆயுர்வேத மருத்துவர் பி கே வாரியர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1921 பாரம்பரிய மருத்துவத்தை உலக அரங்கில் கொண்டு சேர்த்ததற்காக பத்மபூஷன் விருது பெற்றவர் அவர். வயிற்றுக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுக்க வேண்டும் என்கிறார் பி கே வாரியர். நீர் மேலாண்மையாளர் அனுபம் மிஸ்ரா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1948 பாரம்பரிய நீர் சேகரிப்பு முறைகளை பற்றி அறிந்து கொள்ள 30 மேலாக நாடு முழுதும் பயணித்த இவர் நம் முன்னோர்களின் நீர் சேகரிப்பு நுட்பங்களிலிருந்து கற்றுக்கொள்ளுமாறு வலியுறுத்துகிறார். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1972 அம்மாநில வரலாற்றில் ஒரு முதல்வர் 5 ஆட்சி செய்த பிறகு மீண்டும் ஆட்சியை பிடித்திருப்பது முதல் முறை. அனைத்து குடிமக்களுக்கும் சிறந்த வகையில் வசதிகளை வழங்க மக்கள் தொகை கட்டுப்பாடு அவசியம் என்பதை வலியுறுத்துபவர் யோகி ஆதித்யநாத். நடிகை குட்டி பத்மினி பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1956 தனது 3 திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கினார். குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக தேசிய திரைப்பட விருதை வென்ற முதல் பெண் குழந்தை நட்சத்திரம் குட்டி பத்மினி.

காலத்தை வென்ற கானங்கள் தந்த பாடலாசிரியர் தஞ்சை ராமையா தாஸ் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1914. ஆசிரியர் பணியில் இருந்த இவரை நாடகத்துறை ஈர்க்க மச்சரேகை, பகடை, பவளக்குடி, விதியின் வெற்றி போன்ற நாடகங்களை வெற்றிகரமாக நடத்தி வந்தார். 500க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்கள் எழுதியுள்ளார் தஞ்சை ராமையா தாஸ்.

0: 90.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நாம சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணீர், சாப்பிடுற சாப்பாடு, வாழ்ற பூமி, இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற வரம். அந்த வரத்தை நாம எப்படி பயன்படுத்துறோம்னு நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டிய நாள் தான் இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த நாள்ல நமக்கு மட்டும் இல்லாம நம்ம வருங்கால சந்ததிகளுக்காகவும் இயற்கையை நேசிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், பசுமையான பூமிக்காக நம்மளால முடிந்ததை செய்வோங்கிற உறுதிமொழிய வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்லாம செயல்களையும் செய்து காட்டுவோம். இயற்கையோட இனிமையான அரவணைப்போட இப்ப வருது காலை மலர், திருச்சி FM Rainbow 102.1.

0: காந்தி அஞ்சலி. அண்ணல் காந்தியடிகளின் சத்திய சோதனையிலிருந்து சில பகுதிகள். வாசித்தளிப்பவர் எஸ் ஜான்சன்.
1: ஆங்கிலேயரோடு ஒப்பிடுகையில் இந்தியர்கள் சுகாதார விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தார்கள். அதையும் நான் அவர்களுக்கு புரிய வைத்தேன். அடுத்து இந்தியாவிலிருந்து அனைத்து மாநிலத்தவரும் இங்கு வியாபார நிமித்தம் வந்திருக்கிறோம். இங்கு மாநில வேறுபாடு உணர்வு இருக்கக்கூடாது. அனைவரும் இந்தியர் என்ற உணர்வு மட்டுமே இருக்க வேண்டும். அனைவரும் ஒன்றிணைந்து தங்களின் குறைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனுக்களின் மூலம் தெரிவிக்கலாம். அதற்காக சங்கம் ஒன்றையும் நிறுவிக்கொள்ளலாம். தேவையென்றால் நானும் உங்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கூறினேன். என்னுடைய பேச்சு அனைவரையும் ஈர்த்தது என்பதை அறிந்து கொண்டேன். பேச்சு முடிந்ததும் அவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசினார்கள். பின்பு எனக்கு தேவையான விவரங்களை அளிக்க முன்வந்தார்கள். அங்கு இருந்தவர்களில் ஒரு சிலருக்கு ஆங்கிலம் தெரிந்திருந்தது என்பதை நான் கண்டுகொண்டேன். அந்த நாட்டில் ஆங்கிலம் தெரிந்து வைத்திருப்பது நல்லது என்றே தோன்றியது. ஆங்கிலம் கற்றுக்கொள்வது நல்லது என்று ஆலோசனை வழங்கினேன். மொழியை கற்றுக்கொள்ள வயது தடையல்ல என்பதையும் அவர்களுக்கு புரிய வைத்தேன். அவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க நான் தயாராக இருப்பதையும் தெரிவித்துக் கொண்டேன். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள நினைப்பவர்களுக்கு அவர்களின் வீட்டிற்கு சென்று கற்றுக் கொடுக்கவும் நினைத்திருந்தேன். 3 பேர் மட்டுமே ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முன்வந்தார்கள். அதில் 2 பேர் முஸ்லிம், 1 பேர் இந்து. இவர்களின் வீட்டிற்கு சென்று ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருந்தது. அவர்கள் ஓய்வாக இருக்கும் நேரம் பாட நேரமாக குறித்துக் கொண்டேன். அவர்களுக்கு நல்ல விதமாக ஆங்கிலம் கற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அவர்கள் நல்ல புலமை பெறும் வரையில் நான் ஓய்ந்துவிட மாட்டேன். அப்படி நான் செல்லும் சமயம் அவர்கள் வேலையில் மூழ்கியிருந்தாலும் நான் பொறுமையை இழக்காமல் காத்திருந்தேன். அவர்களில் எவருக்குமே ஆங்கிலத்தில் நல்ல அறிவை பெற வேண்டும் என்ற எண்ணம் இல்லவே இல்லை. 2 பேர் மட்டுமே ஓரளவிற்கு முன்னேறினார்கள். மற்றொருவர் வியாபார சம்பந்தமாக பேசுவதற்கும் கடிதம் எழுதவும் தெரிந்திருந்தால் போதும் என்று நினைத்தார். ஆங்கிலம் கற்றதன் மூலம் அவர்களின் வியாபாரம் நன்றாக பெருகியது. தங்களின் தகுதி உயர்ந்தது குறித்து அவர்களுக்கு சந்தோஷம்.

0: சுவாமி, முன்பு செய்ததைப் போல மாதம் ஒரு முறை பொதுக்கூட்டம் கூடியது. அனைவரும் தவறாமல் மிகுந்த அக்கறையோடு கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளவும் தொடங்கினார்கள். இதிலிருந்து பிரிட்டோரியாவில் இருந்த அனைத்து இந்தியர்களுமே எனக்கு நன்றாக அறிமுகமானார்கள். அவர்களின் ஒவ்வொருவரின் நிலைமையையும் நான் அறிந்து வைத்திருந்தேன். இதன் பிறகு பிரிட்டோரியாவில் இருக்கும் பிரிட்டிஷ் ஏஜென்டோடு அறிமுகம் செய்து கொள்ள விரும்பினேன். அவருக்கு இந்தியர்களின் மேல் நல்ல அபிமானம். அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு இல்லாவிட்டாலும் முடிந்த அளவிற்கு உதவி செய்வதாக வாக்களித்தார்.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள். வாசித்தவர் எஸ் ஜான்சன்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு தொடர். நாளும் காலை 8:02 எஃப்எம் ரெயின்போ 102.1 இயற்கையை நேசிப்போம், உயிர்களை காப்போம். பசுமையான நாளைக்கு இன்றே விதை போடுவோம். இயற்கையே உயிரே சிறப்பு தொடர்.
2: இந்நிகழ்ச்சியோடு தங்களை இணைத்துக் கொள்வோர் இயற்கையை பேணுவதில் என்றும் முனைப்புடன்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேர்களை இன்னைக்கு காலையில 8:30 இதே ராகத்துல உங்களுக்கு பிடிச்ச புது பாடல்களை நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். உங்க பெயர் ஊர் பெயரோட பிடிச்ச பாட்டையும் 938 546 102 1 எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருந்து உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1க்கு தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973ஆம் ஆண்டு இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்குகிறது. மகளிர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவாரை

0: அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: ஆதிரடி தள்ளுபடி மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. திருச்சி மாநகராட்சிக்குட்பட்ட கம்பரசம்பேட்டை தலைமை நீர்ப்பணி நிலையம், டர்பைன் நீரேற்று நிலையம் ஆகியவற்றிலிருந்து செல்லும் பிரதான குடிநீர் உந்து குழாய்களை குடமுருட்டி அருகே புதிதாக பதிக்கப்பட்ட புதிய குடிநீர் உந்து குழாயோடு இணைக்க வேண்டியிருக்கிறதால நீரேற்று நிலையங்களிலிருந்து விறகுப்பேட்டை, மரக்கடை, மலைக்கோட்டை, சிந்தாமணி ஆகிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு வழங்கப்படும் குடிநீர் விநியோகம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்காது. நாளை முதல் வழக்கம் போல குடிநீர் விநியோகம் செய்யப்படும் அப்படிங்கிறதால பொதுமக்கள் இதனால ஏற்படுற சிரமத்தை பொறுத்து மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு தரதோடு குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு திருச்சி மாநகராட்சி ஆணையர் தெரிவிச்சிருக்காங்க. திருச்சி ரயில்வே கோட்டத்துக்குட்பட்ட பொன்மலை பகுதியில் நடைபெறும் பொறியியல் பணி காரணமாக செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில் சேவையானது இம்மாதம் 17-24 ஆகிய நாட்களில் செங்கோட்டையிலிருந்து திருச்சி சந்திப்பு ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும். இதே மாதிரி சென்னை கோட்டத்துக்குட்பட்ட செங்கல்பட்டு பகுதியில் நடைபெறும் ரயில்வே பொறியியல் பணி காரணமாக சென்னை எழும்பூர் மதுரை வைகை அதிவிரைவு ரயில் சேவையில் நாளை அதன் வழித்தடத்தில் தேவைப்படுற இடங்களில் மொத்தம் சுமார் 60 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்படும் அப்படின்னு தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததா திருச்சி பெங்களூர் சிறப்பு அதிவிரைவு ரயிலானது வர 9ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கு. மறுமார்க்கமாக பெங்களூர் திருச்சி சிறப்பு அதிவிரைவு ரயிலானது வரும் 9ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி தாம்பரம் சிறப்பு ரயிலானது வரும் 14ஆம் தேதி வரையிலும், மறுமார்க்கமாக தாம்பரம் திருநெல்வேலி சிறப்பு ரயிலானது வரும் 15ஆம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தாம்பரம் சிறப்பு ரயிலானது வரும் 15ஆம் தேதி வரையிலும், தாம்பரம் தூத்துக்குடி சிறப்பு ரயிலானது வரும் 16ஆம் தேதி வரையிலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.

0: காலை நேரம் அன்றாட வேலைகள்ல நீங்க பரபரப்பா இருப்பீங்க. இப்படி நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா செய்யணும்னா உடல் நலன் ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக தான் இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் ப விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். இப்பெல்லாம் இளம் வயதினருக்கு கூட மாரடைப்பு ஏற்படுது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன டாக்டர்?
1: பொதுவா மாரடைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 50 வயசு 60 வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் மாரடைப்பு வரும் அப்படிங்கறது கேட்டிருப்போம். பட் இப்ப சமீபங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம சோசியல் மீடியா ஆகட்டும், நியூஸ் பேப்பர் ஆகட்டும், நம்ம எங்க படிக்கும் போதும் வந்து இல்ல நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 40 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, 35 வயசு தான் இருக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இளம் வயதுல ஒரு 40 வயசுக்கு உட்பட்டு இந்த மாரடைப்புகள் அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெடிஷ்னல் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம், அதாவது உயர் ரத்த அழுத்தம் அல்லது ஹை பிபி, அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் அல்லது வந்து டயபெட்டிஸ் அண்ட் கொலஸ்ட்ரால், இது மூணு தான் யூஸ்வலா வயது முதிர்ந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இதுதான் முக்கிய காரணமா இருக்கும். பட் இளம் தலைமுறையருக்கு இந்த பிரச்சனையே இல்லை, சொல்லுவாங்க சரி எனக்கெல்லாம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லை எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு நடந்த ஆய்வுகள்லாம் வந்து பார்க்கும்போது மூணு முக்கியமான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக்கிங். ஸோ இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் அதிகமாக இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இந்த மாரடைப்பு வர்றதுக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்பவே கூட. ஏன்னா புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு ரத்தம் உறையிற தன்மையும் பிபி அதிகரிக்கக்கூடிய தன்மையும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இதனால இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்களில் ரத்தம் உறைஞ்சு மாரடைப்பு ஏற்படுறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், அது வந்து வீட்டில் ஆகட்டும் வேலை செய்கிறதுல ஆகட்டும். இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம பொதுவா வந்து ரொம்ப இதனால பிரச்சனை வருமா அப்படின்னு நினைப்போம், பட் கட்டாயம் வரும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம உடம்புல சில ஹார்மோன்கள் வந்து அதிகமா சுரக்கும், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்மோன் சுரக்கையில வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிபியை வந்து அதிகரிக்கும், அதே மாதிரி ரத்த குழாய்களை வந்து சுருங்க வைக்கும். ஸோ இவையும் வந்து மாரடைப்பு வர்றதுக்கு உண்டான காரணங்களா வந்து அமையுது. மூணாவது இம்பார்ட்டன்ட் திங் வந்து சரியான தூக்கம் இல்லாதது. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உண்டு, முக்கியமா சோசியல் மீடியா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ இதனால அவங்களோட ஸ்லீப் பேட்டர்னே வந்து கம்ப்ளீட்டா வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ ரெக்கமெண்டட் ஸ்லீப் பேட்டர்ன் என்னன்னா ஒரு 6-8 மணி நேரம் வந்து அன்இன்டரப்டட் ஸ்லீப் இருக்கணும் அப்படிங்கறதான் ரெக்கமெண்டேஷன். இப்போ ஏன் 10 மணிக்கு 11 மணிக்கு படுத்துட்டு ஒரு 5-6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா நம்ம உடம்புலயே சிர்காடியன் ரிதம்னு சொல்லி உண்டு, அதாவது நம்ம முழிச்சிருக்கும் பொழுது ஒரு சில ஹார்மோன்கள் வந்து வேலை செய்யும், தூங்கும் போது ஒரு சில ஹார்மோன்கள் வந்து வேலை செய்யும், அதுவும் வந்து இந்த காலை மாலை போலதான் கரெக்டா அந்தந்த டைமுக்கு அந்த ஹார்மோன்கள் வந்து சுரக்கும் அப்படிங்கறதான். இப்ப நம்ம கரெக்டான டைம்ல தூங்கி கரெக்டான டைம்ல

0: எந்திரிக்கல அப்படிங்கும்போது இந்த ஹார்மோன் சுரக்கிறதுல வந்து நிறைய வந்து கோளாறுகள் இல்ல குளறுபடிகள் வந்து நடக்குது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையுமே வந்து இந்த ஹார்ட் அட்டாக்ஸோ இல்ல அதை சார்ந்த பிரச்சனைகளோ வந்து ரொம்பவே கூடுது. சோ யங்ஸ்டர்ஸ்ல மெயினா 40 வயசு கீழே இருக்கிறவங்கல இந்த ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ரீசன் வந்து மெயினா வந்து 1 ஸ்மோக்கிங், 2 வந்து ஸ்ட்ரெஸ், 3 வந்து சரியான தூக்கம் இல்லாதது.
1: இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைஞ்சிருந்தாங்க திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வசந்த அழைப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் குறித்து வழக்கறிஞர் சி ராஜா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு. உங்க கேள்விகளை 4431 246 102 1 204

0: 40 102 1 என்ற எண்களில் நீங்கள் கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்கள் சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938 546 102 1 எண்ணுக்கு அனுப்பி வைக்கலாம்.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: நாள்தோறும் காலை 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேரம் 7:47 ஆகுதுங்க. காலை மலர் கேட்டுட்டு இருக்கோம் கிருஷி எஃப்எம் ரெயின்போ 102.1. தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிக்கும் மாணவர்களுக்காக இலவச மாநில அளவிலான வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் கழகம் நடத்துறாங்க. வானியல் விண்வெளி அறிவியல்ல ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் நீங்க பங்கேற்கலாம். இதுல பதிவு செய்யும் மாணவர்களுக்காக பல்வேறு நிகழ்வுகள் அப்புறம் போட்டிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் அதிகபட்சம் 2 நிகழ்வுகள்ல மட்டுமே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. பதிவு செய்ய கடைசி தேதி அடுத்த மாதம், அதாவது ஜூலை 7. பதிவு செய்ய இணையதள முகவரி TASS.CO.IN.

0: நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 980 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறதால நாளை முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு வேதாரண்யம் நகராட்சி, கீழ்வேலூர், தலைஞாயிறு பேரூராட்சிகள் மற்றும் ஒன்றிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட இருக்கிறதா மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒக்கநாடு, கீழையூர், வீரமாசன்பேட்டை, முள்ளுக்குடி துணைமின் நிலையங்கள், அப்புறமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரம்பக்குடி, நெடுவாசல், ரெகுநாதபுரம், புனல்குளம், குளத்தூர் நாயக்கன்பட்டி துணைமின் நிலையங்கள், அடுத்ததா பெரம்பலூர் மாவட்டத்தில் நடுவலூர், அம்பாப்பூர் துணைமின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடக்க இருக்கிறதால இன்னைக்கு காலையில 9 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து இணைஞ்சிருங்க காலை மலரோட.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம் காலை மலர். இப்போ திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய்கனிகளோட இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 1 கிலோ 44 ரூபாய்க்கு விற்பனையாகுது. கத்திரிக்காய் 50, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 36, சின்ன வெங்காயம் 66, பெரிய வெங்காயம் 36,

புடலங்காய் 1 கிலோ 46 ரூபாய், சுரைக்காய் 24, சவுசவ் புடலங்காய் பீர்க்கங்காய் 46, முள்ளங்கி 36, கருணைக்கிழங்கு 1 கிலோ 90 ரூபாய், சேப்பங்கிழங்கு 36, சேனைக்கிழங்கு 60, உருளைக்கிழங்கு 36, கேரட் 1 கிலோ 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 50, பீட்ரூட் 46, காலிஃபிளவர் பூ 1 45 ரூபாய், எலுமிச்சை பழம் 1 5 ரூபாய், கொய்யாப்பழம் 1 கிலோ 120 ரூபாய், பூசணிக்காய் பரங்கிக்காய் 24, ஆப்பிள் 300, ஆரஞ்சு 100, மாதுளை 290, திராட்சை 1 கிலோ 100 ரூபாய். திருச்சியில 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 14,480 ரூபாய்க்கும், வெள்ளி 1 கிராம் 285 ரூபாய்க்கும் விற்பனையாகுது. பெட்ரோல் 1 லிட்டர் 108 ரூபாய் 23 பைசாவாகவும், டீசல் 1 லிட்டர் 100 ரூபாய் 08 பைசாவாகவும் இருக்கு. அடுத்ததா மேட்டூர் அணையின் நீர்மட்டம் பாத்தீங்கன்னா, நேற்று மாலை நிலவரப்படி 79.84 அடியாக இருக்கு. காலைமலர்ல நிறைவா இன்னைக்கான வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்துல ஒரு சில இடங்கள்லையும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அதனால மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க.

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல்வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். முன்னதாக இன்று காலை ஹஜிராவில் தொழில்

0: துறை செயல்பாடுகள் கட்டமைப்பு திட்டங்களை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார். பின்னர் டாமன் தீவிற்கு செல்லும் பிரதமர் இன்று மாலை நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். மேலும் லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்றுகிறார். உலக அளவில் முதலீடுகளுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற மாநாட்டில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், உற்பத்திக்கான கட்டமைப்புகளை வலுப்படுத்துதல், எளிதாக தொழில் தொடங்குவதை உறுதி செய்தல், தொழில்நுட்ப பயன்பாட்டை அதிகரித்தல், சர்வதேச வர்த்தக நடவடிக்கைகள் போன்ற பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை நமது எதிர்காலத்திற்காக இயற்கையால் உத்வேகம் பெறுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்நாளையொட்டி புதுடில்லியில் நமோ ஆக்சிஜன் பூங்காவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்திவர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் திட்டத்தில் மரக்கன்றுகளை நடவுள்ளனர். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் இந்த முதல் கூட்டத்தில் நடப்பாண்டிற்கான முழுமையான பட்ஜெட், தேர்தல் வாக்குறுதிகள், மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு நிலைமை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கியின் பொது மேலாளர் லில்லிபாய் தெரிவித்துள்ளார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கியின் மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. எஸ்பிஐல வந்து கிட்டத்தட்ட 4,03,000 பேர் இருக்காங்க. நல்ல திட்டம்.
0: பிளஸ் டூ தேர்வு விடைத்தால் நகல் கோரி விண்ணப்பித்தவர்கள் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை இணையதளத்தில் அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் இயற்கையே உயிரே சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் திருச்சி FM ரெயின்போ 102.1 பாரதிதாசன் பல்கலைக்கழக சுற்றுச்சூழல் அறிவியல் பள்ளியும் இணைந்து வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. கடல் நிலம் உணவு பாலம் கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி சந்தானம் அவர்களுடன் நேர்முகம்.
4: வணக்கங்க.
5: வணக்கம் மேடம்.
4: கடலுக்கும் நிலத்துக்குமான அந்த உறவு பாலம் எப்படிப்பட்டது?
5: நிலத்தினுடைய ஒட்டுமொத்த அளவில் சுமார் 71% கடல் இருக்கு. அதே போல பூமியில இருக்கிற நீர் வளம் அதுல 97% அதிகமான நீர் வளம் எங்க இருக்குன்னா கடல்ல தான் இருக்குது, அதாவது அந்த உப்பு தண்ணி. இந்த கடலையும் நிலத்தையும் நம்மளால் பிரிக்க முடியாது, ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. மனிதனுடைய முக்கியமான ஒரு தேவை, உணவு இல்லாம கூட 1 மாசம் வாழலாம், தண்ணி குடிக்காம கூட 1 வாரம் வாழலாம், ஆனா ஆக்சிஜன் இல்லாம 1 நிமிஷம் கூட நம்மளால உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பிராணவாயு, அந்த பிராணவாயுவை தயாரிக்கிறதுல இந்த நிலத்தோட சேர்ந்து கடலோட

0: முக்கியமான ஒரு சேவை செய்யுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த காடுகள் மற்றும் நிலத்தில் இருக்கிற மரங்கள் தான் ஒளிச்சேர்க்கை செய்து அதன் மூலியமா பிராணவாயு நமக்கு கிடைக்குதுன்னு. ஆனா உண்மை என்னன்னா, கடல்ல இருக்கிற கடல் வாழ் தாவரங்கள், அதாவது கடல் நுண்பாசிகள், கடற்புற்கள், கடல் பாசிகள், சதுப்பு நில தாவரங்கள், இந்த அனைத்து கடல் தாவரங்களும் சேர்ந்து சுமார் 50% அதிகமான பிராணவாயுவை தயாரித்து நம்முடைய மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து இப்படி ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்ய வருது கடல். அது மட்டும் இல்ல, கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்றேன் இல்லையா, அந்த பருவநிலை மாற்றத்துக்கு முக்கியமான ஒரு வாயு அது, அந்த பசுமை குடில் வாயுகள் சொல்லுவோம், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க. அதை இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸையும் இந்த கார்பன் டை ஆக்சைடையும் பயன்படுத்தி கடல்ல வாழ்கிற அந்த தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்து நச்சு வாயுவை பயன்படுத்தி நமக்கு தேவையான பிராணவாயுவை கொடுக்கிற ஒரு முக்கியமான பணியை செய்யறது கடல்.
1: கழிவுகளை ராமேஸ்வரம் போன்ற பகுதிகள் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல நிறைய துணிகளா கிடக்கும். இப்ப இந்த மாதிரியான கழிவுகள் எல்லாம் கடலுக்கு போகுதே, இல்லைன்னா அந்த கடல் சார்ந்த பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதே அப்படின்னு மனசு ஒரு நிமிஷம் நினைச்சா கூட தாண்டி வந்துடும். கடல் சார்ந்த இந்த இடங்கள் இல்லைன்னா கடலுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது?
0: கடல் வந்து ஒரு அருமையான ஒரு பொக்கிஷம், நமக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அது மட்டும் இல்ல, நமக்கு தேவையான உணவுகள், முழுமையான உணவு, சரிவிகித உணவுன்னு கேட்டாக்கா மீன்கள் தான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குற அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த ஒரு முழு சரிவிகித உணவு மீன்கள் தான். அந்த மீன்கள் நம்ம சொல்றப்பவே நமக்கு உடனடியா ஞாபகத்துக்கு வருது கடல். இப்ப சமீப காலமா நிறைய மாசுபடுது. முக்கியமா சொல்ல போனா நம்ம தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள், வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள், அது மட்டும் இல்லாம நீங்க கேட்ட மாதிரியே இந்த சுற்றுலா தலங்கள் மற்றும் இந்த வழிபாட்டு தலங்களுக்கு செல்கின்ற நம்ம மனிதர்கள் அங்க அந்த துணிகள் மற்றும் தேவையற்ற பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுகள், அந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் கடல்ல போட்டுட்டு வந்ததுனால நாள்பட நாள்பட அந்த கழிவுகள் அனைத்தும் கடல்ல சேர்ந்து இதனால கடல் வாழ் உயிரினங்கள், முக்கியமா சொல்ல போனா பவளப்பாறைகள், அமேசான் காடுகள் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு இயற்கை வளமோ அது மாதிரி இந்த கோரல் பவளப்பாறைகள் இருந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த பவளப்பாறைகள்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு ரொம்ப தூய தண்ணி வேணும், கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் இருந்தா தான் அந்த பவளப்பாறைகள் வளரும். இந்த பவளப்பாறைகள் வளர்ந்தா தான் மீன் வளம் அதிகமாகும். ஆராய்ச்சிகள் என்ன சொல்றதுனாக்கா ஒரு 0.2% பவளப்பாறைகளுடைய சதவீத மேற்பரப்பிலேயே 20% அதிகமான மீன் வளங்கள் இருக்கு உலகத்துல. சோ இப்ப நம்ம அந்த கடலை மாசுபடுத்துவதன் மூலியமா இந்த பவளப்பாறை அழியுது. அது மட்டும் இல்லாம மற்ற அனைத்து மீன் வளங்களும் மற்ற உயிரினங்களும் அழியறதன் மூலியமா மனித குலத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு உணவு மற்றும் ஆக்சிஜன் தேவைகளும் நம்ம இந்த கடல் மாசுபடுவதனால மிக அதிகமாக பாதிக்கப்படுது. பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், இப்போ அதுல மைக்ரோ பிளாஸ்டிக் சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அதாவது நம்ம பயன்படுத்துற அனைத்து பிளாஸ்டிக்கும் கடலுக்கு போய் ஆறுகள் மூலமா, மழை நீர் மூலமா ஆறுகள் வழியா கடலுக்கு போய் சேர்ந்த உடனே அது என்ன ஆகுதுனாக்கா அந்த சிறிய சிறிய துகள்களாக உடைந்து மைக்ரோ பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த துகள்களை கடல் உயிரினங்கள் சாப்பிடுது. அந்த கடல் உயிரினங்கள் மூலமா நம்ம மனிதர்களுக்கு வருது மீன்கள் மூலமா. இது வந்து ஒரு அபாயகரமான நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு கடல்ல. கடலை மாசுபடுத்தாம நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருடைய கடமை.
1: ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய நெகிழி பொருட்களை பயன்படுத்தாதீங்க, அதை சரியா முறையா அப்புறப்படுத்துங்கன்னு தான் எல்லாரும் சொல்லிட்டுதான் இருக்கோம். அதை செயல்படுத்துறதுல என்னென்ன சிக்கல்கள் இருக்கு? இந்த நீர்நிலைகளுக்கு அது சென்று சேராமல் நம்மளால பாதுகாக்க முடியுமா? இது பிராக்டிக்கலா பாசிபிளா?
0: நிச்சயமா முடியும். சுற்றுலா போறவங்க, வழிபாட்டு தலங்கள் போறவங்க, நம்ம தான் வந்து இந்த நெகிழி பைகளை நம்ம நேரடியாக கடல்ல போடுறோம், அப்படி இல்லாட்டி இந்த ஆறுகள் இதுல வந்து நம்ம போட்டுறோம். தொழிற்சாலைகளில் இருந்து போற கழிவுகள், வீடுகளில் இருந்து போற கழிவுகள், கழிவுகள் அனைத்தையும் சுத்திகரிச்சு கழிவுகளற்ற அந்த நீர் மட்டும்தான் நம்ம கடல்லையோ ஆறுகளையோ நம்ம கலக்கணும். இதுதான் சட்டம் சொல்லுகிற ஒரு ஒரு வழி. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்போம். கடலை மாசுபடுத்தாம மாசுபடுத்துவதற்கான என்னென்ன காரணிகள், நம்மளுடைய மனித செயல்கள் என்னென்னவோ இதை எல்லாத்தையும் நம்ம நிறுத்திடணும், குறைக்கணும். அதையும் மீறி கடல்ல போய் சேர்ந்துருச்சு, அந்த கழிவுகளை சுத்திகரிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குன்னாக்கா வழி இருக்கு. ஏன்னா இயற்கை வந்து நமக்கு ஒரு வளத்தை கொடுக்குது அப்படின்னா அந்த இயற்கையை நாமளே பால்படுத்துறப்ப அந்த இயற்கையே அதை வந்து சுத்திகரிச்சுக்கிற ஒரு முறைகள்லாம் இருக்கு. இப்ப கடல்லே பாத்தீங்கன்னா நிறைய நுண்ணுயிரிகள், இந்த பாக்டீரியா மைக்ரோப்ஸ் இருக்கு, அது இல்லாம மைக்ரோ ஆல்கே நுண் பாசிகள் இருக்கு, நுண் உயிரிகள் பாக்டீரியாக்கள். ஒரு சில பாக்டீரியா, ஒரு சில நுண் பாசிகள் வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து டிகிரேட் பண்ணுது, பிளாஸ்டிக்கை உடைச்சி அதை வந்து வேற ஒரு பயன்படுத்த தகுந்தமான ஒரு மூலப்பொருளா மாத்துது. இது மாதிரி நிறைய இருக்கு மேடம். பட் இருந்தாலும் அளவுக்கு அதிகமான அமுதமே நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதை சுத்திகரிக்கிறதுக்கான ஒரு இயற்கை விதி இருந்தாலும் ஓரளவுக்கு தான் கடல் வந்து பொறுத்துக்கொள்ளும். அது அளவுக்கு அதிகமா போகிறப்போ அதாலேயே அதை வந்து சீர்படுத்த முடியாது. நம்மளோட முக்கியமான ஒரு பணி இந்த கடல்

0: மற்ற அனைத்து இயற்கை வளங்களும் நமக்கானது. ஏன்னா அந்த வளங்கள் இல்லைன்னா நம்மளால உயிரோடு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம கடல் மூலியமா நிறைய வருமானம் நமக்கு நாட்டுக்கு வருது. மீன் வளம் மூலியமா, கப்பல் போக்குவரத்து மூலியமா நிறைய வருமானம் வருது.
1: சமீப காலத்துல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய முக்கியமான கடற்கரைகள்ல சுத்தப்படுத்துற பணியை நான் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் கொண்டு கூடி செய்யறாங்க, அரசாங்கமும் செய்யுது. இதே மாதிரி ஒரு வேலைய கடல்ல போய் நம்ம சுத்தப்படுத்துறதுக்கான பணிய செய்ய முடியுமா? இது சாத்தியமா? அது செஞ்சே ஆகணும்ன்ற மாதிரி ஒரு நிலைமை வருங்காலத்துல வருமா?
0: கண்டிப்பா அதுக்கான நிலைமை வரும். ஏன்னா அந்த அளவு கடல் வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமா மாசு அடைஞ்சுகிட்டு இருக்கு. கடலோரங்கள்ல இருக்கிற கழிவுகளை, அந்த குப்பைகளை வந்து அகற்றுறதுக்கு ஒவ்வொரு வருடமும் ஒரு குறிப்பிட்ட மாதத்துல அனைத்து இந்த தன்னார்வ நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரி மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்க அந்த ஆர்வம் உள்ளவர்கள் போயிட்டு அந்த கடற்கரையில் சுத்தம் செய்வாங்க. கடற்கரையில் இருக்கிற அந்த அனைத்து குப்பைகளையும் இந்த நெகிழிப்பைகளை அனைத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து முறையாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கடலுக்குள்ள ஏற்படுகிற மாசுகளை எப்படி நம்ம நீக்கலாம்னாக்கா அதுக்கான வழிகள் இருக்கு. முக்கியமா சொல்ல போனா அதுல அந்த கடல்ல வந்து இந்த ஆயில் ஸ்பில் ஆகும். இப்ப நம்ம டேங்கர் லாரி வருது, கச்சா எண்ணெய் கப்பல்கள் விபத்து ஏற்பட்டு, இல்லாட்டி கடலுக்கடியில் இருக்கிற அந்த எண்ணெய் குழாய்கள்ல வெடிப்பு வந்து அந்த எண்ணெய் கசிவுகளை நம்ம நீக்கிறதுக்கு இன்னும் நம்ம சரியான ஒரு முறை இல்ல.
1: எதிர்காலத்துல நிலத்துக்கும் கடலுக்குமான அந்த உணவு பாலம் சீராக ஏதாவது வாய்ப்பு இருக்குதா?
0: இந்த கடலை நம்பி பல லட்சம் பேர் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்கு. முக்கியமா சொல்ல போனா மீனவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்வாதாரம் கடல் தான். இப்ப நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன், கடல் வந்து மாசுபட்டுருச்சுன்னா மீன் வளம் குறையும். இப்ப மீன் வளம் குறைஞ்சிருச்சுனாக்கா அதை சார்ந்து இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வாதாரமே முழுசா போகும். அது இல்லாம நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலியமாவும் நமக்கு பல லட்சம் கோடி வருமானம் வருது. இப்ப இந்த மீன் வளம் குறையறப்போ அதை நேரடியாக நம்பி இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வாதாரமும், அதை மறைமுகமாக நம்பி இருக்கிற கன்சியூமர்ஸ், அதை உபயோகிப்பவருடைய வாழ்வாதாரம் மற்றவருடைய ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுது. கடல் மட்டம் உயர்வடைதுன்னா சீ லெவல் ரைஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒரு 50 அடி இருக்கிற கடல் வந்து இப்போ வந்து 55 அடி ஆயிருக்கு. இது எப்படி வந்ததுன்னாக்கா நம்ம அந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங், பூமி வந்து வெப்பமாகிட்டு இருக்கு. அதனால வெப்பம் அதிகமாகறதுனால இந்த துருவ பகுதியில் பனிப்பாறைகள் உருகி அந்த தண்ணி எல்லாமே என்ன ஆகுனாக்கா கடலுடைய மட்டத்தை அதிகமாக்குது. அது மட்டும் இல்ல, கடல் விரிவடையுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கடல்ல வந்து தண்ணி வந்து மேல இருக்கிற தண்ணி சூடா இருக்கும், கடல் அடியில் இருக்கிற தண்ணி ரொம்ப கூலா இருக்கும். அடியில் இருக்கிற தண்ணியினுடைய அடர்த்தி அதிகம், கடல் மேல இருக்கிற தண்ணியுடைய அடர்த்தி குறைவு. இப்ப இந்த கிளைமேட் சேஞ்சினால, பருவநிலை மாற்றத்தினால இந்த டென்சிட்டின்னு சொல்லுவோம், கடல் நீரினுடைய அடர்த்தி, இந்த அடர்த்தியில் வந்து வேரியேஷன் அதிகமா வருது. கடல் மட்டத்தில் இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப வேகமா மேல் மட்டத்துக்கு வரப்போ இந்த மேல இருக்கிற அடர்த்தி குறைந்த தண்ணிகள் எல்லாமே அது எங்க அதுக்கு தேவையான இடம் இருக்கோ, எம்டி ஸ்பேஸ், காலி இடம் எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு தண்ணி வந்து நகரும். ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கிற நிலைப்படி பருவநிலை மாற்றம் படி பார்த்தாக்கா 2050 கடல் சென்னையில வந்து ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டருக்கு கடல் வந்து விரிவடைஞ்சிடும் சொல்றாங்க.
1: கடல் நிலம் உறவு பாலம் உணவு பாலம் குறித்து நிறைய தகவல்களை எங்களுக்காக சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றி.
0: அருமையான வாய்ப்பு கொடுத்த எங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கும். நன்றி.
2: கடல் நிலம் உணவு பாலம் கடல்சார் அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் பி சந்தானம் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடியவர் சித்ரா திருவாளன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் வெங்கடேஸ்வரன்.
4: பசுமை தாயை பாதுகாக்க உங்களோடு இணைவது
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
9: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள்.
11: வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும்.

0: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8:30. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான

0: செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
2: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
3: இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியோடு இணைவோம். இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்கணும் அப்படின்னா 938-546-1 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்க பெயரையும் உங்க ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. உங்க

உங்களுடைய விருப்ப பாடலையும் உங்க பெயரையும் உங்க ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்புங்க. உங்க விருப்ப பாடல் கேட்கலாம். இதய ராகம் நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டிருக்காங்க யூத் திரைப்படத்திலிருந்து. யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனந்தபுரத்திலிருந்து நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வர்ஷ், சூரியலதா, ரித்யா இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். ஜிவி பிரகாஷ் குரலில்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
10: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இதயராகம். பாடல் கேட்டிருக்காங்க மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய மீனாட்சி இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம். பட்டாசு திரைப்படத்திலிருந்து

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: இதயராகும் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க பெரம்பலூர்ல இருந்து தனலட்சுமி. இவங்க விரும்பி கேட்ட பாடல் லவர் பந்து திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: துப்புன்னா சைபால்
1: சைபால்.
2: ஊர்ல ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சிருந்தான். அவங்க கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சிருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமா இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலா இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சுட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ள எழுத்தாப்புல வச்சுக்கிட்டீங்கன்னா சரியா போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை, நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது, இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல, எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான், மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான், ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோக்கன்னு சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்க, அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆயிட்டுது பாருங்க. இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணி விட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7 பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
3: சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
6: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கலாம். ஸ்ரீரங்கத்திலிருந்து தரணி கேட்டிருக்காங்க, இவங்களோட விருப்ப பாடல் அச்சம் என்பது மடமையடா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: உரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் டயூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா மும்பை விரைவு சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஆலோசகராக திரு தருண் கபூரின் பதவிக்காலத்தை ஒராண்டிற்கு நீடித்து அமைச்சரவை நியமனக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது. அவரது பதவிக்காலம் இம்மாதம் 10ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் இந்நடவடிக்கை. ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மும்பையில் இன்று வெளியிடுகிறார். கடந்த புதன்கிழமை 6 உறுப்பினர்களை கொண்ட குழு இது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்ட நிலையில் வட்டி விகிதங்களில் மாற்றம் குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என தெரிகிறது. விழுப்புரம், சேலம், திருப்பூர், திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட மாநிலத்தின் 62 சார் பதிவாளர் அலுவலகங்களில் ஒரே நேரத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. இச்சோதனையில் தூத்துக்குடி கீழ்

0: மேட்டூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் 55,000 ரூபாயும், சேலத்தில் 318,700 ரூபாயும், திருப்பூரில் 253,000 ரூபாயும், திண்டுக்கல்லில் 23,000 ரூபாய் என கணக்கில் வராத ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். இதில் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் உலக சுற்றுச்சூழல் தினமான இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கிராம ஊராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மையில் ஈடுபடும் உறுப்பினர்களுக்கு திடக்கழிவு மேலாண்மை விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், சம்புணர் சுச்சதா மற்றும் திறந்தவெளி மலம் கழித்தல் இல்லாத கிராமங்கள் மீதான அர்ப்பணிப்பை வலியுறுத்துவதற்கு சமூகங்களை ஒன்றிணைத்தல் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. எனவே கிராம சபை கூட்டத்தில் அந்தந்த பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள், சமுதாய அமைப்பு உறுப்பினர்கள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கலக்காடு தலையணியில் 2வது நாளாக இன்றும் தடை நீடிக்கிறது. உறையூர் அருள்மிகு கமலவல்லி நாச்சியார் திருக்கோவிலில் வசந்த உற்சவம் வரும் 13 தேதி தொடங்கி 19 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 10 மணிக்கு.

0: நிகழ்ச்சிகள் கேட்க இருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேர்களே, இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம். நாம எல்லாருமே பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்வோம். ஆனா உண்மையிலேயே பூமிக்கு நம்மளோட உதவி தேவையில்லைங்க. இந்த பூமி கோடிக்கணக்கான ஆண்டுகளா இருக்கு, நாம தான் அதுல வாழ்றோம். ஒரு மரத்தை வெட்டும் போது ஒரு நிழல் மட்டும் இல்லாம பறவையோட வீடும் அழியுது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில தூக்கி எறியும் போது ஒரு உயிரோட எதிர்காலம் பாதிக்கப்படுது. ஒரு துளி தண்ணீர் வீணாகும் போது ஒரு நாளோட தேவையும் வீணாகுது. இருக்கிறத அழிக்காம இருந்தாலே போதும், பூமி பாதுகாப்பா இருக்கும். இன்னைக்கு வசந்த அழைப்புல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் பற்றி சொல்றதுக்காக வழக்கறிஞர் சி ராஜா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. உங்க கேள்விகளை 0431-246-1, 240-102-1 என்ற எண்கள்ல நீங்க கேட்கலாம். வாட்ஸ்அப் வழியாகவும் உங்க சந்தேகங்களை குரல் பதிவாகவோ தட்டச்சு செய்தோ 938-546-102-1 எண்ணுக்கு நீங்க அனுப்பி வைக்கலாம். உடன் உரையாடுகிறார் கே கோகிலா.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேயர்களை, வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வசந்த அழைப்பில் சட்டத்தின் பார்வையில் பல்வேறு தலைப்புகளில் நாம இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு 5 ஜூன் உலக சுற்றுச்சூழல் தினம். இந்த சுற்றுச்சூழல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வது அழகாக வந்து முன்னரே கொடுத்துருந்தாங்க ஷென்பா அவங்க. இன்னைக்கு உலகம் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றப்ப, மனித இனம் பெருக பெருக பல்லுயிர் பெருக்கமும் அதிகமாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே மனித இனம் பெருகுது, பல்லுயிர் பெருக்கம் என்பது குறைவாக தான் இருக்குது. எல்லாவற்றிற்கும் தட்டுப்பாடுகள் நிறைந்த ஒரு இடமாக தான் இப்போ நாம் இருந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் பாதுகாக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, வாய்மொழியாக தான் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கமே தவிர அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி.

0: ஆனால் அன்றாடம் வந்து செய்திகளில் பார்க்குறோம், ஒரு தனி மனிதன் வந்து ஒரு காட்டை உருவாக்குறாரு, ஒரு தனி மனிதன் மலையை வந்து குடைஞ்சி அதிலிருந்து வந்து நீர்வரத்தை வந்து உருவாக்குறாரு இப்படின்னு, இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சாத்தியமே அப்படின்னு சொல்லி பல பேர் நிரூபிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் இருக்கிறத அப்படியே நாம் வச்சோம் அப்படின்னா வரும் தலைமுறைக்கான செல்வம் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பேசலாம். நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு வழக்கறிஞர் சி ராஜா அவர்கள். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தின் பார்வையில் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், மனித இனம் பிறந்ததுலேருந்து வந்து எல்லாமே வந்து இயற்கையோடு சேர்ந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தண்ணீர், நீர், காற்று, நெருப்பு ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றுக்கொன்று இணையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவங்க வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா அப்படியே அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க எல்லாத்தையும், எதற்கும் ஒரு சிதைவு கொடுக்கலை. ஆனால் இன்னைக்கு நாம் ஒரு சட்டம் வந்து இதுக்கு கொடுக்குறோம். இது ரொம்ப அவசியமான ஒன்று தான் இப்போ மக்களுக்கு தெரியுது. ஆனால் இந்த சட்டம் எப்போ இயற்றப்பட்டது, எதனால் இயற்றப்பட்டது?
1: 1970களில் இந்தியாவில் இந்த சட்டம் பற்றிய விழிப்புணர்வுகள் உருவாக ஆரம்பிச்சுது. இந்தியா 1986 இந்த சுற்றுச்சூழல் சட்டம் அப்படின்றத ஒன்று நடைமுறைக்கு கொண்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நாம் வளர்ச்சியை நோக்கி ஒரு நாடு நகரும்போது அதற்கு ஈக்குவலாக இயற்கையும் வளர்ச்சியை நோக்கி இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நிச்சயம் அந்த நாடு ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக கருதப்படும் அப்படின்றதுனால, நாம் வளர்ச்சி பாதையில் கை கால் வைக்கும்போது நம்மளுடைய நாடும் சில இயற்கை சிதைவுகளுக்கு நோக்கி போகக்கூடாது அப்படின்றதுனால 1986களில் இந்த சட்டத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட இதை பற்றிய நிறைய விழிப்புணர்வுகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 40 ஆண்டுகளை கடந்தும் மக்கள்கிட்ட நிறைய விழிப்புணர்வுகள் போய் சேரலை அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும். ஏன்னா நிலம், நீர், காற்று இந்த மூன்றையும் மாசுபடுத்தாமல் நாம் வாழ்ந்தாதான் இயற்கை என்றைக்குமே ஏமாத்தாது அப்படின்ற ஒரு கான்செப்டை அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மனிதன் தான் அதை வந்து தன்னுடைய வளர்ச்சிக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு தவறுகள் செய்து அங்கே வெப்பம் அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. நமக்கும் தெரியும் இந்த வெப்பம் அதிகமாகறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மனித இனம் அப்படின்றது மெல்ல தன்னுடைய வாழ்நாளுடைய அளவை குறைக்க ஆரம்பிக்கும். அதை மனிதனை சார்ந்து இங்கே பூமிக்கு மனிதன் மட்டும்தான் படைக்கப்படலை, நிறைய உயிரினங்கள் பறவையாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், நுண்ணுயிர்களாக இருக்கலாம், அவை எல்லாமே இன்றைக்கி அழிந்து கொண்டு போகக்கூடிய பாதையில் இருக்குது. ஆனால் நம்முடைய மத்திய அரசும் மாநில அரசுகளும் நிறைய ஸ்கீம்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய வளர்ச்சிகளை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அதில் தனி மனிதனோட கடமை அப்படின்ற விஷயங்களை இந்த 1986 உள்ள சட்டம் தெளிவாக விளக்குது. நாம் முதல்ல இந்த பூமியை எப்படி பயன்படுத்தணும், அதை பயன்படுத்த தவறும்போது வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு எங்கே போய் நாம் அதை பற்றிய புகார் கொடுக்கணும், அந்த புகாரோடைய விஷயத்தில் என்னென்ன ஆராய்ச்சிகளை ரிப்போர்ட்களை வாங்கினதுக்கப்புறமா எதனால் அது நடக்குதுன்றதுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்றத அந்த 86 சட்டங்கள்லேயே சொல்லியிருக்காங்க. இப்போது நிறைய டெக்னாலஜிஸ், நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிறைய எதெல்லாம் நாம் இழந்தோமோ 40 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த சட்டத்தில் இந்த இதெல்லாம் நாம் இழந்தோன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப வேகமாக நம்மளுடைய நாடு அதை மீட்டு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கு. அதை நாமும் சேர்ந்து இன்றைய நாளில் உறுதியெடுத்து இந்த மனித இனத்தையும் நம்முடைய நாட்டையும் நம்முடைய மாநிலத்தையும் பலமாக மாற்ற முயற்சிக்கணும்.
0: ரொம்ப அழகான ஒரு முன்னுரை கொடுத்துருக்கிறாரு. எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது தான் தாத்பரியமாக இருக்குது. அந்த எல்லாவற்றையும் அப்படின்றதுல தான் வந்து இயற்கையும் இணைந்திருக்கு அப்படின்றப்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம்.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு, தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த அழைப்பு.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
4: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
3: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள்.

0: மீச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: நேர்களே, இன்று உலக சுற்றுச்சூழல் தினம். சட்டத்தின் பார்வையில் இதை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம், இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். இதில் போய் என்ன ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். ஐயா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலில் ஆறு, ஏரி, குளங்கள், அதே மாதிரி சவுண்ட்ஸு, மரமெட்டுதல், இப்படி வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து எடுத்து போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்றா. இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிளாஸ்டிக், இப்போ விழாக்கள், திருமண விழாக்கள், காதுகுத்து, இந்த மாதிரி விழாக்களில் வந்து நிறைய பிளாஸ்டிக் பொருள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காலத்தில் வாழை போட்டு நம்ம வந்து விருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பஃபே சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து மக்கக்கூடிய ஒரு பொருளா அல்லது மக்காத பொருளா எனக்கு கிடையாது. கையில் பிளேட் கொடுத்து நம்ம சாப்பாடெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். வாட்டர் பாட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வித்தியாசமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மூங்கில் இலை காடுகள் மாதிரி வந்து அதிலேருந்தே ட்ரெஸ் எல்லாம் தயாரித்து அந்த மாதிரியும் பண்ணுறாங்க. இது ரெண்டத்துக்கும் என்னங்கையா இருக்குது?
2: இல்லை, இப்போ இயற்கை சார்ந்து நம்மளுடைய வளர்ச்சி இருக்கணுன்றதுக்காக நிறைய மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு வந்துருச்சு. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி வாழை இலையில் சாரீஸ் வந்துருச்சு, மூங்கில் இலையில் வச்சு பிளேட் வந்துருச்சு. இதெல்லாம் அவங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து உருவாக்கி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இயற்கையில் போய் இருக்கிறத வெட்டி கொண்டு வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கு அரசாங்கங்கள் ஒத்துழைப்பு இல்லை, அதுக்கான தடைகளும் நிறைய இருக்குது. ஆனால் மக்கள் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அசால்ட்டாக எல்லோரும் நினச்சிக்கிறோம் பிளாஸ்டிக்ஸ்ன்றது ஒரு சாதாரண விஷயம் அப்படி இல்லை. நம்ம பூமியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மேலே ஒரு பெரிய லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எல்லாத்துக்கும் தெரியும். அது என்ன நடக்குது அப்படின்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியே பூமிக்கு விடுது, ஆனால் பூமியிலேருந்து வெப்பத்தை வெளியில் விட மாட்டுது. அதுதான் பூமி அதிகமாக சூடானதுக்கு காரணம். ஸோ இந்த 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இந்த வெப்பம் சரௌண்டிங் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால நாம் இன்றைக்கி நம்மளுடைய டெய்லி தினந்தோறும் நம்ம லைஃப்பில் அதிக வெப்பம், அதனால் அந்த வெப்பத்தை மாற்றுறதுக்கு நிறைய மின்சாரம் தேவைப்படுது. அந்த மின்சாரத்தை உருவாக்குறதுக்காக நிறைய நிலக்கரிகள் தோண்டப்படுது. அந்த மின்சாரத்தை கொண்டு வரதுக்கு தேவையான நிலங்களை சீரமைக்கிறதுக்காக நிறைய பொருட்களை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ நாம் பிளாஸ்டிக்னு நம்ம போடக்கூடிய சில விஷயங்கள் ஒரு 100 ஆண்டுகள் இந்த பூமியில் தேங்கும் போது 15 கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த லேயர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம நினச்சே பார்க்க முடியாது. இப்போ எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும், இந்த வெப்பம் ஒரு 1 டிகிரி செல்சியஸ், 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும் போது பனிமலைகள் உருகி கடல் நீர்மட்டம் அதிகமாகி கடல் சார்ந்து இருக்கக்கூடிய நிலங்களில் மெல்ல மெல்ல அப்பப்போக்கி இயற்கை சீரழிவுகளை நமக்கு கண்ண முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்குது. அதே நேரங்களில் மரங்கள் இருந்தால் தான் மலைகளை கவரும். நாம் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மரங்கள் இருந்தால் தான் மலையை எதுவும் உருவாக்கும் அப்படின்றது இல்லை. இந்த கார்பன் டை ஆக்சைடை அது எடுத்துக்கிட்டு அந்த வெப்பத்தை குறைச்சி மலை மேகங்களை கவரும். ஸோ அந்த விஷயத்தில் இந்த ஒரு பிளாஸ்டிக்ஸ் பை அல்லது நம்ம பயன்படுத்தக்கூடிய பாட்டில்ஸ் நிறைய அரசாங்கங்கள் எவ்வளவோ சொல்கிறாங்க, நாம தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படணும். அதனால் இந்த பிளாஸ்டிக்ஸோட பயன்பாடை நாம் முற்றிலும் தவிர்த்தா இந்த மனித குலத்திற்கு ஒரு பெரும் பாக்கியமாக இருக்கும்.
1: இப்போ ஓரளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் அந்த ஓசோன் ஓட்டை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். அதில் வந்து என்ன பண்ணணும், இயற்கையை காக்கணும், இயற்கையை நேசிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சங்கங்கள், குழுக்கள், அதே மாதிரி வந்து தனி மனித சமூக ஒழுக்கங்கள் அப்படின்றத பார்த்து உருவாக்கி ஒவ்வொரு குரூப்பாக வந்து செயல்பட்டுருக்காங்க. சில பேர் சொந்த ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆறு, ஏரி, குளங்களை வந்து வெட்டி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பனைமரங்கள் நட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு புறம் வந்து மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கிட்டு தான் இருந்தாலும் இதற்கு இளைஞர்கள் தான் முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கேள்வி வந்திருக்கு, அது என்ன கேள்வின்னு கேட்டிருக்கலாம். வணக்கம்.
3: அதே கேள்விதான் மேம், இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் கேட்டிருக்காங்க. அனந்தபுரத்துல இருந்து நாகராஜ், ஓசோன் படலத்தை பாதுகாக்க நாம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அதை பத்தின விழிப்புணர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க.
2: நாம முதல்ல பிளாஸ்டிக் பயன்படுத்துறத குறைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட வந்த பெரிய விழிப்புணர்வு வேணும். நம்ம என்னதான் சொன்னாலும் அவசர உலகத்துல தேவைக்கு ஏத்த மாதிரி திடீர்னு என்ன கிடைக்குதோ அதை வாங்கி நம்ம பயன்படுத்திடுறோம். ஆனா அரசாங்கங்கள் நிறைய வழிகாட்டுதல உருவாக்கியிருக்காங்க. அது 3 நாட்கள் 7 நாட்களுக்குள்ளே மக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எத்தனை பேர் அதை தெரிஞ்சு வாங்குறாங்க அப்படின்னு தெரியல. அதே நேரத்தில் இந்த பிளாஸ்டிக்ஸை தடை செய்யணும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய என்விரான்ஸை நம்ம பயன்படுத்தணும், நிலம், நீர், காற்று. அப்போ இந்த காற்றை மாசுபடுத்தக்கூடிய பொருட்களை நாம் குறைக்கணும். அதுக்கு தடை வருது அப்படின்னா அதை தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வரக்கூடிய தடையை எதிர்த்து போராட நம்ம ரெடி.

0: ஜாக்கிரதையாக இருக்கணும், போனால் போகுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அப்போ அந்த காற்றுல கலக்கக்கூடிய சத்தமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பாய்சனஸ் கேஸாக இருக்கலாம், அல்லது இப்போ வெடி வெடிக்கிறதுக்கு கூட நிறைய கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி இந்த சுற்றுச்சூழல் தினத்தில் தான் இந்தியா முதல் முறையாக ஒரு எத்தனாலில் பயன்படுத்தக்கூடிய காரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க பால் பேக்கெட்டை, அதுவே மக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிச்சி இன்று முதல் பயன்பாட்டுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம இண்டிவிஜுவல்ஸ் ரெடி ஆகும்போது, பூமியில் ஏதாவது மக்காத பொருள்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம், அல்லது தேவையற்ற பொருட்களை போடுறத நிறுத்தணும் ஒன்று. இன்னொன்று, தண்ணியில் கலக்கக்கூடிய மாசுங்களை இண்டிவிஜுவல்ஸ் அதை வந்து தனிநபர்கள் குறைக்க ஆரம்பிக்கணும். காற்றை சுத்தமாக வச்சு, இந்த மூன்றையும் சுத்தமாக வைக்க எப்போ ஒரு தனி மனிதன் தயாராகிறானோ அப்போ இந்த பூமியையும் நம்மளுடைய நாட்டையும் மீட்டெடுத்த முடியும்.
1: இப்போ நம்ம வந்து பேசுறது நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பேசுவதற்கு கேட்பதற்கு நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு பாக்கெட்களில் அடைக்கப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கு. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றோம், இன்னைக்கு கடைக்கு போறோம் அப்படின்றதப்போ ஒரு காலத்துல வந்து நம்ம பேக் எடுத்துட்டு போனோம், வாளிகள் எடுத்துட்டு போனாங்க, பால் வாங்க வந்து அதுக்குன்னு தெரியா பால் பாத்திரம் அப்படின்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை, கை வீசிட்டு போறாங்க. வரப்ப வந்து பாத்தீங்கன்னா காய்கறிகளோட பழங்களோட எல்லாமே வாங்கிட்டு வராங்க, அந்த பொருட்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஒரு புறம் அன்றாடம் செயல் நடந்துகிட்டே இருக்கனாலும், ஒரு மனித இனம் மட்டும் என்ன பண்ணுது, தன்னுடைய குளத்தை பாதுகாப்பதற்காக குளங்களை வெட்டி அங்கங்கே பாதுகாப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தனி மனிதர் மலையை குடைஞ்சி தண்ணீர் வர வைக்கிறதுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்து அதையும் வெற்றி கண்டுட்டு இருக்காங்க. இப்படியும் ஒரு சிலர் நடந்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கேள்விக்காக ஒரு நேயர் காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம்.
2: இனிய நற்களை வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
1: கேளுங்கம்மா.
2: கண்டிப்பா ஐயா, இப்ப அயல் நாடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மரங்கள் வெட்டுவது அப்படிங்கறது ஜஸ்ட் லைக் தட் நடக்காதுயா. அங்க இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கறதே ரொம்ப கெடுபிடி. அப்படியே வெட்டிட்டாலும் அந்த ஃபைன் மாதிரி எல்லாம் போட்டு அவர்களுக்கு தண்டனை எல்லாமும் கொடுக்குறாங்க. பட் இப்ப இந்தியால இந்த மாதிரி சட்டம் அப்படிங்கறது கொண்டு வந்தா மரங்கள் வெட்டப்படுவது அப்படிங்கறது கொஞ்சம் கம்மியா இருக்குமோ? இதுல ஏதாவது சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்கிறாங்களா? அது பத்தி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, கடல் சார்ந்த எண்ணங்கள் மக்கள் அறியாமையினால சில தவறுகள் செய்யறாங்க, ஆனா அது சட்டப்படி குற்றம். அப்படின்னா என்ன தவறுகள் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் நம்ம செய்யறோம், அது ரொம்ப தப்பு, அது காஷியஸா இருக்கணும். இதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நன்றி நன்றி.
0: மரம் வெட்டுவதற்கு தடை நம்ம ஊர்லேயும் உண்டுமா? ஒரு சிறு மரத்தை வெட்டணுன்னாலும் அதற்கு முன்னாடி அந்த நகராட்சி கிராம ஊராட்சி கிட்ட முன் அனுமதி வாங்கணும். அந்த சட்டம் ரொம்ப நாளாக நடைமுறையில் இருக்குது. 1786 முன்னாடியிலிருந்தே இந்த ஃபாரஸ்ட் சட்டங்கள் இருக்குது. ஆனால் அதை யாரும் விழிப்புணர்வாக பயன்படுத்துறதுல எங்கேயாவது பிரச்சனைனா மட்டும், ஒரு பனைமரமோ ஒரு தென்னைமரமோ ஈவன் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய மரத்தை கூட வெட்டணும்னு சொன்னால் முன் அனுமதி வாங்கிட்டதுக்கப்புறம் தான் வெட்டணும். ஆனால் அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. யாராவது ஒரு சிலர் பேருக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்படி அது தெரியாமல் வெட்டி அந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்தால் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கமிட்டி விசாரித்து அவர்கள் மேலே ஃபைனும் 2 மாதங்கள்லிருந்து 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை கொடுக்கறதற்கும் இந்தியாவில் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே சட்டம் இருக்குது. ஆனால் அதை பற்றிய விழிப்புணர்வு தெரிஞ்சு புகார் கொடுப்பதற்கு பொதுமக்கள் தயாராகினாங்கன்னா இந்த விஷயங்களை தடுத்துடலாம். ஒன்று. இன்னொன்று, கடல் சார்ந்த விஷயங்களில் என்ன நம்ம தவறு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய கழிவு நீரை கொண்டு போய் அதில் நேரடியாக கலக்கிறோம். இன்னொன்று, நம்மளுடைய திடக்கழிவுகள்னு சொல்லக்கூடிய மக்காத பொருட்களை அந்த கடலில் வந்து கொட்டும்போது கடல் வாழ் உயிரினங்கள் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ சில விஷயங்களை முன்னெடுத்திருக்காங்க. என்னென்னா டால்ஃபினை வந்து நிறைய தத்தெடுத்து இந்த கடற்கரை ஓரங்களில் வளர்க்கணுன்றதுக்காக நிறைய ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட்ஸ் போட்டு மத்திய அரசாங்கங்கள் ஒரு 17 கடற்கரையை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய டால்ஃபின்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, அந்த கடற்கரை ஊரத்தில் தான் ஆறுகள் போய் சேரக்கூடிய நன்னீர் நிலம் இருக்கும். இந்த நன்னீர் நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்களும் மெயின்டைன் பண்ணணும். அதில் இருக்கக்கூடிய சிறு புழுவிலிருந்து பூச்சியிலேருந்து மீன்லேருந்து அதே மாதிரி கடலில் இருக்கக்கூடிய பெரிய உயிரினங்களை வரையும் மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த ட்ரைனேஜ் வாட்டர் கழிவுநீர் கலக்கிறதும் திடக்கழிவையும் கொண்டு போய், திடக்கழிவுனா மக்காத குப்பையை கொண்டு போய் கடலில் கொட்டும்போது இந்த இரண்டு தரப்பு உயிரினங்களும் பாதிக்கப்படுது. மெல்ல அது வந்து அழிவை நோக்கி போகும்போது கடல் உப்பு நிலத்தை நோக்கி வரும்போது கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ இந்த விஷயங்கள் கடலில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இதை நாம் உணர்ந்து அதிலிருந்து விழிப்புணர்வாக செயல்பட்டால் நம்ம அந்த விஷயத்துலேருந்து மீண்டலாம்.
1: இன்றைக்கி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே கடல் வளத்தை பற்றி தான் நிறைய நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கடல் வளங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பவளப்பாறைகள், பாசிப்பாறைகள் இப்படி நிறைய இருக்குது. அதையும் வந்து இந்த பவளப்பாறைகள் அந்த படலங்களை வந்து எடுத்து

0: விற்பனைக்கு கொண்டு போகிறாங்க. அதனாலேயே வந்து கடல் வளம் வந்து சுரண்டப்படுது அப்படின்ற ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பேச்சும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல நாட்டு வண்ண மீன்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதும் தடைபட்டப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஆக்ஷன்ஸ் உண்டா?
1: கண்டிப்பாக, கடல்சார் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த உயிரையும் முன் அனுமதி இல்லாமல் அங்கேருந்து எடுக்கக்கூடாது. ஆனால் சட்டவிரோதமாக நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுடைய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியதில் நம்முடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ஸ் முன்னெடுத்து கடற்பசு பாதுகாப்புன்ற ஒரு ஸ்கீமை ஒரு 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்திய அரசாங்கம் இப்போ அங்கீகாரம் பண்ணி இது கடல் பசு பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு அறிவித்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே இந்த நம்ம இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் கடற்கரைகளுக்கு மட்டும்தான் அந்த அங்கீகாரத்தை கொடுத்து அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்து அந்த கடல் பசுவை பாதுகாக்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. ஆனால் மக்கள் என்ன பண்ணிடுறோம்னா நம்மளுடைய தேவைக்காக அந்த சட்டங்களை எல்லாம் சற்று புறந்தள்ளிட்டு ஈஸியாக அதுல இருந்து நமக்கு வந்து
0: யாருக்கு தெரிய போகுது
1: அப்படின்றதுனால ஈஸியாக அதை வந்து நாம போயிடுறோம் அப்படின்றது தான். பட் அரசாங்கங்கள் சட்டங்கள் அனைத்தும் தெளிவாக இருக்கு. நாம் அதை பயன்படுத்துறதுலையும் அதுக்கு மதிப்பு கொடுக்கறதுல மட்டும் தான் நம்ம தவறோம் நினைக்கிறேன்.
0: ஒருவேளை தண்டனைகள் அதிகமாக இருந்தா இதெல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குமா?
1: தண்டனைகள் அதிகமா இருக்கு, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஆளுங்க குறுக்கு வழிக்கு போயிடுறாங்க. அந்த தண்டனை வந்து தப்பிச்சிடணும்ன்றதுக்காக தான் சில விஷயங்கள்ல போயிடுறாங்க நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு தெரியும் அரசாங்கத்தை பொறுத்தவரைக்கும் 1 நாள் நம்ம தண்டனை வாங்கினாலோ அல்லது 1 ரூபாய் தண்டனை வாங்கினாலோ குற்றவாளி. அரசு சார்பாக எந்த விஷயங்களையும் நம்மளால அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஆனால் 6 மாதங்கள் 2 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் தண்டனை பார்க்க ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த 1 மாத தண்டனையை ஒருத்தர் அனுபவித்தாலே அவருடைய எதிர்காலம் குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படுவார். ஸோ அதற்கான சட்டங்கள் உண்டு. அந்த 1 மாதம் அந்த 1 ரூபாயை கட்டுவதற்கு பயந்துக்கிட்டு தான் அடுத்த குறுக்கு வழிக்கு வராங்கன்னு நான் நினைக்கிறேன்.
0: ஓகேங்க, இப்ப அடுத்த ஒரு நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
2: அரியமங்கலத்திலிருந்து முகமது பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: தனிப்பட்ட மனிதனுடைய உடம்பு பாதிக்கும் அப்படின்னா அந்த பொருளுடைய விலையை வந்து கணிசமா உயர்த்துறாங்க. அப்ப அது வாங்குறது குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. குறையறது இல்ல, இருந்தாலும் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல. அதே மாதிரி இது பயன்படுத்தக்கூடாது, இந்த பொருள் வந்து பிளாஸ்டிக் அப்படின்ற மாதிரி இருக்குன்றாங்க. அது வந்து ரொம்ப குறைச்சலா தானே இருக்கு. நல்ல பொருளை விட பிளாஸ்டிக் பொருள் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னா எல்லாமே அடிக்கடி வாங்குறாங்க, அதிகமா வாங்குறாங்க. அந்த பொருளை உயர்த்தினா அந்த ஒரு பிரச்சனை குறையும் இல்லைங்களா? அது ஒரு கேள்வி. இன்னொன்னு கேட்டீங்கன்னா இப்ப சுற்றுச்சூழல், இப்ப காடுகள், பறவைகள் வாழ்மிடம், நீர்நிலைகள், சதுப்பு நில காடுகள், அது மாதிரி இடத்துல பாதிக்கப்படும் போது தனி மனிதன் வந்து பொதுநல வழக்கு தொடர முடியுமா?
1: நிச்சயம். முதல் கேள்வி உங்களுடைய இதுக்கு என்னன்னா விலையை உயர்த்தினா அதை குறைபா இது வந்து பயன்படுத்துறது குறையுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லை. ஒரு மனித சமூகம் வளர்ச்சி அடையணும்னா சில தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். அப்படி உள்ள தொழில்நுட்பம் தான் அந்த நீங்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு பிளாஸ்டிக்ஸ்.
0: ஆனால் அதை நம்ம மாற்று வழிக்கு கொண்டு வரலாம் இல்லையா?
1: அதே அதை மாற்று வழிகளை அரசாங்கம் முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தனிநபர்கள் அவங்களுடைய சுய விருப்பத்தில் முன்னெடுக்கிறாங்க, சில தனியார் அமைப்புகள் முன்னெடுக்கிறாங்க. நாம் அதில் கவனம் செலுத்த தவறுகிறோம். இன்னொன்று அது வந்து நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அந்த பழக்கத்தை எடுத்துக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்றதுனால நிறைய கடைகள்லாம் நிறைய மாவட்ட ஆட்சியர் போனீங்கனாலே அலுவலகம் போனீங்களே தெரியும் மஞ்சப்பையை பயன்படுத்துவோம்னு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருப்பாங்க. நிறைய போர்டெல்லாம்
0: வச்சிருக்காங்க மட்டும்தான் இருக்கு
1: கவர்மெண்ட்ஸ். ஆனா நாம அதை பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறோம். அதை எடுத்துட்டு போற தனி நபரை பார்த்து நாம ஏதோ ரொம்ப பிற்போக்கான ஆளா அப்படின்ற மாதிரி நாம ஒரே சிந்தனையை மாத்திக்கிட்டோம். ஸோ அதை பயன்படுத்துறவங்களை என்கரேஜ் பண்ணணும், அப்படி ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அரசாங்கங்கள் சொல்லுது. சார் கேட்ட கேள்விக்கு அப்படி விலையை உயர்த்தினா அதோடைய இது குறையும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வளர்ச்சி, நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சி அதனால பாதிக்கப்படும். ஒரு விதத்துல அந்த வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்தணும். இப்படி ஒரு கேஸ் ரொம்ப ஆபத்தான பொருளோ அதை கட்டுப்படுத்தி நம்ம பயன்படுத்துகிறோமோ, ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒரு ஆபத்தான பொருள் அதை எப்படி கட்டுப்படுத்தி பயன்படுத்துகிறோமோ, இது ஒரு ஆபத்தான பொருளாக இருந்தாலும் கட்டுப்படுத்தி பயன்படுத்தக்கூடிய பக்குவம் நமக்கு இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, இயற்கை வளங்களை அழிக்கிறத நாம் வந்து பொதுநல வழக்காக கொண்டு போக முடியும்னா நிச்சயம் சரியான தரவுகளோட எவிடன்ஸோட நான் இது மாதிரி கொடைக்கானல் போனேன், ஊட்டி போனேன், இப்படி என்னை இ பாஸ் போட்டு இதெல்லாம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் என் கண்ணு முன்னாடி இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, இவ்வளோ பாட்டில்ஸ் இருக்குது, இதெல்லாம் தடை செய்யுங்க அப்படின்னா நிச்சயம் அதை பற்றிய கேள்வி கேட்கலாம், நீதிமன்றத்தை அணுகலாம். அங்கே எந்த தடையும் இல்லை. நீங்கள் எப்படி கேட்கலான்ற கொஸ்டின்ஸ் நிச்சயம் நீதிமன்றம் கேட்காது, அதுக்கான எந்த தடையும் இல்லை.
0: ரொம்ப அழகான பதில்கள், அழகான கேள்விகளும் வந்து நேற்றுதான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி உலக சுற்றுச்சூழல் தினம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தான் நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து பேசிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் பல பேர் கையில் அந்த பிளாஸ்டிக் பொருட்களோடு தான் போயிட்டே இருப்பாங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கவங்க கொஞ்சம் இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகம் நமக்காக இருக்குது, நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு உலகத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு முயற்சி. இது தொடர்ந்து பேசுவோம்.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள்.

0: திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான

0: அங்கிட மங்களன் மங்கள் அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்
0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
4: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
3: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி திருச்சிராப்பள்ளி.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட்.
7: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
8: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
9: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
10: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
11: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
12: ஜின்கே பாஸ் கோய் கேரண்டி நஹி ஹை, சர்க்கார் குத் உன்கி கேரண்டர் பன் ரஹி ஹை.
13: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள், தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள், உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
14: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நேரம் இப்பொழுது 9:41. இன்னைக்கு வசந்த் அழைப்பு சட்டத்தின் பார்வையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கடல் அலை போல கேள்விகளும் வந்து நிறைய வந்துக்கிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. கேள்விகளை கேட்டுடலாமா?
5: கேட்கலாம். இப்போ முதல் கேள்வி லால்குடியிலிருந்து சண்முகம் கேட்டிருக்காங்க. பிளாஸ்டிக் கழிவுகள், இதை தவிர்க்கிறதுக்கு நாம் இதை பயன்படுத்த முடியாத நிலையை உருவாக்க ஏன் முறைப்படுத்தவில்லை? இது வந்து முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி வந்து, நம்மளோட அடிப்படை தேவையான மின்சாரம் காற்றாலையிலிருந்து பெறப்படுது. இது மழைப்பொழிவை எந்த விதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும்? இதை சரியான முறையில் பயன்படுத்த ஏதாவது மாற்று ஏற்பாடு இருக்கா? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, கழிவுநீர் மேலாண்மை நம்முடைய இயற்கை தண்ணீர் வளத்தை சீர்குலைக்கும் வகையில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்படுது, இதை தவிர்த்து பழைய முறை பயன்படுத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க.
4: அதாவது நிகழ்ச்சிக்குரிய அத்தனை கேள்வியும் அவரே கேட்டாருங்க. மூணு கேள்வியில பதில் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க
6: சாரோட முதல் கேள்விக்கு, பிளாஸ்டிக்கை வந்து நம்ம தடை செய்யணும் முற்றிலும் அப்படின்னு

0: அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அரசாணைகளை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் தடை செய்து விட்டார்கள். இரு இலகுவாக மக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுடைய தேவைக்காக சிலர் அதை அவங்களுடைய வியாபாரத்திற்காகவோ என்ன நோக்கத்திற்காகவோ அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க,
1: மக்களை திருப்திப்படுத்தணுன்ற
0: பண்ணுறதுக்காகவோ, அவங்களுக்கு எதுவும் சம்பாதிப்பதற்காகவோ அதை பண்ணுறாங்களோ இல்லையா. அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்ஸ் தடை விதிக்கப்பட்டு விட்டது. அதில் ரொம்ப மினிமமான சில விஷயங்களுக்கு மட்டும் அதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதை நம்ம பயன்படுத்துறதுல இருக்கக்கூடிய நாம தான் அதை தவிர்க்கணும். நல்லா பாருங்கள், நல்ல பெரிய கடைகளில் ஒரு கன்சியூமர் வழக்கு வரக்கூடிய கடைகளில் எந்த பொருளும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் பெரிய கடையில் பிளாஸ்டிக் கேட்டிங்கன்னா அது இலகில் மக்கக்கூடிய பொருளாக தான் இருக்கும், கையிலே வந்து இதாகிடும். அதை விட்டுட்டு நல்ல ஸ்ட்ராங்கான பொருளாக இருக்குது அப்படின்னா அது வந்து இது தவறான ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற விஷயத்தில் அது வருது. ஸோ அதனால் அரசாங்கங்கள் அதை பண்ணியிருக்கு. அதே நேரத்தில் இந்திய அரசாங்கமும் சரி, நம்ம மாநில அரசாங்கமும் சரி, திடக்கழிவு மேலாண்மை அப்படின்றதில் நாம் இந்தியாவில் அதிகமாக சேரக்கூடிய இந்த பிளாஸ்டிக்ஸ் அண்ட் டயர்ஸ், நம்ம டூ வீலர் ஃபோர் வீலர் பயன்படுத்தக்கூடிய திடக்கழிவை வந்து மறுசுழற்சி பண்ணுறதுக்காக 3 நாடுகளோட ஒப்பந்தம் போட்டு 1200 கோடி ரூபாய் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதுக்கான ப்ராஜெக்ட்ஸை ஒதுக்கி திடக்கழிவு மேலாண்மையில் இந்தியா முன்னோடியாக நிறைய டெக்னாலஜிஸ் ஐஐடி ஐஐஎம்ஸ்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நிறைய டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி உலகத்தில் மிக சிறந்த திடக்கழிவு மேலாண்மை நாடு அப்படின்ற ஒரு இடத்த இந்தியா போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய 2027 இலக்கை நோக்கி இந்தியா நகரும்போது இந்த திடக்கழிவு மேலாண்மை நிச்சயம் நமக்கு தேவை அப்படின்றதுனால நீங்கள் சொன்னக்கூடிய அந்த முதல் பாயிண்ட்ஸில் இந்தியா அதில் முன்னேற்றம் கண்டு கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த காற்றாலைகள் பயன்படுத்துறதுனால நமக்கு அதில் இது குறையுமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப ஒரு பர்சன்டேஜ் லெவல் தான் கம்மி மலையோடைய அளவு குறையிறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா இன்னொரு விஷயத்தையும் முன்னெடுத்துக்கிட்டு இருக்குது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னொன்று, நம்ம உலகத்திலேயே நாம் இப்போ 2வது இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறோம். சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தணும்னு எல்லாத்துக்கும் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நாம் எலக்ட்ரிசிட்டிஸ்லேருந்து எடுக்கிறதுனால தான் ஒரு சைடு நிலக்கரி, நீங்கள் சொல்கிற மாதிரி காற்றாலைகள்லேருந்து எடுக்கும்போது காற்றில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சுது. ஸோ இது ரெண்டையும் தவிர்க்கணுன்றதுக்காக நிறைய கவர்மெண்ட்டே சப்சிடிஸ் தராங்க. நாம் சூரிய ஒளி மின்சாரத்திலிருந்து உங்கள் வீட்டுக்கு தேவையானதை எடுக்கும்போது அது இயற்கையிலேருந்து வரக்கூடிய ஒளி, நாம் எந்த ஒரு இயற்கையை சிதைவும் எதுவும் பண்ண போகிறதில்ல, நமக்கு தேவையான மின்சாரத்தை நாம் அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் குறைக்க முடியுன்றதை நம்மளுடைய அரசாங்கங்கள் இப்போ ரொம்ப வேகமாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2030 அதுக்கு ஒரு இலக்காக வச்சும் சூரிய ஒளி மின்சாரத்தை இந்தியா நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ உங்களுடைய இந்த காற்றாலை மின்சாரத்தையும் வருங்காலங்களில் அது குறையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சார் சொன்ன இந்த லாஸ்ட் ஒன்று, பாதாள சாக்கடையை அதுக்கு நிறைய கட்டமைப்புகள் உருவாக்கிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய பழைய மெத்தடுக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் அதில் இந்த திடப்பொருள் ஒக்காத பொருட்களை போய் உள்ளே போட்டு அடைக்காத அளவுக்கு பயன்படுத்தினாலே நாம் அதை சரி செஞ்சிடலான்றது என்னோட நம்பிக்கை சார்.
1: அடுத்து திருவானைக்காவல் கீழக்கொண்டையம்பேட்டையிலிருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கேட்டிருக்காங்க. கேரளாவில் ஒரு முறை பயன்படுத்தி தூர எறியும் பிளாஸ்டிக் பைகளை அரசோட கடுமையான நடவடிக்கை மூலம் அநேகமாக கம்மி பண்ணிட்டாங்க, நம்ம மாநிலத்திலையும் அது மாதிரி பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க.
0: நிச்சயம் பண்ண முடியும், அதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நானே கற்றுக்கிட்டது, என்னுடைய சக வழக்கறிஞர் நண்பர் ஒருத்தர் தன்னுடைய பேக்கில் ஒரு மூட்டையாக கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். எனக்கு அது புரியலை. அதுக்கப்புறமா இன்னொருத்தட்ட கேட்டேன், ஏன்டா அப்படி அவர் செயல்படுறான்றப்போ அவரை நேராக கேட்கும்போது அவர் சொன்ன பதில், நான் கிராமத்தில் இருக்கேன், இந்த பிளாஸ்டிக் பையன் என் கிராமத்தில் போட்டேன்னா, அதாவது நான் பயன்படுத்திட்டு போட்டேன்னா அது 100 வருஷம் ஆகும், அது ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் நீதிமன்றத்திற்கு திருச்சிக்கு வரும்போது அதை கொண்டு வந்து இங்கே குப்பை தொட்டிகள் நிறைய இருக்குது, திடக்கழிவு அதாவது இலக்கில் மக்கக்கூடிய குப்பைகள் மக்காத குப்பைகள் பிரிக்கிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, அந்த மக்காத குப்பைகள் உள்ள தொட்டியில் நான் இதை போட்டுருவேன். அப்போ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஒரு மனிதனுக்கு இவ்வளோ பக்குவமா அப்படின்னு சொன்னால், எஸ் அவருக்கு அது மாதிரி பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விழிப்புணர்வு வந்துருச்சு, அந்த சட்டங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மாநிலத்திலையும் அதை நோக்கிய பயணங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம எழுத்தறிவில் கேரளாவை கம்பேர் பண்ணும்போது ஒரு 85% தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நாமளும் 95-100% நம்ம மாநிலம் நெருங்கும்போது ஒரு தனிநபர் அந்த விஷயத்தை செயல்படுத்தும் போது முற்றிலும் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடை நிறுத்துவதற்கு முதல் மாநிலமாக நம்ம மாநிலம் இருக்கும்.
1: அடுத்து புதுக்கோட்டையிலிருந்து அஜித்தோட கேள்வி இது, அவங்க ஊரில் குடியிருப்பு பக்கத்தில் அதாவது வீடுகளை பாதிக்கிற மாதிரி ஒரு பெரிய அரச மரம் இருக்குது, அதை கவர்மெண்ட் மூலமாக எப்படி வந்து அகற்றுறதுன்னு கேட்குறாங்க.
0: ரைட், அந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் கிராமமாக இருக்கலாம் நகரமாக இருக்கலாம், அதோடைய நிர்வாக அதிகாரி கிராம நிர்வாக அலுவலர் அவர் மூலமாக அல்லது நீங்களே நேரடியாக தாசில்தார் அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து இதை வந்து அகற்றணும்னு ஒரு அனுமதி கடிதம் அல்லது அந்த கிளைகளை மட்டும் அகற்றணும்னு ஒரு அனுமதி கடிதம் கேட்டால் அவர் அந்த கிராமத்தையும் அந்த பகுதியுடைய ரெவன்யூ ஆஃபீஸர் விஓஓ கிட்ட ஒரு ரிப்போர்ட் வாங்கி அதை அகற்றுவதற்கோ மாற்றுவதற்கோ அவர்தான்.

0: அதற்கு உத்தரவிடும் அதிகாரி. ஸோ அதனால் நீங்கள் அவரை போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா அதற்கு எந்த பணமோ ஃபீஸோ எதுவும் செலுத்த வேண்டியதில்லை, அனுமதி மட்டும் வாங்க வேண்டும்ன்றது என்னோட.
1: ரொம்ப அழகான பதில்கள், அழகான கேள்விகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி செய்தித்தாளில் பார்த்தோம் எல்னினோ பாதுகாப்பு அந்த பாதிப்பின் காரணமாக கேரளா சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் மழையின் அளவு வந்து கம்மியாக இருக்கும், போக போக நீரின் அளவு கம்மியாக இருக்கிறனால தண்ணீர் தட்டுப்பாடு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி படித்தேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து?
0: நமக்கு இந்திய அரசாங்கமே எச்சரிச்சிருக்காங்க, நம்மளுடைய பாரத பிரதமரும் அதை பற்றி எல்லா மக்களுக்கும் விழிப்புணர்வும் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வருங்காலங்களில் நமக்கு அதிகமான வெப்ப தாக்கம் இருக்கும், நம்மளுடைய பசிபிக் கடல்லேருந்து வரக்கூடிய காற்று இந்தியாவுக்கு அது எல்மினோ அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும். ஸோ கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கங்க, உடலில் நீர் வற்றி போயிடும் அப்படின்ற விஷயத்த அவங்க சொன்னாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் என்ன நிறையனா, நம்ம நிறைய மரங்களை வளர்க்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நிறைய இந்த விதை பந்துகளை இப்போ பார்க்க முடியுதாங்க, அங்கேக்கு நிறைய இடங்களில் அதை தூ ஆரம்பிக்கிறாங்க. நாம் ஏதோ விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், நிச்சயம் மழை பொழிவு நம்மளுடைய 2-3 பருவங்களாக நம்ம மாநிலத்துக்கு மழை பொழியும், அந்த மழை பொழிவு அளவு குறையும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அப்போ மழைப்பொழிவு அளவு குறைஞ்சிது அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் ரொம்ப குறையும், நிலத்தடி நீர்மட்டம் குறைஞ்சிதுன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணி, அதே நேரத்தில் விவசாயத்தில் வரக்கூடிய ரிசல்ட்டு ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அப்போ வருங்காலம், அதாவது அடுத்த ஆண்டு இதை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நிச்சயம் உணவுப் பொருட்கள் உற்பத்தி, நம்ம பயன்படுத்தக்கூடிய நீரில் சில தடுமாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நாம் முன்னெச்சரிக்கையாக நம்ம இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை பயன்படுத்தி கூட நாம் இன்னும் வீடுகளில் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள், சிறு சிறு குட்டைகள், சில தன்னார்வலர்கள் ஏற்படுத்தக்கூடிய குளங்கள் பராமரிப்புகளை நாமளும் நம்மளை ஈடுபடுத்திக்கணும். இன்றைக்கே கூட நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சிறப்பான ஒரு இளைஞர் நிறைய நாடு முழுதும் பண்ணுறார், தமிழ்நாடு முழுதும் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் 3 குளங்களை தூர்வாடுறதுக்கு இளைஞர்களோடு இன்றைக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அது மாதிரி ஒவ்வொரும் தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய குளங்கள் நீர்நிலைகளை சுத்தப்படுத்தி இப்போ வரக்கூடிய இந்த பருவமழையில் தண்ணீரை தேக்கினா அந்த அடுத்த வருடம் வரக்கூடிய அந்த எல்நினோவிலேருந்து நாமளும் தம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாத்துக்கலாம்னு நம்ம.
1: அந்த இளைஞரோட பெயர் சொல்லிடலாங்களையா?
0: நிர்மல் ராகவன் அப்படின்றவர். 1200 ஏரிகள் குளங்களை அவர் மீட்டெடுத்திருக்கார். நம்ம திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குண்டூர்ன்ற ஒரு குளத்தை கூட பாருங்கள், கடல் மாதிரி இருக்கும். அவர் முற்றிலும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சுயமாக எந்த ஆதாயமும் இல்லாமல் இளைஞர்களை கொண்டு மிகப்பெரிய சக்ஸஸ், அதோடைய அரசாங்கம் கூட அவரை நிறைய பாராட்டியிருக்காங்க. அதுபோன்ற ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒவ்வொரு பகுதிகளையும் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து எல்லாரும் பயணிச்சா நாம இந்த விஷயங்களை சக்சஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
1: அடுத்த ஒரு கேள்வி. நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். சார் யாருங்க?
2: நான் சமயபுரத்துல வெங்கடசுப்ரமணியம் பேசுறேன்.
1: கேளுங்க.
2: ஐயாவுக்கு வணக்கம். அதாவது பெரும்பாலும் நம்ம குடிநீர் இணைப்பு குழாய்கள் பூராவுமே சாக்கடை குறுக்கவோ அல்லது அடியிலோ தான் வருதுங்க. அது அதனால சில இடத்துல வீக்கான இடத்துல சாக்கடை நீர் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு வந்து அரசு தாங்க நடவடிக்கை எடுக்கணும். இன்னொரு கேள்வி, இந்த விர்ச்சுவல் வாட்டர்னு சொல்றாங்க, தண்ணீரை பற்றி சொல்றதுனால எனக்கு உடனே ஞாபகம் வந்தது. விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது 1 கிலோ அரிசி உற்பத்தி பண்ணுறது 3000 லிட்டர் தண்ணி பயன்படுத்துறோம். இது மாதிரி ஒரு கார் இது பண்ணுறதுக்கு 1 லட்சம் லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. இது மாதிரி நிறைய தண்ணீரை வந்து நம்ம வந்து மறைமுகமாக விர்ச்சுவல் வாட்டர் மறைமுகமாக நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம்.
0: உங்களோட முதல் கேள்விக்கு, சில குடிநீர்ல சில கழிவுப் பொருட்கள் வரக்கூடிய தண்ணி கலந்துரும் அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க.
1: அதற்கு பக்கத்துலதான் இந்த பைப் லைன் இருக்கு அப்படின்னு.
0: நிச்சயம் நீங்க ஆதாரத்தோட வெளிப்படுத்தும் பட்சத்தில் அந்த நிர்வாகம் அதை வந்து அகற்றி கொடுத்துரும். அதற்காக நிறைய திட்டங்களை பயன்படுத்தி, ஆனா மக்கள் முன்னெடுக்கிறது இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா புகார் கொடுத்த உடனே நடவடிக்கை எடுக்கணுன்றாங்க, அது தொடர் முயற்சிகளை எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது என்னோட கருத்து. தொடர் முயற்சிகள் எடுங்க, அதுக்கான முறையான ஆவணங்களை, அதுக்கான புகைப்படத்தை வீடியோக்களை எடுங்க. இப்போ இருக்கக்கூடிய புதிய அரசாங்கங்கள் கூட வாட்ஸ்அப்லேயே அதை ஃபோட்டோஸ்லாம் அனுப்புங்கன்னு கூட சொல்லியிருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் இலகுவாக மீண்டுடலாம். ரெண்டாவது, நீங்கள் சொன்னது வளர்ச்சி அப்படின்றது நமக்கு தேவை. ஐயா, நம்ம வந்து 140 கோடி மக்களை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த மறை நீர் அப்படின்றது நிச்சயம் நீங்கள் சொல்கிற விஷயம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதே நேரத்தில் நம்மளுடைய முன்னாள் நம்மளெல்லாம் முன்னாடி இருந்து வழி நடத்தக்கூடிய அந்த நம்மாழ்வார் போன்ற இயற்கை வேளாண்கள் சொன்ன மாதிரி நாம் நிறைய மழையை உருவாக்கணும், தண்ணீரை உருவாக்கணும். நம்மளுடைய புதிய விஷயங்களை வேண்டான்னு சொல்கிறத விட நாம் முயற்சி பண்ணி தண்ணீரை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணால் அந்த மறை நீர் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்மக்கிட்ட பெரிய பாதிப்பு வந்துடாது. நமக்கு தொழில்நுட்பமும் தேவை, அதே

0: இடத்துல இயற்கையும் நமக்கு அதிகம் தேவை. ஸோ அதனால் தொழில்நுட்பத்தை நம்ம வேண்டாம்னு புறந்தல்லாமல் இயற்கையை அதிக பேணி காத்தோம்னா அந்த முடிவு நமக்கு கிடைக்கும்.
1: ரொம்ப அழகான வந்து ஒரு எதிர்பார்ப்புக்குரிய ஒரு கேள்விகள் தான் நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் ஒரு சிறு பயம் வந்து மக்கள் மனதில் தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. இந்த இதெல்லாம் எப்படிரா நம்ம வந்து சந்திக்க போகிறோம், இதிலிருந்து மீழப் போகிறது எப்படி அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இப்போ நம்ம முன்னாடி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: நேரம் இப்பொழுது 9:54 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பல நேயர்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஒரு கேள்வி நேயரிடமிருந்து. வணக்கம்.
6: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
1: யாருங்கய்யா?
6: சார் வணக்கம். சார் வணக்கம். திருச்சி மாத்தூர்ல இருந்து பிரேம்குமார் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க, கேளுங்க சார்.
6: அது என்ன மேடம், மேடம் இப்ப பக்கத்து ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ள நிறைய, இப்ப நம்ம கிராமங்களுக்கு எல்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கோம். அங்க உள்ள போகும்போது எல்லாம் பெரிய காடுகள் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி வச்சு காடுகள் எல்லாம் இருக்கும். இப்ப இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அது ஃபுல்லாவே அழிச்சிட்டு, அந்த காடு அந்த அவ்வளவு ஒரு 50 வருஷத்து மரங்கள் அது எல்லாமே ஃபுல்லாவே அழிச்சிட்டு பிளாட் போட்டு அதை சேல்ஸ் பண்றாங்க. இது அரசாங்கம் வந்து இது எது மாதிரி தடுக்கிறாங்க? இதை மாதிரி எல்லாம் எப்படி பண்ண முடியுது அவங்களால? இது தண்ணி நீர் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அது அது இன்னமும் நிறைய தான் நடக்குது. இப்ப எல்லா ஊர்கள்லயுமே அந்த மாதிரி ராமநாடு, மதுரை அந்த எல்லாம் தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கு. அது மாதிரி இப்ப திருச்சியிலயும் அந்த மாதிரிலாம் வரப்போற மாதிரிலாம் இருக்கு. எல்லாம் குடங்கள் எல்லாம் எடுத்துட்டு வெளியில போற ஆரம்பிச்சிருக்காங்க. வெயில் காலத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
1: இது மரங்களை வெட்டுறது எப்படி தடுக்கிறது? அதுக்குரிய சட்டம் இருக்கா? அவ்வளவுதான்.
6: அழிச்சிருக்காங்க.
1: சரிங்க சார்.
0: இது தனிநபரோட தவறு. நிச்சயம் அந்த காடுகளை அழிக்க கூடாது. ஒரு தனிநபர் பெரும் செல்வம் சம்பாதிக்கிறதுக்காக அவர் ஐயா சொன்ன மாதிரி காடுகளை அழிச்சு அதை ரியல் எஸ்டேட்டுக்கு பயன்படுத்துறாங்க. ஆனா முற்றிலும் அது தவறு. நாம வந்து இடம் வாங்குறதுக்கு தயாரா இருக்கிறதுனால அதை அழித்து அவங்க வந்து அது பணமாக்குறாங்க. ஆனா அது தவறு. அதே நேரத்தில் வளர்ச்சியும் வேணுன்றதுக்காக அந்த DTCP அப்ரூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் எஸ்டேட் நீங்க அப்ரூவல் வாங்கினீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ மரங்கள் நடப்படணும், இதில் மரங்கள் நடக்கிறதுக்கு தேவையான இடங்கள் ஒதுக்கணும், பூங்காக்கள் வைக்கிறதுக்கு இடங்கள் ஒதுக்கணும், அதெல்லாம் இருந்தால் தான் அப்ரூவல் கொடுக்குறேன்ற அந்த சிஸ்டத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ அதை கண்மூடித்தனமாக நம்ம எதிர்த்துருவும் முடியாது. ஆனால் அதெல்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. அதனால் அந்த ஒரு சைடு காடுகளை அழிப்பது தனிநபர் தவறு, தனிநபர் வருமானத்துக்கு செஞ்சாலும். இன்னொன்று, அரசாங்கங்கள் இந்த பிளான் இதெல்லாம் அப்ரூவல்ஸ் கொடுக்கும்போது மரங்களை வைக்கிறதுக்கான இடங்களை ஒதுக்கணும், அந்த பூங்காக்கள் வைக்கிறதுக்கான இடங்களை ஒதுக்கணுன்ற அனுமதியோட தான் தருவாங்க.
1: வெட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுது வெட்டுறாங்க அப்படின்றப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
0: கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதுக்கான தண்டனைகளே உண்டு. அது மரத்தை, ஒரு மரத்தை வெட்டுனா தண்டனைகள் உண்டு, தண்டனை கொடுத்த வழக்குகளும் உண்டு. அதனால அதை முன்னெடுத்து போகணும்.
1: சரிங்க. இப்ப நான் வந்து ரீசெண்டாக கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த சுற்றுச்சூழல் மாசுபாடு இது எல்லாமே வந்து மனித இனத்திற்கும் பாதிப்பை ஏற்படுத்துது, அதாவது குழந்தை பிறப்பை வந்து தடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பற்றி கருத்துக்கள்?
0: நிச்சயமா நிறைய இப்போ விழிப்புணர்வுகள் வர ஆரம்பிச்சது. கேன்சர்ஸ் அதிகமாக வர்றதுக்கு நாம பிளாஸ்டிக் ஃபைல சாப்பிட்றதும் அல்லது நின்னிய பிளாஸ்டிக் துகள்கள் நம்ம உணவுல சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் காரணம்ன்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த குழந்தை பிறப்பிலையும் இந்த ஆட்டிசம் பேபிஸ்லாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம இயற்கை சார்ந்து வாழலை. எல்லாமே நாம் வந்து இந்த பிளாஸ்டிக் நிறைந்த அடைக்கப்பட்ட பொருட்களை நம்ம சாப்பிட்றது, அல்லது அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய சுவாசங்கள், அந்த நல்ல இது இல்லாமல் நிறைய டஸ்ட் நிறைஞ்ச ரொம்ப நெருக்கமான சூரிய ஒளியே கிடைக்காத இடங்களில் வாழ்கிறது, அதே நேரத்தில் நாம் நம்ம தண்ணியில் வந்து ரொம்ப நிறைய மாசு கலந்த தண்ணியை பயன்படுத்துறது, இதெல்லாம்

0: என்னென்னா, அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் இருக்கக்கூடிய குழந்தைய ஒரு நல்ல மெச்சூரிட்டி பேபியாக இல்லாமல் அங்கே வந்து சில பிரச்சனைகள் வருது. அதனால் தான் நிறைய வாக்கிங் போங்க, நிறைய மரங்கள் நடங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படின்னா முன்னாடி இயற்கையை சார்ந்து நாம் இருந்தோம், அதனால் அந்த பிரச்சனைகள் நிறைய இல்லாமல் இருந்தது. இப்போது அந்த பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கு ரீசன்ஸ் நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்ஸும், நாம் சுவாசிக்கக்கூடிய சுவாசமும், இன்னும் நிறைய இல்லைன்னா நிறைய இன்றைக்கெலாம் அந்த ஏசியை விட்டு யாரும் வெளியே வரவே மாட்டேன்றாங்க. இயற்கை சார்ந்த காற்றுகளை சுவாசிக்கணும். இயற்கையில் இப்போ எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்குது, காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு அரை மணி நேரம் சூரிய ஒளியில் படும்படி நில்லுங்க. எந்த மாதிரி ஒரு மாற்றத்திற்கு நாம் போயிருக்கோன்னு பாருங்கள். அப்போ சூரிய ஒளியே பார்க்காத மக்கள் அதிகமாகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சூரிய ஒளியில் கடுமையாக உழைக்கிறாங்க, நிறைய பேர் சூரிய ஒளியே பார்க்காம போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மூன்று விஷயங்களையும் சரி பண்ணால் இந்த குழந்தை பிறப்பு, அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய கொடுமையான நோய் இந்த கேன்சர்ஸ் அப்படின்றதில், இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்ற விஷயத்தில் நாம் விழிப்புணர்வாக இருந்தால் நிச்சயம் அதை நம்ம தடுத்துட முடியும்.
1: அதாவது உலகமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதையோ ஒன்றை வந்து எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்குது அப்படின்றப்ப, இன்றைக்கி வந்து மக்களுக்கு அத்தியாவசியமான தேவைகள் வாழ்விடங்களை தவிர மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்குது அப்படின்றப்ப கவலையாக தான் இருக்கும். இன்றைக்கி சட்டங்களும் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைவாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களையா?
0: இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு 1986 சட்டம் என்னென்னா, ஒரு வீடு கட்டுவதை இந்த முறையில் தான் கட்டணும்னு அனுமதி வாங்குறதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ், ஒரு இண்டஸ்ட்ரீஸ், ஒரு கம்பெனிஸ், ஒரு பயன்படுத்தக்கூடிய கம்பெனி அதில் வரக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியேற்றணும் அப்படின்றதுக்கான முறைகள் இருக்குது. இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தில் சில அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சரி, எல்லா ஒவ்வொரு ஜோன்லேயும் சரி, மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்கும். உங்கள் வீடை சுற்றி ஏதாவது ஒரு கழிவுகள் இருக்குது, ஒரு கம்பெனியோ ஒரு இண்டஸ்ட்ரீஸோ வெளியேற்றுறாங்க, உங்களுக்கு இந்த மூன்று விஷயங்களையும் காற்று, நிலம், நீரில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நேரடியாக நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அப்ரோச் பண்ண முடியாது. அப்போ அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் போய் ஒரு மனு கொடுத்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுங்கன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லணும். அப்படி அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நேரடியாக நீதி பேராணையாக உயர்நீதிமன்றத்தை அணுக முடியும். அதை நோக்கி மக்கள் நகர ஆரம்பிக்கும்போது இந்த ட்ரைனேஜ் பிரச்சனையாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய கழிவு புகையாக இருக்கட்டும், அல்லது கழிவு வாட்டராக இருக்கட்டும், ஆறுகளில் கலக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் அதிகாரிகள். அங்கே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்க அதை லேப் டெஸ்ட் பண்ணி அதில் ரிசல்ட் வந்து ஆமாம் நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த நிறுவனத்தையும் அந்த கம்பெனியையும் தடை செஞ்சுருவாங்க. ஒருவேளை அங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னா அதிலிருந்து அப்பீல் வந்து நம்முடைய மாநில பசுமை தீர்ப்பாயம்னு ஒன்று இருக்குது. அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் போயும் நீங்கள் அதில் வழக்கு தொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த சட்டங்கள் நாம் நீதிமன்றங்களில் போய் தான் முடிவு தேடணும் அப்படின்றது கிடையாது. மனு கொடுத்து எப்படி ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்டருந்து ரிசல்ட் கேட்குறோமோ அது மாதிரி இங்கேயும் கேட்டுக்க முடியும்னு சொல்லி நம்ம எல்லாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கையோடு இயந்து வாழ்வோம்ன்ற சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: அழகாக வந்து உலகம் ஒரு இயற்கை பொருட்களால் ஆனது அப்படின்றத விட இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற வரங்களை நாம் அப்படியே பாதுகாக்கணும் அப்படின்றத ரொம்ப அருமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இயற்கையோடு இணைந்த வாழ்வு என்றுமே இன்பம் தரும் அப்படின்னு சொல்லி சுற்றுச்சூழல் தினத்தில் அழகான ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள்.
2: இதுவரைக்கும் வசந்த அழைப்பில் சுற்றுச்சூழல் பற்றியும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் பற்றியும் பல தகவல்களை வழக்கறிஞர் சி ராஜா அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டாங்க. உடன் உரையாடியவர் கே கோகிலா. இனி கேட்கலாம்.
3: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். தூய்மையான, பசுமையான, நீடித்த உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், மக்களின் கூட்டு முயற்சி, அரசின் கொள்கைகள், புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் சுற்றுச்சூழல் மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதுடெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்திவர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நடவுள்ளனர். தமிழகத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளார். இதேபோல் கர்நாடகாவில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு போட்டியிடும் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழகம்

0: மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் தவறான தகவல்களை குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் மாணாக்கர் சேர்க்கை கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. கலந்தாய்விற்கு வரும் மாணாக்கர் அனைத்து சான்றிதழ்களையும் தயார் நிலையில் வைக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழில்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இம்முகாம் குறித்த விவரங்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தை அணுகுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 3 தினங்களாக நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று காலை முதல் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். அருவி பகுதியை பார்வையிடுவதற்கு மட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தலையணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் இன்று 2வது நாளாக அங்கும் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீடிக்கிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் நாளை தொடங்குகிறது. 5 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள், 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

அது ரெடி சார், ரெடி. உங்களை ஆட்டம் போட வைக்க நாங்கள் ரெடி. பட்டையை கிளப்பி பட்டாசா வெடிக்கிற மாதிரியான பாடல்கள் நமக்காகவே காத்திருக்கு திருச்சி வானொலி அலைவரிசைகளில். 10 மணி 4 நிமிஷம் இன்னைக்கு கேட்க போகிறோம். போடு ஆட்டம் போடு.

திருச்சி வானொலி அலைவரிசைகள் நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டது போடு ஆட்டம் போடு. நேர்களை இன்று பகல் 12:10 வங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சூழலும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் வீடுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, கடைபிடிக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தோழிகள் பகிர்ந்துக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 மற்றொரு 240-102-1.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 10:15 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி இணைகிறார் பத்திரிகைகளிலும் இயல், துளிர், ஹர் ஸ்டோரிஸ் போன்ற இணைய இதழ்களிலும் எழுதி வருபவரும் சூழலும் பெண்களும் விலங்குகளும் பாலினமும் உள்ளிட்ட பல்வேறு நூல்களின் ஆசிரியரும் கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளருமான கும்பகோணம் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள்.
2: இன்னைக்கு June 5 உலக சுற்றுச்சூழல் தினம். சாதாரணமா இந்த மாதிரி தினங்கள் பற்றின குறிப்புகள் வரும்போது இட் இஸ் அப்சர்வ்டு அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதுவாங்க. அதாவது ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. சில மாதிரியான நாட்களை வந்து கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து எழுதுவாங்க. உண்மையிலே சொல்ல போனா கொண்டாட்டம் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு எச்சரிக்கையா ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வருது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ஆண்டுக்கான சுற்றுச்சூழல் தினம் வந்திருக்கு. இந்த ஆண்டுக்கான மைய கருத்து அப்படிங்கிறது வந்து இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இயற்கையிலிருந்து உந்துதலை எடுத்துக்கொண்டு நமது பூமிக்காகவும் நமது காலநிலைக்காகவும் நம்ம வந்து பங்களிப்புகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த மைய கருத்தை கொடுத்துருக்காங்க. இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தின் இந்த ஆண்டுக்கான நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்த போவது வந்து அஜர்பைஜான். காலநிலை அப்படிங்கிறது இந்த ஆண்டினுடைய ஒரு முக்கியமான ஒரு கருத்தா இருக்குது. காலநிலை எந்த அளவுக்கு ஒரு நிலை குலைந்த தன்மையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத

தனியா சொல்ல தேவையில்லை. காலநிலை மாற்றம் அப்படின்னு தொடங்கி காலநிலை அவசர நிலை, அதற்கப்புறம் கிளைமேட் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதீதமான ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க சமீபமா சமூக ஊடகங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் எல்நினோ அப்படின்னு ஒண்ணு வரப்போகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்நினோ அப்படிங்கிறது இயற்கை சுழற்சியோட ஒரு அங்கம்தான். ஒரு சில ஆண்டுகள் எல்நினோ ஆண்டுகளாகவும் ஒரு சில ஆண்டுகள் லானினோ ஆண்டுகளாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது இயற்கை சுழற்சியில் வழக்கமாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனா காலநிலை மாற்றம் தீவிரமடைந்த பிறகு சூப்பர் எல்நினோக்கள் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகரித்திருக்கு. அதாவது வழக்கமா எல்நினோவா வர்றது சூப்பர் எல்நினோவா வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், அந்த மாதிரி சூப்பர் எல்நினோக்கள் வரும்போதும் இல்ல வழக்கமான எல்நினோக்கள் உருவாகும் போது கூட அதை துல்லியமாக கணிப்பதற்கு முடியாமல் ஒரு சூழ்நிலை நிலவுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ காலநிலை எந்த அளவுக்கு நிலைமையை சிக்கலாக்குதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் காலநிலையால பிரச்சனை மோசமாகுது, இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனை எவ்வளவு மோசமாக போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம கொஞ்சம் ஒரு தயார் நிலைக்கு போறது நல்லது இல்லையா? அதையும் செய்ய முடியாம இந்த காலநிலை மாற்றமே தடுக்குது அப்படிங்கிறது நம்ம ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறத வந்து காட்டுது. அந்த மாதிரி ஒரு மாட்டிக்கொண்ட நிலைமைதான் இந்த சூப்பர் எல்நினோ அப்படிங்கிறது. 2015-2016 காலகட்டங்கள்லயும் ஒரு சூப்பர் எல்நினோ வந்துச்சு. ஆனா அந்த சூப்பர் எல்நினோவுடைய பசிபிக் பெருங்கடல் வெப்பத்தை விட இப்போது வரக்கூடிய சூப்பர் எல்நினோவுடைய பசிபிக் பெருங்கடல் வெப்பம் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க வரலாற்றுல பின்னோக்கி நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா 1876-77 காலகட்டங்கள்ல ஒரு சூப்பர் எல்நினோ வருது. அந்த சூப்பர் எல்நினோ அப்ப பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்புல என்ன வெப்பநிலை இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த வெப்பநிலை இப்போது இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1876-77 அப்படின்னு சொன்னாலே வரலாறு படித்தவர்கள் அனைவருக்கும் நினைவுக்கு வருவது தாது வருஷ பஞ்சம். இந்த தாது வருஷ பஞ்சம் அப்படிங்கிறது குறிப்பா இந்தியாவை இந்த அளவுக்கு பாதிப்பதற்கு நேரடியாக எல்நினோவால் உருவாக்கப்பட்ட வறட்சி மட்டும் காரணம் அல்ல. நிர்வாக சீர்கேடுகள், நமக்கு தானியங்கள் போதுமான அளவுல இருந்தும் அதை வந்து சரியா விநியோகிக்காதது, வேற இடத்துக்கு கொண்டு போனது, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. நான் நிச்சயமா அதை மறுக்கல. ஆனா அந்த விளைச்சல் குறைவதற்கான ஆரம்ப புள்ளி சூப்பர் எல்நினோ அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்போ இந்த மாதிரியான தீவிர பருவகால நிகழ்வுகள் வரும்போது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சூழலியலாளராக உலக சுற்றுச்சூழல் தினத்தன்னைக்கு எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பெரிய வேலையா இருக்கு இல்லையா? அதாவது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு உலகளாவிய அமைப்பு சார்ந்த மாற்றத்தை கோருகிற ஒரு வேலையா இருக்கு. இன்னொரு பக்கம் சின்ன சின்னதா நம்மளால சரி செய்யக்கூடிய சூழல் பிரச்சனைகளும் இருக்கு. ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா எந்த இடங்கள்ல கான்கிரீட் கட்டிடங்கள் ரொம்ப நெருக்க நெருக்கமா பக்கத்து பக்கத்திலே இல்லாம கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கோ, அந்த தள்ளி தள்ளி இருக்கிற இடைவெளிகள் ஃபுல்லா மரங்கள் இருக்கோ, ஒரு சில டிகிரியாவது அந்த இடத்துல வெப்பநிலை குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த ஊர்ல இருக்க காலநிலை மாற்றத்தை நம்மளால சரி செய்யறது கஷ்டம், ஒரு தனிநபரா அதை பண்ண முடியாது. ஆனா நம்மை சுற்றியுள்ள பகுதியில இருக்கக்கூடிய வெப்பநிலையை ஓரளவு குறைப்பதற்கான விஷயங்களை நம்மால செஞ்சுக்க முடியும். நான் ஒரு நகரத்தை மட்டுமே நிர்வகிக்கிறேன் அப்படின்னா அந்த நகரத்துக்குள்ள கூடிய வரைக்கும் மரங்களை நட்டு கான்கிரீட் கட்டடங்கள் பக்கத்து பக்கத்துல இருக்கிறத தடுக்க முடியும். என்னோட வீட்டு பக்கத்துல குப்பைகள் கொண்டு போய் கொட்டும் போது அதை மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு பிரிக்க முடியும். தண்ணீர் எவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு வளம் அப்படிங்கறத உணர்ந்து கூடிய வரைக்கும் தண்ணீரை வீணாக்காமல் இருப்பது எப்படி அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியும். பிளாஸ்டிக் உற்பத்தியை தடுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தீர்வு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா குறைஞ்சபட்சம் நம் தரப்பிலிருந்து பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்கு ஏதாவது வழி இருக்கா? அன்றாடம் நம்ம எங்கெங்கெல்லாம் பிளாஸ்டிக் பயன்படுத்துறோம் அப்படின்னு பார்த்து அதுல ஒரு ஒன்னு ரெண்டையாவது தவிர்ப்பதற்கு வழி இருக்கா அப்படின்னு பாக்குறது நம்மளான ஒரு சின்ன பங்களிப்பா இருக்கும். இன்றைக்கு ரொம்ப அழகா ஒரு கதை படிச்சுட்டு இருந்தேன். ஆஹா மரம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் பிலியன் அவர்களுடைய ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை. அதுல ஒரு மரம் தனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அழகா பட்டியலிடுது. பறவைகள் பிடிக்கும், எனக்கு தண்ணீர் பிடிக்கும், அந்த மாதிரி நிறைய சொல்லுது. அந்த மரம் தனக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்லுதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இயற்கை சார்ந்த எல்லாமே அந்த மரத்துக்கு பிடிச்சிருக்கு. அந்த மரம் இன்னொன்னு ஒண்ணு சொல்லுது, எனக்கு தொடர்ந்து நம்பிக்கை தந்து கொண்டே இருப்பவர்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு அந்த கதையில வர மரம் சொல்லுது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில எதிர்காலத்துக்கான ஒரு மாற்றத்தின் ஒரு முதல் படியில் இருப்பவர்கள், அந்த எதிர்காலத்துக்கான மாற்றத்தை உருவாக்க போகிறவர்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு மனிதர்கள் மட்டுமல்ல மரமும் நம்புவதாக அந்த கதையில வந்து ஒரு காட்சி வரும். இந்த எதிர்காலத்தை
நமது குழந்தை

குழந்தைகளுக்காக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையில் குழந்தைகள்கிட்ட இயற்கை பற்றி, சுற்றுச்சூழல் பற்றி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், இந்த பெரும்பாலான உயிரிகளுடைய தமிழ் பெயர்களை நம்ம குழந்தைகள்கிட்ட அறிமுகப்படுத்துகிறோமா? ஒரு மஞ்சள் பூ, மஞ்சள் நிறப்பறவை, ஆரஞ்சு நிற பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்ல போகிறோமா? நம்ம அந்த பெயர்களை கற்றுக்கிட்டு இந்த குழந்தைகளுக்கு இயற்கையை இப்படி அறிமுகப்படுத்த போகிறோமா? ஏன்னா வனவிலங்கு அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த நேஷனல் ஜியோக்ராஃபிக் மாதிரியான சேனல்களில் இருக்கக்கூடிய ஒரு புலியோ, ஒரு சிங்கம், அப்புறம் வந்து ஒரு திமிங்கிலம் வந்து கடலில் போகுது, இதெல்லாம் தான் வந்து வனவிலங்கு அப்படின்னு இல்லை. மனிதர்களுடைய நேரடி பங்களிப்பு இல்லாமலேயே தானாக உருவாகக்கூடிய விலங்குகள் எல்லாமே வனவிலங்குகள் தான் அப்படிங்கிறப்போ, நம்மை சுற்றி நம்மோடு இணைந்து வாழக்கூடிய எத்தனையோ வனவிலங்குகளை நம்மளால் பார்க்க முடியும். பல தாவரங்கள் இந்த மாதிரி தானாக உருவாகிற தாவரங்கள்லாம் நம்ம சுற்றி இருக்கு. அதற்கான தமிழ் பெயர்களை நம்ம சொல்ல போகிறோமா, பேச போகிறோமா அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வனவிலங்குகள் சார்ந்த பார்வையை டக்குன்னு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுலேருந்தே நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு பக்கத்தில் இல்லாத ஒரு மரம் இருந்துச்சுன்னா, இந்த பாரு இந்த மரம் இது வரைக்கும் பார்த்துருக்கியா, இதுக்கு பேர் தான் புங்க மரம், ஸோ அங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் பூவரச மரம். இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட அறிமுகப்படுத்துறது மூலமா குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல் மேலே ஒரு அழகான பிணைப்பை நம்மளால் உருவாக்க முடியும். சும்மா ஜஸ்ட் மீன் மார்க்கெட்டுக்கு போகும்போது இங்கே பார்த்தியா இந்த மீன் பார்த்தியா, இதுதான் வந்து ஜிலேபி கெண்டை, இது வந்து நன்னீரில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மீனை பார்த்தியா, இந்த மீன் வந்து நெத்திலி மீன், இது கடல் நீரில் இருக்கக்கூடியது, இது ஒரு குட்டி மீன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிந்த வகையிலெல்லாம் இயற்கையை குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். குழந்தைகளை இயற்கையோட உரையாடுவதற்கு நாம் நேரத்தை வகுத்து கொடுக்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இயற்கையோடு இணைந்து இருப்பதை தவிர வேறு எந்த ஒரு வாழ்க்கை முறையுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் காலம் மாற மாற கார்விங் அவுட் டைம் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது நமக்கான நேரத்தையே ஒரு நாளின் 24 மணி நேரங்களிலிருந்து நம்ம வெட்டி எடுத்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நெருக்கடியான வாழ்க்கைக்குள்ளே நம்ம போயிட்டோம். அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள், அலைபேசி, அதுக்கப்புறம் வந்து டிவி, அது இது எல்லாத்துலேருந்தும் குழந்தைகளுக்கு இயற்கையை அறிமுகப்படுத்துவதற்கான நேரத்தை நம்ம வெட்டி எடுத்து திருடி எடுத்து கொண்டு வந்து பார் இதுதான் இயற்கை அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகள்கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமா சேர்ந்து இந்த பூமிக்காக, காலநிலைக்காக ஒன்றாக பங்களித்து வரக்கூடிய எதிர்காலத்தை குழந்தைகளுக்கு மிகவும் அழகானதாக, செழிப்பானதாக மாற்றுவதற்கான இன்னொரு வாய்ப்பாக இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அமைந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்களுமே சுற்றுச்சூழல் நாட்கள் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வருஷம் வருஷம் இந்த மாதிரி ஒரு நாள் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானிச்சு கடந்த ஒரு வருஷத்துல என்ன நடந்திருக்கு, இன்னும் அடுத்த வருஷம் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், சுற்றுச்சூழல் சார்ந்த பங்களிப்பை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து ஒரு சப்கான்சியஸ் பிஹேவியரா மாறுற அளவுக்கு, ஒரு அணிச்சை செயலாக மாறுற அளவுக்கு தொடர்ந்து வந்து எப்படி சுற்றுச்சூழல் சார்ந்த செயல்பாடுகளை வந்து நம்மளோட வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளே அறியாமே அந்த பிளாஸ்டிக் பயன்பாடு அப்படிங்கிறது தானாக குறையிற மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி இந்த நாள் மீண்டும் ஒரு முறை நம் சுற்றுச்சூழலுக்கு எந்த அளவுக்கு பங்களித்து கொண்டிருக்கிறோம், அந்த பங்களிப்பை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னு நம்மை நோக்கி நம்மை கேள்வி எழுப்பிக் கொள்வதற்கான நாள். அதே நேரத்தில் இது தனிநபர் செயல்பாடுகளால் மட்டுமே நடந்துவிடக்கூடிய அதிசயம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அதிகார மையத்தில் இருப்பவர்களின் மீது எப்படி நம்ம கேள்வி எழுப்ப போகிறோம், தீர்வுகளை நோக்கி அவர்களை எப்படி நகர்த்த போகிறோம், நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளோடு இதை அணுகி எப்படி வந்து ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிறைய இருக்கோ, அதே மாதிரி நல்ல ஒரு சூழலில் வாழ்வதும் நம்மளுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதற்காக நம்ம எப்படி குரல் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கும் இந்த நாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே ஒரு சின்ன ஒரு உயிரினத்தை வந்து அறிமுகப்படுத்திட்டு இன்றைக்கு உங்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடல்ல வெவ்வேறு வகையான உயிரினங்களை நம்மளால பார்க்க முடியும். அதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உயிரினம் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து நியூடி பிராங்க் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உயிரினம். என்னது நியூடி பிராங்க், இது ரொம்ப சிக்கலான பேரா இருக்கே அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். நம்ம தமிழ்ல எளிமையா சொல்லணும் அப்படின்னா
ஒரு வகையான ஓடு இல்லாத நத்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சீ ஸ்லக் அப்படிங்கிற அந்த வகைப்பாட்டுக்குள்ள வரும். இந்த நியூடி பிராங்குகள் ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். சில நியூடி பிராங்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ஆள்காட்டி விரல்ல ஒரு அரை அங்குலம் அளவுக்கு தான் இருக்கும்.

0: ஆள்காட்டி விரல் வச்சோம்னா மேல் பகுதியில் மட்டுமே வந்து அடங்கிடும். அந்த அளவுக்கு குட்டியான விலங்குகளாக தான் இருக்கும் பல நியூடிபிராங்குகள். இந்த நியூடிபிராங்குகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமான நிறத்துல இருக்கும். ரொம்ப அழகா இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்தவொடனே சந்தோஷப்பட முடியாது. இந்த அதீத வண்ணங்கள் அந்த உடல்ல நச்சுத்தன்மை இருக்கு அப்படிங்கிறதுக்கான எச்சரிக்கை. எந்த நியூடிபிராங்க் ரொம்ப ரொம்ப வண்ணமயமா இருக்கோ, பள்ளீர்னு அடிக்கிற கலர்ல இருக்கோ, அந்த நியூடிபிராங்கை நம்ம வந்து வேட்டையாடி விலங்குகள் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நச்சுத்தன்மை உடையதா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேட்டையாடிகளுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை இது. இந்த அழகான வண்ணமான நிறம் கடல்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு உயிரினங்களை பத்தி நம்ம கிட்ட பேசப்படுது இல்லையா சுறா மாதிரியான பெரிய உயிரினங்கள் பத்தி எல்லாம் நிறைய பேசப்படுது. ஆனா இந்த குட்டியான அழகான ஆனால் அந்த அழகை ஆபத்துக்கான ஒரு அறிகுறியாக வைத்திருக்கும் இந்த விலங்குகளை பத்தி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனுடைய பெயர் நியூடிபிராங்க். ஓடில்லாத ஒரு வகை நத்தை. இது வந்து கடல்ல வந்து வாழுது. இந்த ஒரு சின்ன தகவலோட மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் உலக சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சுற்றுச்சூழலுக்காக நாம் அனைவரும் தொடர்ந்து பங்களிப்போம்.
1: சுற்றுச்சூழல் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் கடல்வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர் கும்பகோணம் நாராயணி சுப்பிரமணியன் அவர்கள்.

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்று பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள். பகல் 2:30 கனிந்த வாழ்வு பெருகமணி இப்ராஹிம் அவர்களினுடைய அனுபவ பகிர்வுகளோடு ஒலிபரப்பாகும், கேட்க மறவாதீர்கள். திருச்சி வானொலி அலைவரிசை நிகழ்ச்சிகளை எங்கேயும் எப்போதும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆண்டவா, ரைட்ல இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறாங்க, எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ.
1: ரைட்ல கைய போடுவோம், அதே நேரத்துல லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுவோம், ஆனா ஸ்ட்ரைட்டா போய் போலீஸே கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க தெரியுமா?
0: ஆமாங்க, பாதி பேர் இப்படிதான், ஒண்ணு தப்பா இண்டிகேட்டர் போடுறாங்க, இல்லனா இண்டிகேட்டரே போடாம திரும்புறாங்க, இல்லனா போட்ட இண்டிகேட்டரை ஆஃப் பண்ணாமே போறாங்க. நான் எங்க போறேன்னு பின்னாடி வர்றவனுக்கு எதுக்கு தெரியணும்னு யோசிச்சா டேஞ்சர் நமக்கு தானே. உங்களோட பாதுகாப்பு உங்களோட கையில, சரியான இண்டிகேட்டரை சரியான டயத்துல போடுங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பத்து மணி 31 நிமிஷம் இணைஞ்சிருக்கும் திருச்சி FM ரெயின்போ 102.1. இருபட பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் நிகழ்ச்சியில. முதல் பாடல் இந்த படத்திலிருந்து வரப்போகுது அப்படின்னா, 1996 என் பாண்டியன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்து அருண்குமார், மந்த்ரா, பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடிப்பில் வந்த படம் தான் பிரியம். அந்த பிரியம் படத்திலிருந்து தான் இன்றைக்கி இருபட பாடல்களில் முதல்ல பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். இணைஞ்சிருங்க திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है।
1: கடந்த ஆறு வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள்ல பிரியம் படத்திலிருந்து பாடல் கேட்டுட்டு இருக்கோம். வித்யாசாகரனுடைய இசையில பிரியம் படத்திலிருந்து நிறைவு பாடல்கள்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கீங்க. இதுவரைக்கும் பிரியம் படத்துலேருந்து பாடல் கேட்டோம். இதுக்கப்புறமா 2005 கே எஸ் சதியமான் அவர்களுடைய இயக்கத்தில் மாதவன், சதா, மனோபாலா, சச்சு, பிரதாப் போத்தன், ரேகா மற்றும் பல நடிப்பில் வெளிவந்த பிரியசகி படத்துலேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பரத்வாஜனுடைய இசையில் பாடல் வருது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
5: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்தில் ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு.

0: மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: இருப்பட பாடல்கள் இதுவரைக்கும் பிரியம் பிரியசுகை படத்தில் இந்த பாடல் கேட்டு நினைஞ்சிருக்கோம். நேரம் 11 மணி, நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் டயோ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா மும்பை விரைவு சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள செய்தியில், தூய்மையான, பசுமையான மற்றும் நிலையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 6.6% கணிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்துள்ளார். மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அவர், நாட்டின் பணவீக்க விகிதம் 5.1% இருக்கும் என்று கூறியுள்ளார். முன்பு கணிக்கப்பட்டதை விட இது 5.0 அடிப்படை புள்ளிகள் அதிகம் என்றும் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. டாஸ்மாக் நிர்வாக மறுசீரமைப்பு, மேகதாது, பயிர்க்கடன், தொழில் முதலீடு மற்றும் புதிய திட்டங்கள், பட்ஜெட் கூட்டத்தொடர், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், முக்கிய துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்படுகிறது. திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தனது அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவுள்ளதாக திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு எஸ் மதுபாலன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்த தொழில் நிறுவனங்கள் இம்முகாமில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சியர் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நாமக்கல் மாவட்ட அளவிலான பிரதம மந்திரியின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் கீரம்பூரில் உள்ள அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் வருகின்ற 10ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் ITI பயின்று பயிற்சியினை நிறைவு செய்து இதுநாள் வரை தொழில் பழகுனர் பயிற்சியினை மேற்கொள்ளாத பயிற்சியாளர்கள் தங்களது கல்விச் சான்றிதழ்களுடன் இந்த முகாமில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 8, 10

0: 12 வகுப்புகள் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டு ஆப்ஷனல் ட்ரேடில் தொழில் பழகுநராக சேர்ந்து பயன்பெறலாம். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் நாளை தொடங்குகிறது. இரு அணிகளுக்கிடையே 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 12 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களம் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடை மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சிய நாமே தேடி செயல் போக வேண்டாங்க. மகிழ்ச்சி நம்ம தேடி வரும். எப்போதும் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்ற வாழ்த்துக்களோடு தொடங்குவோம் உங்களோடு நாங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க தொட வேண்டிய எண்கள் 240 106 1 மற்றும் 146 102 1 என்ற எண்கள்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இது உங்களோடு நாங்கள்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
2: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
1: உண்மையாவா?
2: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியில இணையும் முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
8: வணக்கங்க மேடம்.
7: யார் பேசுறீங்க?
8: தம்மம்ல இருந்து நான் ராஜ் பேசுறேங்க மேடம்.
7: நல்லா இருக்கேன், நீங்க கேட்டீங்க, எனக்கும் காதுல விழுந்துருச்சு அது. நீங்க எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேங்க மேடம். நம்ம நிகழ்ச்சி மாதிரியே நான் நல்லா இருக்கிறேங்க மேடம்.
7: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கேளுங்க நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இப்போ?
8: மனநிதியில வந்து ஒரு ரோஜா கூட்டம் பூத்துக்குள் அந்த பாட்டு வேணுங்க மேடம்.
7: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
8: எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. இது திருச்சி எஃப்எம் 102.1. உங்களோடு நாங்கள் 11:15 இனி கேட்கலாம்.
1: உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி இணைகிறார் அருங்கானுயிர் காப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளையின் நிறுவனர் தஞ்சாவூர் சதீஷ்குமார் ராஜேந்திரன் அவர்கள்.
2: ஒவ்வொரு ஆண்டும் June 5 உலக சுற்றுச்சூழல் தினமாக உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த நாள் ஒரு விழா மட்டுமல்ல, மனித வாழ்வின் எதிர்காலத்தை சிந்திக்க வைக்கும் ஒரு எச்சரிக்கை நாள். சுற்றுச்சூழல் என்றால் வெறும் மரங்களோ மலைகளோ குறிப்பது மட்டுமல்ல, நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், வாழும் மண், வயல்கள், ஆறுகள், கடல்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மலை, வெயில் என நமக்கு உயிர் வாழ உதவும் அனைத்தும் சுற்றுச்சூழலின் ஒரு பகுதிதான். இயற்கை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. ஆனால் மனிதன் இன்று இயற்கை இல்லாமலே வாழ முடியும் என்று தவறான எண்ணத்தில் இயற்கை அழித்து வருகின்றான். தமிழ்நாடு இயற்கை நிறைந்த ஒரு மாநிலம். மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், காவிரி டெல்டா பகுதி, கடற்கரை வளங்கள், சதுப்பு நிலங்கள், காடுகள், ஏரிகள், நீர்நிலைகள், எண்ணற்ற உயிரினங்கள் என பல இயற்கை வளங்களை கொண்டது நமது தமிழ்நாடு. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களான திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, அரியலூர், கடலூர் போன்ற அனைத்து மாவட்டங்களை இணைத்துதான் தமிழ்நாட்டின் உணவு களஞ்சியமாக அழைக்கப்பட்டது. காவிரி நதியை நம்பி வாழும் பல லட்சம் விவசாயிகள் இப்பகுதியில் தான் இருந்தனர். ஆனால் இன்று இந்த டெல்டா மாவட்டங்கள் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மாற்றங்களை எதிர்கொண்டு வருகின்றது. மழைப்பொழிவின் மாறுபாடுகள், நிலத்தடி நீர் குறைவு, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, மண் வளங்களை இழத்தல், அதிகரிக்கும் வெப்பநிலை, நெகிழி மற்றும் தொழிற்சாலை கழிவு மாசுபாடு போன்ற காரணங்களால் இயற்கை சமநிலை பாதிக்கப்பட்டு வருகிறது. ஒரு காலத்தில் வருடம் முழுவதும் தண்ணீர் இருந்த குளங்கள் இன்று குப்பை கிடங்குகளாக மாறிவிட்டன. ஆறுகள் சாக்கடைகளாக ஓடுகின்றன. விவசாய நிலங்கள் வீட்டு மனைகளாக மாறி வருகின்றன. பல மிகுந்த இயற்கை காடுகள் இப்பொழுது கான்கிரீட் காடுகளாக மாறியுள்ளன. இதன் விளைவாக என்ன நடக்கிறது? விவசாய உற்பத்தி குறைகிறது, குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிக்கிறது, பறவைகள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடம் அழிக்கப்படுகிறது, வெப்ப அலைகள் அதிகமாகின்றன, புதிய நோய்கள் உருவாகின்றன. இன்று நாம் அனுபவிக்கும் கடு வெயிலும், எதிர்பாராத மழையும், வெள்ளமும், வறட்சியும் இயற்கையின் எச்சரிக்கை சின்னங்கள் மட்டுமே. மனிதன் இயற்கையை எதிர்த்து போராட முடியாது.

0: இயற்கையோடு இணைந்து வாழ மட்டுமே முடியும். ஒரு மரத்தை வெட்டுவது ஒரு மரத்தை மட்டும் இழப்பதல்ல, ஒரு உயிரினத்தின் வீட்டையோ கூட்டை அழிப்பதோ அந்த உயிரினத்தின் மட்டும் அழிப்பது செயலாகாது. அது மழையை குறைப்பது, நிலத்தின் வெப்பத்தை அதிகரிப்பது, பல்லுயிர் சுழற்சியை அழிப்பது என பல குறைகளை உருவாக்கும். இன்றும் பல உயிரினங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன. குறிப்பாக ஆமைகள், நீர் பறவைகள், சில வகை பாம்புகள், சிறிய காட்டு உயிரினங்கள் ஆகியவை வாழ்விட இழப்பால் பாதிக்கப்படுகின்றன. முன்னொரு காலத்தில் கிராமங்கள் எளிதாக காணப்பட்ட சிட்டுக்குருவி கூட இன்று அரிதாகிவிட்டது. இது ஒரு பறவையின் இழப்பு மட்டுமல்ல, இயற்கை சமநிலையின் பாதிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பெரிய திட்டங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் அன்றாட பழக்க வழக்கங்களை தொடங்க வேண்டிய ஒன்று. அப்படியானால் நாம் என்ன செய்யலாம்? இன்றே செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மரம் கன்று நடலாம், ஒரு மரவாவது வெட்டப்படுவதை தடுக்கலாம், நெகிழி பயன்பாட்டை குறைக்கலாம், குடிநீரை சேமிக்கலாம், குளிக்க பயன்படுத்தும் மற்ற விஷயங்கள் பயன்படுத்தும் நீரின் அளவை குறைக்கலாம், கழிவுகளை எரிக்காமல் சரியாக நிர்வகிக்கலாம், குப்பைகளை மறுசுழற்சி செய்யலாம், நீர்நிலைகளை பாதுகாக்கலாம், காயமடைந்த விலங்குகளை காப்பாற்ற உதவலாம், குழந்தைகளுக்கு இயற்கை மற்றும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம். இவை சிறிய செயல்கள் போல தோன்றலாம், ஆனால் இதுவே பெரிய மாற்றங்களை உருவாக்கும். எங்கள் ஈவெட் அமைப்பு சுற்றுச்சூழல் மற்றும் வன உயிர் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து 18 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. காயமடைந்த விலங்குகள் மற்றும் பறவைகளை மீட்பது, மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு மற்றும் இன்டர்ன்ஷிப் பயிற்சிகள் வழங்குவது, நீர்நிலைகள் மற்றும் உயிரினங்கள் பாதுகாப்பு குறித்த சமூக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்துவது, பசுமை வளர்ப்பு முயற்சிகள், குறுங்காடுகளை உருவாக்குதல், கிராமப்புறங்களில் இயற்கை பாதுகாப்பு குறித்த பிரச்சாரங்கள், உலக சுற்றுச்சூழல் தினம், பறவைகள் தினம் போன்ற தினங்களை மக்களிடம் எடுத்து கொண்டு விழிப்புணர்வை சேர்த்தல், பல்லுயிர் ஆராய்ச்சிகள், குறிப்பாக மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு உருவாக வேண்டும் என்பதே எங்களின் முக்கிய நோக்கம். ஏனெனில் இன்றைய குழந்தைகள் தான் நாளைய பூமியை பாதுகாக்கப் போகும் தலைமுறை. இன்று உலகம் முழுவதும் வளர்ச்சி என்கிற பெயரில் இயற்கை அளிக்கப்படுகிறது, ஆனால் இயற்கை இல்லாமல் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தம் இல்லை. பணம் இல்லாமல் மனிதன் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. எனவே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது ஒரு தேர்வு அல்ல, ஒரு மனிதனுக்கான அடையாளம், வாழ்வதற்கான அவசியம். உலக சுற்றுச்சூழல் தினத்தை நாம் ஒரு விழாவாக மட்டும் பார்க்க கூடாது, அது நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய நாள். நாம் பூமிக்கு என்ன செய்கிறோம்? நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன விட்டு செல்கிறோம்? பசுமை உலகையா அல்லது மாசடைந்த பூமியையா? இன்று நாம் இயற்கையை பாதுகாக்க தவறினால் நாளை இயற்கை நம்மை மன்னிக்காது. பூமியை நாம் முன்னோர்களிடம் பெறவில்லை, நம் குழந்தைகளிடமிருந்து கடனாக பெற்றுள்ளோம் என்ற வரிகள் இன்று மிகுந்த உண்மையாக இருக்கின்றன. அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளாவே இறுதியாக நாங்கள் இதை நினைவுறுத்துகிறோம். ஒரு மரம் நடுவோம், ஒரு உயிரை காப்போம், ஒரு நீர்நிலையை பாதுகாப்போம், ஒரு குழந்தைக்கு இயற்கையை நேசிக்க கற்பிப்போம். இதுதான் வருங்கால தலைமுறைக்கு பாதுகாப்பான பூமியை நாம் வழங்குவதற்கான ஒரு செயல் தொடக்கமாக அமையட்டும். அனைவருக்கும் சுற்றுச்சூழல் தின வாழ்த்துக்களை மறுபடியும் கூறி விடைபெறுகிறோம். வாழ்வோம், வாழ விடுவோம், சுற்றுச்சூழலை காப்போம், உயிரினங்களை பாதுகாப்போம், பசுமையான தமிழ்நாட்டை உருவாக்க ஒன்றிணைப்போம்.
1: சுற்றுச்சூழல் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அருங்கானுயிர் காப்பு மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை நிறுவனர் தஞ்சாவூர் சதீஷ்குமார் ராஜேந்திரன் அவர்கள்.
2: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
3: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்

0: டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க இணையம் அடுத்த அழைப்பாளர். வணக்கம்.
3: வணக்கம்.
2: யார் பேசுறீங்கம்மா?
3: மணப்பாட்ல இருந்து சிவா பேசுறேன்.
2: என்ன பண்றீங்கம்மா சிவா?
3: டெய்லர் வர்க் பண்றோம்.
2: அப்படிங்களா? எஃப்எம்ல தொடர்ந்து கேக்குறீங்களா?
3: தொடர்ந்து கேட்போம்.
2: என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: இப்போ 11 மணிக்கு போற உங்களோட.
2: சரி,
3: நாங்கள்
2: ஓகே ஓகே. இப்போதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறீங்க இல்லையா நிகழ்ச்சியில்? தொடர்ந்து கேளுங்க. நிகழ்ச்சிகள் அதை பற்றின விமர்சனங்கள் எல்லாம் கூட நீங்கள் எழுதி அனுப்பலாம் எஃப்எம் ரெயின்போவுக்கு. என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: பருத்தி வீரன்லேருந்து அந்த சாங்.
2: பருத்தி வீரன் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு.
4: ஏழு நேரம்

0: கேட்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உங்களோட நாங்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையம் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருச்சி மாவட்டம் எஸ்னாப்லேருந்து கலாராணி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சூரியவம்சம்பரத்துலேருந்து காதலாகலாம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. நீங்க கேட்ட பாடல் ஒரு சின்ன விளம்பரத்துக்கு அப்புறம் கேட்கலாம்.
1: சரிங்க மேடம்,
0: நன்றி. நேர்களை இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களின் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்க. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர், இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
5: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
6: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
5: உண்மையாவா?
6: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி,
8: BSc, BCA, BBA, BCom, MSc, MCA, MCom.
7: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி, டவுன் ரயில் நிலையம் அருகில், திருச்சிராப்பள்ளி 2.
9: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
10: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
11: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை, வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
12: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
13: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No. 1 டீலர் வசந்தன் கோ.
0: எசனப்பட்டியிலிருந்து கலாராணி கேட்ட பாடல், சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து இது.

0: ஒன்றுல நாம கேட்டு இருக்கோம் உங்களோட நாங்க நிகழ்ச்சி. இன்னைக்கு மடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: அன்பு தோழிக்கு இனிய காலை வணக்கங்க மேடம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் உப்பிலியப்பாளையம் சோபனாபத்திலிருந்து மாலா சிதம்பரம் மேடம்.
0: அப்பா அப்படியே வரிசையா அடிக்கிட்டே போயிட்டு இருக்கீங்களே, மாலா சிதம்பரம் இல்லீங்களா?
1: ஆமாங்க மேடம்.
0: என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
1: படம் வந்து கரகாட்டக்காரன். உடகு மலை காற்றில் வரும் பாட்டு கேக்குதா என் பைங்கிலி.
0: நல்லாவே கேக்குது. மனோ சித்ரா குரல்கள்ல பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்காங்க. உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பிரம்மலோகம் தர்மராஜ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன்
1: மேடம். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
2: பெரிய வீட்டு பண்ணகலாம் சொல்லி கேட்டுமா போவது.
1: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
2: நன்றி.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியோடு இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம். யார் பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரில் இருந்து சையத் அப்தையர் பேசுறேன்.
2: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: ஆட்டக்குரத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களும் பாட்டை கொடுத்துருங்க.
2: நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு. பாடல் கேட்கல?
3: ஓகேமா.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
2: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
1: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
2: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
1: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர், திருச்சி.
3: திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி உங்களோட. நாங்க நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் யாரு, எங்கிருந்தன்னு கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். திருச்சி ஒத்தக்கடையிலிருந்து அத்திவரதன் பேசுகிறேன் அம்மா.
3: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: அம்மா, எனக்கு தம்பிக்கு எந்த ஊரு, ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அந்த SPB-ஓட குரல் எனக்கு வேண்டும் அம்மா. அந்த அற்புதமான பாடலை ஒரு இரண்டு வரி நான் பாடட்டுமா?
3: பாடலாமே.

0: நெஞ்சில் இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுங்கள் அம்மா.
1: ரொம்ப அழகாக பாடுனீங்க. நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அருமையான பாடலை கேட்டதுக்கு. நேர்கள் இதுவரைக்கும் உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளோடும், கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளோடும் வரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது உங்களோடு நாங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கோம். அடுத்ததாக அங்கே உலகம் நிகழ்ச்சி 12:10 இன்னைக்கு சூழலும் நானும் அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 240-102-1 நேரம் 12 நேர்களை கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் புனிதராஜ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்க உள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில், ஆண்டுதோறும் காடுகளின் பரப்பளவை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. டாஸ்மாக் நிர்வாக மறுசீரமைப்பு, மேகதாது, பயிர்க்கடன், தொழில் முதலீடு மற்றும் புதிய திட்டங்கள், பட்ஜெட் கூட்டத்தொடர், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், முக்கிய துறைகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு சி டி நிர்மல்குமார், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைக்கு 30 திட்டங்கள், வேளாண், கால்நடை, மீன், பால்வளம் ஆகிய துறைகளுக்கு 27, தொழில்துறைக்கு 37 திட்டங்களை முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறினார். மேகதாது அணை கட்டுவதை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை, மாநிலத்தில் போதைப்பொருள் விற்பனையை ஒழிக்க தொடர் நடவடிக்கை உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் வீட்டுப் பணிகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை காக்க சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தொழிலாளர் உதவி ஆணையர் தெரிவித்துள்ளார். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதால் விருப்பமுடையோர் அசல் ஆவணங்களுடன் இதில் பங்கேற்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் ஒத்திகை நிகழ்ச்சி தீயணைப்பு துறை சார்பில் இன்று நடைபெற்றது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
2: குறள் அமுதம் பெரியாரை துணைக்கோடல் 45ஆம் அதிகாரம் 6வது குறள்.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: பவளப்பாறைகள் என்பவை பவளங்களால் சுரக்கப்படும் கால்சியம் கார்பனேட் கட்டமைப்புகளால் உருவாகும் ஒரு கடல்சார் சூழல் அமைப்புகளாகும். இந்த பவளப்பாறைகள் கடலின் மழைக்காடுகள் என்றும் அழைக்கப்படுது. கடல்சார் பல்லுயிர் பெருக்கத்துக்கு சுமார் 25% இந்த பவளப்பாறைகள் தான் காரணம். பவளப்பாறைகள்ல உயிர் வாழும் நூற்றுக்கணக்கான புதிய நுண்ணுயிரிகளை புதிய ஆய்வொன்று கண்டறிஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல உயிர்களை காக்கும் சிகிச்சையில இந்த பவளப்பாறைகள் குறித்த கண்டுபிடிப்பு மிகப்பெரிய மூலப்பொருளாய் இருக்கக்கூடும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்தின் ETH சுரிச் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் இந்த பவளப்பாறைகள் குறித்து பல ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பவளப்பாறைகளை பாதுகாப்பது என்பது கடலில் உள்ள உயிரினங்களை காப்பது மட்டுமின்றி அது ஈடு செய்ய முடியாத மூலக்கூறு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு களஞ்சியத்தை பாதுகாப்பதுக்கு சமமாகும்னு சொல்றாங்க. இந்த பவளப்பாறைகள்ல இருக்கிற நுண்ணுயிரிகள் அந்த பாறைகளுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவதோடு தொற்று நோய்கள்ல இருந்து அந்த பவளப்பாறைகள் தனக்குத்தானே தன்னையே பாதுகாத்துக்கிட்டு கடல் வெப்பம் போன்ற சுற்றுச்சூழல் மாற்றங்களையும் சமாளிக்க உதவுது. சுனாமி, கடல் சீற்றம், கடற்கரை மண் அரிப்பு தடுப்பு, கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதுன்னு பல விஷயங்களை பாதுகாக்கிற இயற்கை அரணா இருக்குது இந்த பவளப்பாறைகள். கொரோனா மாதிரி மியூட்டேட் ஆகி, அதாவது தன்னுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ தனக்குத்தானே மாற்றி தனக்குத்தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய வைரஸ்களை அழிக்கும் மருந்துகளை தயாரிக்கக்கூடிய மருத்துவ நொதி பொருட்களை இந்த மாதிரியான நுண்ணுயிர்கள்லேருந்து பெறப்படுவதாக ட்ரக் டிஸ்கவரி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச்ல பல ஆய்வுகளை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. பல வகைகள்ல இயற்கையையும் சமூகத்தையும் கடலுக்கு அடியில இருந்து காக்கின்ற இந்த பவளப்பாறைகள் இப்போ அழிஞ்சுகிட்டு வருது. புவி வெப்பமயமாதல், உயர்ந்து வரும் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இந்த பவளங்களுக்கு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துறதால கூட்டுவாழ் பாசிகளை வெளியேற்றி பெரிய அளவிலான இறப்பு நிகழ்வுகளுக்கு வழிவகுக்குது. தொடர்ச்சியான அழுத்தங்கள், நெகிழி மாசுபாடு, கடலோர திட்டங்கள், கட்டுப்பாடற்ற கடலோர சுற்றுலா போன்ற பல விஷயங்கள் இந்த பவளப்பாறைகளை அழிக்கிறதா ஆய்வுகள் சொல்லுது. இந்த செயல்களை தவிர்ப்போம், பவளங்களை காப்போம். இயற்கையை நாம் காத்தால் இயற்கை நம்மை தாயாக நின்று பாதுகாக்கும். இயற்கையை காப்போம், இன்பம் பெறுவோம்.
3: திருச்சி வானொலி அலைவரிசைகள்ல இன்று இனி நமக்காக வழங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பகல் 12:10 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சூழலும் நானும் தலைப்புல தோழிகள் கருத்துக்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. 12:50 பாப்கார்னர், காதோறும் கவி பாடி வரும் மதுர கீதம் 1 மணிக்கு, 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள். பகல் 2:30 கனிந்த வாழ்வு பெருகமணி இப்ராஹிம் அவர்களுடைய அனுபவ பகிர்வுகளோடு கேட்கலாம். 3 மணிக்கு இசைத்தூரல், 4 மணிக்கு வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள், 4:30 திருச்சி சேலம் மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பார்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள், இடைக்கால கீதங்களோடு இதமாய் வரும் பொன்மாலை 5 மணிக்கு, 6 மணிக்கு ஆரவாரம், 6:15 நலம் தரும் யோகா இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் தரும் தகவல்களோடு கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 7:00 உற்சாகம் உச்சம், இதில் தடை அதை உடை, புலினம் விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனர் SB சிவபிரசாத் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகத்தில் வாழையில் புதிய ரகங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்யராணி அவர்கள். 8:00 இரவு இசை இனிமை, 9:15 இசை விருந்தாய், இனிய ராகம், 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே பகல் 12:10 சங்கீத சாரலில் பாலாஜி சங்கர் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒளிபரப்பு, 7:10 தூத்துக்குடி மாவட்ட செய்திமடல், 9:15 செய்திச்சுடர். முதல் அலைவரிசையில் 10:00 அரங்கிசையில் டாக்டர் சி சிட்டிபாபு அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். குருவாயூர் துரை மிருத்தங்கம்.

0: பாலக்காடு சுந்தரம் அவர்கள் கட்டம். திருச்சி வானொலி அலைவரிசை நிகழ்ச்சிகளை எங்கேயும் எப்போதும் நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்டு ரசிக்கலாம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கும். பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடிவாளம் கட்டின குதிரைகளா எதையோ நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை இயங்கி கொண்டுதான் இருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு, நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சிகள் அடைஞ்சிருக்கோம். அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய தேவைகள் அதிகரிச்சிருக்கு. அறிவியல் நமக்கு பல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னாலும் கூட அடிப்படை முக்கியமான தேவை நம்முடைய சுற்றுச்சூழல் தான். இந்த பூமி இயற்கை நமக்கு கொடுத்த வரம். இயற்கையை நாம காத்தா இயற்கை நம்மை காக்கும். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்குமே இருக்கு. சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னதும் வெளியில இருக்கக்கூடிய வளங்களை யோசிக்கிறோமே தவிர, நம்முடைய வீடுகளில் எந்த மாதிரியான சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறது கிடையாது. அது குறித்து தான் இன்னைக்கு யோசிக்க இருக்கிறோம். ஒரு மாற்றம் நம்மளிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாக்க நீங்க வீடுகளில் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி தோழிகள் பகிர்ந்துக்கலாம். சுழி 431 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246 101 மற்றொரு 240 102. இன்றைய வங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் என்னுடைய தலைப்பு சூழலும் நானும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்க வாங்க

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வங்கியர் உலகம் நிகழ்ச்சியோடு நினைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சூழலும் நானும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கோம். தோழிகள் வீடுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க கையாளுறாங்க அல்லது கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம்.

0: 12:18 இனிப்புல யார் வராங்க, என்ன சொல்ல போறாங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: இதுக்கிட்ட மொட்டை மாத்தூர் காதலி இக்னால் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லமா இருக்கேம்மா, சொல்லுங்க.
1: நாங்களும் இங்க நல்லா இருக்கோம் சார்.
0: சரிம்மா சரிம்மா.
1: எங்க வீட்டுல சார் வீடையும் தோட்டத்தையும் சுத்தமா வச்சுக்கோ சார்.
0: சிறப்புமா சிறப்பு.
1: ஆமா, வாசல்ல இருந்து தெருவாசல்ல இருந்து கொள்ள பக்கம் வரைக்கும் நீட்டா இருக்கணும், எனக்கு அப்பதான் பிடிக்கும். பாத்தீங்கன்னா தோட்டத்தை பூச்செடி வச்சிருக்கேன், தென்னம்பிள்ள வச்சிருக்கேன், மாமரம் எல்லாம் காய்க்க தொடங்கிருச்சு. நாத்தங்காய் காய்க்குது, நெல்லிக்காய் காய்க்குது, குத்து குத்தா காய்க்குது, சுண்டக்காய் காய்க்குது. இப்ப சுண்டக்காய் வந்து அறுவடை பண்ண உடனே அந்த செடியை வந்து சுத்தம் பண்ணு சார். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுல வந்து நீராகாரம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் தெளிச்சு விட்டோம்னா அந்த மாவு குத்து எல்லாம் போயிடுது. அந்த மாதிரிலாம் பராமரிச்சுட்டு வரேன் சார்.
0: சிறப்புமா சிறப்புமா, நன்றி. இனிப்புல வந்து
1: நன்றி சார்.
0: அதாவது வீடு வந்து சுத்தமாக நம்ம பராமரிக்கிறதே சூழலுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சுத்தமாக நம்மளுடைய வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை சுத்தமாக பராமரித்தோம் அப்படின்னாவே வந்து சுற்றுச்சூழலில் அந்த மாதிரி மற்றவங்களும் அதை பார்த்து கற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செடிகள் வளர்க்கலாம், மரம் வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்துருக்காங்க. தோழிகள், நீங்களும் உங்களுடைய வீடுகளில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கலாம். 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 240-1 அப்படிங்கிற எண்களை தொட்டு வாங்க. வீடுகளில் நீங்கள் எந்த மாதிரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பகிர்ந்துக்கங்க. இணைஞ்சிருங்க FM Rainbow 102.1.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: 12:27 திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு சூழலும் நானும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சூழல்ல அதை பாதுகாக்கிறதுக்கு வீடுகளில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம். முதல்ல வந்து நேயர் சொன்னாங்க, நான் வந்து நிறைய மரங்கள்லாம் வளர்க்குறேன், வீடுகளில் செடிகள்லாம் வளர்க்குறேன், சுத்தமாக வச்சுப்பேன். வீடுகளில் வாசல்ல இருந்து கொல்லப்புறம் வரைக்கும் சுத்தமாக வச்சுப்பேன், எந்த ஒரு தூசியும் வந்து அண்டாத மாதிரி பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இனிப்பில் வரக்கூடவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. வணக்கம். திருவானைக்காவல்ல இருந்து தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் பேசுறேன். நலமா ஐயா? எல்லாரும்
5: நலமா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: எல்லாரும் நலமா இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்.
5: கண்டிப்பா,
6: அப்பதான் நம்ம மனசார அந்த வார்த்தைகளை சொல்லிக்க முடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த சுற்றுச்சூழல் நலமா வச்சுக்கணும், நம்ம வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். June 5 மட்டும் நமக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமா இல்லாம, ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினமா நினைச்சு நம்ம அதை கடைபிடிச்சு வரணும்.
5: என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கிறீங்க? அதாவது வீடுகள்ல
6: நான் வந்து

0: முதல்ல என்னுடைய வீட்டு வேண்டாத மக்காத குப்பைகள் அப்படின்னாக்க அதை டஸ்ட்பின்ல போட்டு வச்சு மாநகராட்சி வண்டி டெய்லி காலையில வராங்க. அவங்க
1: முதல்ல குப்பைகளையே நம்ம தரம் பிரிச்சு கொடுக்கணும் இல்லையா?
0: ஆமா, அவங்கள்ட்ட
1: கொடுத்துருவேன்.
0: வெளியில எங்கேயும் கொட்ட மாட்டேன். கொட்டுறவங்கள கண்டாலும் கொடுங்க, வண்டி தான் வராங்களே, ஏன் இப்படி கொட்டுறீங்கன்னு நான் கேட்பேன்.
1: சிறப்பு சிறப்பு,
0: கொட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் மக்கிற குப்பைய வந்து எங்க வீட்டு தோட்டத்துல இருக்கு, நான் அதை போட்டு மக்க வச்சு உரமா யூஸ் பண்ணிப்பேன். தோட்டம் இருக்கு எங்க வீட்டுல, அந்த மாதிரி நான் உபயோகப்படுத்திக்குவேன். நம்ம வெளியில வந்து கடைகளுக்கு செல்லும் போது துணி பைகளை அவசியம் எடுத்துட்டு போகணும் அனைவரும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்புறம் டீ வாங்குறாங்க, டிஃபன் வாங்குறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாத்திரம் எடுத்துட்டு போகலாம். வெளியில சாப்பாடு வாங்குற இது இல்ல, வீட்டுலதான் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்க.
1: வாகனங்களை பயன்படுத்தாம நடந்து போய்,
0: நடந்து போகணும் இல்லன்னா சைக்கிள் ஓட்டு. சைக்கிள் நம்ம உபயோகப்படுத்தணும்னா உடலுக்கும் அது நல்ல சிறந்த உடற்பயிற்சியா இருக்கும். புகை இல்லாத நம்ம சுற்றுச்சூழலையும் நம்ம உருவாக்கலாம்.
1: சிறப்புமா சிறப்பு.
0: இன்னைக்கு காலையில கடலை பத்தி பேசினாங்க, கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாக்கிறத பத்தி. நம்மளுடைய வானொலி கேட்டாலே பல நல்ல நிகழ்ச்சிகளை வச்சே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம் சார்.
1: சிறப்புமா சிறப்பு, நன்றி. இனிப்புல வந்ததுக்கு, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கும் நன்றி. நிறைய விஷயம் தோழிகள் பகிர்ந்துட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து மங்கை அலுவலகம்
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
7: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
6: உண்மையாவா?
7: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
9: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
10: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
9: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி மற்றும் கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கான பாதுகாப்பான விடுதி வசதியும் உண்டு. காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
11: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
12: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
13: திருச்சி பண்பலை 102.1 இன்று மாலை 4 மணிக்கு வசந்தன்கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
14: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

0: செல்லும் போது மஞ்சள் பை துணி பைகளை எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கடையில் வாங்குறதுக்கு டீயோ ஏதோ வாங்குறோம் அப்படின்னா பாத்திரங்கள் எடுத்துகிட்டு போய் வாங்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறைந்த தூரங்களில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்கிறதுக்கு வாகனங்களை தவிர்க்கலாம், அதுக்கு பதிலாக இருசக்கர வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சைக்கிள் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பகுதி பண்ணாங்க. இன்றைய மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சூழலும் நானும்ங்கிற தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட இரண்டு தோழிகளுக்கும் நன்றி. நாம் மாறினால் வீடு மாறும், வீடு மாற்றமடைந்தால் நாடு மாற்றமடையும், நாடு மாற்றமடைந்தால் நாநிலம் முழுவதும் மாற்றமடையும். ஒன்றிடைவோம், சூழலை காப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.
5: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமென்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில் நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில் இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வளமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர

மங்கையர் உலகம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு மங்கையர் உலகம் நிகழ்ச்சியில் சூழலும் நானும் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருந்தோம். தோழிகள் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. வீடுகளை சுத்தமாக வச்சுக்கணும், நம்மளுடைய சுற்றுப்புறங்களை சுத்தமாக வச்சுக்கணும், வீடுகளில் நிறைய மரம் வளர்க்கலாம், செடி வளர்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பைகளை கொடுக்கும்போது தரம் பிரித்து கொடுக்கணும், நம்ம வீடுகளில் குப்பை வாங்குறதுக்கெலாம் வரும்போது அவங்கக்கிட்ட தரம் பிரித்து கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. கடைகளுக்கு

0: சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச் சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12 வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த மே மாதம் 13 தேதி CBSE 12 வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2 முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2 இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டெண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000-க்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது ஒன்றாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில்

குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் இரண்டு இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2-மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்,

0: நேரம் ஒரு மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் இரண்டாவது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் இருமாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறினார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாக தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு சி டி ஆர் நிர்மல்குமார், வேளாண், மீன்வளம், கால்நடை, தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கென 436 திட்டங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர் போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாடப்புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் விவசாயிகளின் நீண்டகால கோரிக்கைகளான செண்பகவல்லி அணையை சீரமைப்பது, அணைக்கட்டு திட்டத்தை நிறைவேற்றுவது, வனவிலங்குகளின் பட்டியலில் இருந்து காட்டுப்பன்றியை நீக்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் இன்று நடைபெற்றது. இந்தோனேஷிய மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டிருக்காங்க. பூந்தண்டலத்திலிருந்து புண்ணியகோடி, உமா, நட்சத்திரா, தமிழினி, தருண், இமை இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது. பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து பி சுஷீலா, எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். குமரி கூட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. குமரன், ஸ்ரீதேவி, சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி, சுமதி, ராமலிங்கம், ரமேஷ் பாபு, மணிமாலா, மாலதி, மந்தாகினி, தங்கமாயன், வசந்தி, கதிரவன், இவங்க எல்லாரும் மதுரையிலிருந்து கேட்டிருக்காங்க. TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

0: ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி இணைகிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சேலம் ஜெயமுருகன் அவர்கள்.
3: இயற்கை, இந்த சுற்றுச்சூழல் நாம சிறப்பாக கவனிச்சுக்கலைன்னா நாம யாருமே நலமா இருக்க முடியாது. அப்போ நாம் நலமாக இருக்க வேண்டும், நல்ல வளங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுற்றுச்சூழலை காப்பாற்ற வேண்டும். இதெல்லாம் நமக்கு கொடுக்கறது நம்ம பூமி. ஸோ அந்த பூமி என்னையே காப்போம் அப்படிங்கிற ஒரு வகையில் காப்போம் காப்போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம், காப்போம் காப்போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம்.

0: போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம். உலகத்தில் உயிரினம் பல உண்டு, ஒன்றுக்கொன்று அவற்றுள் தொடர்புண்டு. அடை எண்ணி பாரு நாமும் அதில் ஒன்று, பின் எப்படி நாம் வாழ்வோம் அவை கொன்று. காப்போம் காப்போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம். பூமியை சுழற்றுது ஓர் சங்கிலி, அது உயிர் ஈர்ப்பு விசை கொண்ட உணவு சங்கிலி. பல பல காரணங்கள் நாமும் சொல்லி, அதை அறுத்திடலாமோ சுயநலம் எண்ணி. காப்போம் காப்போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம். மரங்களை எங்கெங்கும் நடுவதனால் நலம் பல நமக்கென்றும் கிடைத்திடுமே. பல்லுயிர்கள் அவற்றால் பெருகிடுமே, அதன் சந்ததியும் நமக்கு நன்றி சொல்லுமே. காப்போம் காப்போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம். பல பல பறவைகள் நலம் காப்போம், பல் உயிரிகள் பெருக்கத்தை நாம் காப்போம். காப்போம் காப்போம் புவி காப்போம், மரம் செடி கொடி மண் நீர் காப்போம்.
1: சுற்றுச்சூழல் குறித்த பாடல் ஒன்றை வழங்கினார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் சேலம் ஜெயமுருகன் அவர்கள்.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சியோடு. பாடல் கேட்டிருக்காங்க, ராஜபாட் ரங்கத்துறை திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பாடியது. வெற்றிவேல், பாரதி, வீரமணி, கவிதா, கண்ணன், ஜனனி இவங்க எல்லாரும் ஜிஏபுரத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme, Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.

சொர்க்கம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பெருந்துறையிலிருந்து மேனகா, சுதன், அக்ஷயா, ஆறுமுகம்.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
4: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
3: உண்மையாவா?
4: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
2: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலம்.

0: மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: ஆகாஷவாணி இந்திய அகில இந்திய வானொலி தனது பொது சேவை ஒலிபரப்பை தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்கிறது. இந்த தருணத்தில் வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்த

தருணத்துல வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. உங்கள் எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இவற்றையெல்லாம் ஊக்கப்படுத்தும் வகையில 15 நிமிட வானொலி நாடக போட்டியை உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செஞ்சிருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதை தளங்களில் உங்கள் சொந்த கற்பனையில் உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாமல் எழுதி A4 தாளில் தட்டச்சு செய்து நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 என்ற முகவரிக்கு தபால் மூலம் அனுப்புங்கள். நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படும் நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒளிபரப்பப்படும். உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். கொடிமலர் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க ராணி ஆனந்தன், சதீஷ்குமார், புகழேந்தி. காஞ்சிபுரத்திலிருந்து இவர்களின் விருப்ப பாடல் கேட்கலாம்.

0: ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
3: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
2: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
3: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் திலே நகர், திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக நாம கேட்டுட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி மதுர கீதம். காக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. பள்ளிக்கரணை, முரளிகிருஷ்ணன், சாந்தி, சதீஷ்குமார், வித்யா, லால்குடியிலிருந்து ராஜேந்திரன், கஜலட்சுமி, பிரதீபன், தீபிகா இவர்களின் விருப்பமாக TM சவுந்தரராஜன், P. சுசீலா குரல்கள்.

நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம் மதுர கீதம் நிகழ்ச்சியில். இன்று பிற்பகல் 2:15 க்கு

வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் அந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதன்படி குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா மும்பை விரைவுச் சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் தொடங்கி வைக்கிறார். டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடங்கி வைப்பதோடு நமோ மருத்துவமனையையும் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து லட்சத்தீவு யூனியன் பிரதேச மேம்பாட்டிற்காக 885 கோடி ரூபாய் மதிப்பிலான 4 முக்கிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி பிரதமர் உரையாற்றவுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பாண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்கவுள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மாதம் 23ஆம் தேதி 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்மபூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வரிச்சலுகை 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் நடப்பாண்டில் 2வது முறையாக எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2 மாத நிதிக் கொள்கையை இன்று வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று கூறியுள்ளார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 6.6% குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 5.1% உயர்ந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் தங்கள் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் விடுத்துள்ள செய்தியில், நீடித்த தூய்மையான பசுமையான உலகை உருவாக்க இந்தியா தொடர்ந்து பங்காற்றும் என்று கூறியுள்ளார். ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7.5 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுடெல்லியில் மத்திய அமைச்சர்கள் திரு பூபேந்தர் யாதவ், திரு கீர்த்தி வர்தன் ஆகியோர் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாத்து பேணி பராமரிப்பதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்துவோம் என்று கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத், அரசு பள்ளி மாணாக்கர் தயாரிக்கும் விதைப்பந்துகள் வன

0: பகுதிகளில் வீசப்பட உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளின் அடிப்படையில் பசுமை மயமாக்கலில் முத்திரை பதித்து வருவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது.
1: உலகளாவிய தலைமைத்துவம் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் பருவநிலை மாற்றங்களை முன்னெடுத்து செல்லும் முன்னோடி நாடாக இந்தியா செயலாற்றி வருகிறது. ஒரே நாடு ஒரே பூமி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் கட்டமைப்பை உருவாக்குவதிலும் இந்தியா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தொடர் நடவடிக்கைகளால் நாட்டின் வனப்பரப்பு விரிவடைந்ததோடு அலையாத்திக் காடுகளால் கடலோர சூழலியல் அமைப்புகளுக்கு புத்துயிர் ஊட்டப்பட்டு பசுமை மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதோடு சுற்றுச்சூழல் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. பல்லுயிர் பாதுகாப்பில் சிறப்பான முன்னேற்றத்தை நம் நாடு உருவெடுத்துள்ளதோடு புலி, சிறுத்தை உள்ளிட்ட 7 வகை விலங்கினங்களை பாதுகாக்கும் சக்தியாகவும் இந்தியா செயலாற்றி வருகிறது. நம்பிக்கை, கட்டமைப்பு, மக்கள் நலன் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசின் பசுமை மயமாக்கல் குறித்து திருச்சியை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு ராஜா தெரிவிக்கையில்,
2: இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சியை மையமாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க பசுமை மாற்றத்தை நிகழ்த்தி காட்டியுள்ளது. நமாமி கங்கை திட்டத்தின் மூலம் கங்கை நதியின் மாசுபாடுகள் குறைக்கப்பட்டு அதன் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தியுள்ளது.
3: கடற்கரை ஓரங்களில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் கடலில் இருந்து தரையை நோக்கி வரக்கூடிய புயல்கள், சூறாவளிகளின் மூலம் ஏற்படக்கூடிய பெரும் ஆபத்துகளை தடுக்கும் முயற்சியில் இந்தியா மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. காற்றாலை உற்பத்தி மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலை சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சார ஆற்றலாக மாற்றக்கூடிய தொழில்நுட்பத்தில் இந்தியா மேலும் வளர்ச்சி அடைந்து அதை மிகப்பெரிய விழிப்புணர்வாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து வருகிறது.
1: உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படும் இந்நாளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர், இக்கூட்டத்தை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவரும் சுதந்திர போராட்ட வீரருமான காயிதே மில்லத்தின் 131வது பிறந்தநாளையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பெரிய பள்ளிவாசலில் அமைந்துள்ள அன்னாரது நினைவிடத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று மலர்போர்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திமுக தலைவர் திரு MK ஸ்டாலின் அன்னாரது நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்தினார். உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி ஏற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் புதிய இயக்கத்தை தொடங்க உள்ளதாக திரு அண்ணாமலை இன்று அறிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணாக்கருக்கு விலையில்லா பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகளை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் இன்று வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழில்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு

0: தினேஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத், டையூ டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருச்சி அலைவரிசைகளோடு. நேரம் 2:15 நிமிடம். நேயர்களே, இனி கேட்கலாம்.
1: வேளாண் அரங்கம். நிகழ்ச்சியில் இன்று நிலக்கடலையில் ஒருங்கிணைந்த உர மேலாண்மை, சேலம் மாவட்டம் சந்தையோர் வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நிலக்கடலையை எடுத்துக்கிட்டா அது ஒரு ஊட்டச்சத்து மிக்க ஒரு பொருளா நாம பார்க்கப்படுறோம். உதாரணமா 100 கிராம் நிலக்கடலையில சுமார் 550 கலோரிகள் இருக்குதாம். மதிப்பு மிக்க ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால மண்ணின் வளத்தை மேம்படுத்துறதுக்கும் இயற்கை உரமாகவும் கால்நடை தீவனமாகவும் இதை நாம பயன்படுத்துறோம். இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த நிலக்கடலைய சாகுபடி செய்யும் பொழுது அதுல என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் எந்த அளவுல நாம கொடுக்கணும், எந்த நிலத்தை தேர்ந்தெடுத்து நாம சாகுபடி செய்யணும், பயிர் இடைவெளி எவ்வளவு இருக்கணும், ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த அளவுல கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ண வேண்டியது அவசியம் இல்லையா? அப்போ இத பத்தி எல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியதும் அவசியம் தானே? ஆமாங்க, இன்றைய நிகழ்வுல நிலக்கடலையில ஒருங்கிணைந்த உர மேலாண்மை இது குறித்த பலவிதமான தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க சேலம் மாவட்டம் சந்தையூர் வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள்.
2: ஐயா, இப்ப நிலக்கடலை சாகுபடிக்கு என்னென்ன பட்டம்லாம் உகந்தது அப்படிங்கறத சொல்லுங்க.
3: அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நிலக்கடலை வந்து மணற்பாங்கான வண்டல், செம்மண் மற்றும் கதுகுண்ட நிலங்கள்ல நல்லா வளரும். அதே மாதிரி மணல் கலந்த களிமண், களிமண் வந்து தண்ணி நிக்காத களிமண், அது வந்து இப்ப இது கேட்டது. இன்னொன்னு முக்கியமான விஷயம், நிலக்கடலை வந்து அதனுடைய மண்ணின் பிஹெச் என்று சொல்லக்கூடிய காத அமில நிலை, அது வந்து 6-6.5 வரைக்கும் இருக்கணும். அந்த வகையான மண் வந்து நிலக்கடலை விளைச்சலுக்கு ஏற்ற மண்ணா பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த அமிலத்தன்மை உள்ள மண்ணை ஏன் சொல்றோம்னா அந்த விழுது இறங்குதல் ஈஸியா வந்து இதாகும், அதனால வந்து அந்த மாதிரி மண்ணு இது பண்றோம். அதே மாதிரி கால்சியம் சத்து அளிக்கக்கூடிய மண்ணும் உகந்த மண்ணா பார்க்கப்படுது. இது முதல் விஷயம். அடுத்தது இந்த பட்டத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப சித்திரப்பட்டன்னு பார்க்கும்போது பயிரை வந்து டிஎம்வி கோ, அதே மாதிரி கோ 3, கோ ஜிஎன் 4, விஆர்ஐ 2-3, டிஎம்வி 13, இந்த ரகங்கள் வந்து சித்திரை பட்டத்துக்கு ஏற்றது. வைகாசி பட்டத்திற்கு டிஎம்இ 10, கோ ஜிஎன் 5, டிஎன்ஏயு கோ 6 ரகங்கள் வந்து இப்ப வைகாசி பட்டத்துக்கும், அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ஆணி பட்டத்திற்கு மற்றும் ஆடி பட்டத்திற்கு டிஎம்இ 7, விஆர்ஐ 2, விஆர்ஐ ஜிஎன் 5-6, டிஎம்இ ஜி 13 ரகங்களும், போட்டாசி ஐபிசி கார்த்திகை பட்டத்திற்கு டிஎம்இ 7, விஆர்ஐ 2, விஆர்ஐ ஜிஎன் 6, டிஎம்இ ஜிஎன் 13, கோ 3, இந்த ரகங்கள் வந்து ஏற்றவை.
2: சரி, இப்ப நீங்க சொன்னது எல்லாம் இரவைக்கான
3: இரவை மாணவரை
2: ரெண்டுக்குமே போடலாம். சரி ஐயா, இப்ப இதுக்கெல்லாம் வந்து மண்ணு எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, நிலத்தை தயார்படுத்துறது எப்படிங்க பண்றது?
3: நிலத்தை வந்து இப்ப எப்படின்னா இந்த சட்டி கலப்பையை பயன்படுத்தி, அதாவது முதல்ல கோடை உழுவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன் கோடை உழுவது ரொம்ப முக்கியம் சொல்றோம்னா, இந்த கோடை காலத்துல வந்து வெயில் அதிகமா இருக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப நிலத்தை உழுவும் போது என்ன ஆகுனா நிலத்தில் இருக்க களைகளை வந்து கட்டுப்படுத்தும் ஒண்ணு கோடை உழுவு. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய பூச்சி களைகள் விதைகள் எல்லாத்தையுமே வந்து கோடை உழுவுல உழுவும் போது வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஆகுனா நல்லா கருகி காஞ்சி போயிடும். இன்னொன்னு மழை பெய்யும் போது என்ன ஆகுனா கோடை உழுந்து பெய்யக்கூடிய மலைகளை வந்து மண்ணில் வந்து அப்படி பிடித்து வைத்துக்கும், மண் வந்து கொஞ்சம் லெகுவா இருக்கும், ஈஸியா இருக்கும். அடுத்தது கூட வைகாசி பட்டத்துக்கு சித்திரை மாசம் கோடை உழவு பண்ணணும், வைகாசி பட்டத்துக்கு நல்லா ஈஸியா இருக்கும். அடுத்தது வந்து நிறைய பேர் விவசாயிகள் பண்றதில்ல, ஏன்னா வந்து 10 மணி நேரத்துக்கு வந்து 2000 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப விவசாயிகள் வந்து என்ன நினைக்கலாம், அந்த டைம்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு யாரும் பண்றதில்ல. ஆனா அது நன்மைகள் அதிகம் கோடை உழவுல. அடுத்தது இப்ப இந்த பட்டத்துல வந்து நம்ம நிலக்கடலைக்கு என்ன பண்ணணும்னா, அதாவது சட்டி கலப்பையை பயன்படுத்தி உழுத பின் 3-4 முறை இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பையை கொண்டு கட்டிகள் நன்கு உடையமுறை கரைய வேண்டும், நல்லா உழவ வேண்டும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறைந்த காலத்தில் மண் கடின அடுக்கு உடைய நிலத்தை உடிக்க

0: இடைவெளியில் ஒரு திசையில ஃபர்ஸ்ட் உழவ வேண்டும், பின்னர் அதற்கு நேர் எதிர் திசையில் உழவ வேண்டும், அடுத்து மூன்றோடு உரிமை செய்யணும். அதே மாதிரி இந்த கடைசி உழவின் போது உதாரணம் எல்லா பயிருக்குமே நம்ம தொழுவ வந்து 15.5 டன் ஒரு ஹெக்டருக்கு வந்து இட வேண்டுங்க.
1: சரிங்க சரிங்க. அப்புறம் வந்து இப்ப இரவேல போனா எவ்வளவு இடைவெளி விட்டு நம்ம வந்து கண்ணை ஊன்றது நல்லா இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க.
0: இடைவெளி வந்து செடிகளின் வரிசைகளில் 30 சென்டிமீட்டர், செடிகளுக்கு இடையே 10 சென்டிமீட்டர், 30 × 10 அப்படின்னு வரிசை 30, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இருக்கு வேணுங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல தேமல் அதிகமா பரவி இருக்குங்க, அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணா 15 × 15 வரிசைக்கு வரிசை 15, செடிக்கு செடி 15 சென்டிமீட்டர் வந்து கொஞ்சம் இடைவெளி வந்து குறைச்சு கொள்ளணும். ஏன்னா நோய் அதிகமா தாக்கக்கூடிய இடத்துல நாமளா வந்து 30 × 10 வரிசைக்கு வரிசை 30, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இருந்தா போதும். விதை அளவு வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 125 கிலோ நல்ல நிலக்கடலை கொண்டு இருக்குங்க, அதாவது பெரிய விதை கொண்ட ராகங்கள். சிறிய விதைகளுக்கு வந்து அதோட விதையை வந்து நல்ல தரமான விதையை நம்ம பார்த்து எடுத்துக்கணுங்க. அதுக்கடுத்து விதை நேர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில கம்பெனி சீட்ல வந்து விதை அவங்களுக்கு நேர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க, ஆனா நம்ம விவசாயிகளை இது பண்ணும்போது விதை நேர்த்தி அதான் பண்றதுல. ஆனா இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் ரசாயனத்தை தெளிக்காம கொஞ்சம் கட்டுப்படுத்தணும்னா விதை நேர்த்தி கண்டிப்பா தேவை. ஒரு கிலோ விதைக்கு வந்து 4 கிராம் ட்ரைகோடர்மா வீடு என்ற நுண்ணுயிரியை வந்து விதைக்கு முன் நம்ம வந்து கலக்க வேண்டும். இது வந்து பூஞ்சான்கொல்லி நுண்ணுயிரி வந்து பூஞ்சான்கொல்லியும் கலக்கலாம், ஆனா வந்து பூஞ்சான்கொல்லி கலந்த பின்னாடி தான் ட்ரைகோடர்மா வீடு கலக்கணுங்க. அடுத்தது அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா நம்ம ரைசோபியம், என்ன பண்ணணும்னா அது ஒரு நுண்ணுயிரிங்க, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து நிலைநிறுத்துதுங்க மண்ணில். அந்த ரைசோபியத்தை வந்து ஒரு ஹெக்டர் விதைக்கு 600 கிராம், 3 பேக்கெட் அப்படி ஒரு பேக்கெட்டுக்கு 200 கிராம் இருக்குங்க, கண்டிப்பா ரைசோபியம் வந்து நம்ம விதை நேர்த்தியா பண்ணலாம். பாஸ்போ பாக்டீரியா அதுவும் 3 பேக்கெட் அதையும் பண்ணலாங்க. இதை வந்து எப்படி கலக்கணும்னா இந்த அரிசி கஞ்சி இருக்குங்களா, அரிசி கஞ்சி கூட கலந்து இப்ப 125 கிலோனா ஒரு ஹெக்டருக்கு அது கூட 6 பேக்கெட்
1: சொல்ற இந்த 4 ரைசோபியம்
0: ஆமா கட்டுப்படுத்தும் வாடல் நோய் அழுகு நோய் எல்லாத்தையும் நோய்களையும் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி அதுக்கு இந்த ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா, இந்த பாஸ்போ பாக்டீரியாவும் கண்டிப்பா பண்ணலாங்க, அல்லது ரைசோபியம் அல்லது பாஸ்போ பாக்டீரியா ஏதாவது பண்ணலாம், அது கூட பண்ணலாங்க. இப்படி விதை நேர்த்தி செய்யலாம் என்ன பண்ணணும்னா ஒரு ஹெக்டருக்கு வந்து ரைசோபியம் 10 பேக்கெட், 2 கிலோ 10 பேக்கெட், அதையும் பாஸ்போ பாக்டீரியா 10 பேக்கெட் அது வந்து 2 கிலோ அளவு, இது கூட வந்து தொழுவத்தை 25 கிலோ தொழுவதமும் 25 கிலோ மணலுடன் கலந்து விதைப்பதற்கு முன் இட வேண்டும். இப்படி பண்ணோம்னா மண்ணின் வளமும் பெருகும், நம்மளுக்கு வந்து அடுத்து ரசாயனத்தை கம்மியும் பண்ணலாம்.
1: சரி, இப்ப நல்ல காய் பிடிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான உர மேலாண்மை நம்ம மேற்கொள்ளும் போது நல்ல காய் பிடிச்சு வரும்?
0: உர மேலாண்மை பொதுவாக எண்ணெய் வித்து பெயர்கள் ஜிப்சம் கண்டிப்பாக தேவை, அது இந்த நிலக்கடலைக்கு வந்து அதிகமாக தேவை. ஜிப்சத்தில் வந்து கால்சியம் சல்ஃபர் இருக்குங்க, அது எதுக்காக அப்ளை பண்றோம்னா இந்த கால்சியம் வந்து என்ன பண்ணுன்னா சுண்ணாம்பு சத்து அந்த உள்ள வெட்டு காய் இருக்குதுங்களா அதை வந்து கட்டுப்படுத்தும், வெட்டு காய் இல்லாமல் பார்க்கும். சல்ஃபர் வந்து எண்ணெயினுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்தும். அப்ப இது ஹெக்டருக்கு வந்து 400 கிலோ ஜிப்சம் கண்டிப்பாக இடம் வேணும். கடைசி உழவும் போது கூட பாதி 400 to 450 கிலோ ஜிப்சம்னா பாதி வந்து 250 கிலோ முன்னாடியே கூட நம்ம வந்து கடைசி உழவும் போது கூட பண்ணிடலாம், மீதி வந்து 40 நாளுக்குள்ள அடுத்த வந்து பாதி ஒருத்த வந்து விடலாங்க. ஜிப்சம் கண்டிப்பாக தேவை, அதாவது ஜிப்சம் வந்து என்னன்னா மண்ணை இலகு செய்யும், ஏன்னா இது வந்து விழுதுகள் வந்து கீழே போய் கீழே தான் காய் பிடிக்குது, காற்றோட்டம் நல்லா இதாக இருக்கும், அதே மாதிரி காயும் நல்லா பிடிக்கும் ஜிப்சம் ஒன்று. இப்ப இன்னொன்று பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில். யூரியா வந்து நம்ம 250 to 300 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மூட்டை யூரியாவுக்கு வந்து 3,500 ரூபாய் கவர்மெண்ட் வந்து நம்ம மானியமா கொடுக்குது. அதுவும் வந்து யூரியா டிஏபி பொட்டாஸ் இது 3 உரம் தான் மெயினா தெரியும், மத்த உரத்தை வந்து கன்சிடர் பண்றதில்ல. இதனால என்ன ஆகுதுன்னா சமச்சீரற்ற உரத்தை போடுறாங்க விவசாயிகள், ஒன்னு அதிகமாகவும் ஒன்னு கம்மியாகவும் போடுவாங்க, நம்மளுக்காக 3 தான் போடுவாங்க. அதாவது பயிருக்கு வந்து 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. பேரூட்டச்சத்துக்கள் அப்படின்றோம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பஸ், அதாவது NPK என்னென்ன நிலை பேரூட்டு சத்துக்கள் வந்து கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அப்படின்னா நுண்ணூட்டு சத்துக்கள், இது எல்லாமே தேவை. ஆனால் பயிருக்கு பயிர் ஒரு அளவு தான் மாறுபட முடியும், ஆனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு தேவை. ஆனால் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 3 மட்டும் தான் போய் வாங்குவாங்க, அதுலேயும் யூரியா அதிகம் போடுவாங்க, ஏன்னா அதுதான் சீப்பு, ஏன்னா கொஞ்சம் பச்சையை கட்டும், அது பச்சையை மட்டும் தான் கட்டும்.
1: பச்சை கட்டும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒளிச்சேர்க்கை நடக்கும், அப்ப காய் நல்லா திரட்சி எல்லாம் கிடைக்கும்.
0: இல்ல பச்சை கட்டும் போது அடுத்தது வந்து தலை தான் அதிகமாக முடிய அடுத்த ஃபேஸுக்கு போகாது, அதான் அந்த வெஜிடி ஃபேஸ் தான் இருக்குங்க, அடுத்த ரீப்ரொடக்டிவ் ஃபேஸோ அல்லது மெச்சூரிட்டி ஃபேஸுக்கோ அது போகிறதுக்கு தடைப்படும். இன்னும் ரொம்ப பச்சை கட்டுச்சுன்னா நோய் தாக்குதல் அதிகமாகும். இது வந்து யூரியா டிஏபி அதிகம் போட்டீங்கன்னா நுண்ணுட்டு சத்துக்கள் பட்டவது அதிகமாகும், தொடர்ந்து டிஏபி போட்டால் நுண்ணுட்டு சத்து பட்டாக்குறையாகும், ஏதாவது ஒரு சத்து வந்து மற்ற சத்தை குறைப்படும். இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் நாமளே வந்து 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து என்ன பண்றோம், பிபி செக் பண்றோம், சுகர் செக் எல்லாம் செக் பண்றோம், நம்ம மண்ணுக்கு ஏதாவது செக் பண்ணமா, நம்ம உடம்புக்கு பண்ற மாதிரி தான் மண்ணும்.
1: இப்ப கடலை சாகுபடிக்கு போனாலும் மண் பரிசோதனை,
0: பயிருக்கு போனாலும் மண் பரிசோதனை கண்டிப்பாக தேவை. மண் பரிசோதனை செஞ்சு அதன் மூலியமா நம்ம மண்ணுக்கு எந்த பயிர் ஏற்றது, நம்ம மண்ணில் எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு, நம்ம அதை மட்டும் போட்டா போதும், தேவையில்லாத போடணும்னு அவசியமே இல்லை. அதனால இந்த சமச்சீர் உரம் அப்படின்னு இப்ப மத்திய அரசு வந்து என்ன பண்றாங்கன்னா பேலன்ஸ்டு யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமச்சீர் உரம் அதை வந்து எல்லாத்தையும் விழிப்புணர்வு முகாம் நடத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுல என்னன்னா, நம்ம சரியான உரத்தை தேர்வு செய்யணும். முதல்ல சரியான அளவுல போ

0: சரியான டைம்ல போடணும், சரியான முறையில போடணும். இது நாலுமே தான் நம்ம முக்கியம். மண் பரிசோதனை செஞ்சு அந்த வயல் நம்ம போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே கம்மியாகும். இன்னொன்னு இந்த ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை எந்த பெய்தா இருந்தாலுமே அதுல இருந்து என்ன பண்றோம்னா, ரசாயன உரத்தை மட்டும் நம்ம போட போறதில்ல, அது கூட இயற்கையாக கலந்த தொழு உரத்தையோ அல்லது உயிர் உரத்தையோ அல்லது கம்போஸ்ட் மண்புழு உரத்தையோ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து போடும்போது ரசாயனவனுடைய பயன்பாடு கம்மியாகுது, நம்மளுக்கு வந்து மண் வளமும் பாதுகாக்குது, செலவும் மிச்சமாகுது. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பண்ணும்போது இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலக்கடலைக்கு அதாவது இரவையில வந்து 17 கிலோ தலைச்சத்தும் 35 கிலோ மணிச்சத்து 50 கிலோ சாம்பல் சத்து தேவை. இதை வந்து எப்படி போடணும்னா, நம்ம வந்து மூணு பாகமும் பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து என்னன்னா 50% வந்து அடிவதமாகவும் மீதி 25% வந்து விதை விதைச்சி 25 நாள் கழித்தும் மீதி 25% 45 நாள் கழிச்சோம். 45 நாளைக்கு மேலே எந்த வேலையும் நிலக்கடலை செய்யக்கூடாது, ஏன்னா விழுது அந்த இது அடிப்படும். மண்ணணிக்கிறதாகட்டும் களை எடுக்கிறதாகட்டும் எந்த வேலையுமே உதமைக்கிறதாகட்டும் 40-45 நாளைக்குள்ளேயே நல்லா செஞ்சு வச்சிருந்தோம். அதுக்கு மேலே செஞ்சோம்னா விழுதுகள் அடிப்படும், காய் அடித்தாகும். அதனால் அதுக்குள்ளே பண்ணியிருந்தோம். இது ஒண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தால் தயாரிக்கப்பட்ட கிரவுண்ட் ரிச் என்று சொல்லக்கூடிய நுண்ணூட்டம் இருக்குங்க. இது வந்து பயிருக்கு என்ன பண்ணுதுன்னா, பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை கொடுக்குதுங்க. அதாவது பூக்கள் மற்றும் காய் பிடிக்கும் தருணத்தில் தெளிப்பு போது என்ன ஆகுதுன்னா, வெற்று காய் இல்லாம இருக்கும், அதே வளர்ச்சியை தாங்கும் தன்மையும் கொடுக்கும், காய் வளர்ச்சியா நல்லா இருக்குங்க. இந்த கவுண்ட் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நுண்ணூட்ட கலவை ஏக்கருக்கு 2 கிலோ 700 லிட்டர் தண்ணியில வந்து கலந்து 2 முறை அடிக்கும். பூ பிடிக்கும் தருணத்திலையும் காய் பிடிக்கும் தருணத்திலையும் 2 டைம் அடிக்கும். அது 2 டைம் அடிக்கும் போது என்ன ஆகுனா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராம தனக்கும் விளைச்சல் அதிகமா இருக்குங்க. அது ஏக்கருக்கு 700 லிட்டர் தண்ணியில 2 கிலோ அளவுல வந்து இது பண்ணுங்க.
1: ஐயா, மேற்கொண்டு மேற்கடலை பயிர் பண்றவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை என்னங்க?
0: இதுல வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா, இந்த கலை நிர்வாகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்ப விவசாயத்துல பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஆட்கூலி அதிகம், தரமான விதையை வாங்கணும், அதுக்கு செலவு அதிகம், அடுத்து செலவு அதிகம். கூலி ஆட்கள் செலவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, கலைக்கும் நம்ம அறுவடைக்கும் இந்த மாதிரி தான் தேவைப்படுதுங்க. இப்ப பொதுவா வந்து தமிழ்நாடு வேளாண் பழத்தை என்ன பண்ணுதுன்னா, ஆரம்பத்துல இருந்து பயிருக்கு வந்து விதை மூணு அறுவடை பண்ற வரைக்கும் இயந்திர மயமாக்கள் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு எல்லா ஆயுஷ் நிலத்திலையும். ஏன்னா நம்ம வருங்காலத்துல கூலி ஆள் இல்ல, கலைகளை வந்து 80% வந்து விளைச்சல பாதிக்கக்கூடிய தன்மையை கொடுக்குங்க. இதுக்கு வந்து இந்த ஃப்ளூக்ளோரின் சொல்லக்கூடிய கலைக்குலியை நட்டு 3ஆம் நாள் வந்து ஈரமா இருக்கும் போது அடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு கட்டுப்படுத்துங்க. அதை பண்ணிட்டு திருப்பி 30-35 நாளுக்குள்ள ஒரு டைம் கை கிளையை எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம கலைகளை கட்டுப்படுத்தலாங்க.
1: சரிங்க. இப்ப கலை மேலாண்மை தாண்டி வேற ஏதாவது எங்களுடைய நேயர்களுக்கு, அதாவது இந்த கடலை விவசாயிகளுக்கு, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா?
0: பொதுவாக விவசாயிகளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கடலை விவசாயி மட்டும் இல்ல, எல்லா விவசாயிகளுக்குமே வந்து நம்ம வந்து புது புது டெக்னிக் எல்லாமே தொழில்நுட்பம்லாம் வந்துட்டு இருக்கு, அதை பயன்படுத்திக்கணும். தேவையில்லாம செலவை வந்து பண்ணக்கூடாது. நம்ம மெயினா தேவையில்லாத செலவு இது பண்றதுனா உரத்துக்காக தான் பண்றோம். அந்த உரத்தை வந்து நம்ம ஓரளவுக்கு கட்டுப்படுத்தினாலே கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணலாங்க. சின்ன சின்ன டெக்னிக் இந்த விதை நேர்த்தி பண்ணலாங்க, ஓரளவுக்கு ஆரம்ப காலத்துல அதக்கூடிய அந்த அழுகல்
1: கட்டுப்படுத்தலாம்.
0: கட்டுப்படுத்தலாம் சனப்ப தக்கப்புண்டு இந்த மாதிரி பசுநல் உரத்தை வந்து நம்ம மடக்கி விடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம செலவு கட்டுப்படுத்தலாம். இன்னொரு வந்து மேக்சிமம் எந்த அளவுக்கு நம்ம எந்த மயக்களை நோக்கி போதுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து விளைச்சல வந்து நம்ம செலவு கம்மி பண்ணிக்கலாம். விவசாயிட்டு எதுவுமே இல்ல, மழை அதிகமா போயிருது, அதான் காய்ச்சல் வந்தது, அதையும் மீறிதான் எல்லாத்தையும் விவசாயத்தை பண்ணி ஆகணுங்க. அது வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி தான் இது. நம்ம அது மாணவர்கள் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கஷ்டம் தாங்க. அதனால அதையும் மீறி தான் பண்ணணும். நம்ம புது புது தொழில்நுட்பங்களை நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு புது புது ரகங்களை வந்து பயன்படுத்தும் போது, இப்ப சில ரகங்கள்லாம் 10 வருஷத்துக்கு மேல போனாவே அதோட வீதியம் கம்மியாகும். 5 வருடத்துக்குள்ள இல்ல 10 வருடத்துக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் வீதியம் அதிகமா இருக்கும், நம்ம விளைச்சல் அதிகமா இருக்கும். ஒரு சில இதெல்லாம் நோய் தாங்கி வரக்கூடிய ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தாக்குதல் கம்மியாகும், விளைச்சல் அதிகமாகும். அந்த மாதிரி டெக்னிக்கை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், விவசாய வல்லுநர்களோட தொடர்பில் இருக்கணும்.
1: சரிங்க ஐயா, இப்ப உங்கள்கிட்ட இந்த நிலக்கடலை சாகுபடி குறித்து உர மேலாண்மை இதை பத்தி எதுவும் மேற்கொண்டு ஆலோசனை கேட்கணும், விவசாயிகள் எந்த எண்ணில் உங்களை தொடர்பு கொள்ளலாம்?
0: என்னுடைய நம்பர் வந்து 701-00-41-656.
1: அதாவது ஐயா வந்து 70-100-41-656 இந்த எண்ணில் தொடர்பு கொண்டால் நீங்க மேற்கொண்டு ஆலோசனைகளை
0: பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு மட்டும் இல்ல, மற்ற எல்லா வகையான பயிர்களுக்கும் ஆலோசனை
1: வழங்குறாங்க. இதுவரை கலந்து கொண்டு நிலக்கடலை சாகுபடி உங்களோட அனுபவங்களை சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.
2: எந்த ஒரு பயிரை சாகுபடி செய்யணும்னாலும் மண்ணை வளப்படுத்துறதுதான் முதன்மையான பணி அப்படிங்கறது நாம எல்லாரும் அறிஞ்ச ஒண்ணுதான். அதே மாதிரிதான் நிலக்கடலையை சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி கோடை உழவு கோடி நன்மை தரும் என்பது போல கோடை உழவின் அவசியம், நிலக்கடலை சாகுபடி செய்யறதுக்கு இடைவெளி எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் மேலாக நாம எப்படி 3 நேரமும் சமச்சீரான அளவுல உணவு எடுத்துக்கிறோமோ அதுபோல நிலக்கடலை சாகுபடிக்கும் சமச்சீரான அளவுல உரம் கொடுத்து வளர்த்து வந்தோம்னா கண்டிப்பா அதிக மகசூல் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய கருத்துக்களை நம்மிடையே இதுவரை பகிர்ந்து கொண்டார் சேலம் மாவட்டம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப

வல்லுநர் முனைவர் எஸ் இளங்கவி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலை வரிசைகளில் வாழ்க்கை முழுக்க தான் அனுபவித்ததை சுவைக்கும் கனிகளாக நமக்கு கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி கனிந்த வாழ்வு. மூத்தோருக்கான இந்நிகழ்ச்சியில் பேசப்படுவது வார்த்தைகள் மட்டுமல்ல, மனதை தொடும் உணர்வுகள், வாழ்க்கையை மாற்றும் அனுபவங்கள், நம்பிக்கையை விதைக்கும் சிந்தனைகள். மூத்தோருடனான இனிய பயணத்தில் நாமும் இணைவோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு கூடுதல் சிறப்பு நமது நீண்டகால வானொலி நேயர் பெருகமணி எம் முகமது இப்ராஹிம் அவர்கள் அவருடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீரை எம் முகமது இப்ராஹிம் இப்படி சொன்னா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பெருகமணி இப்ராஹிம் எப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர்தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா.
2: வாழ்க வளமுடன்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா?
2: மளிகை கடை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேம்மா.
1: சரிங்கய்யா.
2: சொந்தமாக தொழில் வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கிறேன். 1965 மளிகை கடையில் தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். பள்ளிக்கூடத்துக்கு போன நேரம் போக சாயங்காலத்தில் வந்து கடைக்கு வந்து கடையில் எங்கள் தாத்தா அம்மாவுடைய சித்தப்பா அவங்க கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். சும்மா ஒரு 50 பைசா கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. கடைக்குன்னு வேலைக்கு போனது 1970 வேலைக்கு போயிட்டேன்.
1: சரிங்கய்யா. இப்போ பிறந்து வளர்ந்தது எல்லாமே பெருகமணி தானா?
2: சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் வீரசோழன்.
1: சரிங்கய்யா.
2: வீரசோழன் பிறந்தது வளர்ந்தது படித்தது. படிப்பு வந்து 5வது வரைக்கும் படித்தது, அதிகமாக படிக்கல. அங்கே படிச்சு முடிச்சுட்டு ஊரில் தான் இருந்தது. கடைசியாக படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. 1970 பார்த்தீங்கன்னா ரொம்ப பஞ்சமாக உள்ள நேரம். அதனால
1: எனக்கு சாப்பாட்டுக்கு
2: கிடைக்காத சூழ்நிலையினால சரி மளிகை கடையில் போய் வேலை பார்த்து பிள்ளையாவது வயிறாரா சாப்பிடட்டுமே அப்படின்னு சொல்லி லாலாப்பேட்டைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அதே முத முதல் வந்து லாலாப்பேட்டையில் தான் 1970 வேலை போக்கி ஆரம்பிச்சது.
1: எப்படிங்கய்யா அங்கேருந்து லாலாப்பேட்டைக்கு வர காரணம்?
2: ஊருக்காரங்க வந்து திருச்சி மாவட்டத்தில் நிறையா ஊரில் கடை வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து லாலாப்பேட்டையில் வச்சுருந்தவங்க நம்ம சொந்தக்காரங்க, நம்ம ஊருக்காரங்க. அதனால அவங்க மூலமா அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அப்போ ரொம்ப சின்ன பையன், மாத சம்பளமே 30 ரூபா மாதத்துக்கு.
1: வந்த உடனே கடையில் சேர்ந்துட்டிங்களா?
2: வந்தோடனே கடையில் இருந்தேன். நம்ம தாத்தாவுடைய கடையில் போய் போய் வேலை பார்த்து அனுபவம் இருக்கிறதுனால அப்போ சம்பளத்துக்கு வந்தோடனே சேர்ந்து மாதம் வந்து 30 ரூபா சம்பளத்துக்கு சேர்ந்துருக்கு.
1: அப்போல்லாம் வந்து நீங்கள் சின்ன பிள்ளையாக தான் இருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு இருந்திருக்குமா?
2: 5வது படிச்சு முடிச்சதோட படிச்செறிவு முடிச்சு இன்னும் டிசி கூட வாங்கலை, ஸ்கூலில் தான் இருக்குது. 5வது படிச்சு முடிச்சதோட வேலைக்கு வந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மளிகை கடை தான் போயிட்டே இருக்குது.
1: 10-12 வயசுலயே நீங்க வந்து அந்த கடையில சேர ஆரம்பிச்சிட்டீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சம்பளம்னு எதிர்பார்க்க முடியாது.
2: முடியாது முடியாது.
1: மூணு வேளை சோறு கொடுத்திருந்தா ஓகே,
2: சாப்பாடு கொடுத்தா போதும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு.
1: இப்போ நீங்க முதல்ல நீங்க அந்த கடைக்குள்ள போனப்ப எப்படி வந்து உங்களுக்கு தொழிலாம் கத்து கொடுத்தாங்க?
2: சின்ன பிள்ளையிலேயே எங்கள் தாத்தா கடையில் போய் போய் பட்டணம் படித்தேன். அந்த பட்டணம் படித்தேன். இப்போலாம் வந்துட்டு கேரிபேக்கில் வந்துருச்சு, முடிச்சு கவரில் போட்டு முடிச்சு போட்டு கொடுத்துருவோம். அப்போ வந்து பேப்பரில் போட்டு சுருள் பண்ணி பட்டணம் கட்டணும். இப்போ மடித்து முடிச்சு பழக்கம் இருக்கனால வந்து நம்ம ஆர்டர் ஈஸியாக வந்துருச்சு. ரெண்டாவது தொழிலை பரம்பரையாக வந்து எங்கள் பேரே வந்து கடகார வம்சம்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மா வர போகும் வந்து கடகார வம்சம், அங்கே பூரா எல்லாம் கடை வச்சுருந்தவங்க. அதனால் அந்த தொழில் வந்து அப்படியே ஈடுபாடாகி போச்சு. அப்போ இருந்து அந்த வேலை பார்த்துக்கிட்டு அது முன்னே போய் பழைய போச்சு. முத முத இங்கே சொந்த ஊர்லேருந்து இங்கே லாலாப்பேட்டைக்கு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் ஊர் நினப்பு தான். அப்போலாம் வந்து ஃபோன் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் எப்போ அம்மா அந்த கடிதம் லட்டு போடுவாங்களோ அது தபாலையே பார்த்து பார்த்துட்டே இருப்பான். அந்தளவுக்கு வந்து ஆர்வம் உண்டாகும் அது. அது எங்கள் அம்மா நேராக பார்க்க முடியாமல் அந்த தபாலை வந்து திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருப்போம். அந்தளவுக்கு வந்து ஞாபகத்து உள்ளது.
1: அதாவது அம்மாவோட ஞாபகம் வரப்பெல்லாம் அந்த கடிதங்களை
2: எடுத்து படிச்சு கடைசாதிட்டு வந்தோன்னா அந்த கடிதத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஊர் நினப்பு இருக்கும்.
1: தங்குறதெல்லாம் எங்கே இருந்தீங்க?
2: உங்கள் முதலாளி வீட்லேயே தங்கிடும். நம்ம சொந்தக்காரங்க கடைங்கிறதுனால உள்ளூர்ல சொந்தமாக தங்கியிருப்போம். அங்கேயே இருந்தது
1: எவ்வளோதான் சொந்த பந்தமாக இருந்தாலும் சுதந்திரம் அப்படின்றது இல்லாமல் தான் இருந்திருக்கும். ஓரளவு வரையில வச்சிருப்பாங்க. மூணு வேலை சாப்பாடு உடுத்துறதுக்கு உடை, அப்புறம் கை செலவுக்குலாம் கொடுப்பாங்களா?
2: செலவுக்கு வேலை இல்லை. அப்போ கடைக்கு 6 மணிக்கு போனோம்னா நைட்டு 10 மணி ஆயிரம் கடை வெளியே இருக்கு. ஆனால் வெளியில் போகிறதுக்கு வேலை இல்லை. சமயத்தில் தான் படம் கடந்தது போகிறாங்க. வாரம் ஒரு நாளைக்கு படம் போகிறதுக்கு பக்கத்தில் குளித்தலைக்கு வருவோம் படம் பார்க்கறதுக்கு. அதுக்கு தனியாக காசு கொடுப்பாங்க சார். காவல் போகிறதுக்கு தேவையில்லை, காசு கொடுப்பாங்க வாங்கிட்டு போக சொல்லி.
1: இதில் இடையில எப்படி நீங்கள் வானொலியோடு வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டீங்க?
2: வானொலிங்கிறது பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஈடுபாடு. எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆரம்பத்தில் பேப்பர் படிக்கக்கூடிய ஹெட்டிங் செய்தி பார்த்துட்டு சொல்லுவாங்க. நான் ஸ்கூல் படிக்கும் ஒரு நாளாக படிச்சுட்டு போதே வந்துட்டு பள்ளிவாசல குளிக்க போவோம். குளிக்க போகல தலைப்பு செய்தி பார்த்துட்டு வாப்பா அடிமா. அந்த செய்தி பார்த்துட்டு பார்த்துட்டு வருது. அப்போ அந்த பாட்டு கேட்கக்கூடிய

0: ஒரு சூழ்நிலை அந்த ரேடியோலாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ பாட கேட்டு கேட்டு நம்ம வானொலிச்சே கேட்கணும். முத முதல்ல தனியாக வானொலின்னு வாங்கினது 150 ரூபா கூட ஒரு பெட்டி வானொலி பெட்டின்னு தனியாக வாங்கியிருந்தேன். அப்போ கொஞ்ச நாள் வந்துட்டு வேலை செஞ்சேன், மளிகைக்கரை விட்டது போக தனியாக வந்துக்கிட்டு கல்கத்தாவில் செந்துக்கடையில் போய் வேலை பார்த்தேன். அது 1980 செந்துக்கடையில் வேலை பார்த்தேன். அங்கே வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ தமிழ் பேசுறது ரொம்ப ரேராக இருக்கும், ரொம்ப அரியா.
1: இங்கேருந்து கல்கத்தா போனீங்க?
0: எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே வந்துட்டு ஒவ்வொரு ஊர் பார்க்கணும் பார்க்கணும்.

0: வந்துட்டு ஒவ்வொரு ஊர் பார்க்கணும் பார்க்கணும், ஊர் பார்க்கறது ரொம்ப ஆசை. என் பேருந்து பயணம் பண்ண போனா கூட வந்துட்டு முன் சீட்ல முன்னாடி உட்காந்து ஒவ்வொரு ஊரையும் பார்த்துட்டே போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கு போகணும் அப்படிங்கும்போது உள்ளூர்ல லேசா எங்க தாத்தாவுடைய கடையில் வேலை பார்த்து சாயங்க பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தது போக வேலை பார்க்கறது, அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லாலாபேட்டைக்கு சொந்தக்கு வந்தோம்னா இங்கே இருக்கும்போது இருக்கும்போது நம்ம சரி வெளியே மர ஊர் மற்ற ஊர் பார்க்கணும். இப்போ லாலாபேட்டையில் கொஞ்ச நாள் தொட்டியத்தில் கொஞ்சம் ஆக மொத்தம் ஒரு மூணு ஓனர் தான் இதுவரைக்கும் வேலை பார்த்துருக்கிறேன். அதோடு வந்து செண்டு கடைக்கு வேலைக்கு போயிட்டேன். செண்டு கடைக்கு போனோம்னா அங்கே போனால் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அப்போ கடைங்களில் கெமிக்கல் பாட்டுகள் எல்லாம் போகிறோம், தமிழில் நம்ம பேர் எழுதி ஒட்டி வச்சுருப்போம். அப்போ பார்த்து ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு இலங்கைக்காரங்க வந்து பார்த்துட்டு தமிழில் பார்க்க பார்த்து எங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு, ஏன்னா அது கல்கத்தாவில் வந்து தமிழில் கேட்குறாங்களேன்னு சொல்லி அந்த மாதிரி அப்போயே அந்த வந்து ஈடுபாடு இருக்கும். அதே மாதிரி வானொலி விடிய காலத்தில் அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒலிபரப்பு வரும், அதில் தமிழ் மட்டும் இப்போ பேசுவாங்க, அந்த இது கேட்டிருக்கிறேன் அப்போ உள்ளதுன்ட்டு. அதே மாதிரி பார்த்தா பாட்டு வந்து அப்போலாம் அதிகமாக கிடையாது. லாலாபேட்டில் வேலை பார்க்குற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த மத்தியானம் ஒரு ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு ஒரு மணி நாலு பாட்டு மூணு பாட்டை போடுவாங்க அப்போ கேட்குறது. அப்புறம் வண்ணச்சூடர்னு கொஞ்ச நாள் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த வண்ணச்சூடர் நிகழ்ச்சி கேட்கறது. அப்போ என்ன ஏரியாமே வந்துட்டு வானொலியில் வந்து ரொம்ப ஈடுபாடாயிடுச்சு. இப்போ லாலாபேட்டில் வேலை பார்க்கும்போது எங்கள் ஓனர் மகன் பேர் ஒசைன்கனி, என் வயசு. அப்போ என் கடையில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு விவித பாரியில் வந்து பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவன் கேட்பான் என்கிட்ட வந்து பாட்டு ஓடுதே இந்த பாட்டு முடிஞ்சவன் அவங்களாம் என்ன செய்வாங்க சாப்பாடுக்கு என்ன செய்வாங்க, முன்னாடி பிஸ்கட் வைடா சாப்பிடுவாங்களா சாப்பாட்டு முடிஞ்சோன்னு. அவன் வச்சோன்னு திரும்ப அதை எடுத்து நான் சாப்பிடுவேன்
1: விளையாட்டு போல விளையாட்டு.
0: அப்போ வானொலி போல அந்த அளவுக்கு ஈடுபா அப்போ இருந்த கடையில் பார்க்கும்போது. அதனால வானொலி மீது என்ன ஏரியா கடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை நேரம் பார்த்தாலும் வானொலி ஓடிக்கிட்டே இருக்கும். எஃப்எம் பாய் எஃப்எம் பாய் தான் சொல்கிறோம் பேசும்போது.
1: இப்போ உங்கள் சொந்த ஊர்லேருந்து லாலாபேட்டைக்கு வந்தீங்க, லாலாபேட்டையிலேருந்து தொட்டியம், தொட்டியத்துலேருந்து ஒரு இரண்டு மூன்று காலங்கள் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு வந்து கல்கத்தாவுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னீங்க. யார் வந்து இந்த ஐடியா கொடுத்தது, எப்படி வந்து நீங்கள் போனீங்க, அந்த கல்கத்தாவில் உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்தது?
0: எப்பவுமே சின்ன பிள்ளையிலேருந்து நான் வெளியே பல ஊர் பார்க்கணும் ஆசைப்பட்டதுனால அப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க வந்து செண்டுகளில் இருந்தவங்க கல்கத்தாவில் வந்து செண்டு உள்ளே லீவுக்குலாம் வருவாங்க. அப்போ வர்றப்போ அடிச்சா அப்படி சொல்லியிருந்தேன் எனக்கு அங்கேயே வேலை இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். அப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 80ல் தான் கல்கத்தாவுக்கு போனது. அப்போ செண்டு கடைக்கு போய் அந்த செண்டு கடையில் வேலை பார்த்து சொல்லுவாங்க இந்த கெமிக்கல் எடு இந்த பாட்டில் எடு இந்த பாட்டில் எடு இந்த பாட்டில் ஊற்றி கொடு இந்த கெமிக்கல். அப்போ செண்டு செய்கிறதும் அவங்க ஓனர் செய்வாங்க. அப்போ எல்லோரும் வெளியே போனதுக்கப்புறம் தனி ஒவ்வொரு இதாக ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா செண்டு செய்கிறதுக்கு ஒவ்வொரு பேர் கெமிக்கலுடைய பேர் சொல்லுவாங்க. அப்போ நான் எனக்கு இந்த எழுதுறது வந்து ரிவர்ஸில் தனியாக எழுதுவேன், ரிவர்ஸில் எழுதுவேன்
1: எழுதும்போது.
0: அந்த பழக்கம் இருந்தனால அந்த எழுத்துல வந்துட்டு இருவா சொல்லக்கூடிய கெமிக்கல் அட்டக்குன்னு இவ்வளோ அளவு அப்படின்னு குறிச்சு இப்படியே குறிச்சு குறிச்சு வச்சு கடைசி அந்த பேலின்னு சொல்லி நம்ம இங்கே மல்லிகைப்பூ செண்டுன்னு சொல்லுவோம், அது இங்கே பேலி பூல் அப்படிம்பாங்க. அந்த பேலி செண்டை வந்து செய்யறக்கூட கெமிக்கலை அவங்க சொல்ல சொல்ல நான் ரிவர்ஸில் எழுதிக்கிட்டேன். எழுதிக்கிட்டு அதை கடிதம் எழுதி எங்கள் ஊருக்கு அனுப்பிச்சிட்டேன் எங்கள் மாட்டேன். அப்போ நான் ஒரு லீவில் வந்து பார்த்து எங்க அம்மா அதை கடிதம்னா அது எப்படியோ ஒரு மாதிரி எழுதிட்டேன் எங்கே போச்சு தெரியலன்ட்டாங்க. அதே செண்டு செய்யறதுக்கு நான் கெமிக்கல் என்னென்ன கெமிக்கல் எவ்வளோ ஒரு அளவு ஊத்துறாங்க
1: அப்படிங்கிறாங்க அப்படின்னு.
0: ஆமாம்,
1: அங்கேருந்து ஒரு தொழில்நுட்பத்தை கற்றுக்கலான்னு எழுதி அனுப்புனீங்க.
0: ஆமாம்,
1: ஆனால் அதை தொலைச்சிட்டாங்க அம்மா.
0: ஆமாம்,
1: சரி எல்லாத்துக்குமே அம்மா அம்மான்றீங்க, அம்மாவோட பெயர் சொல்லுங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க?
0: எங்கள் அம்மாவோட பேர் வந்து கொலுசு பேவி, எங்கள் அப்பாவோட பேர் வந்து முகமது யாசின். அவங்க தொழில் பண்ணலை, வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் அவங்க இருந்தாங்க. கூட பிறந்த தம்பி அண்ணன் தம்பி நாலு பேர், நான் தான் குடும்பத்திலே மூத்தவன். எனக்கு அடுத்து தங்கச்சி ஒன்று, தம்பி முகமது முஸ்தபான ஒருத்தாங்க, முகமது சலீம், முகமது வாயுது ராஜா, பஷீர் அகமது, இது தம்பிங்க.
1: சரிங்கய்யா, இப்போ கல்கத்தாவுக்கு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ட்ரெயினில் தான் போனீங்க இல்லையா?
0: ட்ரெயினில் ட்ரெயினில்
1: நாட்கள் வந்து பயணம் பண்ணீங்க?
0: கோரமண்டல் ட்ரெயினில் போயிருந்தப்போ ரெண்டு நைட்டு ஒரு பகல், இல்லை ஒரு பகல் ரெண்டு நைட், ஆக மொத்தம் ஒன்றரை நாள்,
1: ஒன்றரை நாள் பயணம் பண்ணீங்க.
0: ஆமாம்,
1: அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
0: ரொம்ப சிறப்பாக, ஏன்னா நான் ட்ரெயினில் அவ்வளோ தூரம் லாங்கில் போய் பயணம் செஞ்சு போனதே கிடையாது. அப்புறம் வண்டியில் ட்ரெயினில் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அப்படி எல்லாமே நமக்கு தேடி வந்து ஆட்டு தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த உணவு வந்து ஒரு மாதிரி வித்தியாசமான உணவாக இருந்துச்சு. பேசக்கூடிய மக்களும் வந்துட்டு நம்மளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பேசக்கூடிய பார்த்தோன்னா கொடகொடன் கொடகொடன் கொடாட்டியம் கொடாட்டியம் அப்படிவாங்க. இந்த அலுவலகம் மட்டும் கொடகொடகொடன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அவங்க பேசுகிற மொழியும் ஒரு வங்காளி வந்து நல்ல ஒரு அழகான மொழியாக இருக்கும். ஆஷன் போஷன் ஷாஷி அந்த வடமொழி வர மாதிரி
1: எழுத்துக்கள் வந்து
0: எழுத்துக்கள் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு படிப்பு தான் அஞ்சாவது படிச்சிருக்கேன் தவிர இது எழுத்து பிள்ளைங்கிறது வராது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எழுத்து பிள்ளையாக இருந்தால் சுட்டி காட்டிடுறது, எழுத்து சரியில்லை. அதனால் எங்கள் தம்பி தம்பி மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ மச்சான் நான் இவங்கட்டும் போது எது மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கலாம் பார்த்து வைக்கணுப்பா, இல்லைன்னா உடனே சொல்லிடுவாங்க இது வைக்க தப்பு தப்புன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இது தமிழில் வந்து எழுத்து பிள்ளையாக எழுதுறது எனக்கு பிடிக்காத ஒன்று.
1: எப்படி அதை கற்றுக்கிட்டீங்க நீங்கள்?
0: தமிழ் மேலே ஒரு ஈடுபாடு
1: நிறைய செய்தித்தாள்கள் படி
0: செய்தித்தாள் படிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு செய்தி படிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லுவேன். வார இதழ் வாங்குறது அப்போ ஆறு பைசா பன்னெண்டு பைசா ஒன்று, அது ரெண்டு பேரும் சேர்ந்து காசு கொடுத்து நான் தான் வாங்கி நான் கொடுப்பேன். வாங்கி கொடுங்க, அதையும் படிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படிப்பு வந்து ரொம்ப இதுக்கு
1: ஆர்வம் அதிகம்.
0: லாலாபேட்டையில் இருக்கும்போது பொட்டம் படிச்சுட்டு இருக்கும்போது சாமான் கேட்பாங்க, பொட்டம் மடிச்சுக்கிட்டு இருப்பேன், மடிக்கும் போது அதில் ஒரு துணுக்கு செய்தி படிப்பேன். ரெண்டு பேருக்கு ஓனர் பிறகு தட்டி இருக்கிறார், என்னடா அது எப்போ தான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். படிப்பு உண்டான ஒரு ஈடுபாடு,
1: அதாவது படிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்தாலும் கையில் கிடைக்கிறது எந்த பேப்பராக இருந்தாலும்

0: ஒரு செய்தி அதுல இருக்கும்
1: அப்படின்றத
0: படிச்சுக்கிறேன். சரிங்க, மீண்டும் இப்ப கொல்கத்தாவுக்கு தான் போறோம். கொல்கத்தாவில இறங்கின உடனே நீங்க பார்த்த இடங்கள், பார்த்து வியந்த நகரம் அல்லது கோயில்கள் ஏதாவது?
1: ரயில்வே ஸ்டேஷன் கூட இறங்கி பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் தானே, ஹவுரா பிரிட்ஜுன்னு சொல்லி பிரிட்ஜிலேயே வந்துட்டு பஸ்ஸும் அதுல வரும், ட்ரெயினும் அதுல போகும், அந்த மாதிரி அது இருக்கக்கூடியது. அதெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன்.
0: அப்ப ஒரு சின்ன வயசு தானே உங்களுக்கு இருக்கும், 15-16 வயசு இருக்கும்.
1: ஆமாமா,
0: அதை பார்த்தப்ப உங்களுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டம், ஒரு கற்பனை இதெல்லாம் இருக்கும் இல்லையா?
1: ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. இதை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய போல்ட்டு போட்டு எப்படி எல்லாம் கட்டி இருப்பாங்கன்னு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது எப்படி செஞ்சிருக்கணும், இந்த மாதிரி இவ்வளவு பஸ் ட்ரெயின் எல்லாத்தையும் சமக்குது, இவ்வளவு இது இருக்கு, இதெல்லாம் எப்படி கட்டியிருப்பாங்க அந்த நதியில அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன்.
0: ரொம்ப ஆச்சரியம் நிறைந்த ஒரு உலகத்துல வந்து நீங்க காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க.
1: உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் அந்த படத்துல இருந்துமா, வானம்பாடியின் வாழ்விலே, அந்த பாடல் ரொம்ப விருப்பமான பாடல்.
0: இயற்கை சூழலுக்கு ஏற்ற ஒரு பாடல், ரொம்ப அருமையான ஒரு பாடல்.

0: கொல்கத்தா நகரத்துல நீங்க போய் இறங்கிட்டீங்க, போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. அங்க எத்தனை ஆண்டுகள் நீங்க வந்து வேலை பார்த்தீங்க?
1: 4-5 வருஷம் தான் இங்கே வேலை பார்த்தேன். மொழியை பொறுத்தவரைக்கும் நான் இந்தியா இருக்குன்னு நினச்சின்னா இந்தி புக்கிங் வாங்கிட்டேன், இந்தி கற்றுக்கலாம். ஆனால் புக்கை வச்சு படித்தா என்னால் இந்தி கற்றுக்கிற முடியலை. அங்கே போய் இறங்கி ஒருத்தன் வாயை பார்த்துட்டே இருந்துட்டு அவங்க பேசக்கூடிய போது அங்கே பார்த்தா அதிகமாக வங்காளி தான், இந்தி கிடையாது, வங்காளி தான் அதிகமாக. எனக்கு தமிழ்
0: தவிர புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்கள் அதை
1: சைகளை முதலாளி சொல்ல இது எடுத்துருவோம் அதை எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இப்படி சொல்கிற பொருள் இது இப்படி சொல்லணும்னு சொல்லி ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா கடை லீவ் விட்டாங்க. கடை லீவ் விட்ட அன்னைக்கு சரியாக சாயங்காலத்தில் பஜாரை கொள்ள போனோம்னா அப்போ இங்கே பெரிய கடாயில் வந்து பால் மஞ்சள் கலர் அந்த பால் வந்து அங்கே மாடு எருமை மாடுகள்லாம் நிறைய ஜாஸ்தி இருக்கிறதுனால வந்துட்டு நல்ல சுத்த கெட்டியான பால் கிடைக்கும். பால்னு சொல்லி சொல்ல தெரியல எனக்கு, தூத்து தூத்து அது ஒன்று கூட ரெண்டு கூட சொல்ல தெரியல. ஆனால் தூத்துன்னு கையை கையை காட்டினேன். அங்கெல்லாம் மண் சீட்டில் கொடுப்பாங்க, அந்த மண் சீட்டில் வாங்கி குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு இந்த மண் சீட்டியை கீழே போடுறதா கொடுக்குறதா என்ன செய்யறது ஒரே யோசனையாக இருக்கு. என்னடா செய்யணும் கொஞ்சோனுக்கு பால் அதில் வச்ச மணிக்கு யோசனை வீடியோ பார்த்துட்டு அடுத்து யாராவது குடிப்பாங்க. அப்போ பார்த்து குடிச்சிட்டு தூக்கி போட்டு போனேன். ஓஹோ அப்போ கீழே போடுறேன்னு போட்டுருக்கு அப்படின்னு அப்புறத்தையும் கீழே போட்டேன். ஏன்னா போடுறதா என்ன செய்யறது அவங்களுக்கு கேட்க தெரியாது, மொழி தெரியாது, வங்காளி தெரியாதனால வந்துட்டு என்ன செய்யறது யோசனை அப்படின்னா அப்புறம் தான் சரி கீழே போடணும் போட்டுருக்கு அப்படின்னு கீழே போட்டு
0: போனது. இப்போ அங்கே ஹோட்டலுக்கெல்லாம் போய் சாப்பிட போயிருப்பீங்கல்ல, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்கள்?
1: ஹோட்டலில் பசங்க ஒன்றா வருவாங்கம்மா, அதனால வந்து சப்பாத்தி சப்பாத்தி டால்பூரி டால்பூரிங்க டால்பூரி எடுத்து கொடுத்துருவாங்க.
0: இப்போ உங்களுக்கு விருப்பமான உணவை கேட்கணும் அப்படின்னா பசங்கள்கிட்ட சொல்லிடுவீங்களா எப்படி சொல்லுவீங்க?
1: ஹோட்டல் அதிகமாக போகிறதுக்கு வேலையை எல்லாமே வீட்டிலே செஞ்சுருவாங்க. இந்த மாதிரி தின்பண்ணது மாதிரி வாங்குறாங்க தான் சொல்லி வாங்கிடுறது, இல்லை சைகை காட்டி வாங்கிடுறது, இது கொடுங்க அது கொடுங்க,
0: சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி இதை கொடுங்க அதை கொடுங்க நம்ம கேட்டு வாங்கிக்கிறோம்.
1: ஆமா,
0: அதாவது மொழி தெரியலனாலும் அங்க வந்து 5 ஆண்டுகள் நீங்க வந்து வேலை பார்த்தீங்க அப்படின்றது ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் தான். திருப்பி எப்ப நீங்க இங்க வந்தீங்க?
1: கல்யாணம் முடிக்கணுங்கிற வயசு வந்ததுனால வந்து எங்க அம்மா வந்து உனக்கு பொண்ணு பாக்குறப்பா ஊருக்கு வந்தா எனக்கு அதை விட்டு வர்றதுக்கே பிடிக்கல,
0: கொல்கத்தா விட்டு
1: அங்கேயே இருந்து எனக்கு நல்லா இருக்கு. ஒரு தடவை டூர் கூட்டு போனாங்க பள்ளியாசம் ஒன்று, அந்த பள்ளியாசம் வந்துட்டு ஜின்கள் கட்டினதுன்னு சொல்லுவாங்க, பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரே கல்லிலே உள்ள தூபி மாதிரி உள்ளதெல்லாம் இருக்குது. அந்த பள்ளியாசம் அந்த இதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த நதி இருக்கு, அந்த நதியில் தான் படகு மாதிரி இருக்கும், அந்த படகுல போயிட்டு அங்கே போய் அந்த இதுக்கு போகணும். நாங்கள் எங்கள் ஓனரோட சேர்ந்து போகும்போது தண்ணி காலையில் கிளக்க போகுது, சாயங்காலம் திருப்பி ரிட்டர்ன் வர மேற்க போகுது. இது ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு அவனு கேட்டேன். ஓனர்
0: அந்த நதி,
1: அந்த நதி காலையில் பார்த்தீங்கன்னா கிழக்க போகிற மாதிரி இருக்குது, மற்ற பார்த்தா மேற்க போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப அது ஆச்சரியப்பட்டு போனது. அப்போ அந்த ஊரில் போயிட்டு வந்தேன். ஒரு 4 வருஷம் தான் அந்த பையன் வேலை பார்த்தேன், 4-5 வருஷம். அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கும்னு சொல்லி சொன்னதுனால அதனால வற்புறுத்தி வர சொன்னதுனால இப்போ திருப்பி வர வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு.
0: மறுபடியும் வந்து இங்கே தான் லாலாபேட்டை தான்,
1: சென்னையில் தனியாக வியாபாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
0: சென்னையில் ஆரம்பிச்சிங்க?
1: ஆமாம்.
0: சென்னையில் வந்து என்ன முதல்ல நீங்கள் வந்து எந்த இடத்துல இருந்தீங்க, வியாபாரம் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க?
1: கல்கத்தாவிலேருந்து வந்தோடனே வீடு வந்து சொந்த ஒரு வீரை சொல்லணும் அங்கே போகணும். ஆனால் சென்னையில் வந்து இறங்கினோடனே எங்கள் அண்ணன் வந்து மனநிலையில் இருக்கார், சரி அவரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட போன சரி என்னடா செய்ய போகிற இடத்துக்கு ஆகணும், இல்லைண்ணே ஏதாவது ஒரு வியாபாரம் பார்க்கணும், சொந்தமாக தொழில் பார்க்கணும், இப்போதான் ஸ்டீல் புதுசாக வந்த மாதிரி இருக்குது, அதனால் ஸ்டீல் வியாபாரம் பாரு கவிஞ்சு. ஆ சரி பார்க்குறேன். அப்போ அவர் தான் எனக்கு சரக்கு எடுத்து கொடுத்தாரு, சரக்கு எடுத்து கொடுத்து ஸ்டீல் வியாபாரத்துக்கு இந்த பொருளை வாங்கி முதல் முதல்ல வியாபாரம் ஆரம்பித்த இடம் வந்துக்கிட்டு சென்னையில் உள்ள விம்கோ நகர், விம்கோ நகரத்தில் தான் போய் முத முதல் மார்க்கெட்டு காலைல 10 to 12 வியாபாரம் முடிஞ்சிடும் அந்த மார்க்கெட்டில். அப்போ அண்ணன் வந்து சாமான் கூட வச்சு என் கூட வந்து தம்பி ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து செப்பல் வியாபாரம் பார்க்குறான்.
0: சரி,
1: அவன் பக்கத்தில் கடை போட்டு போகிற மார்க்கெட் வியாபாரம். அப்போ ஸ்டீல் பாத்திரத்தெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அண்ணே சத்தம் போடுவேண்ணே, எதிர்த்தாலும் 10 ரூபா எதிர்த்தாலும் 12 ரூபான்னு சவுண்டு விடுவேன். எப்போடா நான் செண்டுக்கல்ல வேலை பார்த்ததுனால நான் நீட்டாக ஃபேன் செட்லாம் போட்டு வந்துட்டு எனக்கு வெக்கமாக இருக்கான், அதனால் நான் சத்தம் போட முடியாது அப்படின்னு. அவன் இருங்கண்ணா நீங்கள் என் கடை சத்தை நீ பார்த்துக்குங்க, நான் பார்க்கணும். அவன் தான் எதிர்த்தாலும் 10 ரூபா 12 ரூபா 12 ரூபான்னு சவுண்டு விட்டா கொஞ்சம் நேரத்தை பார்த்தீங்கன்னா கொண்டு போன சரக்கில் பாதி
0: சரக்கு காலியாயிருச்சு.
1: கணக்கு பார்க்கும்போது அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டுமே வந்துட்டு 250 ரூபா கிடச்சிச்சு லாபம்.
0: நீங்கள் வாங்கினது
1: வாங்குற சம்பளம் மாதத்துக்கு 150 ரூபா சம்பளம் வாங்கும்போது கழுத்தால் நான் கடைசியாக வாங்கினது மாதம் 150 ரூபா சம்பளம். இங்கே ஒரு நேரத்தில் 250 ரூபா கிடைக்குதே எனக்கு, அதுக்கப்புறம் அப்புறம் கத்துறதுக்கு சொல்லாக வேணும். அப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்ட பண்ணிக்கலாம்.
0: பொருட்களை யார் வாங்கி கொடுத்தாங்க உங்களுக்கு?
1: பொருட்களை முத முதல் வாங்கும்போது எங்கள் அண்ணன் முகமது அபுக்கர்னு இருக்காரு, அவர் ஸ்டீல் வியாபாரம் பார்த்தாரு. அவர் தான் முத முதல் மின்டி ஸ்டீட்ல போய் வாங்கி கொடுத்தேன், மின்டி ஸ்டீல் தான் ஹோல்சேல் பார்த்தார்.
0: சரிங்க,
1: சில்வர் பாத்திரத்துக்கு அவர் தான் அந்த ஹோல்சேல். அவர் சரக்கு எடுத்து நான் கொடுத்து முத முதல் அவர் தான் வியாபாரத்தை நமக்கு ஆரம்பிச்சு வச்சார்.
0: பொருட்களை வாங்கிட்டு வந்துச்சுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் விலை நிர்ணயம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே யார் வச்சு பண்ணாங்க, உங்களுக்கு எப்படி அந்த தந்திரங்கள்லாம் தெரிந்தது?
1: 12 ரூபா பொருளுங்கிறப்ப வந்துட்டு 9 ரூபா போடுவாங்க, 10 ரூபா போடுவாங்க, 8 ரூபா போடுவாங்க, இது பல ரகமா இருக்கும். அப்போ விற்கிற எதை எடுத்தாலும் 12 ரூபா. அப்போ ஸ்டீல் வந்த புதுசுங்கிறதுனால எதை எடுத்தாலும் 12 ரூபா, எதை எடுத்தாலும் 12 ரூபா அப்படிங்கிற மாதிரி வச்சு. இப்போ 5 ரூபா பொருள்னா 4 ரூபா, 3 ரூபா, 3.5 ரூபா இப்படி போடுவாங்க. அது எதை எடுத்தாலும் இது 5 ரூபா அப்படின்னு சொல்லு.
0: மக்கள் மனசுல ஓரளவுக்கு நின்றுச்சு
1: நின்றுச்சு. ஆமா, மார்க்கெட் மார்க்கெட் போறது, ஒவ்வொரு மார்க்கெட் தண்டையார்பேட்டை மார்க்கெட், ஒன்னாரப்பேட்டை மார்க்கெட், தெரிவிக்கா மார்க்கெட், பெரம்பூர், இப்படி மூலக்கடை, இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போய் போய் வியாபாரம் பார்க்க
0: போறோம். எப்படி வண்டி வச்சு எடுத்து போனீங்க?
1: சைக்கிள் வச்சு கொண்டு போவேன், சைக்கிள் அட்டப்பட்டி அடிச்சு கொண்டு போறது. அந்த மார்க்கெட் ஏரியால போய் அந்த பிளாஸ்டிக் விரிச்சு வச்சு நின்று ஒரே இடத்துல நின்று வியாபாரம் பார்த்து ஒரு 2 மணி நேரம் தான் வியாபாரம், 10 to 12
0: அவ்வளவுதான்.
1: அதோட வந்துடுறது.

0: ஒவ்வொரு நாளும் நீங்க போய் வந்து அந்த கொள்முதல் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா பாத்திரங்களா?
1: வாரத்துக்கு 3 நாள் போவோம், அதிகமா
0: போய் எடுத்துட்டு வந்துருவீங்க. அந்த வாரத்துக்குள்ள எல்லா பொருட்களும்
1: பொருள் வித்து போயிடும்.
0: ஓரளவுக்கு லாபம்
1: லாபம் கிடைச்சிருக்கு, செலவு போக நமக்கு லாபம் கிடைச்சி. அதுக்கு கல்யாணம் சொந்தமாக சொந்த தொழில் இருக்கு, அது இதாக போயிடுச்சு. முத முத வியாபாரம் வைக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன். முதல் போட்டு எப்படி நம்ம சம்பளத்துக்கே வேலை பார்த்துருந்ததுனால தனியாக தொழில் பார்க்குறதுக்கு நஷ்டமாக போயிருமோ நஷ்டமோ பயந்தேன். அப்போ சும்மா தைரியம் பண்ணி பார்த்து வியாபாரம் பாரு, இதெல்லாம் இருக்கு வாங்குற விற்கிற அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓரளவுக்கு தைரியமாகி வியாபாரம் சொந்தம்.
0: அதாவது அந்த காலத்தில் வந்து வியாபாரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை வாங்குவது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காரியம் தான். 1 ரூபாய் 2 ரூபாய் வச்சிருக்கவங்க தான் பணக்காரவங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி வந்து உங்கள்கிட்ட துணிஞ்சு பொருட்களை வாங்கி அதை நீங்கள் விற்கிறதுக்கு முற்பட்டீங்க? எப்படி அந்த கால சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டீங்க?
1: அப்போது பாருங்கன்னா ஸ்டீல் வியாபாரம் வந்து புதுசாக வந்த நேரம், அது அதிகமாக வந்துட்டு கஸ்டமர் வாடிக்கையில் வந்து பெண்கள் தான், பெண்கள் தான் மார்க்கெட் அதிகமாக வாங்க வர்றாங்க. மாடல் புதுசு புதுசாக வர்றதுனால வந்துட்டு இதை வாங்குவோம் அதை வாங்குவோம் அந்த மாதிரி ஒரு பழக்கத்தில் வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் தனியாக மளிகை கடைஞ்சொலி வச்சது, மணலிலேயே
0: மணலியில் மளிகை கடை வச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த சைக்கிள் வியாபாரம் எவ்வளோ நாட்கள் தொடர்ந்து?
1: சைக்கிள் வியாபாரம் ஒரு 3 வருஷம் பக்கம் வியாபாரம் பார்த்தேன்.
0: 3 வருஷம்
1: 3 வருஷம்
0: ஒவ்வொரு இடத்துக்கும் இப்போ போவீங்களா? பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. புதுசாக ஒரு வியாபாரி வர்றாங்க அப்படின்றப்ப சொல்லுவாங்களா, இல்லை இது வந்து பாத்திரம் அதிகமான விலையா இருக்கு, உங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே, இப்படிலாம் ஒரு கேள்விகள்லாம் வந்துருக்கு.
1: வந்திருக்கு.
0: அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிச்சீங்க?
1: திருவட்டூர் மார்க்கெட்டுக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தேன், ஸ்டீல் வியாபாரம் தான் எடுத்து பிளாஸ்டிக் விரிச்சு அந்த மார்க்கெட்டில் போட்டு சரக்குலாம் அடுக்கி வச்சிருந்தேன். ஒரு வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு 3 பெண்கள் வந்தாங்க. வந்து இதில் பிளாட்பாரத்தில் வாங்குறது, இது பொருள் மட்டமான பொருளாக இருக்குன்னு சொல்லி அவங்க வங்காளியில் பேசுகிறாங்க. நான் கழுத்தால் வேலை பார்த்தாலும் அந்த வங்காளி மொழி எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுனால அப்போ தான் வந்த புதுசு. அப்போலாம் ஓரளவுக்கு மறந்து போயிடுச்சு. அப்போ வந்து மறக்காமல் இருந்துச்சு. அவங்க பேசுகிறேன் கேட்டுட்டு இருந்துட்டு கடைசி அவங்க மொழியிலேயே வங்காளியிலேயே பதிவு சொல்லவும் ஆஹா நம்ம ஊருக்காரர் அப்படின்னு. அப்போ வாங்க வந்தோம், கூட 2 சாமான சேர்த்து வாங்கிட்டு போனாங்க மொழியினால. நமக்கு
0: அப்போ எத்தனை மொழிகள் உங்களுக்கு பேச தெரிஞ்சிருக்குங்கய்யா?
1: ஏன்னா வங்காளி பேசும்போதே இந்தியும் சேர்த்து மிக்ஸி எல்லாம் சேர்த்து. தாய்மொழி தமிழ்ங்கிறனா தமிழ் மொழி மட்டும்தான்.
0: தமிழ் வங்காளி ஓரளவுக்கு உங்களுடைய மொழியும் தெரியும்.
1: உருது தெரியாது. தாய்மொழி அம்மா அப்பா எல்லாமே தமிழ் பேசுறவங்க தான். நான் வந்து அங்கே போய் இருந்ததுனால கொஞ்சம் பேசக்கத்து
0: வங்காளி மட்டும் கற்றுக்கிட்டேன். அதுவும் இப்போ மறந்து போச்சு. 4 வருஷம்
1: ஆனதுனால அது மறந்து போயிடுச்சு.
0: அதனுடைய இளமை காலங்களை வந்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த பாடல் உங்களுக்கு பிடித்ததுங்கய்யா?
1: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது. எம்ஜிஆர் பாடலது. மற்றவங்களை பார்த்து மகிழ்ச்சியப்படணும், ஆனால் மற்றவங்க நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க நம்ம வாழக்கூடாது. ரொம்ப தத்துவமான வரிகள் உள்ளது. அது
0: தத்துவ பாடல்,
1: தத்துவ பாடல் மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல் வந்து ரொம்ப விருப்பமாக இருக்கும்.

மனதை வருடும் நினைவுகள், மகிழ்ச்சியான தருணங்கள், உற்சாகம் தரும் பாடல்கள் என இதுவரை நாம் கேட்டு ரசித்தது கனிந்த வாழ்வு. வாழ்க்கை பயணத்தில் பல அனுபவங்களையும் எண்ணற்ற நினைவுகளையும் தாங்கி நிற்கும் மூத்தோருக்கான இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் பெருகமணி எம் முகமது இப்ராஹிம் அவர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

நேர்களை திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றிரவு 7:25 உழவர் உலகத்தில் வாழையில் புதிய ரகங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருச்சி போதாபூர் தேசிய வாழை ஆராய்ச்சி நிலைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்யராணி அவர்கள். வேளாண் பெருமக்கள் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்களினுடைய நிகழ்ச்சி குறித்த விமர்சன கடிதங்கள், குட்டி குட்டியான தகவல்களோடு பாடல்களையும் இசைத்தூரல் நிகழ்ச்சியில் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கவிருக்கும். இசைத்தூரல் நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திரமோடி சூரத் மாவட்டம் ஹஜீராவில் தொழில்துறை செயல்பாடுகள் கட்டமைப்பு திட்டங்களை தற்போது பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகிறார். தொடர்ந்து குஜராத் டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பாக 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான திட்டங்களை தொடங்கி வைப்பதோடு வதோதரா மும்பை விரைவு சாலையின் முக்கிய பகுதிகள் மற்றும் மருத்துவமனை வளாகத்தையும் திறந்து வைக்கிறார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அரசு பத்திர சந்தையை வலுப்படுத்தவும் வெளிநாட்டு நிறுவனங்களின் முதலீட்டை ஈர்க்கவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. துறை வாரியாக செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள், அதற்கான இலக்குகள் ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. உயர் சிறப்பு மருத்துவ இட விவகாரத்தில் தமிழக மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிராமப்புற மக்களுக்கும் உயரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதிலும் மருத்துவ இட ஒதுக்கீட்டு நிலைப்பாட்டிலும் அரசு உறுதியுடன் துரிதமாக செயல்படும் என்று கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்த தொழில் நிறுவனங்கள் இம்முகாமில் பங்கேற்று பயன்பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மைப் பணியாளரிடம் வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெறும் சிறப்பு தொழில்கடன் முகாமை தொழில் முனைவோர் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இம்முகாம் குறித்த விவரங்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தை அணுகுமாறு அறிவுறுத்தியுள்ளார். ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 4 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மூன்று மணி மூன்று நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சிகள் குறித்த நேயர்களுடைய விமர்சனங்கள் கூடவே குட்டி குட்டியான தகவல்களோடு கேட்டு ரசிக்க போறோம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.1 ஓடு.

0: பெற்றோருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி

0: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பதினோரு வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: இசைத்தூரல் நிகழ்ச்சி கேட்டு நினைச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஏப்ரல் மாதம் 12வது தேதி வேளாண் அரங்கம் நிகழ்ச்சிக்காக 4 கடிதங்கள் வந்திருக்கு. அன்றைய தினம் முயல் வளர்ப்பு பற்றி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி திருச்சி அள்ளித்துறையே ரத்னகுமார் அவர்கள் பயனுள்ள பல தகவல்களை கூறினார்கள். அவருடைய விளக்கம் தெளிவானதாக இருந்தது. நிகழ்ச்சியை வழங்கிய வானொலிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, துறையூர் வாலி, கரோலினா, கே அமராவதி, ரா சௌமியா, இவங்க 4 பேரும் கடிதம் எழுதியிருக்காங்க. இணைந்திருங்கள், இது இசைத்தூரல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: உலக சுற்றுச்சூழல் நாளை ஒட்டி இணைகிறார் பறவையியலாளர் வே கிருபா நந்தினி அவர்கள்.
2: ஒவ்வொரு வருஷமும் சுற்றுச்சூழல் நாளுக்கு வந்து கருப்பொருள் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஐநாலேருந்து. இந்த வருஷம் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர்னு சொல்லியிருக்காங்க. இயற்கைக்கு மாறான செயல்பாடுகளுக்கு வந்து அப்பப்போ எச்சரிக்கை விடுத்துட்ருக்கு. சுனாமி, நிலநடுக்கம், வெள்ளம், காலநிலை மாற்றம், புயல், காற்று மாசு, இந்த மாதிரி செயல்பாடுகள்னால நம்மளோட தினசரி வாழ்நாளில் நடக்க வேண்டிய சாதாரண நிகழ்வுகளையும் வந்து பாதிக்கப்படுது. அதுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பெரும்பாலானோருக்கு தெரிஞ்ச உதாரணம் காற்று மாசு. டெல்லி இப்போ வந்து வார் நடந்துட்டுருக்கு. ஸோ அதனால ஏற்படுற எண்ணெய் பற்றாக்குறை, கேஸ் இஷ்யூஸு, இது எல்லாமே மிகப்பெரிய இயற்கை கூட ஒன்றிணைந்த பிரச்சனைகள். இதுக்கு நடுவில் இப்போது சமீபமாக விஞ்ஞானிகள் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சூப்பர் எல்நினோ வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், கடும் வறட்சி இல்லை காட்டுத்தீ வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சாதாரண எல்நினோவே வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய வறட்சியை கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ நிறைய பேர் இறந்துருக்காங்க. இப்போ சூப்பர் எல்நினோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கடும் வறட்சி ஏற்படும் சொல்லி ஐநா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இயற்கை நமக்கு கொடுக்குற எச்சரிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அந்த எச்சரிக்கையை தான் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்காக செயல்படுவோம். ஏன்னா இந்த கருப்பொருளையே என்ன இருக்குது அப்படின்னா, இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃப்யூச்சர்னு இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம கையில் எடுத்துட்டு இதுக்கான தீர்வுகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான செயல்பாடுகளை பண்ணணும். இயற்கை வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் கிடையாது, அது நெசசிட்டி. ஸோ இயற்கைக்கு மாறாக செயல்படுற ஒரு சில ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்க்கை ஒரு டைம் தான், நம்ம வாழ்ந்துட்டு அனுபவிச்சுட்டு செத்துற வேண்டிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிகிட்ருப்போம்னா, நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக எஜுகேஷன் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருப்போம், சொத்து சேர்த்து வச்சிட்ருப்போம், இல்லைனா டெபாசிட் பண்ணிகிட்ருப்போம் பணத்தில். இது எல்லாமே எதுக்காகனா, நம்ம குழந்தை நல்லா வாழணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் இயற்கையை வந்து செலவு பண்ணும்போது, இல்லை இயற்கையை முழுமையாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணும்போது, சுரண்டி எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், நிறையா ட்ரெஸ்ஸு வாங்கும்போது, பெரிய வீடு கட்டும்போது, நிறைய செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா, வாழ்க்கை ஒரு டைம் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற இயற்கை சுரண்டல் அப்புறம் நடக்கப்போகிற ஆபத்துகள் இந்த மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஆனால் அதுதான் நம்ம குழந்தைகளை பாதிக்கும். அதை காப்பாற்றி வச்சாலே நம்ம குழந்தைங்க நல்லா தான் வாழ்வாங்க. ஸோ மீதி இருக்கிறது எல்லாமே அவங்க உயிரோடு இருந்தால் தான் காப்பாற்றிக்க முடியும். ஸோ இயற்கையை சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம காப்பாற்றி அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும்.
1: சுற்றுச்சூழல் குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் பறவையியலாளர் வே கிருபா நந்தினி அவர்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
5: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்துறல் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம். நேயர்களுடைய விமர்சன கடிதங்கள், மின்னஞ்சல்கள், குட்டி குட்டி தகவல்களோட நிகழ்ச்சியில பாடல்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தாமஸ் செந்தில்நாதன் அவங்க தான் எழுப்பியிருக்காங்க கடிதம். 27ஆம் தேதி, அதாவது சென்ற மாதம் 27ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 1ஆம் தேதி வரை ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து 5 கடிதங்கள் அவர் அனுப்பினது என்னுடைய கைகளில் இருக்குது. இப்போ 27ஆம் தேதி ஞாபகம் வருது நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் அருமை, பாடல்கள் வழங்கிய சகோதரர் அப்பாஸ் கான் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 28ஆம் தேதி சிந்துமந்தாரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 6:35 கால்நடைகளை வெயிலின் தாக்கத்தில் இருந்து எப்படி பாதுகாப்பது அப்படி என்பது பற்றியும், கொட்டகையை சுற்றி 5 அடிகள் தள்ளி பொருட்கள் செடிகள் இருப்பது நல்லது, அப்பொழுது கால்நடைகளுக்கு அருகில விஷப்பூச்சிகள் பாம்புகள் வராது என்பது பற்றியும் தெளிவாக சொன்னார்கள், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 28ஆம் தேதி அன்று வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் 1 மணி நேரம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை எப்படியெல்லாம் பராமரிப்பது அப்படின்னு பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார் டாக்டர் கீதா அவர்கள். உடன் உரையாடிய முருகானந்தம் தியாகராஜன் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 29ஆம் தேதி வசந்த அழைப்பு நிகழ்ச்சி கேட்டேன். சட்டத்தின் பார்வையில் வழக்கறிஞர் பல தகவல்களை வழங்கினார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அன்றைய தினம் 29ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்களில் மைண்ட் கேம் சூப்பர், சகோதரி ராஜலட்சுமிக்கும் சகோதரி பிரியா வைரமணிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30ஆம் தேதி நால்மலர் நிகழ்ச்சி கேட்டேன். அதில் வந்து வழங்கிய தகவல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு கேட்டேன். 12 ஆண்டுகள் மத்திய அரசு சாதனைகள் சுழன்று வந்தது, தெரியாத விஷயங்களை தெரிந்து கொண்டேன் இருக்காங்க. முருகன் பிறந்த நாளான அன்றைய தினத்தில் கோவிலுக்கு போகாமலேயே நிலையத்தின் வாயிலாக முருகனுடைய தனிச்சிறப்புகள் பற்றி கேள்விகள் கேட்டு பதில் சொன்னது அருமையாக இருந்தது, ஞாபகம் வருது நிகழ்ச்சியும் கேட்டேன். பழைய பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழங்கிய நக்கீரன் அவர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்காங்க. 31ஆம் தேதி மோகன ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் ஆரம்பித்து அன்றைக்கு வந்த நிகழ்ச்சிகள் பற்றிலாம் எழுதியிருக்காரு. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் பற்றியும், அதனால் புற்றுநோய் வருவதனுடைய விளைவுகள் பற்றியும், நோய் வராமல் எப்படி தடுப்பதுங்கிறது பற்றியும் மருத்துவர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் சிறப்பாக விளக்கினார்கள். அன்றைய தினம் 134வது மன் கி பாத் உரைக்கும் தமிழாக்கம் கேட்டேன், சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. சூரியகாந்தியில் வந்த நாடகங்களும் கேட்டேன், 2 நாடகங்களும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்மாதம் 1ஆம் தேதி இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி கேட்டேன். முனைவர் தில்லைவண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 6:35 விவசாய நிகழ்ச்சி கேட்டேன். முன்வேலி போடுவதை விட உயிர்வேலி அமைத்தல் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்றைய தினம் இசைதூரல் நிகழ்ச்சியில் மின்னஞ்சல்கள் கடிதங்கள் வாசிக்க கேட்டேன், சிறப்பாக இருந்தது, வழங்கிய பண்பலைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இம்மாதம் 2ஆம் தேதிக்கான நிகழ்ச்சி குறித்த மின்னஞ்சல் இது. அன்றைய தினம் பொன்மாலையில் இடைக்கால பாடல்கள் அருமையாக இருந்தன. 8 மணிக்கு நிகழ்ச்சி சிறப்பாக இருந்தது. 10 மணிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நேர்கள் அற்புதமான பழைய பாடல்களை கேட்டு ரசித்தார்கள், நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம், நன்றி. அறிவிப்பாளர் அபிராமி நீலவண்ணன் அவர்களுக்கும் இதயபூர்வமான வாழ்த்துக்கள், பண்பலைக்கு பாராட்டுக்கள்னு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஜெயந்தி சொல்லியிருக்காங்க. இது இன்றைய தினம் அப்படின்னு குறிப்பிடாமல் மின்னஞ்சலில் 8 மணிக்கு நடைபெற்ற இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில், அதாவது இவங்க இளையராஜா பிறந்த நாள் நிகழ்ச்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறதுனால இம்மாதம் 2ஆம் தேதி ஒலிபரப்பான அந்த 8 மணி நிகழ்ச்சி முத்தான பாடல்களை ஒலிபரப்பியது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அவற்றோட நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ராஜா சார் குறுகிய காலத்தில் அதிகமான சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தார், முதல் இசையமைப்பாளர் அப்படின்னு மகுடம் சூட்டியது அருமை, பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி வெங்கு திருவானை கோவிலிருந்து அனுப்பிச்சிருக்காரு. இம்மாதம் 3ஆம் தேதிக்கான மின்னஞ்சல், புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு பாடல்கள் அனைத்தும் அருமை, 10:30 இருபட பாடல்கள் கேட்டும் சிறப்பு. இந்த மின்னஞ்சல் யார் அமைச்சிருக்காங்கன்னா, கருமண்டபம், தெற்கு தெரு, வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சந்துரு, விஸ்வா. நேர்களுடைய நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களோடு குட்டி குட்டி தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க இசைத்தூரல் நிகழ்ச்சியோடு.

0: www.jj.in से प्राप्त कर सकते हैं.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: இசைத்துறல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1. திரைப்பாடல் ஒன்று ரொம்ப அழகாக சொல்லும், கலகல கலகலவென சிரி, கண்ணில் நீர் வர சிரி அப்படின்னு சொல்லி சிரிப்பினுடைய சிறப்பு பற்றி ரொம்ப அழகாக ஒரு பாட்டை சொல்லும். நாம் சிரிக்கிறதுனால நம்மளுடைய மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்களுடைய உற்பத்தி குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமா. 6 வயது குழந்தை வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 100 முறை சிரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி பெரியவங்க பார்த்திங்க அப்படின்னா வந்து 15 ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து சிரிக்கிறோமா, அது கூட சில பேர் வந்து சிரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய முகத்தில் வந்து நம்ம சிரிக்கும்போது 14 தசைகள் வந்து இயங்குதலாலும், அதனால் கவலைகளை மறந்து கலகலன்னு சிரிங்கன்னு சொல்கிறாங்க. நிகழ்ச்சி குறித்த நேயர்களினுடைய விமர்சன கடிதங்களும் மின்னஞ்சல்களும் இப்பவும் என் கையில் இருக்குது, அதை படிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கடிதம் நேற்றைய நிகழ்ச்சிக்கானது. யார் மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு இசை இனிமை நிகழ்ச்சியை மிஸ் பண்ணியிருந்தீங்க நேற்று அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க நேயர்களே, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு போங்க. நினைவெல்லாம் SPV அப்படிங்கிற தலைப்பில் அவருடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்தது. 3 எழுத்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அட்டகாசமான அழகான இன்ட்ரோ கொடுத்தார் கௌதமன். அபியும் கௌதமனும் நிகழ்ச்சியை நடத்திய மாதிரியே இல்லை, 2 பேருமே வந்து அப்படியே SPBயினுடைய பாடல்களில் லயித்து இயற்கையாக உரையாடியது போல் நிகழ்ச்சி இருந்தது. பாடல்களுடைய தெரிவு அருமையாக இருந்தது. ஓ வசந்தராஜா பாடல் அருமை, நிகழ்ச்சி ஒன் மோர் கேட்க வைத்தது அப்படின்னு சொல்லி குமரநகர் லக்ஷ்மி அமைச்சிருக்காங்க. சென்ற மாதம் 31ஆம் தேதிக்கான நிகழ்ச்சி குறித்த கடிதம் தான் இது. யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சீர்காழி கோகுல், பாக்கியா, ரித்தன்யா, மித்ரன் இவங்க தான் அமைச்சிருக்காங்க. நமது ரெயின்போ FM 102.1 அன்று மாலை 5:30 முதல் 6 மணி வரை பண்பலையில் இசை பூந்தோட்டத்திலிருந்து இன்னிசை உலாவாக வந்த பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தோம். அன்றைய நிகழ்ச்சியில் அருமையாக இருந்தது. சுரேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் கவிதை நடையில் தொகுத்து வழங்கினார், சிறப்பாக இருந்தது. வளவந்த பாடல்களும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான பாடல்களில் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களையும் பட்டியலிட்டிருக்காங்க. தாலாட்டு பாடவா படத்தில் அருள்மொழி ஜானகி பாடிய வெண்ணிலவுக்கு இந்த பாடல்லாம் சாமி போட்டு முடிச்சு படத்தில் வந்த பாடலும் சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி குறித்த விமர்சனங்களை தொடர்ந்து குட்டி குட்டி தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யுங்க, திருச்சி FM ரெயின்போ 102.1 இசைத்தூரலோடு.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

0: पढ़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நிகழ்ச்சி குறித்த நேயர்களுடைய விமர்சனங்களோடு குட்டி குட்டி தகவல்களோடும் பாடல்களையும் கேட்டு ரசித்திருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசைத்தூரல் நிகழ்ச்சியில் 3:41 ஆக போகுது. சென்ற மாதம் 30ஆம் தேதி ஒளிபரப்பான நிகழ்ச்சி பற்றி நேர எழுதியிருக்கக்கூடிய கடிதம் தான் என் கையில் இருக்குது. கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் இவங்க தான் எழுதியிருக்காங்க. 30ஆம் தேதி உழவர் உலகம் நிகழ்ச்சி கேட்டோம். அரியலூர் உமா என்கின்ற தோழி கறவை மாடுகள் பற்றி உரையாடியது பயன் தந்தது. வீட்டிலேயே பால் கறந்து மக்களுக்கு வியாபாரம் செய்யும் தொழிலை செய்வது பற்றி சொன்னது அருமை. மாடு வளர்ப்பு பற்றி நன்கு அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அன்பு தோழிக்கும் ஒளிபரப்பிய வானொலிக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இதே நேயர்கள் இம்மாதம் 1ஆம் தேதி ஞாபகமருதி நிகழ்ச்சி குறித்தும் கடிதம் எழுதியிருக்காங்க. அன்றைய ஞாபகமருதி நிகழ்ச்சியில் அனைவரும் கேட்ட பாடல்கள் மனதை விட்டு நீங்காதவையாக இருந்தன. விவசாயி நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடிதான்கிற அந்த பட்டியல்கள்லாம் பட்டியலிட்டு ஒளிபரப்பான அனைத்து பாடல்களும் அருமையாக இருந்தது. அன்பு நேருக்கும் ஒளிபரப்பிய அறிவிப்பாளருக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு சொல்லி கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ் அனுப்பிச்சிருக்காங்க. உலகம் முழுதும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு விஷயம் கட்டாயமாக தேவை. பணம் அப்படின்னு சொல்கிறீங்களா? பணம் தேவைதான். அதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா அது பாஸ்போர்ட். தமிழில் அதை கடவுச்சீட்டு அப்படின்னு சொல்கிறோம். முதல் உலகப் போர் துவங்கிய பிறகு தான் பாஸ்போர்ட்டில் புகைப்படம் இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது ஒரு அவசியம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்களாம். ஜெர்மனிக்காக உளவு வேலை பார்த்த ஒருவர் பிரிட்டனுக்குள்ளே ஒரு போலியாக அமெரிக்க பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி நுழைந்தார். அதுக்கப்புறம் தான் பாஸ்போர்ட்டில் புகைப்படம் ஓட்டுறது அப்படிங்கிறது கட்டாயம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஒரு புகைப்படத்தையும் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்காக கொடுக்கலாமா? குடும்ப குழுக்களோடு இருக்கக்கூடிய புகைப்படங்களும் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை அந்தோணிராஜ் அனுப்பியிருக்கக்கூடிய மின்னஞ்சல் இது. பண்பலைக்கு வணக்கம். நேற்றைய தினம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடும் நிலா எஸ்பிபி அவர்களினுடைய பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்டேன். அறிவிப்பாளர்கள் இருவரும் நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்றார்கள். பாடல்கள் மற்றும் தகவல்கள் அருமை. எஸ்பிபி அவர்களுடைய பாடல் உச்சரிப்பு பற்றிய விளக்கமும் சிறப்பாக இருந்தது. நிலையத்தார் அனைவருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருச்சி பண்பலைக்கு வணக்கம். நேற்றைய தினம் இரவு இசை இனிமை நிகழ்ச்சி கேட்டேன். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களினுடைய பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியாய் அவரை பற்றிய தகவல்கள் பாடல்கள் அனைத்தும் வழங்கிய திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வாழ்த்துக்கள் அப்படின்னு கருமண்டபம் தெற்கு திரு வேலாயுதம் திருவி மலர் துர்காதேவி தன்விக் சந்துரு விஸ்வா அவங்க மின்னஞ்சல் அமைச்சிருக்காங்க. தொடர்ந்து நினைஞ்சிருங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இது இசைத்தூரல்.

0: குஞ்சி கலை அறிவியல் கல்லூரி
1: பிஎஸ்சி பிசிஏ பிபிஏ பிகாம் எம்எஸ்சி எம்சிஏ எம்காம்
0: குறிஞ்சி கலை அறிவியல் கல்லூரி டவுன் ரயில் நிலையம் அருகில் திருச்சிராப்பள்ளி 2.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: இசைத்தூரல் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நேற்றைய நிகழ்ச்சிக்கான மின்னஞ்சல் இது. நேற்றைய தினம் இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய மதுரை காந்தி அருஞ்சகத்தியத்தினுடைய கல்வியாளர் நடராஜன் அவர்கள் நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை சிறப்பாக விளக்கினார். மங்கையுலகம் நிகழ்ச்சியில் அப்போ இருந்துச்சு இப்போ இல்லை அப்படிங்கிற தலைப்பில் தோழிகள் அழகாக உரையாடினார்கள். வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்டம் தொட்டியம் சிவனேஷ் அவர்கள் தலச்சேரி ஆடுகள் வளர்ப்பது பற்றி சிறப்பாக பேசினார். வழங்கிய பண்பலைக்கு நன்றினை தமிழ்ச்செல்வி கல்யாண சுந்தரம் கீழக்கொண்டையம்பேட்டை திருவானை கோவிலிருந்து மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க. சென்ற மாதம் 30 தேதி ஒளிபரப்பான மதுரகீதம் நிகழ்ச்சி பற்றின கடிதம் தான் இது. அன்றைய

0: ஏ தினம் சுட்டெரிக்கும் சுந்தர பொழுதில் சுந்தர பைந்தமிழ் நாதங்களின் அணிவகுப்பாய் அணிவகுத்து வந்த மதுரை கீதம் நிகழ்ச்சியை கேட்டு மனமயங்கி போனோம். அன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களினுடைய அஞ்சல் வழி தேர்வாக வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தது. வழங்கிய பண்பலைக்கு பாராட்டுகள் அப்படின்னு குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி, சீர்காழி, கோகுல், பாக்யா, ரிதன்யா, மித்ரன் இவங்க தான் இந்த கடிதம் அனுப்பியிருக்காங்க. நேற்றைய தினம் இசைத்தூரல் நிகழ்ச்சியில் பற்றின கடிதம் இது. நேற்றைய தினம் ஒலிபரப்பான அந்த இசைத்தூரல் நிகழ்ச்சியில் தான் எஸ்பிபி அவர்களுடைய பிறந்தநாள் அப்படிங்கிறத நம்ம வானொலி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். செய்தித்தாள்கள் பார்த்து அறிந்து கொண்டிருந்தாலும் தக்கப்படி வானொலியில் காஃபி அறிந்துவிட்டு இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறமா 5 மணிக்கு பொன்மாலை நிகழ்ச்சியை கேட்டோம். மறைந்த எஸ்பிபி அவர்களுடைய திரைப்படத்தினுடைய சாதனை படைத்த பாடல்கள் வளம் வந்தது. சொப்பனத்தில் சிந்து படித்தேங்கிற ஆரம்பமாகி காதல் ரோஜாவை வரை பாடல்கள் கேட்க கேட்க வானொலி விட்டு பெரிய மனமில்லாமல் பொன்மாலை இசை மலையில் நனைந்து தொகுப்பாளர் அவர்களுக்கு கருத்தும் விளக்கமும் அடையுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இதை மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம்லேருந்து எஸ் ரங்கன், சி சுந்தரராஜன் ஆகியோர். இந்த கடிதம் சென்ற மாதம் 31ஆம் தேதி ஒலிபரப்பான மங்கி பாத் நிகழ்ச்சி குறித்தது. அன்றைய தினம் ஒலிவந்த மங்கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து மனதின் குரல் நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்தோம். நெதர்லாந்து நாடு இந்தியாவிடம் ஒப்படைத்த ஆனைமங்கலம் செப்பேடுகளினுடைய வரவு தமிழ் சமுதாயத்தை பெருமிதத்தில் திளைக்க வைத்துள்ளது என்றும், மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய வாக்குறுதிகளை மகன் ராஜேந்திர சோழன் நிறைவேற்றிய வரலாறுகளை அந்த செப்பேடுகளில் பதிக்கப்பட்டுள்ளதனும், ஆனைமங்கலம் என்ற ஊர் பௌத்த மடாலயத்திற்கு தானமாக வழங்கப்பட்டதையும் அறிய முடிந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்து மட்டும் இல்லாமல் பாரத பிரதமர் அவர்கள் நிறைய செய்திகளை பகிர்ந்து கொண்டார்கள், நமது எண்ணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார், சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி யார் அமைச்சிருக்காங்க இந்த கடிதத்தைன்னா திருவாரூர்லேருந்து தமிழ் காவலன் அவங்க தான் அமைச்சிருக்காங்க. நேர்களை, நீங்களும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதியலை 936 கிலோஹெர்ட்ஸிலும் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து கடிதங்களாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். கடிதம் எழுதக்கூடியவர்கள் உங்களுடைய கடிதங்களை நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, இசைத்தூரல் பகுதி, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற முகவரிக்கும், மின்னஞ்சல்களை @trichy@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கும் அனுப்பலாம். இணைஞ்சிருங்க, இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: பொதுவாக நம்ம வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்களுக்கு எடை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் உண்மையில் மேகங்களுக்கு எடை உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் மேகத்தினுடைய சராசரி எடையானது 1.1 மில்லியன் பவுண்டுகள் இருக்கும் அப்படின்னும், அதாவது ஒரு மேகத்தினுடைய எடை சராசரியாக 100 யானைகளினுடைய எடைக்கு ஈடானதாகவும் இருக்கும் அப்படின்னும். இதற்கான காரணம் மேகத்திற்கிடையே நீர்த்துளிகள் இருக்கும், அதுதான் பின்பு மழையாக பொழியும், இதற்கு தான் அந்த மேகத்தினுடைய எடைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேர்களினுடைய விமர்சன கடிதங்களோடு பாடல்களையும் கேட்டு ரசித்தோம், குட்டி குட்டி தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி.

0: நேரம் 4 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். மத்திய ஆயுத காவல் படையினர் சார்பில் கடந்த 2019 ஆண்டு முதல் 6 கோடியே 40 லட்சம் மரங்கள் நடப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்தார்.

0: தெரிவித்துள்ளார். திரிபுராவில் இப்படைப்பிரிவினரிடையே இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் சுற்றுச்சூழல் சார்ந்த திட்ட செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அடுத்த ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி மரங்கள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த அவர், நீர் சேமிப்பு, மரம் நடுதல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொண்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் எந்தவொரு பேரிடர் சூழலையும் எதிர்கொள்ள தயார் நிலையின் அவசியம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்ட தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி மாணாக்கருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து வனத்துறை சார்பில் 600க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்ட விதைப்பந்துகள் தூவும் பணிகள் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றன. ராணிப்பேட்டையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பள்ளிகள், மலைப்பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆட்சித்தலைவர் பிரியா தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டு மஞ்சப்பை மற்றும் விதைப்பந்துகள் வழங்கப்பட்டன. தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் நாளையும் நாளை மறுநாளும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. திருச்சி சிறுகமணி துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பழங்காவேரி, வள்ளுவர் நகர், காவல்காரப்பாளையம், சிறுகமணி, பெருகமணி, அந்தநல்லூர், அனலை, திருப்பராய்த்துறை, எலமனூர், முக்கொம்பு உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 9ஆம் தேதி காலை 9:30 முதல் மாலை 4 வரை மின் விநியோகம் இருக்காது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 5 மணிக்கு.
1: கேடணிந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: அனைத்து
1: பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: நாலு மணி நாலு நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைஞ்சிருக்கீங்க. வண்ண கோலங்கள்ல இன்னைக்கு விளையாடுறதுக்கு நிறைய பேர் தயாராகவே இருப்பாங்க. வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியில உங்களுக்காக கேள்விகள் எல்லாமே தயாராயிருக்கு. ஒரு பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாமே நினைச்சிருக்கேன்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
3: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: நாலு மணி 10 நிமிஷம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் கேட்டிருக்கீங்க.
6: இன்னைக்கு வண்ண கோலங்கள்ல மைண்ட் கேம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன கேள்வி அப்படின்றத கேட்டுருங்கப்பா, அப்பதானப்பா நாங்க பதில யோசிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. கேள்வியை இப்ப நம்ம கேட்டுருவோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு பாலைவனத்துல ரெண்டு பேர் இருக்காங்க, சரியா? அதுல ஒருத்தர் வந்து நலமா இருக்காரு நினைவோட, இன்னொருத்தர் கொஞ்சம் அடிபட்டு மயங்கி கிடக்குறாரு. இந்த நலமா இருக்கிறவர்கிட்ட உள்ள பேகு ஓப்பன்ல இருக்கு. அந்த மயங்கி

0: இருக்கார்ல, அவர்கிட்ட இருக்க பேகு க்ளோஸ்ல இருக்கு, மூடி இருக்கு. அந்த பேக்ல என்ன இருக்கும்?
1: நேர்கிட்டே கேட்டுருவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க ஐயா?
2: கந்தரப்பகோட்டை புதுநாறுல இருந்து முத்து.
0: ஐயா, கேள்வி கேட்டீங்களா? எப்படி போனாங்கன்றது முக்கியம். அந்த பேக்ல என்ன வச்சிருக்காங்கன்றது முக்கியம்.
2: அந்த பேக்ல வந்து காத்து காத்து இருக்கும் மேடம்.
1: இதுதான் சரியான விடையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளும் காத்திருப்போம். திருச்சி FM Rainbow 102.1 ரோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த் அண்ட் கோவின் வண்ணக்கோளங்கள் கேட்டு நினைச்சிருக்கோம்.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
3: ஏண்ணா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுங்கயா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: தங்கநகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி இணைகிறார் எஸ் ராஜகுமாரி அவர்கள்.
2: வானம் எனக்கொரு போதி மரம், நாடும் எனக்கு சேதி தரும்.
3: அப்படியா, சரி எனக்கு ஏதாச்சும் நல்ல சீட்டா எடுத்து போடு அப்படின்னு அண்ணாந்து பார்த்தா, ஆத்தாடி அவனை ஏண்டா தொட்ட, அவன் சுடுதண்ணிலேயே கைய விடுவான், உன்னை சும்மாவா விடுவான் அப்படிங்கிற மாதிரி வெயில் இந்த தாக்கு தாக்குது. ஆனாலும் பா, நீ உன் உக்கரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு என் கருத்தை பதிவு பண்ணிட்டு ஒத்தையா இருந்த மரத்துக்கு ஆதரவு தரலான்னு ஒரு மரத்தடியில வந்து உட்கார்ந்தேன். எக்கச்சக்க வெயில்னு தெரியாம வெளிநடப்பு செஞ்சது தப்பா போச்சேடா அப்படின்னு வாய் விட்டு வருந்திக்கிட்டு இருந்தனா, உண்மையே சொல்லு, நீயா வெளியே வந்தியா இல்ல அவங்களே வெளியில அனுப்புனாங்களா அப்படின்னு ஒரு குரல். சரி அவங்கதான் அனுப்புனாங்க, தேங்காய் பழம் வாங்கிட்டு வா சாமி கும்பிடணும்னாங்க. நான் கடமனு வந்துட்டா கரண்ட்ல கை வச்ச மாதிரி பரவசமாயிருவேன். நானும் ஏறாத மரம் இல்லை, கேட்காத கடை இல்லை, எங்கேயுமே தேங்காய் பழம் இல்லையா, தேங்காய் தான் இருக்கான். இதை வீட்டில் வந்து சொன்னால் என்னை வெறித்தனமாக பார்க்குறாங்க, வெளியே போங்கிறாங்க. இந்த உலகத்தோட மிக முக்கியமான ஒரு ஆளுமை கிட்ட நீங்கள் பகச்சிக்கிட்டீங்க, இதுக்காக சீக்கிரம் நீங்கள் வருத்தப்படுவீங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து நிற்கிறேன். அது சரி, என் புரட்சிகர வரலாறு புல்லறிக்க கேட்குறியே, யாருப்பா நீ அப்படின்னு கேட்டா, நான் தான்ப்பா மரம், அண்ணாந்து பாறேன் அப்படின்னு சொன்னிச்சு. 500 ரூபா கடன் வேணா கேளு இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கேன், அண்ணாந்து மட்டும் பார்க்க சொல்லாதப்பா, வெயில் வெறித்தனமா இருக்கு. ஏன்பா, சித்திரையில கத்திரி வெயில், சித்திரையில உழுது சீரா விதைச்சா முத்திரக்கோட்டை விளையும்னு சொல்லுவாங்க, வைகாசி வரைக்கும் அதே வெயில் தான், ஆனா அளவா இருக்கும், அப்புறம் ஆடி ஆடியில கொஞ்சம் ஆழமா இறங்கி வெயில் வேலையை காட்டும். ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு வேலையில இறங்கினோம்னா ஆவணி புரட்டாசியில தென்மேற்கு பருவமழை வந்து விதைச்ச விதைக்கு தண்ணியை பாய்ச்சி விட்டுரும். அப்புறம் என்ன, ஐப்பசி அடமழைன்னு ஆரம்பிச்சாலும் கார்த்திகையில குளிர ஆரம்பிச்சு மார்கழி பனி மட்டையை உருக்கும், தைப்பனி தரப்பணின்னுவாங்க, அப்புறம் அப்படியே அறுவடை முடிஞ்சிரும், மாசி பனி மண்டியிட்டாலே தீரும்னு சொல்லுவாங்க, பங்குனி வரைக்கும் அந்த அதிகாலை பனி இருக்கும். இருந்து என்ன பண்ண, அதிகாலையில பனி பெய்தேன்னு எந்திரிக்கவும் முடியாது தூங்கவும் முடியாது, பரீட்சையை வச்சு விட்டுருவாங்க. அதிவேகத்துல பதில் எழுதிக்கிட்டு இருக்க ஆண்டவா பாட்டு வரி நடுவில் வராம பாத்துக்கன்னு எத்தனை தெய்வத்தை வேண்டியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு நான் கேட்டு நிறுத்த, அதுக்கு அந்த மரம்,
4: அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே.
3: அதத்தான் நானும் சொல்றேன், இந்த வெயில் விதிமீறல் பண்ணிட்டு இருக்குன்னு. 6 பருவத்துல 7 சீசன் வெயிலாவே இருக்குப்பா, முடியல. பேசாம சுவிட்சர்லாந்துல ஒரு ரேஷன் கார்டை வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆயிரலான்னு பாக்குறேன், நீ அதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு மதிச்சு மரத்தோட கருத்தை கேட்டேன். அதுக்கும் அது ஒரு பாட்டை போடுது,
4: சற்றென்று மாறுது வானிலை பெண்ணே உன்மேல் பிழை.
3: ஏன் மேல பிழையா? ஏன் சொல்ல மாட்டே, அப்பாவியா இருக்கிறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கேன்ல, சிக்கனா சிவனாண்டின்னு என்ன வேணாலும் சொல்லுவேன், அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு தட்டி கேட்டனா, அதுக்கு மரம் என்கிட்ட கேட்டுச்சு, தேங்காய் வாங்க எதில் போனேன் அப்படின்னு, வெயிலில் போனேன் அப்படின்னே. நீ வெயிலில் போனதை பற்றி கேட்கல, எந்த வெஹிக்கிளில் போனேன் அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னுச்சு. வேற என்னப்பா, என் பைக்கில் தான் போனேன் அப்படின்னனா, அப்போ பேச ஆரம்பித்த மரம் தான், நானும் இப்போ நிறுத்துவான் அப்போ நிறுத்துவான்னு பார்க்குறேன், பேசிக்கிட்டே போகிறான் பிரேக் பிடிக்காத வண்டி மாதிரி. நீ இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம், அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, ஸ்கேட்ஸ்டோஃபே அப்படிங்கிற நுண்ணிய துகள்கள் இதெல்லாம் வெளியே வரும். வெளியே வர இந்த வாயுக்கள்லாம் எங்கே போகும்? மனுஷன் நீயே போக இடம் இல்லாமல் மரத்தடியில் வந்து உட்காந்துருக்க, வாயுக்கள்லாம் எங்கே போகும்? வளிமண்டலத்துக்கு தானே போகும் அப்படின்னுச்சு. நான் குறுக்கால குறுக்கிட்டு, கருத்து சொல்கிறதா இருந்தால் அதை மட்டும் சொல்லு, ரொம்ப பர்சனலாக இறங்க வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு மிரட்டி விட்டேன். பயபுள்ள பயந்து மோட்டரை தட்டின மாதிரி மேட்டரை கொட்டிட்டான். வளிமண்டலத்துக்கு போன வாயுக்கள் வளிமண்டலத்தில் சேகரமாகும். இதுல என்னன்னா, இந்த பூமியை சுத்தி போற மாதிரி இருக்கிற இந்த வாயுக்கள் எல்லாமே பூமியை கதகதப்பா வச்சுக்கிற பசுமையில வாயுக்கள். இந்த வாயுக்களோட அடர்த்தி அதிகமாகிறப்ப என்ன ஆகுனா, பூமிக்கு வர சூரிய கதிர்கள்ல எனக்கு இது போதும்பா மீதியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு பூமி சிலத்தை திருப்பி அனுப்பிடும். அப்படி திரும்பி போற கதிர்கள் இந்த வாயுக்களை தாண்டி வெளியே போக முடியாம பூமராங் மாதிரி திரும்பி பூமிக்கே வந்துடும். அது எப்படி இருக்கும்னா,

0: வெயில் காலத்துல கார்ல போகையில கதவு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு ஏசி போடலன்னா எப்படி சூடா இருக்கும்? அப்படி ஆயிரும் பூமி. கண்ணுக்குள்ள கடல் கசிவதை பாருன்னு பூமி வருத்தப்பட, கடல் கவலைப்பட்டு உள்ளுக்குள்ள ஒன்னா வந்து சேருன்னு இருக்கிற வெப்பத்துல 90% உள்வாங்கிரும். உள்ள போன உஷ்ணத்துக்கு ஜலமுக்தி கிடைச்சிடுச்சுன்னு நம்ம ஜாலியா இருக்க முடியாது. ஏன்னா உள்ள போன வெப்பம் கடலோட அடி ஆழத்துல இருந்து என்னடா நடக்குது இங்க, நான் மேல வந்துட்டேன்டான்னு ஒரு நாள் ஒட்டு மொத்தமா எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்த்தது ஒரு குத்தமா, இதுக்கே அறிவியலாளர்கள்லாம் இப்படி அலறாங்க. அப்படின்னு பார்த்தா கடல் மேல்மட்டத்துல எட்டி பாக்குற இந்த வெப்பம் எல்நினோவை கிளப்பி விட்டுரும்பா. அதுவும் இந்த வருஷம் சூப்பர் எல்நினோ வருது அப்படின்னு மரம் சொன்னச்சா. எல்நினோவா? யார் அது? பேரை கேட்டா வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்கு. சரி, யாரா இருந்தா என்ன, சும்மா வராம சூப்பரா வராங்களே, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்ப்பா அப்படின்னு ஆர்வத்தை பதிவு பண்ணேனா. எல்நினோனா ஆள் இல்லையா, அது ஒரு புவியியல் நிலை. பசிபிக் பெருங்கடல் மேல தென் அமெரிக்கால இருந்து ஆசியா ஆஸ்திரேலியாவை நோக்கி காத்து வீசும். அந்த மாதிரி வீசுற இந்த வியாபார காற்றுகள் என்ன பண்ணும்னா, பசிபிக் பெருங்கடல் மேல இருக்க வெப்பமான கடல் நீரை அப்படியே அடிச்சுட்டு வந்து ஆசியா ஆஸ்திரேலியா பக்கம் தள்ளிரும். இதனால அந்த சூடான நீர் ஆவியாகி மேகமாகி நமக்கு மழையை தரும். நாமளும் மழை வருது மழை வருது குடை கொண்டு வான்னு வானிலை அறிக்கையெல்லாம் விட்டு அலர்ட் ஆயிருவோம். சூடான இந்த நீர் இந்த வியாபார காற்றால ஆசியா பக்கமும் ஆஸ்திரேலியா பக்கமும் போயிருதா, பசிபிக் பெருங்கடல்ல குளிர்ந்த நீர் மேல வந்துடும். இதனால தென் அமெரிக்கா குழு குழுன்னு குல்ஃபி ஐஸ் மாதிரி ஆகிடும். இதுதான் சாதாரண நடப்பு. பூமியோட அதீத வெப்பத்தை ஆசைப்பட்டு உள்வாங்கிக்கிற கடல் அதை குபுக்குன்னு கொப்பளிக்கிறப்போ நீர்பரப்பு டபக்குன்னு வெப்பமாகி வியாபார காற்று லேசாகி வலுவிழந்து முதல் நாள் பள்ளிக்கூடம் போற பிள்ளையாட்டம், நான் ஆசியா பக்கம் போமாட்டேன் ஆஸ்திரேலியா பக்கம் போமாட்டேன்னு அட்டம் புடிச்சு தென் அமெரிக்காலே தங்கிடும். இதனால நமக்கு பருவமழை போய்த்திடும், அமெரிக்கால வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும், நமக்கு வெயில் அடிச்சு தூக்கு தூக்குன்னு தூக்கிடும் அப்படின்னு ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை வாசிச்சு முடிச்சது மரம். ஏன்பா, நான் கடைக்கு போனதும் ஒரு குத்தமா, என்னால பூமி வெப்பமாகி கடல் கதகதப்பாகி எல்நினோ வந்து வெள்ளம் வந்து வறட்சி வந்து லிஸ்ட பெருசா போட்டுக்கிட்டே போற, ஹாலிவுட் படத்துல பூமியை தாக்க வர ஏலியன் ரேஞ்சுக்கு என்ன பேசிட்டியேப்பா அப்படின்னு நான் வருத்தமா சொன்னனா, இன்னமா பூமியை தாக்க ஏலியன் வரும்னு காத்திருக்கீங்க? பிரேசில்ல ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிச்சா அதோட விளைவு டொர்னாடோல ஒரு புயலையே ஏற்படுத்துமா, இத பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நாம நம்ம வீட்டுல சார்ஜ் ஏறினோடனே ஒயர்ல இருந்து போனை உருவிட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணாமே போனா, ஃபேனு லைட்டு டிவி எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டு போனை தூக்கிட்டு வெளியில கதை பேச போயிட்டோம்னா, 10 அடி தூரத்துல இருக்க கடைக்கு பைக்ல போனா, கடைக்கு போகையில ஆர்வமா கேட்டு வாங்குற கட்டப்பைய அடுத்த முறை கடைக்கு போகையில மறந்துட்டு போனா, பசிபிக்ல எல்நினோ 7 வருஷத்துக்கு ஒரு தடவை வராம எக்கச்சக்க தடவை உருவாகும். அதுவும் உக்கிரமான சூப்பர் எல்நினோவா வரும், பாத்துக்க. அப்படியா சொல்ற? சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படின்னா என்னப்பா டக்குன்னு கிளம்பிட்ட அப்படின்னு மரம் கேட்டுச்சு. என்ன இப்படி கேட்டுப்டா, வெயில் தாக்கத்தை குறைக்கிற வேலை இருக்கா இல்லையா நமக்கு அப்படின்னு. சே, நீ இவ்வளவு சீக்கிரம் களத்துல இறங்கணும்னு நினைச்சு பாக்கலப்பா, நினைச்சாலே பெருமையா இருக்கு அப்படின்னு மரம் சொன்னச்சா. இதெல்லாம் என்ன பெருமையாப்பா, நம்ம கடமை அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா, நீ என்ன செஞ்சு வெயில குறைக்க போற அப்படின்னு மரம் கேட்டுச்சு. வேற என்ன, ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்து பீத்த ஹீட்னு ஸ்டேட்டஸ் போட போறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேனே. அடிக்கிற வெயிலுக்கு பனிப்பாறையே உருகுது, 10 ரூபா ஐஸ வாங்கி பீட் த ஹீட்டா? நான் கூட இவனை சரியான நட்டுன்னு நினைச்சேன், சரியாகாத நட்டு போலயே. என் தொண்டை தண்ணிய வாங்கிட்டானே, சைலத்துக்கிட்ட சொல்லி எக்ஸ்ட்ரா தண்ணிய சப்ளை பண்ண சொல்லணும். இது மரத்தோட மைண்ட் வாய்ஸோ?
1: சுற்றுச்சூழல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் எஸ் ராஜகுமாரி அவர்கள்.
2: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோவ்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை கேட்டு ரசிச்சோம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இனி கேட்டு ரசிக்க போறோம் திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடை மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்று நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
3: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
2: உண்மையாவா?
3: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமல்ல சாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
4: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
5: வண்ணகோலங்கள் கேட்டிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்னைக்கு மைண்ட் கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அவர் வந்து அதுல அந்த பையில வந்து காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்க வச்சுட்டாரு நம்மள. சரிங்களா,
6: 4:32 ஆக போகுது. அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மூடிய பையில என்ன இருக்கும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டுலாம். வணக்கம்.
5: அவர் வந்து அந்த பேக்
6: பாலைவனத்திலே போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு
5: நினைச்சாங்க போல. ஆராய்ச்சி பண்ண போயிருக்காரு.
6: கேள்வி இன்னொரு தடவை நீங்க சொன்னீங்க.
5: அதாவது என்னன்னா, ஒரு பாலைவனத்துல ரெண்டு பேர் இருக்காங்க. அதுல ஒருத்தர் நலமா இருக்காரு, நினைவோட இருக்காரு. இன்னொரு தடவை பாத்தீங்கன்னாக்கா அடிபட்டு மயங்க நிலையில இருக்காரு. இந்த நலமா இருக்கிறவரோட பேக் வந்து ஓபன்ல இருக்கு, மயங்கி விழுந்துட்டார்ல, அவரோட பேக் வந்து மூடி இருக்கு. அந்த பேக்ல என்ன இருக்கும் அப்படின்றதுதான் கேள்வி. அப்படியே பல ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்கன்னா பல விதமான பதில்கள் இதுக்கு வரும் அப்படின்னு நம்புறோம். ஒருத்தர் வந்து காத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து வரவர்
6: இருக்காங்க. வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். யார் எங்க இருந்துங்கய்யா?
7: திருச்சி மாவட்டம் சீரங்க மாவட்டம் அரியாவூர்ல இருந்து விவசாயி எம்ஐ ரவி பேசுறேன்.
5: சொல்லுங்க ரவி ஐயா, கேள்வியை கேட்டாச்சு, பதில நீங்க சொல்லலாம்.
7: கேள்வியே நான் கேட்கலாமா?
5: கேள்வியே நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்ததுனால நீங்க கேக்கலையா? சரி, மறுபடியும் ஒருக்கா சொல்றோம். சரிங்களா, ஒரு பாலைவனம் இருக்கு இல்லங்களா, அந்த பாலைவனத்துல ரெண்டு பேரு. சரிங்களா, ஒருத்தர் வந்து நலமா இருக்காரு சுயநினைவோட. சரிங்களா, இன்னொருத்தர் அடிபட்டி மயங்கி கிடக்குறாரு. இந்த நல்லா இருக்கிறவரோட பேக் வந்து ஒரு பை இருக்கு, அந்த பை வந்து திறந்திருக்கு. இந்த மயங்கி விழுந்துட்டார்ல, அவரோட பேக் மூடி இருக்கு, அதுல என்ன இருக்கும் அதுதான் கேள்வி.
6: ஒவ்வொரு பதில்களும் நேர்கள் வந்து வித்தியாசமா அவங்க ஒரு
5: கோணத்துல. ஆமா,
6: அந்த மாதிரி வெளியில இருந்து அவங்க திங்க் பண்ணி பதில் சொல்லுவாங்க. இப்ப இனிப்புல இன்னொருத்தவங்க வராங்க,
5: அன்போடு வரவேற்கு. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க. நான் ஏற்கனவே கேள்வி கேட்டாச்சு, நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதற்கான பதில மட்டும் சொல்லலாம்.
7: சரி மேடம், அவர் வந்து டாக்டர், மருந்து ஊசி வச்சிருப்பார் சார்.
5: மருந்து ஊசி வச்சிருப்பாரு, டாக்டரா இருப்பாரு. டாக்டர்ன்றீங்க நீங்க, சரியா? அப்ப ஏன் அவர் இன்னும் மயங்கி இருக்காரு? சரி பண்ண வேண்டியதுதானே.
7: பண்ணாம இருப்பாரு,
5: சரி பண்ணாம இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, நானே உயிரோட இருக்க மகிழ்ச்சியில இருக்கேன்னு இருப்பாரோ?
6: இல்ல, மயங்கினவரே டாக்டரா இருப்பாருன்னு சொல்லி.
5: ஓ, மயங்கினவரே டாக்டரா? மகிழ்ச்சி
6: எப்படி முடிச்சிருக்காரு? டாக்டரா இருந்தா
5: காப்பாத்தி இருப்பாரு.
6: மயக்கம்
5: போட்டவரே டாக்டரா இருக்கும்போது என்ன பண்றது?
6: அதனால அவர் மெடிசன் எல்லாம் அந்த பேக்ல வச்சிருப்பாரு. அது முழிச்சிருக்கவருக்கு, நல்ல சுயநிலையோட இருக்கவருக்கு.
5: அப்ப என்ன பண்ணோம், திறந்து பார்த்து எடுத்து அதை கியூர் பண்ண வேண்டியதானே இல்லீங்களா?
6: சோ, பதில் தெரிஞ்சவங்க தரப்பு கொண்டு வரலாம் சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 246-102-1 மற்றொரு 240-102-1 இணைஞ்சிருங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ணக்குலங்களோடு.
8: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
10: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நெக்லஸ் வளையல் தோடு மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
4: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: நாலு மணி 42 நிமிஷம் கடந்து அடைஞ்சிருக்கோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பார்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி 1000 பதில்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுட்டோம், அதுக்கான விடை இப்போ இணைப்பில் வர வராது சரியா சொல்றாரா அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: யார் பேசுறீங்க ஐயா? சொல்லுங்க, நீங்க விடை கண்டுபிடிச்சு
8: உங்களோட பதில் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். அவரையும் காப்பாத்தல. என்ன போங்க, இதுதான் உங்க பதில்
7: அப்படித்தானே?
6: அதனாலதான் அவர் மயக்கம் போட்டிருக்காரு.
8: பார்த்தோட பயந்துட்டாரு. என் பேக்ல பூதம் வந்து
6: மயக்கம் போட்டவர் எப்படி பைய பூட்டி வச்சுட்டு மயக்கம் போட்டாரு அப்படின்னு?
8: இல்ல, அவரோட பேக் தான், அதனால தெரிஞ்சிருக்கலாம்.
6: சரி, நேர்களே சொல்லி 4-3-1 அப்படிங்கிற முன்னிணைப்பினோட 246-102-1 அப்படிங்கிற எண்கள் உங்களுக்காகவே காத்திருக்கு. அந்த பைக்குள்ள என்னதான் இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமா காத்திருக்கோம். ஸோ நீங்க தொடர்பு கொண்டு வந்து நிகழ்ச்சியில அந்த கேள்விக்கான விடை என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. இப்ப இணைப்புல யாரோ வராங்க, யார் வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
9: வணக்கம் சார்.
6: யார் பேசுறீங்க?
9: கரூர் மாவட்டம் வடசே இருந்து லட்சுமி கருணாகரன் சார்.
8: சொல்லுங்க லட்சுமி, உங்களோட பதில் என்ன?
9: என்னோட பதில், தண்ணி பேக்ல இருக்கும் மேடம்.
8: தண்ணி பேக்ல இருக்குமா, பேக்குள்ள தண்ணி இருக்குமா?
9: இல்ல இல்ல, பேக்குக்குள்ள தண்ணி இருக்கும்.
8: பேக்குக்குள்ள தண்ணி இருக்கும். ஐயோ,
9: அதை எடுக்க முடியாம அவர்
8: அவர் இருக்க முடியாம மயங்கிட்டாரு. சரி, இந்த முடிச்சிருக்கிறவரு கொஞ்சம் அதை எடுத்து தண்ணி தெளிச்சு இழுக்கப்படாது.
9: ஆமா, தெரியுமா என்னமோ
6: தெரியும். பேச்சுவார்த்தை இல்லாம இருக்கலாம், அதனால அவர் காப்பாற்ற.
8: அவர் தான் மயங்கி இருக்காரு, எப்படி பேச்சுவார்த்தை இருக்கும்?
9: முன்னாடியே முன்னாடியே
8: முன்னாடியே இல்லங்க, பேச்சுவார்த்தை இல்லங்க. அண்ணன் தண்ணி புழங்க மாட்டாங்க.
6: நன்றி நன்றி லட்சுமிமா, நன்றி இனிப்புல வந்ததுக்கு நன்றி.
10: உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
11: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குரசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
12: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆறும்

0: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
1: எதிர்பார்த்து நேர்கள் கிடைத்த ஒரே ஆச்சரியத்துல நம்மள திளைக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான்
2: சொல்லுங்க.
1: வணக்கம்
2: வணக்கம்
3: ஐயா,
2: சலீம் ஐயா சொல்லுங்க.
1: சலீம்
2: சலீமா,
3: ரெண்டு பேரும் போறதுல ஒருத்தர் மயக்கம் போட்டு அடிபட்டு கிடக்குறாங்க.
2: ஒருத்தர் வந்து மயக்கம் போட்டாரு, ஒருத்தர் வந்து சுயநினைவோட தான் இருக்காரு.
3: இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போயிருப்பாங்க வழி பயணத்துக்கு.
1: சரி,
3: மயக்கம் போட்டு

0: உரை நல்லா ஃபுல்லா திரும்ப சாப்பாடுங்க
1: வணக்கம்
2: நான் தஞ்சாவூர்ல இருந்து லட்சுமி பேசுறேன். மேடத்துக்கு வணக்கம்.
3: வணக்கம் லட்சுமிமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சா? நான் சொல்ல ஆர்வமா இருக்கேன், எனக்கு லைன் கிடைக்கலையே. அப்படியா?
2: ஆமா மேடம்,
1: பரவாயில்ல, வந்து சரியான விடை.
3: ஆமா, பேஷன் ஒருத்தர் ஓபன் பண்ணி தப்பிச்சிட்டாரு, ஒருத்தர் அதை ஓபன் பண்ண முடியாம கீழே விழுந்து அடிபட்டு மயங்கிட்டாரு, அவ்வளவுதான். ஆனா எத்தனை பதில்கள் இதற்கு பாத்தீங்களா?
1: நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க நேர்களை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய விரும்பும் மாணவர்கள், வாழ்க்கையில் திருப்பத்தை விரும்பும் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கும் ஒரே கல்லூரி காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி.
8: குறைந்த கட்டணம், தரமான கல்வி, அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், வாழ்க்கை சூழலை எதிர்நோக்க கற்று தரும் பயிற்சி வகுப்புகள்,
7: சிறந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு சிறப்பான லேப் வசதிகள், வேலை வாய்ப்பு திறன் மேம்பாடு பயிற்சி, மத்திய மற்றும் மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் என பல சிறப்பம்சங்களோடு காட்டூர் உருமு தனலட்சுமி கல்லூரி, திருச்சிராப்பள்ளி.
9: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 வண்ண கோலங்கள் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு ஒரு கேள்விதான் கேட்டோம், நேயர்கள் வந்து விதவிதமா பதில்கள் சொல்றாங்க,
1: பலவிதமான பதில்கள் சொன்னாங்க, ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவங்கவுங்க ஆங்கிள் எப்படி எல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கும் போது
0: கடைசியில மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டே அப்படிங்கிற மாதிரி பாராசூட் இருக்கத மறந்துட்டு தான் அவர் கீழே விழுந்து மயக்கம் அடைஞ்சிருக்காரு,
1: ஓபன் பண்ண மறந்துட்டாரு, வேற ஒன்றும் இல்ல
0: அதுதான். ஆனா வந்து நேர்கள் வந்து வித்தியாச வித்தியாசமா பதில்கள் சொன்னாங்க. பூதம் இருந்திருக்கும்பா, சாப்பாடு எடுத்துட்டு
1: போயிருப்பாங்க, எடுத்துட்டு போயிருப்பாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. இவர் முதல்ல பாலைவனத்துக்கு எப்படி போயிருப்பாரு, அதுதான் அங்கேதான் யோசிச்ச அவரு ஹைலைட்டே, அதுதான் எப்படி போயிருப்பாங்க அப்படின்றதுதான். எப்படியோ போயிட்டாங்க, ஆனா பாராசூட்ல கொஞ்சம் எஸ்கேப் ஆயிருந்திருக்கலாம், அந்த மாதிரிதான்.
0: அதோட ஒரு பதில் என்ன அப்படின்னா, அவங்க ஒருத்தர் டாக்டரா இருந்திருப்பாரு அப்படின்னாங்க,
1: மயங்கி விழுந்தவரே டாக்டர்.
0: சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்ட நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய
2: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சியாக இடைக்கால இனிசை கீதங்களின் வரவில் பொன்மாலை காத்துட்டு இருக்கு. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சூரத்தில் இன்று 18,800 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை, எரிசக்தி, தொழில்துறை சார்ந்த பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு இன்று அடிக்கல் நாட்டினார். முன்னதாக ஹசீராவில் தொழில் மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளை ஆய்வு செய்தார். தொடர்ந்து பிரதமர் டாமனில் 2,970 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுகாதாரம், விமானப் போக்குவரத்து உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை துவக்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். லட்சத்தீவில் முக்கிய கடல்சார் திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள காணொலி செய்தியில், மழை பொழிவை ஏற்படுத்துவதிலும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதிலும் வளிமண்டல கார்பன் அளவை குறைப்பதிலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் மரங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறியுள்ளார். இந்நாளையொட்டி நாகை மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் தொடங்கி வைத்தார். பிளாஸ்டிக் ஒழிப்பு, குப்பைகளை தரம் பிரித்தல், மழைநீர் சேமிப்பு, மரம் ஆகியவற்றை வலியுறுத்தி இப்பேரணி நடைபெற்றது. அரியலூர் வாலாஜா நகரம் ஊராட்சியில் இத்தினத்தையொட்டி ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை குறித்த விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாணாக்கரின் கற்றல் மற்றும் வாசிப்பு திறன் குறித்து கேட்டறிந்த அவர், மாணாக்கருக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார். தஞ்சாவூரில் தேசிய உணவு தொழில்நுட்பம், தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தின் 4வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 110 மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி பேசிய புவி அறிவியல் அமைச்சக செயலாளர் டாக்டர் கலைச்செல்வி, உணவு பதப்படுத்துதல் துறையில் திறன்மிக்க ஆராய்ச்சியாளர்களின் தேவையை வலியுறுத்தினார். திருச்சி பெட்டவாய்த்தலை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பழங்காவேரி, நங்கவரம், குளித்தலை, பொய்யாமணி, இனுங்கூர், கவுண்டம்பட்டி, பாறைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வரும் 9ஆம் தேதி காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ஹரிஹரன் அர்ஜுன் இணை மலேசிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

பூங்காற்றில் தேடி வரும் நினைவுகள், மௌனமான இதயத்தை கொள்ளை கொள்ளும் இனிய கீதங்களை கேட்டு ரசிக்கலாம். இப்போது கவிதையும் கானமுமாய் பொன் மாலையில் திருச்சி FM Rainbow 102.1.

0: ராஜாவின் இசைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். வெற்றி விழா திரைப்படத்திலிருந்து.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய், இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. பிடியிருந்தும் விரிக்க முடியாத ஒரு குடை, குடை இருந்தும் விரிய விடாத ஒரு பிடி. கேட்கவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் இரண்டுக்கும் இடையில் ஒரு நிழலுரையாடல்.

0: மனோ கே எஸ் சித்ரா குரல்களில் இளையராஜாவின் இசைப்பில் பாடி நிலாவை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது.
1: நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: காற்றலைகளில் கவிதை தென்றலாய். இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. முன்மழை காற்றில் நீ கலைந்து நிறைந்து தழும்பிய அழகில் தொடங்கியது மழை. மனநீல மின்கம்பி எங்கும் சாதக பறவைகள்.

இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே சித்ரா பாடிய பாடல் கேட்டீர்கள். புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து. 5:19 நேர்கள் கேட்டு நின்றபோது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கவிதையும் கானமுமாய் இது பொன் மாலை. ஒன்றின் மீதொன்று இரண்டும் கலந்து வேறொன்றென மழை குழைந்த நிறங்களில் தூரிகை காணாத ஓர் ஆலிங்கன வண்ணம் வரைந்ததை விட அழகு நீ கலைந்திருந்தது.

நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜாவின் இசையமைப்பில். காற்று அலைகளில் கவிதை தென்றலா இதுபோன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. எங்கிருந்து அனுப்புகிறாய் அலை புரளும் இந்த பரவசத்தை, மாம்பழ காலம் விடைபெற்ற பொழுது நடுங்கி உதிர்ந்த மலரொன்றை உள்ளங்கையில் ஏந்தி நீ உரையாடிய சொற்கள் மீண்டும் துளிர்க்க தொடங்கியுள்ளன.

0: இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே எஸ் தாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல் கிட்டிகள் வைரமுத்துவின் வரிகளில் நட்பு திரைப்படத்திலிருந்து.
1: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30% திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
2: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும். நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
0: அந்தி வானில் தென்றல் எழுதும் கவிதையாய் இது பொன் மாலை, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. காதலின் அனந்த வெளியில் காட்சி எது, கனவு எது?

இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். கண்ணதாசன் வரிகளில் ராஜபார்வை திரைப்படத்திலிருந்து. காற்றொலிகளில் கவிதை தென்றலா இது பொன் மாலை. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. எங்கிருந்து எழுதுகிறாய் இளவை நீர் பருவத்தின் இந்த முன் குறிப்புகளை? உன் அழகு ஒளியாக விளையாடுகிறது, உன் பெயர் நறுமணமாக பரவுகிறது, உன் நினைவின் சமவெளியில் நடக்கின்றேன்.

எஸ்ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் மனசுக்குள் மத்தாப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில். நேர்களே, இன்று மாலை 6:15 நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நலம் தரும் யோகா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிலா அவர்கள் தரும் தகவல்களோடு காற்றலைகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வெறுமை இரவின் தாழ்பாளாக இறுகி கிடக்கிறது. தூரத்தில் கேட்கும் ரயிலின் சத்தம் இந்த இரவையும் இழுத்துக் கொண்டு போனால்தான் என்ன?

ராஜா இசையமைத்து எஸ் ஜானகியுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்டீர்கள். சாமி போட்டு முடிச்சது திரைப்படத்திற்காக. இலைப்பாரம்பரிய மாலை வேளையில் உங்கள் மனம் மருடிக் கொண்டிருப்பது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. இங்கே இப்போது வேண்டுவது ஒரு குறுமழை. மழையில் நனையும் உன் தோட்டத்தின் சிறுமலர், காற்றில் தலை சாயும் மலரை தன்னிறக்கத்துடன் முத்தமிடும் உன் கண்கள். இன்னும் கொஞ்சம் காற்று, இன்னும் கொஞ்சம் மழை, இன்னும் கொஞ்சம் கண்கள்.

0: सहायता टेलीलॉके ऐप, वेबसाइट www.tele-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்தன் கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: காற்றலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மலர்கள் உதிர மரங்கள் குழுங்க நனைந்த பறவையின் குரலில் மழையை காலத்தின் கூத்து என்று சொன்னவன் யார் என கேட்டாய். உனக்கும் முன்னால் உன்னை போல் ஒருத்தியை பார்த்த என்னை போல் ஒருவன்தான் வேறு யார்.
4: கூடுதலாக பெறுங்கள், இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: காற்றலிகளில் கவிதை தென்றலாய் இது பொன் மாலை திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. மலர்கள் உதிர, மரங்கள் குழுங்க, நனைந்த பறவையின் குரலில் மழையை காலத்தின் கூத்து என்று சொன்னவன் யார் என கேட்டாய்? உனக்கும் முன்னால் உன்னை போல் ஒருத்தியை பார்த்த என்னை போல் ஒருவன்தான் வேறு யார்?

இளையராஜாவின் இசையமைப்பில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து. உடைந்த ஓர் இசைத்தட்டின் ஞாபகம் நீ. இசையில்லாமல் சுழலும் அறையில் அந்த கீறல் திரும்ப திரும்ப எதிரொலிக்கிறது நகராத முள்ளின் வெம்மியோடு.

0: கேட்ட பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பொன் மாலை. மீண்டும் இசைக்கும் நாளை மாலை 5 மணிக்கோ இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். மத்திய அரசு 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், முழுமையான வளர்ச்சியை எட்டுவதற்கு முன் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை உள்ளிட்ட துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் 2027 ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பத்ம விருதுகளுக்காக கடந்த மார்ச் 15ஆம் தேதி தொடங்கிய பரிந்துரைகள் ராஷ்ட்ரிய புரஸ்கார் இணையதளம் வாயிலாக பெறப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியில் ஆழ்துளை கிணற்றில் ஏற்பட்ட மண்சரிவின் காரணமாக ஒருவர் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க அரசு சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இவ்விபத்தில் காயமடைந்த ஒருவருக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அரசு சார்பில் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த விரிவான ஆய்வுக் கூட்டம் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் முழுமையாக மாற்றியமைக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணையில் இது தொடர்பாக 8 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும், இதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் சீர்மரபினர் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல் மற்றும்

மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதை எளிதாக்கும் வகையில் இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தகுதியுடையோர் dncwb.tn.gov.in இணையதளத்தில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று கூறியுள்ளார். சென்னை உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஓலைச்சுவடிகள் மற்றும் கல்வெட்டியல் குறித்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் வரும் 15ஆம் தேதி தொடங்க உள்ளது. 20 நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சிக்கு வரும் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். திருச்சி அழுந்தூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் சேதுராப்பட்டி, குஜிலியம்பட்டி, கொட்டப்பட்டு, மேலப்பச்சக்குடி, பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 9:30 முதல் மாலை 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் நாளை தொடங்குகிறது. இரு அணிகளுக்கிடையே 3 ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல இளங்கலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக இலவச மாநில அளவிலான வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு நடைபெற இருக்கு. இந்த மாநாட்டை தமிழ்நாடு வானியல் மற்றும் அறிவியல் கழகம் இணைந்து நடத்துறாங்க. வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம். பதிவு செய்யக்கூடிய மாணவர்களுக்காக பல்வேறு நிகழ்வுகளும் போட்டிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் அதிகபட்சமா இரண்டு நிகழ்வுகளை மட்டுமே பங்கேற்கலாம். பதிவு செய்ய கடைசி நாள் வரும் July 7. இதற்கான இணையதள முகவரி TASS TASS.co.in.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: யோகா நீங்க லைஃப் லாங் பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு அஞ்சு காரணத்தை சொல்றேன். அந்த அஞ்சு காரணத்தை நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நம்ம ஒரு டிசீஸ் இல்லாம நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கான ஒரே எளிமையான ஒரு பயிற்சினா யோகா பயிற்சிகள் மட்டும்தான். அது நம்மளுக்கு தொடர்ந்து தினம் ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் நம்ம பிராக்டிஸ் பண்ணாவே போதும். நம்ம உடம்பு எந்த விதமான நோய், இப்போ அதாவது வந்து இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதியாக இருக்கட்டும், உயர் ரத்த அழுத்தமாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன வலிகளாக இருக்கட்டும், ஒரு நாள்பட்ட வழியாக இருக்கக்கூடிய மைக்ரெயினாக இருக்கட்டும், இல்லை ஒரு முதுகு வலியாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட்லேருந்து, ஒரு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்லேருந்து, ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லேருந்து நிறைய நோய்களை நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளை ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கும் இந்த யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி இந்த விஷயங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்றா இருக்கும். பட் இப்போ நான் சொல்ல போகிற இந்த அஞ்சு காரணங்களை நீங்கள் மனசளவில் உள்வாங்கிக்கிங்க. இதை நீங்கள் உள்வாங்கிக்கிறது மூலயமா தொடர்ந்து உங்களால் யோகா பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்க முடியும். ஸோ உங்களை ஃபிட்டாக வச்சுக்கும். எப்போதுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்ஸில் வெயிட் பண்ணணும், ஒரு ஒரு மாதமும் நம்மளோட மெடிக்கல் பில்ஸை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா மாதம் மாதம் போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்மசியில் போய் வெயிட் பண்ணி பில்லை வந்த மருந்து மாத்திரைகளை வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு நாளும் அந்த மாத்திரைகள் எடுக்கிறவங்களுடைய வலி வந்து ரொம்ப கொடுமையானது. ஏன் இதை சொல்கிறேன்னா என்ன ஒரு வியாதி வந்தாலுமே ஒரு வாழ்நாள் முழுவதும் நம்ம மாத்திரைகளை நோக்கி நம்ம போகிறதுக்கு தயாராக

0: ஆகிறோம். ஆனால் அந்த மாத்திரைகளை குறைச்சி நம்ம உடலை நம்ம சரி பண்ணக்கூடிய இந்த யோகா பயிற்சிகளை நம்ம தினந்தோறும் பண்ணாவே நம்ம அந்த மாத்திரைகள்லேருந்து நம்ம விடுபட்டு வந்துட முடியும். அதே மாதிரி நம்ம உடம்பை வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபிட்டான ஒரு விஷயமா நம்ம மாற்ற முடியும். ரெண்டாவது விஷயம், ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி. ஏன்னா மற்ற பயிற்சிகள் எல்லாமே நீங்கள் வந்து வெளியில் போகணும், காசு நம்ம நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த யோகா பயிற்சிகள் நீங்கள் வீட்டிலேயே இருந்து எளிமையான முறையில் கற்றுக்கவும் முடியும். கற்றுக்கிட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பயிற்சியும் நாளைக்கு வரக்கூடிய உங்களோட வியாதிகளை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி நாளைக்கு வரக்கூடிய ஒரு டயபெட்டீஸை 10 வருஷம் தள்ளி போடலாம், 20 வருஷம் தள்ளி போடலாம். ஒரு ஒரு நாளும் நீங்கள் இதை மனசில் உள்வாங்கிக்கிட்டு பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். மூணாவது விஷயம், பாடியில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்மளுடைய உடல் வந்து தசைகள்னாலும் எலும்புகள்னாலும் நரம்புகள்னாலும் இரத்த குழாய்கள்னாலும் நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுரையீரல், லிவர், ஸ்பிளீனு, குடல் பகுதி, இந்த மாதிரியான உள் உறுப்புகளையும் சரி அண்ட் அவுட்டர் நம்மளுடைய பாடிக்கு ஸ்ட்ரக்சரை கொடுக்கக்கூடிய அந்த எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த யோகா பயிற்சிகள் செய்து. ஸோ நம்ம உடம்புல ஒரு வளைவு தன்மையை நம்ம அதிகப்படுத்துறது மூலயமா நம்ம ரொம்ப நாள் நம்ம எங்காவும் தெரிய ஆரம்பிப்போம். நம்ம உடம்புல ஒரு ஒரு செல்களுக்குள்ளேயும் போய் தேங்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியே தரத்துக்கும் இந்த யோகா பயிற்சிகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாலாவது விஷயம், நீங்கள் இதுக்காக எங்கேயும் எழுந்திரிச்சு வெளியில் போகணுங்கிறது கிடையாது, வீட்லேயே இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிளாக ஒரு யோகா மேட்டோ இல்லை ஒரு பாயோ இல்லை ஒரு விரிப்பு மாதிரி இருந்ததுன்னா போதும், தரையில் ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ உங்கள் உடலோட உங்களோட நீங்கள் பேசி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஃபோனு டிவி அந்த மாதிரி நீங்கள் யார் கூடயும் பேசாமல் கண்களை மூடி நீங்கள் பண்ணக்கூடிய அந்த யோகா பயிற்சிகள் உங்களை வந்து ஒரு வாழ்நாள் முழுக்கவும் உங்களோட ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் நம்மளோட ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எக்ஸ்பென்சிவே இல்லாத ஒரு பயிற்சியாகவும் இது இருக்கும். மேபி நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இனிஷியலாக கொஞ்சம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செல்ஃப் ப்ராக்டிஸ் ஒரு செல்ஃப் அவேர்னஸ்க்குள்ளே நீங்கள் வர முடியும். அதனால் இந்த 5 காரணங்கள்னால மட்டும்தான் உங்களுடைய யோகா பயிற்சிகளை நீங்கள் அன்றாடம் செய்யணும். 12வது இந்த சர்வதேச யோகா தினத்தில் இருந்தாவது நம்மளுடைய யோகா பயிற்சிகளை நம்ம குடும்பத்தில் இருக்க ஒருத்தரும் எல்லாரும் சேர்ந்து இந்த பயிற்சிகளை தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேமிலியோட ஹெல்த்தும் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும், ஒருத்தருடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படும். உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, யோகாங்கிற வார்த்தையில் இருந்து கிடைக்கக்கூடிய உடல், மனம், நம்மளுடைய ஆன்மா, இது மூன்றினுடைய ஆரோக்கியமும் நம்மளுக்கு நன்றாக மேம்படும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா. வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் ஏற்படுத்திக் கொண்டிருப்பது ஆரவாரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த 980 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை முதல் 8ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு வேதாரண்யம் நகராட்சி, கீழ்வேளூர், தலைஞாயிறு பேரூராட்சிகள், கீழ்வேளூர், கீழையூர், தலைஞாயிறு, வேதாரண்யம் ஆகிய ஒன்றிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் இருக்காது அப்படின்னு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3 லட்சம் கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்து

0: வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர் இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர் புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
3: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது அது எல்னினோவாக இருந்தாலும் சரி இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
1: நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டாா்.

0: சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டிணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 தொடர்கிறது. ஆரவாரம்
2: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் மூலமா ஆர்டிஎஸ்டியுடன் இணைந்து பிரதான் மந்திரி தேசிய தொழில் பழங்குளர் பயிற்சி சேர்க்கை முகாம் நாகப்பட்டினம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் வரும் 10 புதன்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் நடைபெற இருக்கு. இந்த முகாம்ல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் TNSTC NLC இந்தியா நிறுவனம் அனைத்து மாவட்டத்தில் உள்ள பல்வேறு முன்னணி தனியார் நிறுவனங்கள் இந்த முகாம்ல கலந்து கொண்டு 10-12 ITI டிப்ளமோ மற்றும் பட்டப்படிப்பு படித்தவர்களை தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வு செய்ய இருக்காங்க. இந்த முகாம்ல மாணவர்கள் புகைப்படம் அனைத்து அசல் சான்றிதழ்களோடு கலந்து கொண்டு பயன்பெறுமாறும் மேலும் விவரங்களுக்கு 0436525126 என்ற தொலைபேசி எண்ணிலேயோ உதவி இயக்குநர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் நாகப்பட்டினம் என்ற முகவரியில் நேரிலும் தொடர்பு கொள்ளலாம் என நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்காங்க. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொழிற்பாளர் சேர்க்கை முகாம் வரும் 10 அன்னைக்கு காலையில் 9 மணி அளவில்

நம்ம திருச்சி அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் நடக்கிறது. இந்த செயற்கை முகாமில் இதுவரைக்கும் தொழில் பழகுனர் பயிற்சி பெறாதவங்க 2021-22, 2023-24, 2024-25 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10-12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தோல்வியடைந்த இளைஞர்கள் ஆண் பெண் இருப்பாளருமே இதில் கலந்து கொள்ளலாம். நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள சிறு குறு நிறுவனங்கள் பங்கேற்கக்கூடிய இந்த முகாம் மூலமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழில் பழகுனர்கள் இடங்கள் நிரப்ப இருக்காங்க. இந்த பயிற்சியின்போது உதவித்தொகையாக ரூபாய் 9600 15,000 வரை நிறுவனத்தாளர்கள் வழங்கப்படும். தொழில் பழகுனர் சட்ட மாற்ற தரவத்தின்படி இந்த நிறுவனங்களில் சேர்ந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி பெறுறவங்களுக்கு மத்திய அரசோட தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழும் வழங்கப்படும். அதனால மாணவர்கள் இந்த செயற்கை முகாமில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுறாங்க. மேலும் இது தொடர்பான விவரங்களை அறிய திருவரம்பூரில் இருக்கக்கூடிய அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரிலேயோ அல்லது 9865-866-972 மற்றும் 944-346-4946 என்ற அலைபேசி எண்களிலேயோ அல்லது 0431-255-3314 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வசந்த் & கோ வழங்கும் வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் & கோ.
3: அர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி பண்பலை 102.1. வாடிக்கையாளர்கள், தபால் சேவை பயனாளர்கள், பொதுமக்களுக்கு இம்மாதம் 30ஆம் தேதி அன்று முடிவடையக்கூடிய காலாண்டிற்கான தபால் அதாலத் 8/6/2026 அன்னைக்கு காலையில 11 மணி அளவில் பட்டுக்கோட்டை கோட்டத்தில் இருக்கக்கூடிய தபால் நிலைய கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கு. தபால் சேவைகள் தொடர்பாக எழக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளையும் இந்த அதாலத் கையாளும். அதனால உரிய கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்ய ஏதேனும் புகார்கள் குறைகள் இருந்தால் அவற்றை 5/6/2026 தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுறாங்க. அதனால தபால் சேவைகள் தொடர்பான தங்களது கருத்துக்களையும் ஏதேனும் புகார்கள் குறைகளை தெரிவிப்பதாக இந்த அதாலத்தில் கலந்து கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நம்ம திருச்சி ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பொன்மலை பகுதியில் நடைபெறக்கூடிய பொறியியல் பணி காரணமாக செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இதன்படி செங்கோட்டை மயிலாடுதுறை விரைவு ரயில் 1/6/8/4/8 சேவையானது இம்மாதம் June 17-24 ஆகிய நாட்களில் செங்கோட்டையிலிருந்து திருச்சி சந்திப்பு ரயில் நிலையம் வரைக்கும் மட்டுமே இயக்கப்படும். அதேபோல சென்னை கோட்டத்துக்குட்பட்ட செங்கல்பட்டு பகுதியில் நடைபெறக்கூடிய ரயில்வே பொறியியல் பணி காரணமாக சென்னை எழும்பூர் மதுரை வைகை அதிவிரைவு ரயில் சேவையில் வரும் 6ஆம் தேதி அதாவது நாளை அதன் வழித்தடத்தில் தேவைப்படும் இடங்களில் மொத்தம் சுமார் 60 நிமிஷங்கள் தாமதமாக இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே திருச்சி கோட்ட நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக வானிலை முன்னறிவிப்பு தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். விருதுநகர், மதுரை, சிவகங்கை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்யக்கூடும். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரிடங்களில் கனம் முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை, இன்று நாளையும் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
2: நேர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களே, 7 மணிக்கான செய்தி சுருக்கத்தினை தொடர்ந்து உற்சாகம் உச்சத்தில் தடை அதை உடை. புலினம் விண்வெளி தொழில்நுட்ப நிபுணர் SB சிவபிரசாத் அவர்களுடன் ஒரு சந்திப்பு நிறைவேறுகிறது. இன்றைய ஆரவாரம் இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். உலகம் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி படிப்படியாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை, எரிசக்தி, தொழில்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய அவர், இந்த மாற்றத்தில் இந்தியா தீவிரமாக பங்காற்றி வருவதாக கூறினார். முன்னதாக சூரத் ஹசீரா பகுதியில் நடைபெற்று வரும் தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளை பிரதமர் ஆய்வு செய்தார். நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிசிர் கனால் 3 நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேபாள அமைச்சருடன் நாளை பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். நேபாளத்துடனான உறவை வலுப்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் கூறினார். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த விரிவான ஆய்வுக் கூட்டம் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டாரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். நாமக்கல் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஆட்சித்தலைவர் திரு மதுபாலன் மரக்கன்றுகளை நடவு செய்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் 1,000 பள்ளிகளில் தலா 5 வகையான மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டது. திருப்பத்தூர் தீர்த்தம் வனப்பகுதியில் வனத்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் மற்றும் பூம்புகார் விற்பனை நிலையம் சார்பில்

0: சேலத்தில் பரிசுப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று தொடங்கியது. வரும் 30ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள், மர சிற்பங்கள், தஞ்சாவூர் கலைத்தட்டுகள், ஓவியங்கள், சுடுமண் பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 உற்சாக முச்சம் நிகழ்ச்சியில் இது தடை அதை உடை. வணக்கம் நண்பர்களே, உங்களோட இணைந்திருப்பது நான் உங்கள் காயத்ரி. இன்றைய உலகத்துல வேலை தேடும் நபர்களை விட வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு புதிய சிந்தனை, ஒரு துணிச்சலான செயல், அதோடு விடாமுயற்சி, இந்த மூன்று சேர்ந்தாதான் ஒரு புதிய தொழில் முனைவோரை உருவாக்க முடியும். ஆனா ஒரு கனவை தொழிலாக மாற்றுவது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது. பல்வேறு வகையான சவால்கள், நிதி சார்ந்த தடைகள், அரசு அனுமதிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள்னு இது எல்லாத்தையும் கடந்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் தொழில் முனைவோர் அனுபவங்கள் பல இளைஞர்களுக்கு வழிகாட்டியா இருக்கும்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இரண்டு பேர் பயணிக்கக்கூடிய இலகுர விமானங்களை உருவாக்கி விமான தொழில்நுட்ப துறையில தனக்கென ஒரு பயணத்தை மேற்கொண்டு வரும் புள்ளின விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் SB சிவபிரசாந்த் அவர்களுடன் நடைபெற்ற சிறப்பு நேர்காணலை கேட்க போறோம். அவருடன் உரையாடுகிறார் நமது பிரசி அவர்கள். அவருடைய கனவு எப்படி தொடங்கியது, அது எப்படி தொழிலா வளர்ந்தது, அந்த பயணத்துல அவர் சந்தித்த சவால்கள் என்னென்ன, இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான தகவல்களை அவரிடமிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
2: இந்தியா இளையோர் மிகுந்த நாடு. இவ்வளவு இளையோர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா நேரங்களிலும் அரசே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர முடியுமா அப்படின்னு கேட்டா அது சிரமம் தான். நம்மளுக்கே புரியுது இந்த பெருகி வர மக்கள் தொகையில அது சாத்தியம் இல்லை அப்படின்னு. அப்ப நமக்கான வேலை வாய்ப்புகளை பல நேரங்களில் நாமளே உருவாக்கி கொள்ள வேண்டிய சூழ்நிலையில இப்ப நாம இருக்கிறோம். அப்படி இளையோர் எடுக்கிற முயற்சிகளுக்கு அரசும் திட்டங்கள் நிறைய தீட்டி உதவி செய்ய தயாரா தான் இருக்கிறாங்க. நம்மளை சுத்தி நிறைய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து தொடர்ச்சியா நல்லபடியா இயங்கிட்டும் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு சில நிறுவனங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி எல்லாம் யோசிச்சாங்க, இப்படி ஒரு வியாபார யுக்தி இருக்க முடியுமா, யோசனை இருக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாம் நம்மளை சுத்தி நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. நாம எல்லாம் வந்து ஏரோபிளேன் அப்படின்னாலே அது ரொம்ப பிரம்மாண்டமா பார்ப்போம், இவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், எத்தனை பேர் அதுல உட்காந்து போறாங்க அப்படின்னு ஒரு பிரமிப்பு இருக்கும். அதையே வந்து சிறிய அளவுல இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். நம்மளை சுத்தி ஆள் இல்லா சிறிய ரக விமானங்கள் எல்லாம் பறக்கின்றன. ஒண்ணும் இல்ல, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கூட என்ன சுத்தி சுத்தி வருதேன்னு பார்த்தா அது புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கு, அது வீடியோ எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சர்வசாதாரணம் ஆயிப்போச்சு. அப்ப இது சார்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் நம்மள சுத்தி நிறைய பெருகிட்டுதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரியான தொழில் முனைவுல ஈடுபடணும் அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு அசாத்திய திறமசாலியா தான் இருப்பாங்க, அவங்க ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்க அப்படின்னா நம்ம யோசிப்போம். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு. புள்ளினம் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு 2.5 வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கி இருக்கிறாங்க. பெரும் கனவோட இந்த நிறுவனம் தொடர்ச்சியா செயல்பட்டு இருக்குது. நம்மள சுத்தி தான் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த நிறுவனம் வந்து தஞ்சாவூர்ல தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. புள்ளினம் ஏரோஸ்பேஸ் நிறுவனர்கள் ஒருவர் சிவபிரசாத் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
3: வணக்கம், நன்றி.
2: இந்த ஏரோஸ்பேஸ் தொழில் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு பிரமிப்பா இருக்கு. இது எப்படி ஒரு சிறிய அளவில் எப்படி துவங்கினீங்க, எப்படி இந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றது, நீங்க யார் கூட எல்லாம் சேர்ந்து இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சீங்க?
3: இது தொடங்கினதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ஜேர்னி எங்க இருந்து ஆரம்பிச்சுங்கிறத நான் சொல்றேன். நான் வந்து காலேஜ் கிராஜுவேட் ஆனது 2022 ஆன உடனே நான் ஒரு கம்பெனியில பிளேஸ் ஆகி புனேல கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்தேன். நான் பிளேஸ் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து இந்த கம்பெனி உருவாக்குறதுக்கான ரிசர்ச் நானும் என்னோட இன்னொரு ஃபவுண்டர் CS கருணாகரன் அவர்களும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி கொண்டு வந்து கரெக்டான ப்ராடக்ட்டை நாங்க ஐடென்டிஃபை பண்ணி ரியலைஸ் பண்ணி இதை நாங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்ட்ல இருக்கிற டிரெக்டர்ஸ் நிறைய பேர், முன்னாடி இருந்த DRDO ஆட்கள், ISRO ஆட்கள் மற்றும் DGCல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சஜஷன்ஸ் கேட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஃபைன்டான ஒரு அப்ரோச்சா நாங்க கொண்டு வந்தது தான் இந்த புள்ளினம் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜிங்கிற கம்பெனி. சோ நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்பெனி ஆரம்பிச்சு நியர்லி 2.5 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சு. நான் மேஜரா இந்த கம்பெனி போக்கஸ் பண்றது என்னன்னா 2-seater லைட் ஏர்கிராப்ட், போத் எலக்ட்ரிக் வெர்ஷன் அண்ட் நார்மல் வெர்ஷன் பண்ணி நாங்க சேல்ஸ்க்கு கொண்டு போறதுக்கான ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்தியால இன்ஹவுஸ் மேனுபேக்சரிங் ஃபார் இந்த மாதிரியான ஏர்கிராப்ட் இப்ப வரைக்கும் மேனுபேக்சரர்ஸ் கிடையாது. நீங்க பாத்துருப்பீங்க கல்யாணங்கள்ல பறக்கிற ட்ரோன்ஸ், அது அந்த UAVs-ஆ இருக்கட்டும் ட்ரோன்ஸா இருக்கட்டும் பறக்கிற விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுக்கு உண்டான சர்டிபிகேஷன்ஸ் ஒர்க்ஸ் அது மாதிரி நிறைய இருக்கு. சோ அந்த விஷயங்களை எப்படி கடந்து வந்தோம், அதுக்கான என்ன ஸ்ட்ரக்சர் ஐடென்டிபிகேஷன் பண்ணிருக்கோம்,

0: அது இந்த செக்டர்ல எங்களை மாதிரியான நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் இருக்காங்க. கொஞ்சம் நல்ல
1: சமாளிக்கணும்.
0: ஆமா, போட்டியை சமாளிக்கிறது போட்டிங்கிறத விட சகோதரர்கள் எல்லாரும், நாங்க எல்லாருமே இதுல இருந்து பாதிக்கணும்னு வந்த சகோதரர்கள். எங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு கோல் தான். செக்டர்ல நாங்க பார்த்த வரைக்கும் மேஜரா நாங்க எல்லாருமே ஒரே பிரச்சனையை நோக்கி தான் டிராவல் பண்ற மாதிரி, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பிரதர்லியா ஹெல்ப் பண்ணி சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிற மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி டீடெக் ஸ்டார்ட் அப் உருவாகிறதுங்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸ்ல தான் இப்போ இது க்ரூம் ஆயிட்டு இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ வந்துட்டு இருக்கு. ஒரு 10 இயர்ஸ் பேக் கம்பேர் பண்ணீங்கன்னா அதுக்கும் இப்பக்குமே ஒரு ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கு. நான் நிறைய காலேஜஸ்லயும் பாத்துருக்கேன், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இன்னோவேட்டிவா ஆர்&டிஸ் அதெல்லாம் பண்ணி நிறைய சூப்பரான இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் போச்சுன்னா இது ரொம்ப காமன் ஆயிடும். இப்ப எப்படி ஜாபுக்கு போறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி நாங்க வந்து ஒரு நல்ல அக்விசிஷனோ ஒரு ஐபிஓ போகணும்னு பசங்க நினைக்கிறது வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஆயிடும்.
1: இரண்டு பேர் மட்டுமே அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சிறிய ரக விமானம், அதை வந்து நீங்க சாதாரணமா ஃபியூவல் செலுத்தி பயன்படுத்துறதும் இருக்கு, அதே வந்து மின்சாரம் பயன்படுத்தி இயங்கக்கூடியதாகும். ரெண்டு வகையிலுமே நீங்க அதை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க. அப்ப இது மாதிரியான ஒரு விமானம் வந்து இதுக்கு முன்னாடி பயன்பாட்டிலே இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இருந்திருக்கும், அதுல நீங்க வந்து மேம்படுத்திக்கிட்டு வர்றீங்க அப்படின்ற சரியா இருக்குமா?
0: சோ இது மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனிஸ் வந்து மேஜர்லி யூரோப்பியன் கம்பெனிஸா இருக்காங்க. நீங்க இந்தியாவில பாத்துக்கிட்டீங்கன்னா டிஜிசிஏ அப்ரூவ் பண்ணாதான் நீங்க எந்த ஒரு பறக்கும் பொருளா இருந்தாலும் விற்க முடியும். ட்ரோன், யூ அன்மேண்ட் ஏவியேஷன், யூஏவியா இருக்கட்டும், ஆள் உட்கார்ந்து பறக்கிறதா எதுவா இருந்தாலும் டிஜிசிஏ உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்.
1: இது விவசாய நிலங்கள்ல வந்து உரம் தெளிக்கிறதா,
0: எந்த
1: கல்யாண வீடுகளை படம் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்குமே டிஜிசிஏ அப்ரூவல் வேணும்.
0: ஒரு ட்ரோன் ஒன்னு சேல்ஸ்க்கு போகுது அப்படின்னா அவங்க வந்து மேஜர்லி அந்த கம்பெனி வந்து இந்த ட்ரோனுக்கு டிஜிசிஏன்னு ஒரு சர்டிஃபைட் எடுத்துருப்பாங்க.
1: இப்ப விற்பனைன்னு வருதோ அந்த இடத்துல இது
0: தேவை. ஆமா ஆமா, அவங்க சேஃப்டி நார்ம்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி போறது தான் சேல்ஸ்க்கு போகும்.
1: சரி, இப்போ வந்து என்ன வந்தோம்னா இது ஏற்கனவே இருக்கா,
0: இப்போ
1: அப்டேஷன் தானா?
0: இந்தியால வந்து இன் ஹவுஸ் கடந்த 25 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் டிஜிசிஏ அப்ரூவ் பண்ண ஏர்கிராப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 தான். அது மூணுமே வந்து டிஃபென்ஸ் ரிலேட்டடான ஏர்கிராப்ட்ஸ். சோ இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிளைட் ட்ரைனிங்ஸ்க்காகவும் டிஃபென்ஸ் யூஸ் கேஸ்க்காகவும் ஒரு பிரைவேட் கம்பெனி ஏர்கிராப்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் கிடையாது. அது நாங்க ரெஜிஸ்டர் பண்ண வரைக்குமே கிடையாது. நாங்க கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க இப்போ பார்த்த வரைக்கும் இப்போ ஒரு லாஸ்ட் 1-2
1: அப்படின்னா இன்னும் சவாலா இருந்திருக்குமே உங்களுக்கு. அதாவது ஒரு தயாரிப்புக்கு பெருசா வாங்குபவர்களே இருக்க மாட்டாங்கன்ற சூழ்நிலையில தான் நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க போல இருக்கு.
0: வாங்குபவர்கள் இருக்காங்க, அது எப்படின்னா இம்போர்ட் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி
1: இங்க இருந்து நம்ம கையில இருந்து வாங்குறவங்க இல்ல, இல்லவே இல்ல.
0: இப்போ நீங்க ட்ரோன்ஸே பாத்துக்கிட்டீங்கன்னா 10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் மேஜர்லி சைனா தான் ட்ரோன்ஸோட மேஜர் ப்ரொடியூசர்ஸா இருந்தாங்க. அப்புறமா ஒரு நல்ல விஷயம் நடந்தது, கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி சைனீஸ் ட்ரோன்ஸ், ஒயிட் லேபிளிங் ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் தடை செய்யறதுக்கு உத்தரவு நிறைய பண்ணாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ட்ரோன் சக்சஸ்ஃபுல்லான யூஏவி கம்பெனிஸ் நிறைய இருக்கு. என்னோட சர்க்கிள் இருக்கு, என்னோட நண்பர்களே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாலி ஏரோஸ்பேஸ்னு தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரு நிறுவனம், அவர் வந்து ஸ்ரீதர் வேம்பு அவர் இன்வெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்ல டெக்னாலஜிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்று கோயம்புத்தூர்ல ஸ்கை எக்ஸ் சொல்லிட்டு என்ன, அவர் என்னுடைய நண்பர் ஆதிஷ் ஸ்ரீனிவாசன், ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு இப்போ அவரோட ட்ரோன் கம்பெனிஸ். இப்போ இந்தியாவில ஒயிட் லேபிளிங் இல்லாம இன் ஹவுஸ் மேனுபேக்சரிங் வருதுங்கிறதே ஒரு நல்ல விஷயம் இந்தியா. அது மாதிரி ஏர்கிராப்டோட விஷயத்திலும் வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, டியூட்டி சார்ஜஸ் எல்லாம் பே பண்ணி அந்த ஒயிட் லேபிளிங் கட் பண்ணி வெளியில இருக்கலாம இன் ஹவுஸ் இந்தியன் மேனுபேக்சரர்ஸ் உள்ள வராங்கிறது அது ஒரு நல்ல விஷயமா தான் நானும் பாக்குறேன்.
1: ஒயிட் லேபிளிங் அப்படின்றது வெளிநாட்டுல இருந்து நாம இறக்குமதி பண்ணும் போது மட்டும் வரக்கூடிய ஒரு இதுவா?
0: ஒயிட் லேபிளிங்கிறது இப்ப வேற ஒரு கம்பெனி அந்த ட்ரோன் வச்சிருப்பாங்க, அந்த ட்ரோனை வாங்கி நம்ம கம்பெனி ஸ்டிக்கர் எல்லாம் பண்ணி நம்ம நம்ம கம்பெனி ப்ராடக்ட்டா நம்ம கம்பெனி விக்கிறது.
1: அவங்கள்ட்ட வாங்கி
0: அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்குவோம் நம்ம. இப்ப நான் உங்ககிட்ட இருந்து பொருள் வாங்கி இதை நான் பண்ண பொருள்னு சொல்லி இங்க விக்கிறது, நான் பண்ண பொருள்னு சொல்லக்கூட வேணாம், இது என்னோட கம்பெனியோட பொருள்,
1: அவ்வளவுதான்.
0: அது பேர் ஒயிட் லேபிளிங்.
1: அதெல்லாம் இல்லாம உள்நாட்டிலேயே முழுக்க முழுக்க நம்ம தயாரிச்சு விற்பனை செய்ய போறோம். சரி, அப்போ இந்த இரண்டு பேர் மட்டுமே அமரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த சிறிய ரக விமானங்கள் முற்றிலுமா உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு இங்க நம்ம விற்பனை செய்ய போறோம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து இது போன்ற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஏற்படுத்துறாங்க. இது நாங்க மட்டும் இல்ல, எங்களை மாதிரி நிறைய பேர் இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நல்ல சாதகமான சூழலா தான் அமையுது. நம்ம இதெல்லாம் இறக்குமதி பண்ணி இன்னொரு நாட்டை எதிர்பார்த்து இருக்கிற நிலைமை இனிமே இருக்காது அப்படின்றது சந்தோஷமான செய்தியை நீங்க சொல்லியிருக்கீங்க. இருந்தாலுமே இன்னும் பிரமிப்பா தான் இருக்கு, பெரிய முதலீடு எல்லாம் தேவைப்படுமே ஏன்னா விமானத்தினுடைய பாகம் அப்படின்லாம் யோசிச்சா அது எவ்வளவு கோடி கணக்குல இருக்குமோ தெரியல. நிதி எப்படி திரட்டினீங்க, அதுல நீங்க சந்தித்த சவால்கள் பத்தி சொல்லுங்க.
0: இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வகையில பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் அப், எந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா இருந்தாலும் அதுக்கு வந்து முதலீடுன்னு ஒண்ணு தேவை. முதல்ல ஒரு பொருளா மாத்தி அது வந்து மக்களுக்கு விக்கிற நிலைமைக்கு போகணும்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் முதலீடுன்னு ஒண்ணு தேவை. ஏரோஸ்பேஸ் செக்டர்ல பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமா தேவை. ஏன்னா நீங்க பண்ற

0: ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எந்த அளவுக்கு சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கும் தெரியாது. அது கொஞ்சம் அதிகமா தேவை. அதுக்கு கன்வின்ஸ் ஆகிற மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாங்க கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து இந்நாள் வரைக்கும் நானும் என்னுடைய இன்னொரு ஃபவுண்டரும் கிட்டத்தட்ட ஒரு 80-100 முதலீட்டாளர்களை சந்திச்சிருப்போம். கனவா இருக்கக்கூடிய விஷயம் இது, வந்து அவ்வளவு சீக்கிரமா சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ரொம்ப வியப்பா பார்த்தாங்க, நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு அலைன் ஆகிற மாதிரியான ஒரு இன்வெஸ்டர் நாங்க கண்டுபிடிச்சு இப்போ நாங்க டிராவல் பண்றோங்கிறது அதுவே வந்து ஒரு மைல்ஸ்டோன் சொல்லலாம். அவங்க அது எப்படின்னா, ஒரு இன்வெஸ்டர் ஒரு கம்பெனிக்கு வராங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் மாதிரி. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டான பொசிஷன்ல அலைன் ஆகி வந்தாதான் வந்து கம்பெனியோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் க்ரோத்துக்குலாம் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் எல்லா நிறுவனத்துக்கும் அதுக்கு சூட்டபிளான ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க. தமிழ்நாடு சர்க்கிள் பிளஸ் எல்லா இடத்துலயும் இருக்காங்க. அது இல்லாம அரசு நிறைய உதவிகள் அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் உங்களுக்கு இனிஷியல்ல நிதி உதவிகளுக்காகவும் நிறைய திட்டங்கள் வச்சிருக்கு. ஸ்டார்ட் அப் இந்தியான்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரியும். அவங்கல இருந்து கிராண்ட் ஃபண்ட்ஸ், அதாவது முதல்ல உங்களோட ஐடியா நல்லா இருந்ததுன்னா உங்களோட கம்பெனிக்கு உதவி செய்யற மாதிரி தொகையை அவங்க உங்களுக்கு முதல்ல கொடுப்பாங்க, அவங்க செலக்ட் எல்லாம் பண்ணி. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் டிஎன் தமிழ்நாடு கவர்மெண்ட் உருவாக்கின ஒரு விஷயம் ஸ்டார்ட் அப் டிஎன். அவங்க வந்து 5 லட்சத்திலிருந்து 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நிதி உதவி, கம்பெனியோட ப்ராடக்ட்டுக்கு R&D பண்றதுக்காக உதவிகள் எல்லாம் பண்றாங்க. அது இல்லாம இப்ப எங்களோட கம்பெனி ITNT இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும், அது அண்ணா யூனிவர்சிட்டியில இன்குபேட் ஆயிருக்கும். அவங்க கிட்ட இருந்தும் நிறைய சப்போர்ட் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கனெக்ட் எல்லாமே அவங்க பண்றாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க எப்படி ஜாப் ஐடென்டிபிகேஷனுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் உருவாச்சோ, அது மாதிரி ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம் ரொம்ப நிறையவே வளர்ந்து வருது. இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணுங்கிறது கையில இருந்து காசு போட்டு நம்ம என்ன பண்றோம்ன்றது தெரியாம ஒரு 2 பேர் முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி கிடையாது. நிறைய பேர் இதற்காக சப்போர்ட் பண்றதுக்காகவும் உதவி பண்றதுக்காகவும் நிறைய பேர் இருக்காங்க சுத்தி. ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கிலையும் இன்குபேஷன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ரீஜியனுக்குமே ஸ்டார்ட் அப் டீனோட ஆஃபீஸஸ் இருக்கு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராடக்ட் டெவலப்மெண்டா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் அவங்கள அணுகுனா அவங்க ரொம்ப நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்காங்க.
1: முதலீட்டாளர்களை சந்திக்கிறதுக்கு அவங்களுக்கு முதல்ல உங்களுடைய லட்சியத்தை புரிய வச்சு உங்க லட்சியத்துக்கு ஒத்து போற மாதிரி இருக்கிற முதலீட்டாளரா தேட வேண்டி இருக்கு. சாதாரணப்பட்ட விஷயம் இல்ல. உதவி கிடைக்கிது அப்படின்னாலும் உழைப்பு அதிகம் தேவைன்றது நீங்க சொல்றதுல இருந்து புரியுது எங்களுக்கு.
2: புள்ளினம் விண்வெளி தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிறுவனர் SB சிவபிரசாத் அவர்களின் இந்த சிறப்பு நேர்காணலில் அவருடைய தொழில் பயணத்தின் தொடக்கம், ஒரு சிந்தனை எப்படி தொழிலா மாறிச்சு, அதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சிகள் போன்ற பல முக்கியமான தகவல்களை கேட்டறிந்தோம். இன்னும் இந்த உரையாடலில் பல சுவாரஸ்யமான தகவல்கள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. குறிப்பா புதிய சிந்தனைகளை கொண்ட மாணவர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் முயற்சிகளையும் எப்படி தொழிலாக மாற்றலாம், ஒரு எண்ணத்தில் இருந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான முதல் படிகள் என்னென்ன, இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை SB சிவபிரசாத் அவர்கள் நம்மோடு பகிர்ந்திருக்காரு. அந்த பயனுள்ள தகவல்கள் வருகிற 12ஆம் தேதி உற்சாக உச்சம் நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக இருக்கு. ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த சிறப்பு நேர்காணலில். அடுத்த பகுதியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் காயத்ரி.
3: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் 1 வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். 1 ஆண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசி

0: உழைக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

0: உழவர் உலகம்.
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: நிகழ்ச்சியில் இன்று வாழையில் புதிய ரகங்கள் நேர்முகம் பங்கேற்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

முதலில் உழவு தொழில் என்பது கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு ஆத்மார்த்தமான தொழில். அந்த தொழிலில் ஈடுபட்டு வரக்கூடிய உழவர் பெருமக்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். அவர் செய்யக்கூடிய பயிர் சாகுபடியில் எதுவாக இருந்தாலும் அதிக லாபம் எடுக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக வாழை சாகுபடியில் புதிய புதிய ரகங்களை தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி செய்து அறிமுகப்படுத்தி வருகிறது.

0: போகாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் வாழையில் புதிய ரகங்கள் என்னென்ன வெளியிடப்பட்டுள்ளன, அதனுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன இருக்கிறது என்பது குறித்து பலவிதமான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில புதிய வாழை ரகங்கள் பற்றிய அறிமுகம் செய்வதற்காக போதாவூரில் உள்ள தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவர்கள் வந்திருக்காங்க. நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
1: அம்மா, இப்ப புதிய வாழை ரகங்கள் என்னெல்லாம் நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் அறிமுகப்படுத்தி இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கீங்க வானொலிக்கு. ஆல்ரெடி இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நிறைய ரகங்கள், அதாவது பூவன் இருக்கு, கற்பூரவள்ளி இருக்கு, செவ்வாழை இருக்கு, ஏலரிசி பழம் அப்படின்னு, ரஸ்தாளி, அவ்வளோ ரகங்கள் இருக்கு. அதை தாண்டி புதிய ரகங்கள் நம்ம வாழை ஆராய்ச்சி மையத்தினால அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்னம்மா?
2: நீங்க சொல்ற மாதிரி நிறைய ரகங்கள் இருக்கு, எல்லாருமே விரும்பி சாப்பிடுறாங்க நீங்க சொல்ற ரகங்கள் எல்லாமே. ஆனாலும் விவசாயிகளுக்கும் கன்சியூமருக்கும் அதை வந்து இன்னும் நன்கராக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற இதுலதான் நாங்கள் முயற்சி செய்து, அதாவது நிறைய ரகங்கள் பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருக்கும். அப்ப விவசாயிகள் வந்து நிறைய மருந்தடிப்பாங்க. நிறைய மருந்தடிக்கும் போது என்னாகும், கன்சியூமர் சாப்பிடுறவங்களுக்கும் மருந்து வந்து உட்கொள்ள வேண்டியிருக்குமோன்னு ஒரு பயம் ஏற்படும். அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு ரகங்களை கொண்டு வரும்போது மருந்து யூசேஜ் வந்து கம்மியாகும். அப்ப கன்சியூமரும் பயம் இல்லாம சாப்பிடலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாதாரண வாழைப்பழம்னாலே கலோரிஸ் நிறைய இருக்குது, அது சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு மேல்தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி இடத்துல வந்து அதையே ஊட்டச்சத்து மிக்க ஒரு பழமா மாத்தணும்னா எல்லாருமே சாப்பிடற மாதிரி இருக்கும். ஏன்னா இருக்கிற பழத்திலேயே மிகவும் சீப்பா கிடைக்கிறது, வருஷம் முழுவதும் கிடைக்கிறது ஒரு பழம்னு பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் தான். அப்ப அதனுடைய தன்மையை நம்ம இன்னும் அதிகப்படுத்தினா, ஏற்கனவே இருக்கிற ரகங்களை விட அதனுடைய குணங்களையும் அதிகப்படுத்தினா விவசாயிகளுக்கு மட்டுமில்லாமல் அதை உபயோகப்படுத்துவர்களுக்கும் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்ற ஒரு கண்ணோட்டத்தில்
1: புதிய ரகங்களை
2: வெளியிட்டிருக்கோம். புதிதாக நீங்க கேட்டீங்கன்னா இந்த வருடம் நாங்கள் காவேரி பூவன் வெரைட்டியை ரிலீஸ் பண்ணிருக்கோம். போன வருடம் நாங்கள் காவேரி காஞ்சன், காவேரி வாமன் ரெண்டு ரகங்களை வெளியிட்டிருக்கோம். அதற்கு முன்பு காவேரி சுகந்தம், காவேரி கல்கி, காவேரி ஹரிதா என்ற ரகங்களை, காவேரி சபா, இந்த நான்கு ரகங்களை வெளியிட்டிருக்கோம். முதன் முதல்ல நம்ம வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகம் சொல்றது வந்து உதயம்.
1: ஆமா, இப்ப இந்த வருடம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த காவேரி பூவன் பத்தி சொல்லுங்களேன். எந்த வகையில இப்ப இருக்கிற பூவன் ரகத்தை விட இது எந்த வகையில மேம்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்கன்னா,
2: பூவன்னு சொன்னாலே எல்லாருமே சொல்லுவாங்க ஏழைகளின் ஆப்பிள். இருக்கிற வாழை ரகங்கள்லயுமே ரொம்ப சீப்பா கிடைக்கிறது பூவன் சொல்லுவாங்க. மண் சத்து குறைவா இருந்தாலும் கூட எந்த ஒரு காலநிலையிலும் இது நன்றாக மகசூலை தரக்கூடியது,
1: நல்ல
2: சுவையுடையதும் கூட. மோரோவர் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாமிக்கு படைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய குணாதிசயங்கள், அதாவது நல்ல பண்புகள் வந்து இதற்கு இருக்கு. ஆனா இதுல என்னன்னா கருந்தேமல் நோய்னு ஒரு நோய் பரவுது.
1: எந்த ஸ்டேஜ்ல அந்த கருந்தேமல் நோய் வரும்?
2: அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்லயும் வரும், அதே சமயத்துல பூ வந்த பிறமும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப இது உடனே உங்களுக்கு வந்து அதனுடைய மகசூல் வந்து குறைக்காது. அதே இது நீங்க மருதாம்பு பயிர் போகும்போது இந்த கருந்தேமல் நோய் இருந்துச்சுன்னா அதனுடைய மகசூல் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பூவனை வந்து நார்மலா திருக்காட்டுப்பள்ளி இந்த மாதிரி ஏரியா, புதுக்கோட்டைக்கு போற வழியில உள்ள ஏரியாங்கெல்லாம் பார்க்கும்போது பழத்துக்கு மாத்திரம் இல்லாம அந்த மருதாம்பை வந்து இலைக்கும் அதை யூஸ் பண்றாங்க. வாழை இலையிலேயே எது பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா பூவன் இலை தான் சொல்லலாம். நேந்திரன் வாழை இலையை நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். கற்பூரவள்ளி, இந்த பூவன், இந்த ரகத்தோட இலை தான் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறோம். அப்ப அதுல இந்த கருந்தேமல் நோய் இருந்ததுன்னா நமக்கு வந்து அதனுடைய பயன்பாட்டுக்கு உபயோகமாகாது சாப்பாட்டுக்கு. அப்ப விவசாயிகளுடைய வருமானம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கருந்தோமல் நோய் இல்லாத ஒரு ரகத்தை கொண்டு அது, ஆனா பூவன்ல எந்தவித மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இதை தான் நாங்க வந்து செலக்ஷன் மூலம் எங்க ஆராய்ச்சி மையத்துல ஒரு 15 வருஷமா தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அது வந்து ஒரு வைரஸ்னால வர்றது. அப்ப அந்த வைரஸ் இல்லாத ஒரு வெரைட்டியை கொண்டு வரணும். இந்த வைரஸ் என்னன்னா உள்ள இருக்கும், ஆனா வெளியே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது இந்த சிம்டம் வெளியே வரும். இப்ப இந்த சிம்டம் வந்தோடனே அதனுடைய இலையோட தன்மை மாறுறதுனால இலைக்கு யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம வந்து வைரஸ் வந்து எப்பயுமே அந்த செடிக்குள்ளே இருக்கும். இப்ப அந்த வைரஸே இல்லாத ஒரு பூவன் செடியை கண்டுபிடிக்கிறது நம்ம ஆராய்ச்சி செய்து அதுல ஒரே ஒரு லைனை மாத்திரம் எடுத்தோம். அதுல வந்து அந்த தேமல் நோயே இல்ல. தேமல் நோய் கண்ணுக்கு மாத்திரம் இல்ல, மாலிகுலர் லெவல்ல நாங்க ஆராய்ச்சி பண்ணப்ப அது வைரஸ் இல்லங்கறது முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் அதை மல்டிப்ளை பண்ணி எல்லாருக்கும் கொடுத்ததுல ஒரு இன்ட்ரெஸ்டான இது என்னன்னா நார்மல் பூவனை விட 20% அதிக மகசூலையும் தந்தது.
1: வாழைத்தார்லயும் சரி இலையிலையும்,
2: இலையில நமக்கு ஒரு சேஞ்ச், அதாவது அந்த தேமல் நோயோட அறிகுறி இல்ல, பட் மகசூல் பழத்துல மாத்திரம் எங்களுக்கு வந்து

0: 20% அதிகமாக கிடைச்சது. அதனால தான் இதை ஒரு புதிய ரகமாக இந்த வருடம் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம்.
1: இந்த ரகத்தை வெளியிடுறதுக்கு குறைஞ்சது 15 வருடத்திற்கு மேலே ஆராய்ச்சிகள் போனதாக சொல்கிறீங்க. அந்த வைரஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறீங்க, பூவிலே பல ரகத்தை பார்க்குறீங்க, இது வைரஸ் இல்லைங்கிற முடிவுக்கு வரீங்க. அதுக்கு பின்னால் என்னென்னலாம் செய்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லுங்களேன். 15 வருஷம் ஆராய்ச்சியில் வைரஸ் இல்லைங்கிறத மைக்ரோஸ்கோப் வச்சா கண்டுபிடிச்சிடலாமா? அது என்ன செய்கிறீங்க? தேடுதல் எப்படி?
0: பூவன் தோட்டத்துக்கு நாங்கள் முதல்ல போவோம். வாழை தோட்டத்திலேயே ஏதோ ஒரு மரம் வந்து தப்பி தவறி
1: அந்த
0: கருந்தேமல் நோய் இல்லாம இருக்குதா அப்படிங்கறத வெளி பார்வைக்கு நாங்க எடுத்துட்டு வருவோம். ஆனா உள்ள இருக்கலாம், அது நமக்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த சிம்டம் வந்து உள்ள வைரஸ் இருக்கும் வெளியே தெரியாதுன்னு சொல்லி. ஆனாலும் நாங்க வந்து தேடி எடுத்துட்டு ஒரு 200-300 தேமல் ஒரு தோட்டத்துல இல்ல நிறைய தோட்டங்களுக்கு நாங்க சர்வே பண்ணி அதுல இருந்து எடுத்துக்கொண்டு வந்து வைப்போம். இப்ப எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து அதை ஆராய்ச்சி செய்யும் போது கருந்தேமல் நோய் இல்லாத ஒரு மரம் இருக்குதோ அதை மாத்திரம் நாங்க எடுப்போம். ஏன்னா எல்லாத்தையுமே ரிசர்ச் பண்ணிட்டே இருந்தோம்னா டைமும் வேஸ்ட் தான். இப்ப ஒரு 3-4 வருஷம் கண்டினியூஸா அதை ஆராய்ச்சி செய்யும் போது 4-5 செடியில வந்து நமக்கு வந்து தேமல் நோய் சிம்டம் இல்லாம இருக்கும். இப்ப அதை வந்து நம்ம சார் எடுத்து இந்த டிஎன்ஏன்னு சொல்லும் இல்லையா, மாலிகுலர் லெவல்ல வந்து வைரஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவோம். அப்ப அதுலயும் திரும்பவும் ஸ்கிரீன் பண்ணுவோம். இப்ப 10 மரம் சிம்டம் இல்லாத மரம் எடுத்தோம்னா மாலிகுலர் லெவல்ல பார்க்கும்போது 2-3 மரத்துல வந்து வைரஸ் இல்லைங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். அந்த 2-3 மரத்தை திரும்பவும் நாங்க வந்து 2-3 வருஷத்துக்கு திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். சில சமயம் எஸ்கேப் சொல்லுவாங்க, கண்டுபிடிக்க முடியாம கூட போயிருக்கலாம். அதனால தொடர்ந்து கன்ஃபார்ம் பண்றதுதான் எங்களோட மெயின் இது. அதே சமயம் இந்த 3 இதுல எது நல்ல மகசூல தருது, பூவன மாதிரியே இருக்கணும், வேற எந்த வித மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதே நாங்க ரொம்ப உறுதியா இருப்போம். ஒரு வெரைட்டியை வந்து கன்சியூமர் அக்செப்டன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் புதுசா சேஞ்ச் வந்துச்சுன்னா பார்க்க பூவன் மாதிரி இருக்கு சாப்பிட அப்படி இல்லைன்னா விரும்ப மாட்டாங்க மக்கள். அப்ப அதனுடைய தன்மை குணம் மாறாம அப்படியே இருக்கணுங்கிறதையும் அதுலயும் கவனம் செலுத்துவோம். அதே சமயம் அந்த வைரஸ் வந்து உள்ள இல்லைங்கிறதையும் நாங்க உறுதிப்படுத்துவோம். அதே சமயம் அதிகமாக மகசூல தருதான். இந்த 3 ஒரு அப்செக்டிவா வச்சுக்கிட்டு நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல இருந்து வந்ததுதான் இந்த ஒரு புதிய ரகம் காவேரி பூவன்கிறது.
1: அதாவது இப்படி புரிஞ்சுக்கலாமா, அதாவது முதல்ல தேர்ந்தெடுக்கிறீங்க, தேர்ந்தெடுத்ததை திருப்பி திருப்பி பாக்குறீங்க, அது வந்து நிலத்துல எப்படி வளருது அப்படிங்கறது, மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் பண்றது இல்ல
0: இதுல. இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும் பண்ணதில்லை. ஆனா ஒரு ஒரு வெரைட்டியும் ஒரு ஒரு மாதிரியான சேஞ்சஸ் இருக்கும்.
1: காவிரி பூவனை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸும்
0: கொண்டு வரல.
1: அதாவது இந்த மரத்தை வந்து இயற்கையிலேயே தேர்ந்தெடுத்து அதாவது நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கறீங்க.
0: ஆமா
1: சரிங்க. இப்ப 20% அதிகமா வளருதுன்னு நீங்க, வேற என்ன அதிகமான பலன், அதாவது அதிகமான விளைச்சலை தருது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, என்ன இதுல அனுகூலங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க.
0: வாழையிலேயே 2வது ரகமா சொல்லலாம், அதாவது இந்த பச்சைப்பழம் சொல்றோம்ல கேவண்டிஸ் கிராண்டைனை விட அடுத்த இடத்தை பிடிக்கிறது இந்த காவேரி பூவன் தான். அப்ப அந்த மாதிரி முக்கியத்துவமா வாய்ந்ததுல நோய் இல்லாத ஒரு வெரைட்டியை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு இதுதான். மகசூலை அதிகப்படுத்துறது தான் மெயினானது. பூவனை எப்படி உபயோகப்படுத்துறோமோ அதே போல இதுக்கும் நீங்க உபயோகப்படுத்தலாம். அவ்வளவுதான்
1: சிறப்பும். அப்புறம் காவேரி பூவனுக்கு முன்னாடி வெளியிட்ட காவேரி காஞ்சன் பத்தியும் காவேரி வாமன் பற்றியும் சொல்லுங்க.
0: காவேரி காஞ்சன், காஞ்சன்னாலே சமஸ்கிருத வார்த்தை, அதாவது மஞ்சள் நிறம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலா நீங்க எல்லா வாழைப்பழத்தையும் பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல தான் இருக்கும். இந்த நேந்திரன் பாத்தீங்கன்னா உள்ள சிப்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, மஞ்சள் கலர் இருக்கும். அதே இது பச்சை பழத்துல நீங்க சிப்ஸ்ல போட்டீங்கன்னா ஒந்தன் பழத்துல போட்டாலும் ஒயிட்டா தான் இருக்கு. அப்ப இந்த மஞ்சளா இருக்கிற காரணம் வந்து புரோவிட்டமின் ஏ அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு இருக்கிறதுனாலதான். இந்த புரோவிட்டமின் ஏ எதுக்கு நல்லதுன்னா கண்ணுக்கு நல்லது, கண்ணு வந்து நல்ல பார்வைக்கு நல்லது, நிறைய பண்புகள் இருக்கு புரோவிட்டமின் ஏனால. அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த நேந்திரன்ல தான் இருக்கு. இப்ப நேந்திரன்ங்கிறது எங்க அதிகமா கன்சியூம் பண்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம நிறைய விளைவிச்சாலும் நம்ம சாப்பிடுற மக்கள் வந்து கம்மி தான். அதை எல்லாத்தையுமே நம்ம கேரளாவுக்கு கொடுக்குறோம், இல்லைன்னா எக்ஸ்போர்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு அதை வந்து சாப்பிட்டு பழக்கம், அதை டைரக்டா அப்படியே நம்ம சாப்பிட முடியாது பழத்தை, அதை வேக வச்சுதான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் நமக்கு இல்லாதனால இது வந்து கடிக்கும் போது சாஃப்டா இருக்காது. நம்ம பச்சைப்பழம் கற்பூரவள்ளி பழம் மாதிரி எல்லாம் இருக்காது. மக்கள் வந்து அதை சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால அதை வந்து நிறைய குணங்கள் இருந்தாலும் அதை வந்து யூஸ் பண்றது கிடையாது, பழக்கம் இல்லை அந்த மாதிரி. அப்ப நமக்கு வந்து மற்ற வெரைட்டியை கம்பேர் பண்ணும்போது அதுல புரோவிட்டமின் ஏ சத்து அதிகமா இருக்கு, அதை எப்படி நம்ம மக்களுக்கு கொண்டு வரது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணும். பூவன் ஈஸியா நாங்க சொல்லிட்டோம், செலக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. செலக்ஷன்ங்கிறது இந்த மாதிரி தன்மை உள்ள வெரைட்டியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப என்ன பண்ணணும்னா ஹைபிரிடைசேஷன் சொல்லுவாங்க, கிராசிங். ஒரு வாழை மரத்துல இருக்கிற நல்ல குணத்தை இன்னொரு வாழை மரத்துக்கு மாறுதல் செய்யறது, நேச்சுரலா ஹைபிரிட் பண்றது தான். இது வந்து டிரான்ஜினிக் மரம் கிடையாது, நேச்சுரலாவே வர்றது தான். அப்ப அந்த மாதிரி நம்ம வந்து முயற்சி பண்ணி நேந்திரனை நம்மளோட வெரைட்டிக்கு கன்வெர்ட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணும். அப்ப பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நேந்திரனோட அதனுடைய அமைப்பு எதுவுமே மாறல, அதாவது அந்த ஷேப் சைஸ் எல்லாமே எதுவுமே மாறல. பிளான்டைன் நேந்திரனாலே ஸ்டார்ச் மாவு சத்து அதிகமா இருக்கும், அதே போல பழுக்கவும் ரொம்ப டைம் எடுக்கும். கலர் எல்லாம் மாறினாலும் கூட நமக்கு வந்து அது கனிஞ்சு வராது. அப்புறம் இன்னொன்று நல்ல கனிஞ்ச பழம், அதாவது பிசாங்கிலின் கல்டிவார் ரோஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது வந்து சாஃப்டா இருக்கும் அந்த ஃப்ரூட்ஸ். அதோட நம்ம கிராஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த நேந்திரனோட தன்மை எப்படி மாறிச்சாலும் மாவு சத்து குறைய ஆரம்பிச்சிச்சு, பழுக்க பழுக்க இது சீக்கிரமா கனிய தொடங்குச்சு. அதே இது நம்ம நேந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா என்னதான் பழுத்தாலும் அது வந்து ரொம்ப ஹார்டா தான் இருக்கும், அந்த ஸ்டார்ச் வந்து சுகரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆனா இங்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும்.

0: ஆனா அதனுடைய விட்டமின் ஏ சத்து மாறவே இல்லை. அந்த நேந்திரன்ல எவ்வளவு இருக்குதோ அதே தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து இதை டெசர்ட் பனானா, நார்மலா பனானா வந்து மூணு டைப்பா பிரிக்கிறோம். ஒன்னு வந்து குக்கிங் டைப்னு சொல்றோம், சமையலுக்கு உதவுறது. இன்னொன்னு வந்து டெசர்ட் டைப், நம்ம டைரக்டா சாப்பிடுறது. மூணாவது வந்து பிளான்டைன் நான் சொல்றது வந்து நேந்திரன் பழத்தை சொல்றது. அப்ப நான் சொன்ன மாதிரி டெசர்ட் டைப்ல அதிக விட்டமின் ஏ உள்ள பழங்களே நேச்சுரலாவே இல்லை. அப்ப இந்த மாதிரி நேந்திரனை டெசர்ட் டைப்பா மாத்தி அவன் கொண்டு வந்ததுதான் இந்த காவேரி காஞ்சன்ங்கிறது.
1: இந்த காவேரி காஞ்சன் வந்து நேந்திரன் தான்
0: பாக்குறதுக்கு நேந்திரன்.
1: அது எந்த வாழையோட நம்ம வந்து கிராஸ் பண்ணணும்?
0: அந்த ரகம் வந்து இங்க இல்ல, கல்டிவார் ரோஸ்னு ஒரு ரகம். அது வந்து வெளிநாட்டுல இருந்து ஆராய்ச்சிக்காக நாங்க கொண்டு வந்தது. இங்க வந்து பயிரிடப்படுறது இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயுமே, ஆனா வெளிநாட்டுல எல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும், அதுதான் மெயின் காரணம். அப்புறம் நம்ம கற்பூரவள்ளி இதெல்லாம் யூஸ் பண்ணலாம், ஆனா நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு சீட் செட் ஆகாது. அப்ப இதுல வந்து மகரம்

0: யூஸ் பண்ணலாம். ஆனா நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு சீட் செட் ஆகாது. அப்ப இதுல வந்து மகரம் நிறைய இருக்கு. இப்ப கற்பூரவள்ளி இதுவும் சாஃப்டா தானே இருக்கு, நம்ம ரகத்தையே யூஸ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அதுல வந்து மகரமே இல்ல. இப்ப மகரம் அதிகமா, அதே சமயம் பழத்துல வந்து சுவை அதிகமாகவும் மெதுவான தன்மை, ஸ்டார்ச் வந்து சுகரை கன்வெர்ட் பண்ற அந்த வேகம் அதிகமாகவும் இருக்கிறதுனாலதான் நம்ம அந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து இதோட நம்ம கிராஸ் பண்ணோம்.
1: அதாவது இப்ப இந்த காவிரி காஞ்சல்ல பழம் சீக்கிரம் பழுத்து ஸ்டார்ச்ங்கக்கூடிய பொருளை வந்து சர்க்கரையா மாத்தக்கூடிய அளவு அதிகமா இருக்குது, அதனால நல்லா பயன்படுத்த முடியும் அப்படிங்கறத தாண்டி ஒரு வாழை மரமா பூச்சி தாக்குதல் அந்த இதெல்லாம் நல்ல குவாலிட்டியா இருக்குமாமா?
0: பூச்சி தாக்குதல் சொன்னோம்னா இது வந்து அந்த வாடல் நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி, நீங்க எல்லாருக்குமே தெரியும் சாதாரணமாவே வாடல் எதிர்ப்பு நோய்க்கு உள்ளது, அதே குணம் இதுக்கும் பகிர்ந்திருக்கு. ஆனா நேந்திரன் பாத்தீங்கன்னா சூடோ ஸ்டெம்மிவில் அதாவது தண்டு தொலைப்பானோட ஆக்கிரமிப்பு அதிகம், அதே இது இதுலயும் வந்திருக்கு. நம்ம அப்செக்டிவ் என்னன்னா விட்டமின் ஏ கண்டென்ட் அதிகம் உள்ள டெசர்ட் டைப் கொண்டு வரணுங்கிறது. மற்றபடி பாத்தீங்கன்னா அந்த நேந்திரனோட எல்லா குணங்களும் மரத்துக்கும் வந்திருக்குது பழத்துக்கும் வந்திருக்குது, எக்ஸப்ட் அந்த ரைப்பனிங் ஸ்டேஜ் தவிர. அதனால இதை வந்து மேந்திரனுக்கு என்ன மாதிரி சாகுபடி முறைகள் செய்கிறோமோ அதே போல எதற்கும் செஞ்சீங்கன்னா நம்ம வந்து அதிக மகசூல் பெற்றலாம். இன்னும் சொல்ல போனோம்னா நேந்திரனை விட இது 20% ஈவன் 40% அதிகமான மகசூல் கொடுக்குது. அது ஏன்னா அந்த கல்டிவார் ரோஸ்ங்கிற வெரைட்டியில பாத்தீங்கன்னா பழங்களோட எண்ணிக்கை வந்து அதிகம். நேந்திரன் பாத்தீங்கன்னா 5 சீப்பு தான் இருக்கும். இப்ப இங்க இதுல வந்து 7-8 சீப்பு வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாகுது. அப்ப இது வந்து மகசூலும் அதிகமாகுது, விவசாயிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
1: சிறப்புமா காவிரி காஞ்சன் பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க, அதே போல காவிரி வாமன் பத்தியும் சொல்லிருக்கேன்.
0: காவிரி வாமன்ங்கிறது நார்மலா இந்த கேவண்டிஷ் பழம்னு சொல்றீங்களா, ரோட் சைட்ல தள்ளு வண்டியில எல்லாம் விக்கிற பழம் அதிகமா இங்க வச்சு நம்ம வந்து இன்னும் நம்ம கற்பூர வழினா என்ன பூவன என்னன்னு தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா வடநாட்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழம்னு சொன்னாலே இந்த பச்சைப்பழம் மாத்திரம் தான் உங்களுக்கு தெரியும். இந்தியால பாத்தீங்கன்னா வாழை பயிரிடுற இடங்கள்ல 60% வந்து இந்த கேவண்டிஷ் கிராண்டேங்கிறதான் பயிரிட்டு வர்றாங்க. அப்ப இதுல என்ன ஒரு இதுன்னா நிறைய அந்த ஹைட்டு, பொதுவாகவே வாழை மரத்துக்கு என்ன போறாங்கன்னா கம்பு உண்ணுவாங்க, முட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மகசூல் அந்த வரும்போது என்ன ஆகும்னா வெயிட் தாங்காம சாய்ஞ்சிரும், அதனால முட்டு கொடுப்பாங்க, சவுக்கு மரம் வச்சு கட்டுவாங்க. அப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு இன்புட்டாக இருக்குது, அதை முதலீடு பண்ண வேண்டியிருக்கு விவசாயிகளுக்கு. அப்ப நம்ம வந்து அதையே குட்டை ரகமா நம்ம மாற்றும் போது அதனுடைய செலவை குறைச்சிக்கலாம். இப்ப செலவை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா லாபம் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு குட்டை ரகங்கள் கிடைக்குமா அப்படிங்கறத நாங்க ஆராய்ச்சி பண்ணப்போ இதுல நம்ம சொன்ன மாதிரி மகரத்தை வச்சு போட முடியாது, ஏன்னா இது வந்து மகரமே இல்ல, சீடும் செட் ஆகாது. அப்ப என்ன பண்ணாலும் மியூட்டேஷன் பிரீடிங்னு ஒண்ணு இருக்குது, கெமிக்கல் ட்ரீட் பண்ணாலேயோ இல்ல கதிரி இயக்கங்களை நம்ம பாய்ச்சுவதன் மூலம் அதனுடைய டிஎன்ஏ மூலக்கூறுகளை மாற்றலாம். இப்ப மாற்றும் போது நம்ம உயரத்தை வந்து குட்டையாக உள்ள ரகங்களை மாற்றலாம், அது வந்து நல்ல சக்சஸ். வரனால மாத்திரமா நிறைய கிராப்ல இந்த மியூட்டேஷன் பிரீடிங்னால டுவார்ஃப் டைப் வந்து கிடைச்சிருக்கு. அப்ப இதுலயும் அதே போல நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி நாங்க பண்ணப்பதான் இந்த மாதிரி புதிய குட்டை ரகங்கள் எங்களுக்கு கிடைச்சது. அப்ப குட்டை ரகம் கிடைக்கும் போது ஈல்டு வந்து கொஞ்சம் குறையும். இப்ப நார்மலா தேனி சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா 45 கிலோ 50 கிலோ வரைக்கும் கிரானேன்ல எடுக்கிறாங்க, பட் இது வந்து 25-30 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஆனா மொட்டு கொடுக்கற இது கம்மியா இருக்கு, டூரேஷனும் ஒரு 20 நாள் கம்மியா இருக்கிறதுனால சீக்கிரமாவே நமக்கு அறுவடைக்கு வந்துருது. மத்த தன்மை எதுவுமே மாற்றம் இல்லை, அதனுடைய சுவையோ அதனுடைய ஷேப்போ சைஸோ எதுவும் பாத்தீங்கன்னா அதுல எந்த வித சேஞ்சஸும் இல்லை.
2: வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவங்க வாழையில இதுவரை வெளியிட்டுள்ள ரகங்கள் பத்தியும் அதனுடைய சிறப்பு இயல்புகளை பத்தியும் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, இன்னும் இருக்கு, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்களா?
1: சிறப்பு அடுத்துமா நீங்க வந்து முதல் முதல்ல வெளியிட்ட உதயம் பற்றி சொல்லுங்க.
0: எந்த ஒரு வெரைட்டியுமே பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண உடனே எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா விவசாயிகள் வந்து நம்பணும். நம்ம இது வந்து கற்பூரவள்ளி இனத்தை சேர்ந்தது. இப்ப கற்பூரவள்ளி இனத்துல வந்து என்ன ஒரு புதுமை இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஹேண்டு ஹேண்டா சீப்பு சீப்பா கட் பண்ணி ஒரு கிரேட்டர்ல போட்டு விக்கிறாங்க. இன்னுமே அந்த இது நடைமுறைக்கு வரல, பட் மார்க்கெட் ரிலையன்ஸ் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விக்கிறாங்க. இப்ப நம்ம இங்க பாத்தீங்கன்னா தாரோட தான் அப்படிதான் வைப்பாங்க. அப்ப ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தாரை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நிறைய டேமேஜ் ஆகும். கற்பூரவள்ளி பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கும், மேல நிறைய பெரிய காய்கள் இருக்கும், சின்னதா அப்படியே சிலிண்டர் ஷேப்ல வரும். அப்ப நம்ம ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு அகாமடேட் பண்ணும்போது நான் கொஞ்சமா தான் அகாமடேட் பண்ண முடியும், மோரோவர் அது டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இது வந்து சிலிண்டர் வடிவத்துல உள்ள பல ரகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு ரகத்தை வந்து நாங்க தேர்வு செய்தோம். இது வந்து குளோனல் செலக்ஷன் தான், அந்த கற்பூரவள்ளி டைப்லயே எது வந்து இந்த சிலிண்டர் ஷேப்ல இருக்குது அப்படிங்கறது. இப்ப வெறும் இது மாத்திரம் சிலிண்டர் ஷேப் ஒன்லி டிரான்ஸ்போர்ட் காரங்களுக்கு தான் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நம்ம இருக்க கூடாதுங்கிறதுனால இதுலயே அதிக மகசூல் தருதா அப்படிங்கறதையும் பார்த்தோம், சுவைத்தன்மை அதிகமா இருக்கா அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுல இருந்து தேர்வு செய்த அந்த ரகம் தான் உதயம். இப்ப இதனுடைய சுகர் பாத்தீங்கன்னா கற்பூரவள்ளி விட டேஸ்ட் வந்து ஒரு டிகிரி வந்து கூட தான் இருக்கும், பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து 32 33 வரைக்கும் இருக்கும். நார்மலா கற்பூரவளி 31 இருந்துச்சுன்னா இது அதிகமா இருக்கும். சிலிண்டர் ஷேப்ல இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்போர்ட் டைம்ல டேமேஜ் எதுவும் ஆகாம

0: வச்சிருக்கலாம்.
1: அடுத்த வெரைட்டியான காவேரி சபா, அதை பத்தி சொல்லிருக்கீங்க.
0: இப்ப காவேரி சபான்னு பாத்தீங்கன்னா, நார்மலா வாழை கரும்பு இதுக்கெல்லாமே நிறைய தண்ணி வேணுங்கிறது எல்லாருமே அறிந்ததுதான். இப்ப இனிமே வர்ற காலங்கள்ல மழை இருக்குமா, தண்ணி எல்லாம் குறைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப நம்ம எல்லாத்தையுமே முன்னோக்கி அதை ஆராய்ஞ்சு இப்ப அதுக்குரிய ரகங்களை கண்டுபிடி குடுக்கணுங்கிறது தான் எங்களோடது. இப்ப நார்மலா நல்ல ஃபெர்டைல் சாயில தான் வாழையெல்லாம் நல்லாமே வரும், நிறைய மகசூல்லாம் கொடுக்கும். அப்ப நமக்கு மார்ஜினல் லேண்ட்னு சொல்லுவாங்க, அதாவது மண் தன்மை கம்மியா இருந்தாலும் வளங்கள் கம்மியா இருந்தாலும் கூட அதெல்லாம் நல்லா மகசூல் தர ரகங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கணுங்கிறது இந்த காவேரி சபா. காவேரி சபாங்கிறது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரகங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான் இருந்தது. அப்ப இது என்னன்னா, நம்ம மொந்தன் டைப் இருக்கு இல்லையா, நம்ம நார்மலா கறிக்கு யூஸ் பண்ணுவோம், மொந்தன் நாட்டு வாழை வயல் வாழை அப்படின்லாம் சொல்லுவாங்க, நிறைய டைப் இருக்கு இல்லையா, அந்த இனத்தோட சேர்ந்ததுதான். அதுவுமே கொஞ்சம் சொல்லப்படனா மார்ஜினல் எண்ணெய் நல்லாவே வரும். ஆனா இதுல என்னன்னா கீப்பிங் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு 4-5 நாள் நம்ம வச்சிருந்தாலும் கூட தோல் வந்து சுருங்காம நமக்கு வந்து வச்சிருக்கோம். காய்கறி மார்க்கெட்ல எல்லாம் இப்ப தொங்க விட்டுருந்தாங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த வித இதுவும் இல்லாம நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிற மாதிரி இருக்கிற நல்ல விலைக்கு அது போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
1: ஏன்னா அந்த பூவெல்லாம் சீக்கிரம் வாடிரும், அந்த தோல் இதாயிரும், 4 நாளைக்கு தாங்குதுன்னா
0: நல்லது. அதே போல இது வந்து வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, ஒவ்வொரு உப்பு தன்மை கொண்ட நிலத்திலையும் நன்றாக இது வந்து மகசூலை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ரகமாகும்.
1: அதே போல நீங்க மனோரஞ்சிதம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கீங்க காவேரி சுகந்தத்துக்கு, அந்த காவேரி சுகந்தம் வந்து எந்த வகையிலெல்லாம் விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க.
0: மனோரஞ்சிதம் அப்படின்னாலே உங்களுக்கு பூவோட ஞாபகம் தான் வரும். அந்த பூ வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்ப ஒரு ரூம்ல கொஞ்சம் வச்சுட்டு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பூவை எடுத்துட்டாலும் கூட ஒரு நாளைக்கு அந்த மனோரஞ்சிதோட பூவோட மனம் இருந்துட்டே இருக்கும். அதே போல இந்த பழத்தோட சுவையை தான் நம்ம நார்மலா பார்ப்போம், மனத்தோடையும் சேர்ந்துதான் நம்ம எந்த வெரைட்டியும் நம்ம வந்து செலக்ட் பண்றோம். மனோரஞ்சித பூவோட ஸ்மெல் அப்படியே இருக்கிறதுனாலதான் இதுக்கு வந்து மனோரஞ்சிதம் பேர் வச்சாங்க. இதனோட இன்னொரு பேர் வந்து கருவாலை. இது பாத்தீங்கன்னா ஏற்காடு இந்த கொல்லி ஹில்ஸ்லதான் இது மெயினா வந்து வளருது. அப்ப அங்க விவசாயமா பண்றது இல்ல, அவங்க வந்து தோட்டத்துல சும்மா போட்டுட்டு போகும்போது கிடைச்சா ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அதுல கிடைக்கிற லாபமே அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்றதுனால இது வந்து நிறைய பூச்சிகள்லாம் இதை இது பண்ணதுனால கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குச்சு. திரும்பவும் அதை வந்து ரிஜோனேட் பண்ணி அவங்களுக்கு புதிய ரகமாக கொடுக்கணுமே. ஏன்னா நாங்க போய் தேடினப்ப எங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஜெம்ப்ளாசம் கலெக்ஷன்ஸ் வாழை ஆராய்ச்சி மையத்துல நிறைய ஒரு 300 வகையான ரகங்களை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதுல இருக்கிற அந்த ரகங்களை எடுத்து திரும்பவும் நம்ம வந்து டிஷு கல்ச்சர் மூலம் மல்டிப்ளை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு முயற்சியில இறங்கினப்பதான் நம்ம அப்படி கொடுத்தோம். கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா கண்டினியூஸா போய் ப்ராக்ரஸ் என்னங்கறத பாப்போம் இல்லையா. அப்படி பார்த்தப்போ ஒரு வீடு தோட்டத்துல வளர்ந்த செடியில இருந்து நாங்க பார்த்தப்போ 40 கிலோ கொடுத்துச்சு அந்த ஒரு திசு வளர்ப்பு கண்ணுல இருந்து. அப்ப திரும்ப அதுல இருந்து நாங்க சைடு சக்கர கண்ணு எடுத்துட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்ப நார்மலா மனோரஞ்சிதம்ங்கிறது வந்து 8-10 கிலோ வரைக்கும் தான் கொல்லிகள் சிலாம் வரும். இப்ப இந்த கொடுக்க ஆரம்பிச்ச அப்புறம் 22 கிலோ வரைக்கும் அவங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நறுமணம் அதிகமா இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷனுக்கு நார்மல் இப்ப எல்லாம் எல்லாத்திலயுமே வாழை போட ஆரம்பிச்சிருக்கு, வாழை கேக் வந்திருக்கு, அந்த மாதிரி நறுமணம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கிறதுனால அந்த ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இது நல்ல சிறந்த ரகமாக இருக்கிறது.
1: அதே போல இப்ப நீங்க வந்து வேற ஏதாவது ரகம் வந்து இனிப்பு சுவை அதிகமா உள்ள பழம் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்களா?
0: காவேரி கல்கி. காவேரி கல்கியும் கற்பூரவள்ளி டைப் தான். அதே போல உதயமும் நல்ல இனிப்பு சுவையும் இருந்ததுன்னு. இந்த காவேரி கல்கி நார்மலா சொன்னீங்கன்னா கற்பூரவள்ளி டைப் வந்து ஒரு 14-15 மாசம் வரைக்கும் நம்ம வளர்ற தன்மை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு அவ்வளவு நாள் ஆயிரும். அப்ப நம்ம வந்து அவ்வளவு நாள் ஆகும்போது ஈல்டு என்னதான் வந்தாலும் நமக்கு வந்து அதனுடைய காஸ்ட் பெனிஃபிட் ரேஷியோன்னு பார்க்கும்போது வருமானம் வந்து கம்மியா தான் இருக்கு. ஏன்னா 15 மாசம் வெயிட் பண்ணி அப்புறம் கிடைக்கிறதுக்கு அதே இது 12-13 மாசத்துல வந்தா நல்லதே அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அப்ப இந்த 2 மாசத்துக்கு வேற பயிர் வகைகள் எல்லாம் போடலாம் அப்படிங்கறது தான் நார்மல் ரொட்டேஷன் எல்லாம் போடலாம். அதனாலதான் என்ன சொன்ன மாதிரி டுவார்ஃபும் கிடைச்சிருச்சு. அதே போல வாழ்நாளும் கம்மியா இருந்தது. இதுல ஒரே ஒரு சின்ன குறை, ஏன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு விவசாயிகளுக்கு சொன்னாதான் அவங்க தேர்ந்தெடுக்கணும் எந்த வெரைட்டி நல்லதுன்னு சொல்லிட்டு. அதுல வந்து நெருக்கமா இருக்கும் சீப்புன்னு சொல்லுவோம் பழங்கள் வந்து நெருக்கமா. கற்பூரவள்ளின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாரா இருக்கும், ஒரு சீப்புக்கு இன்னொரு சீப்புக்கு நடுவில் நிறைய இடைவெளிகள் இருக்கும். ஆனா இதுல வந்து நெருக்கமா இருக்கிறதுனால நடுநடுல 1-2 சிம்பி போன காய்கள் இருக்குது. அப்ப அதனால மார்க்கெட் வேல்யூ குறையுது அப்படின்னு விவசாயிகளோட கம்ப்ளைண்டா இருக்குது. மார்க்கெட் வேல்யூ குறையுதுன்னா இப்ப அந்த சூம்பி போய் காய் எடுத்து போட்டு நம்ம பண்ணலாம், பட் அந்த இடைத்தரகர்கள் என்ன பண்றாங்கன்னா அதனால அதனுடைய மார்க்கெட் வேல்யூ குறைஞ்சிருச்சு, அதனால யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப நீங்க ரிலையன்ஸ்ல போனீங்கன்னா அவங்க என்ன சீப்பு தான் வைக்கிறாங்க, அதுல 2-3 அந்த இதை எடுத்து போட்டு மீதி வச்சாலும் நம்ம எடுக்க தான் செய்யறோம். இப்ப நம்ம இடைத்தரகர்கள் வந்து தாரா பார்த்து வாங்குறதுனால இந்த நடுவுல 1-2 இருக்கிறத பார்த்தாலும் இது 30 கிலோ வரைக்கும் கொடுக்குது. ஆனாலும் 600 ரூபா போற தாரை வந்து இப்ப

0: 300 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க அப்படின்னு விவசாயிகளோட வருது. இதனுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா நல்ல இனிப்பு சத்து அதிகமா இருக்கு. 12 மாசத்துலயே அறுவடை பண்றதுனால எங்களோட இது நாங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றோம்னா, நீங்க டைரக்டா கன்சியூம் பண்றதுக்கு இடைத்தரகர்கள் இந்த மாதிரி விலையை குறைக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, அதே வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நீங்க மாட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட 600 ரூபாயை விட உங்களுக்கு 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு தார்ல இருந்து வர்றது கிடைக்க வாய்ப்புகள். ஏன்னா இதனுடைய அந்த பிரிக்ஸ் சுகர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு. அப்ப இதை வந்து நீங்க ஃபிக்னு சொல்லுவாங்க, அத்திப்பழம் வாழையில சோலார் ட்ரை பண்ணி பண்ணுவாங்க. அதே போல பூரின்னு சொல்லிட்டு அதனுடைய பழச்சாறு செய்யலாம், வைன் செய்யலாம். இந்த மாதிரி நிறைய இது வந்து பை ப்ராடக்ட் நீங்க பண்ணீங்கன்னா இது அதிக மகசூல் கொடுக்கறதுனால உங்களுக்கு சாதாரணமா கிடைக்கிற லாபத்தை விட டபுள் த டைம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த இதை சூம்பி போயிருக்குன்னு சொல்லிட்டு யாரும் அதை இது பண்ண வேண்டாம். நீங்க அதை வேல்யூ ஆர்டர் ப்ராடக்டா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு.
1: சரிங்கம்மா. எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டுக்கு டைரக்டா சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி இனிப்பு சுவை அதிகம் உள்ளதா அப்புறம் சத்து அதிகம் உள்ளதா சொல்லிட்டு வரீங்க, சமையலுக்கு ஏற்ற ரகம் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா?
0: காவேரி ஹரித்தான் ஒன்று இருக்குது. காவேரி சபாவும் சமையலுக்கும் யூஸ் பண்ணலாம், டியூவல் பர்பஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹரித்தாங்கிறதுமே பார்த்தீங்கன்னா இளம் பச்சை நிறத்தில் இருக்கு. நார்மலாக வர்ற அந்த மொந்தன் டைப்பை விட வந்து இளம் பச்சை நிறமாக இருக்கனால எல்லாருக்கும் ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஈல்டும் பார்த்தீங்கன்னா மொந்தன் டைப் மாதிரியாக தான் இருக்கும். இதில் ஒன்று இது என்னன்னா ஒரு 4 நாளைக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நார்மலாக வச்சாலே அதனுடைய தன்மை மாறாமல் அப்படியே இருக்கும். அதே போல் மகசூலோட நாள் வந்து குறையுது. 20-30 நாள் வறைக்கும் ஏலியராவே நம்ம வந்து அதை அறுவடை பண்ணலாம். மற்ற டேஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா மந்தன் டைப் மாதிரியே நல்லா டேஸ்டா இருக்கும்.
1: இப்ப கடைசி வெரைட்டியா பிசாங் லிலின் அந்த வெரைட்டி பத்தி சொல்லுங்க.
0: இது நாங்க இன்னும் ரிலீஸ் பண்ணல. நாங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய இடத்துல வந்து கேரளால எல்லாம் நிறைய பாப்புலரா தான் இருக்குது. வேற வேற பெயர்கள்ல இதை வந்து வழங்கப்பட்டு வருது கேரளால. அது என்ன காவேரி மெழுகுதிரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இங்க ஆராய்ச்சி மையத்திலயும் நாங்க ஜெர்ம்பிளாசம் கலெக்ஷன்ல இதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். இப்ப எல்லா வெரைட்டியும் நாங்க வந்து ஜிஐ இண்டெக்ஸ் அதாவது கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கறத சொல்லுவோம். அதாவது இப்போ நார்மலா வாழைப்பழம்னாலே சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டரே ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாருமே அறிஞ்ச ஒண்ணுதான். இப்ப வாழைப்பழம் எல்லாரும் பிடிச்சவங்க, ஆனா அதுக்கு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கு. வாழைப்பழத்துக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க, நிறைய இதெல்லாமே இருக்கு. பேயன் பழம்லாம் சாப்பிடலாம், அந்த அம்மை நோய் சூட்டுக்கு நல்லது அப்படின்லாம் நிறைய இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப யாருமே வாழைப்பழத்தை ஒதுக்க முடியாது. என்ன நான் சொன்னா சீப்பாவும் இருக்குது, சின்ன பிள்ளையிலேருந்தே சாப்பிட்டு வந்ததுனால அதை விடுறதுங்கிறது அவ்வளவு எளிதானதல்ல. அப்ப அவங்களுக்கு ஒரு மாற்று ரகம் கொடுக்கணுமே அப்படிங்கறக்காக பார்த்தப்ப அப்ப எல்லா இதுலயுமே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா சர்க்கரை அளவு வந்து அதிகமாயிரும் நம்ம சாப்பிட்டோம்னா. அப்ப அது கம்மியா இருந்தனா கொஞ்சம் கொஞ்சமா தான் அது கன்வெர்ட் ஆகும். அப்ப அது வந்து நமக்கு உடனே நம்ம சர்க்கரையே ரத்தத்துல வந்து அளவு வந்து அதிகப்படுத்தாது. அதனால நாங்க எங்க இதுல ஆராய்ச்சி பண்ணோம், இந்த வெரைட்டியில எல்லாமே எதுல வந்து இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்த்தாலும் இந்த பிசாங் லிலின்ங்கிற வெரைட்டி வந்து இதுவுமே வெளிநாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட ரகம் தான். இப்ப அதுல பாத்தீங்கன்னா இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் 51 தான் இருந்துச்சு. இப்ப மத்த வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 55, 56, 57 இந்த மாதிரி இருக்கும். அப்ப இவ்வளவு கம்மியா இருக்கிற ஒரு வெரைட்டியை வந்து நம்ம கொடுத்தோம்னா அது வந்து நிச்சயமாக ஈவன் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மற்ற பழங்களையும் சாப்பிடலாம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள். ஏன்னா அது ரொம்ப கனிஞ்ச பழத்தை சாப்பிட்டாதான் உங்களுக்கு வந்து சர்க்கரை தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதே இது வந்து ரைப்பனிங் ஸ்டேஜ் டிஃபரெண்ட் ஸ்டேஜ் இருக்கும். நீங்க பச்சை கொஞ்சம் பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு பழத்தை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அது ஒரு ரொம்ப ரைப்பா இருக்கு முன்னாடி நீங்க அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அதுல வந்து சர்க்கரை அளவு கம்மியா தான் இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் உங்களுக்கு அந்த வாழைப்பழம் சாப்பிடணுங்கிற ஒரு இது உந்துதல் இருக்கும். அந்த டைம்ல நீங்க வந்து மிகவும் கனியாத பழங்களை சாப்பிடும் போது இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதுலயும் கம்மியா தான் இருக்குங்கிறத நாங்க ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: சிறப்புமா, இப்ப தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வெரைட்டியும் எல்லாத்தையும் சொன்னீங்க, அதனுடைய சிறப்பு இயல்புகளையும் சொன்னீங்க. அதை தாண்டி இன்னைக்கு வந்து தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வேற என்ன ரகங்கள் எல்லாம் உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்குங்கிறத சொல்லுங்க.
0: இப்ப நான் முதலே சொன்னேன் இந்த கேவண்டிஷ் ஸ்டேட் பச்சை வாழைப்பழங்கிறது 60% வாழை உற்பத்தி செய்யற இடங்கள்ல ஆக்குபை பண்ணிருக்கணும். இப்ப வாடல் நோய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பரவிட்டு வருது. அப்ப அப்ப இந்த கேவண்டிஷ் வந்து அதுவுமே பாதிப்புக்கு உண்டாகுது. வாடல் நோயினால கொஞ்சம் கொஞ்சமா அதுவுமே அஃபெக்ட் ஆயிட்டு வந்திருக்கு. அப்ப அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு அதே கேவண்டிஷ் டைப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூட்டேஷன் ப்ரீடிங்ல நாங்க வந்து வாடல் நோய் எதிர்ப்பு உள்ள ஒரு ரகத்தை கொண்டு வந்திருக்கோம். தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லாம ஏன்னா இந்தியாவில எல்லா இடத்துலயும் இது இப்போ கற்பூர வழின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியாவில தான் அதிகமாக வளருது. அதனால நாங்க சவுத் இந்தியா தமிழ்நாடுக்கு மாத்திரம் ஆராய்ச்சி பண்ணல, இந்தியாவில உள்ள எல்லா வாழை பயிரிடப்படுற எல்லா மாநிலங்களையும் நாங்க வந்து இதை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் வாடல் நோய் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இடத்துல இந்த செடியை கொண்டு போய் நட்டு அது உண்மையிலேயே இருக்காங்கிறது ப்ரூவ் பண்ணிருக்கோம். இருக்கும். அது நம்ம நார்மலாக உள்ள கேவண்டிஸை விட இதில் வந்து எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இன்னும் ட்ரையலில் இருக்குது, அந்த டேட்டாலாம் கம்பைல் பண்ணிவிட்டு அடுத்து 1 அல்லது 2 வருடங்களுக்குள்ளே நாங்கள் வந்து அதை வெளியிடுவோம். இப்போ இன்னொரு வெரைட்டி, நாங்கள் காவேரி சபான்னு சொன்னோம் இல்லையா, அதுலேருந்து ஹைபிரிடைசேஷன் மூலம் வந்த ஒரு கலப்பு ரகம். அதுலேருந்து என்னென்னா, இதனுடைய ஒரு ஃப்ரூட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 350-400 கிராம் வரைக்கும் இருக்குது. சிங்கிள் ஃப்ரூட் வெயிட்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக ஒரு வீட்டுக்கு வேணும்னா 2 காய் வாங்குவாங்க. இது வந்து 1 காய் வாங்கினாலே போதும்.

0: பொருள் கம்மியா தான் இருக்கும். ரெண்டு காய் வாங்கும்போது நிறைய வேஸ்டேஜ் இருக்கும், இப்ப அதெல்லாமே இருக்கும். இது வந்து சமையலுக்கு. ஆனா இப்ப எல்லாமே பாருங்க இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபுளோர் இண்டஸ்ட்ரின்னு நிறைய வந்துருச்சு. நான் இப்ப எல்லாருமே நல்ல அவேர்னஸ் வந்திருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமா சேர்க்கணும், அப்படின்னா நமக்கு வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாகும், அதாவது நமக்கு சர்க்கரை நோய் அளவு கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய. அதே போல அதனுடைய டைஜஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் சாப்பிடும்போது. இந்த நோக்கத்துல பாக்கும்போது இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் அதிகமா இருந்தது, மாவு சத்து அதிகமா இருந்தது. ஃபியூச்சர்ல வந்து பனானா ஃபுளோர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இந்த ரகம் வந்து நல்ல ரகமாக இருக்கும்னு இது பண்ணிருக்கோம்.
1: சரி அம்மா, இன்னைக்கு வந்து காலநிலை மாற்றம்ன்றாங்க, மழை பெய்யறது ஒரு சில நேரம் வேகமா பெய்யும், அதாவது நிறைய பெய்யும், ஒரு சில நேரம் கம்மியா பெய்யும், அப்புறம் வறட்சியை தாங்கணும். நீங்க ஏற்கனவே பல ஆராய்ச்சிகள் பண்ண மாதிரி குட்ட ரகமா இருந்தா நல்லா இருக்கும், சவுக்கு வைக்காம இருந்துட்டா நம்மளுக்கு முதலீட்டு அளவு குறையும், இப்படி எல்லாம் பல விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்க கேட்டிருப்பீங்க. அது சார்ந்து ஆராய்ச்சிகள் இன்னும் மேம்படுவதற்காக என்னெல்லாம் முயற்சிகள்லாம் செஞ்சுட்டு வருது வாழை ஆராய்ச்சி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா?
0: ஆராய்ச்சிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மாத்திரம் இல்லாம இந்தியாவில் உள்ள எல்லா வாழை உற்பத்தி செய்யற மாநிலங்கள் எல்லா ரிசர்ச் ஸ்டேஷன்லயுமே இதை பத்தி தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த ஏரியால ஏதாச்சும் நல்ல வெரைட்டி இருக்குதுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தாங்கன்னா அதை வந்து எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துட்டு அது எல்லா மாநிலங்களுக்கும் உகந்ததாக இருக்கா. ஏன்னா தட்பவெப்ப சூழ்நிலை அந்த காலநிலை எல்லாமே அவங்க கண்டுபிடிச்ச அந்த வெரைட்டிக்கு சூட் ஆகுமாங்கிறது தெரியாது இல்லையா. அதனால எல்லா இடத்துக்குமே கொடுத்து அது வந்து நல்லா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சொல்லுவோம் இது தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்ல மற்ற மாநிலங்களுக்கும் உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பாத்தீங்கன்னா நிறைய ரகங்கள்லாம் வந்துட்டே இருக்குது. இப்போதைக்கு நான் சொன்ன மாதிரி ரெண்டு ரகங்கள் இருக்கு. ஒன்னு வந்து வாடல் நோயை எதிர்த்து தாங்கக்கூடிய பிராண்டைன் ஒன்னு, அப்புறம் ஸ்டார்ச் கண்டன் அதிகம் உள்ள குக்கிங் பனானா. இந்த ரெண்டும் தான் ப்ராமிசிங்கா இருக்கு.
1: சிறப்புமா, இதுவரை எங்களோட இணைந்து கொண்டு தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் வெளியிட்டுள்ள புதிய வாழை ரகங்கள் என்னென்ன, அதனுடைய சிறப்பியல்புகள் என்ன, அதை ஏன் நம்ம வந்து பயிர் செய்யலாம் அப்படிங்கிற பல நல்ல தகவல்களையும், வருங்காலத்தில் ஆராய்ச்சிகள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது குறித்து கேட்டுட்டு இருக்க விவசாயிகளுக்கு மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் ஆலோசனை பெறணும் அப்படின்னா உங்களை எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
0: 9965 77 082.
1: நேயர்களே, 99 65 57 70 82 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம், அவங்க உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்குவாங்க. மறுபடியும் ஒரு தடவை என்ன சொல்லிடுறேன், 99 65 57 70 82. நன்றி
0: நன்றி.
2: இதுவரை வாழையில் புதிய ரகங்கள், திருச்சிராப்பள்ளி போதாவூர் தேசிய வாழை ஆராய்ச்சி மைய முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் பாக்கியராணி அவங்க வாழையில என்னென்ன ரகங்கள் இருக்குது அப்படின்னு அதனுடைய ரகங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி அதனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கறத சொல்லி அதை எப்படி பயிர் செய்யணும், குறிப்பா வாழை அதிகமா உற்பத்தி ஆயிட்டா அதை நாம மதிப்பு கூட்டி விற்பனை செஞ்சோம்னா மதிப்பு அதிகமா இருக்கும் அப்படின்னு இது போல இன்னும் பலவிதமான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். வேளாண் பெருமக்களே, வாழை சாகுபடி செய்வோம், வேளாண்மையில் வெற்றி பெறுவோம். நிகழ்ச்சியில் இனி தமிழ்நாடு பட்டுக்கூடு அங்காடிகளில் நேற்றைய நிலவரப்படி பட்டுக்கூடுகள் விற்பனையாகிய விலை நிலவரங்கள். தருமபுரி பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 802 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 378 ரூபாய்க்கும், கோயம்புத்தூர் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 709 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 700 ரூபாய்க்கும், ராசிபுரம் பட்டுக்கூடு அங்காடியில் அதிகபட்சமாக 570 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 380 ரூபாய்க்கும் பட்டுக்கூடுகள் விற்பனையாகி உள்ளன. பட்டுக்கூடுகளை இருப்பு வைத்துள்ள வேளாண் பெருமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ அறிவியல் கல்லூரியில் இனவிருத்திக்காக சிறப்பாக தேர்வு செய்யப்பட்ட தூய அசில் இன சேவல்கள் விற்பனைக்கு உள்ளன. தேவைப்படும் உழவர் பெருமக்கள் 81 22 53 68 26. என் மீண்டும் ஒருமுறை, 81 22 53 68 26 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.

நேயர்களின் நினைவிற்கு நமது திருச்சி எஃப்எம் 90.1 நாளை காலை 9 மணிக்கு திருச்சி சேலம் மங்களல் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரங்கள் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் நிகழ்களைகளும் நீர்நிலைகளும் நிகழ்களைத்துறை உதவி பேராசிரியர் என் சரவணன் அவர்களுடன் நேரலை. நாளை பகல் 2:15 வேளாண் அரங்கத்தில் கன்று ஈன்ற மாடுகளில் ஏற்படும் சத்து பற்றாக்குறை நோய்களை தடுக்கும் முறைகள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்கள். நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் மரவள்ளியில் விதைக்கரணை தேர்வு மற்றும் நேர்த்தி முறைகள் சேலம் சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் விஜயன் அவர்களுடன் நேர்முகம்.

0: நேர்களை 8 மணிக்கான செய்தி சுருக்கத்திலே தொடர்ந்து இரவு இசை இனிமையில் என்றும் பசுமையான நினைவுகளுடன் 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர் விருப்பமாக தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 43-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். உலகம் பசுமையான எதிர்காலத்தை நோக்கி படிப்படியாக முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சூரத்தில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை, எரிசக்தி, தொழில்துறை திட்டங்களை இன்று தொடங்கி வைத்த பின் உரையாற்றிய அவர், இந்த மாற்றத்தில் இந்தியா தீவிரமாக பங்காற்றி வருவதாக கூறினார். முன்னதாக சூரத் ஹசீரா பகுதியில் நடைபெற்று வரும் தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு பணிகளை பிரதமர் ஆய்வு செய்தார். மத்திய அரசு 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், முழுமையான வளர்ச்சியை எட்டுவதற்கு முன் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த அவர், நீர் சேமிப்பு, மரம் நடுதல் ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தினார். நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷிசிர் கனால் 3 நாள் பயணமாக இன்று புதுதில்லி வந்தடைந்தார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை நாளை சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை மேற்கொள்ளவுள்ளார். தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், அவசரகால செயல்பாட்டு மையம், மீட்பு உபகரணங்கள் மற்றும் நிவாரண மையங்களின் தயார் நிலை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்கள் செயல்படுத்துவது குறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய அவர், இளைஞர்கள் முன்னேற்றம், மகளிர் மேம்பாடு, விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வளர்ச்சி, போதையில்லா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும் என்றார். தமிழ்நாட்டில் நடப்பாண்டிற்கான வேளாண் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு வினோத் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் வேளாண் துறையில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசு திட்டங்கள், நிதி ஒதுக்கீடு, மாநில அரசின் சிறப்பு திட்ட செயல்பாடுகள், வேளாண் சார்ந்த உள்கட்டமைப்பு விவரங்கள் உள்ளிட்டவை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த விரிவான ஆய்வுக்கூட்டம் மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை

அமைச்சர் திரு ராஜ்குமார் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர், மக்களுக்கு தேவையான திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்தார். 2025-26 ஆண்டிற்கான தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பில் ஈரநில சூழல் அமைப்புடன் தொடர்புடைய 393 பறவை இனங்களும் நிலவாழ் சூழல் அமைப்பை உள்ளடக்கிய 391 பறவை இனங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 5712 வேட்டை பறவைகளும் 1364 நீலகிரி வரையாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னை உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஓலைச்சுவடிகள் மற்றும் கல்வெட்டியல் குறித்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் வரும் 15 தொடங்க உள்ளது. 20 நடைபெறும் இப்பயிற்சிக்கு வரும் 10 வரை விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு வங்கி ஒருங்கிணைப்பு குழு மற்றும் கோவை மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் அவசரகால கடன் வரம்பு உத்தரவாத திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கொடிசியா வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இத்திட்டத்தின் நோக்கம், தகுதிகள், செயல்முறை, உத்தரவாத வசதிகள் மற்றும் பயன்கள் குறித்து குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் மற்றும் தொழில் சங்கங்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. தமிழ்நாடு கைத்திறன் தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் மற்றும் பூம்புகார் விற்பனை நிலையம் சார்பில் சேலத்தில் பரிசுப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை இன்று தொடங்கியது. வரும் 30 வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் பஞ்சலோக சிலைகள், மர சிற்பங்கள், தஞ்சாவூர் கலைத்தட்டுகள், ஓவியங்கள், சுடுமண் பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தீ பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களிலும் நாளையும் நாளை மறுநாளும் இது தொடர்பான பயிற்சி நடைபெற உள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானில் நடைபெறும் 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஆடவர் ஹாக்கி இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நியூ சண்டிகரில் நாளை தொடங்குகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

காணாத நிலவோடு தொலைந்து போன நினைவுகளோடு ஒரு இசைப்பயணம். இதயத்தை வருடும் இசையோடு உங்களை கைப்பிடித்து அழைத்துச் செல்ல வருகிறது இரவு இசை இனிமை. என்றும் பசுமையான 80-90களின் பாடல்கள உங்க விருப்ப பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது நேயர்கள் பங்கேற்க 43 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை இனிமை. நேரம் 8:13. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வந்து வேதாரண்யம் மாவட்டம் ஆயக்கரன் அறிவழகன் பேசுகிறேன் சார்.
0: அறிவழகன் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு சார் காவல் கீதத்திலிருந்து சொக்கனுக்கு வாட்ச சுந்தரிய பாடல் சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார். நன்றி சார்.
0: நன்றி நன்றி.

0: இதயத்தினாலத்தில் இன்னும் வாழும் இனிய கீதங்கள். இது இரவு இசை இனிமை திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யாரங்கிதுமா?
1: புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளூர்ல இருந்து தமிழரசிமா.
0: சொல்லுங்கம்மா, என்ன விருப்ப பாடல் கொடுக்க?
1: நல்லா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமா இருக்கும். என்ன விருப்ப பாடல் கொடுக்க?
1: இதே கோயில்ல இருந்து பாட்டு கொடுங்க.
0: இதே கோயில்ல இருந்து பாட்டு கொடுத்துடலாமா? நன்றிமா இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றி.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:23. கேட்டு ரசிச்சிருக்கும் இரவு இசை இனிமே நம்மோடு இனியும் அடுத்த நேயர். வணக்கம். அப்படியா? இப்போ அதே மாதிரி தான் நான் பேசுறேன். ஆனா கரெக்டா கேக்குது.
1: ஒவ்வொரு நாளும் 8:00 எங்களை மகிழ் வச்சு கொண்டிருக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் என்னென்ன உடலை கற்றுக்கொண்டிருக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது திருச்சி மாவட்டம் துறையிலிருந்து முத்துக்குமார்.
0: முத்துக்குமார் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: ஐயா நீ நல்ல இருக்கீங்களா? நிலையத்தில் நல்லமா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும்?
1: உன்னை தேடி வரும் படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவங்க குரல்ல ஒரு அழகான இனிமையான அற்புதமான பாடல். என் அன்பே அன்பே என் மனம் உன் வசம், நீ நீ சொன்னால் போதும் சம்மதம் சம்மதம் என்ற பாடல் ஒளிபரப்புங்க.

0: இரவு பொழுது இசையால் இனிமையாக்கும் இரவு இசை இனிமை கேட்டு நினைஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்தது அவர் பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்துங்க ஐயா?
1: வணக்கம்மா, தஞ்சை மாவட்டம் வலப்பகுதி பள்ளியலுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு படம் வந்து மண்வாசனமா, பாடல் வந்து கொட்டி வச்ச மளிகை மட்டு. நிலையத்தில் அனைவரும் நலம்.
0: அனைவரும் நலம் ஐயா. நன்றிங்க, இணைப்பில் வந்ததுக்கு பாடல் கொடுத்தா.
1: லைன் கொடுத்ததுக்கு நன்றிமா. நன்றிமா. நன்றிமா.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம், 8:33 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: காரைப்பாக்கம் ஜோதிக்குமார், அரியலூர் மாவட்டம்.
0: அரியலூர்ல இருந்து ஜோதிக்குமார், எப்படி இருக்கீங்க
1: சார்? நேற்று எஸ்டி பிறந்த நாளா?
0: ஆ சரி. வருஷம் போட்டே இருக்கலாம், அதனாலதான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள அடக்காம அப்படியே வருஷம்
1: போட்டுருக்கேன்.
0: பாடல் கேட்கலாமா?
1: வாக்கிய பாடல்

0: இரவு பொழுது இசையால் இனிமையாக்கும் இரவு இசை. இனிமை கேட்டு நிஞ்சிருக்கும் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
1: திருச்சி மாவட்டம் புல்லாம்படி கேடுத்து ஆலம்பக்கத்துல இருந்து மேரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: மைதிலி நிகாவளி படத்துல இருந்து சலங்கை இட்டால் ஒரு மாதம் அந்த பாட்டு போடுங்க மேடம்.
0: நிச்சயமா வழங்கிடலாம். இனிப்புல இருந்ததுக்கு நன்றிம்மா.
1: நன்றி மேடம்.

0: இரவு இசையினிமை கேட்டு இணைஞ்சிருக்கும் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1. நேரம் 8:45. நேர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு எண் 246-102-1. நிகழ்ச்சியில் மூடி நீயும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் திருச்சி செல்வநாதுல இருந்து பேசுறேன்.
0: யார் பேசுறீங்க?
1: விமலா.
0: விமலாமா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். நிகழ்ச்சி எல்லாம் கேக்குறீங்களா
1: சார்? எங்களுக்கு இந்த 8 to 9 மணி ஒரு தாளாட்டு கேக்குற மாதிரி இருக்கும்.
0: அப்படியா, தூங்கிடுவீங்க அப்போ?
1: ஆமா கண்டிப்பா, அப்புறம் 9 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்தோன்னா நிம்மதியான தூக்கம் வர மாதிரி இருக்கும். கேக் காட்டீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லா நைட்டு தூக்கம் வராது மாதிரி இருக்கும்.
0: சரிம்மா, என்ன பாடல் வேணும்?
1: புதுநெல் புதுநாத்துல இருந்து ஏ மாரிக்கொழுந்து பாட்டு சார்.
0: பாடல் கேட்கலாமா?
1: ஓகே சார், தேங்க்யூ சார்.
0: மாரிக்கொழுந்து வாசனை வீசுது.

0: என்றும் பசுமையான நினைவுகளை சுமந்து வரும் 80-90களின் பாடல்களை கேட்டு ரசித்து இருக்கும் நேயர் ஒரு பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல 8:51 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்பப்பாள தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். கூர் ஞானவேல் மேடம்.
0: சொல்லுங்க ஞானவேல் அவர்களே.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: அனைவரும் நலமா இருக்கும். என்ன விருப்ப பாடல்?
1: அரண்மனைக்கிளில இருந்து பாட்டு போடுங்க.
0: அரண்மனைக்கிளில இருந்து பாட்டு போட்டுலாமா?
1: போடுங்க.
0: நன்றி இணைப்புல வந்ததுக்கு. பாடல்
1: நன்றி மேடம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது இரவு இசை இனிமை. பங்கேற்று கேட்டு ரசித்து முயற்சித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவோர்
1: நான் உங்கள் பிரியமுள்ள பிரியா வைரமணி,
0: பிரியா வைரமணியுடன் ஐ எம் அப்பாஸ்கான்.
1: நன்றி நேயர்களே,
0: வணக்கம்.

நேர்களே, கருப்பு வெள்ளை காலங்களின் காவிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேர் விருப்ப பாடலாக இன்றிரவு 10 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 ஞாபக வருதே நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கேற்க சுழி 431 என்ற முன்னிணைப்பினோடு 246 102.1 இனி தொடர்வது நியூஸ் அட் 9.

0: நன்றியுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
2: தென்றலின் வீதியில் உலாவரும் தேனிசை கானங்கள், இது இனிய ராகம்.

0: 11 வருடங்களுக்கு முன் ஒரு சிறிய நம்பிக்கையுடன் ஹரிணி ஜுவல்லர்ஸை தொடங்கினோம். இன்று பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களில் ஹரிணி தங்கம் மின்னுகிறது என்றால் அது நாங்கள் செய்த சாதனை அல்ல, நீங்கள் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கை. உங்கள் மகனின் முதல் மோதிரம், உங்கள் மகளின் திருமண மாங்கல்யம், உங்கள் பேத்தியின் முதல் குருசு, ஒவ்வொரு சுப நிகழ்விலும் எங்களை நினைத்ததற்கு நன்றி. இந்த இனிய தருணத்தில் 12வது ஆண்டு விழா சலுகையாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 30%, திருமண சீர்வரிசை வெள்ளி பொருட்களுக்கு செய்கோலி சேதாரம் இல்லாமலும் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: உங்கள் நம்பிக்கை தலைமுறைகள் கடந்து என்றும் தொடரட்டும்.

0: நேர்களே, நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளின் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களது விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குநர், ஆகாஷவாணி, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், கண்டோன்மென்ட், திருச்சி 1. மின்னஞ்சல் அனுப்ப @trichy@gmail.com.
1: உங்கள் இதயங்களை நினைத்துச் சென்ற மென்மையான கானங்களை கேட்டு ரசித்தோம். இனிய ராகத்தில் இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சி FM 102.1.

இரவின் மடியில் இனியதோர் இசைப்பயணம். ஒரு பாடல் ஒலிக்க ஒரு நினைவு மலர்கிறது. கடந்த காலத்தின் இனிய தருணங்களை இசையோடு மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். ஞாபக விருதே நிகழ்ச்சியில் நேயர் விருப்ப பாடலாக நேயர்கள் பங்கேற்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பேனோடு 246-102-1 கேட்டு நினைந்திருக்கின்றோம். திருச்சி FM ரெயின்போ 102.1.

0: உங்கள் மனதின் பழைய பக்கங்களை மெதுவாக புரட்டி செல்லும் காவிய கானங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய இணைய முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: லால்குடியில இருந்து கருமலர்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அன்பேவா படத்திலிருந்து எந்த பாடல் போடுங்கம்மா?
0: நன்றிங்க ஐயா, இணைப்புல வந்ததுக்கு பாடல் கொடுத்துடலாம்.
1: ரொம்ப நன்றிங்கம்மா.

0: மறந்து போன காலங்கள் கூட ஒரு ராகத்துல மீண்டும் வளர செய்யும். இது ஞாபக பாரதி. நேர் விருப்ப பாடல கேட்டு ரசிட்டு இருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக நம்முடைய நேயகுடி நேயர் வணக்கம்.
1: எங்க அன்பு தோழியான பிரியமுள்ள பிரியா வீரமணி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். எப்படிமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். இனிய இரவு வணக்கம் சொன்னது யாரு, எங்கிருந்து?
1: தஞ்சாவூர் அபிரகாம் படுநகர் பத்மாவதி. இப்ப அண்ணா நகருக்கு வந்துட்டு, அதனால அண்ணா நகர் பத்மாவதினு சொல்லிக்கலாம்.
0: ஓ, வீட்டை மாத்திட்டீங்க.
1: ஆமா, அங்க இருந்து ரொம்ப பக்கம், சும்மா ஒரு அரைப்பரம் அங்க இருக்கும், அவ்வளவுதான். தெரியா?
0: சரிமா சரிமா. என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு கௌரிமான் படத்துல இந்த பூ போனே உன் புன்னகை அந்த பாட்டு பிரியா,
0: ஒரு அருமையான பாடல். இல்ல,
1: அருமையான பாட்டு, நல்ல பாட்டுன்ன பாட்டு. கழிச்சு இந்த பாட்டை உங்கள்ட்ட கேட்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி தான். எல்லாருக்கும் அவங்களோட அப்பாவை ஞாபகப்படுத்தும் இல்லையா?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: நன்றி மைனிப்புல வந்ததுக்கு.
1: நன்றி பிரியா.

0: காலங்கள் நகர்ந்தாலும் சில பாடல்கள் மட்டும் நம்மோட எப்பவுமே பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை ஞாபகம் நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேயர் விருப்ப பாடலாக திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்க வரும். நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்துங்க ஐயா?
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் புஞ்சாசங்கி கிராமத்துல இருந்து நந்தகுமார்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அவன்தான் மனிதர்லேருந்து ஆட்டி விட்டார் யார் ஒரு பாட்டு
0: பாடல் வழங்கிடலாமா? இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றிம்மா.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते। टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: பத்து மணி 23 நிமிஷம். நம்ம இதயம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய இனிய தருணங்களோட இசைப்பெட்டகம் தான் இது. ஞாபகம் வருது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் உங்களுக்கு விருப்பமான காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டுவாங்க. சுழி 431 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 அடுத்ததா விருப்பப்பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
4: அன்பு சகோதரி பிரியாமணி அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கங்களாமா. நான் கரூர் மாவட்டம் புலியூர் மனோகரம் பேசுறேன்மா.
3: சொல்லுங்க,
4: நலமா இருக்கீங்களா?
3: அனைவரும் நலமா இருக்கும். என்ன பாடல் கொடுக்கலாம்?
4: அம்மா, எனக்கு ராஜா திரைப்படத்துமா நீ வர வேண்டும் எதிர்பார்த்தேன் அந்த பாடல் கொடுங்கம்மா. நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு.
3: நன்றிங்க ஐயா இணைப்பில் வந்ததுக்கு.
5: ராஜா.

0: மனசுல புதஞ்சு கிடக்கக்கூடிய நினைவுகளை மெதுவாக தட்டி எழுப்பக்கூடிய காவிய பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகத்தை நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்மோடு இணையம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்தீங்க?
1: அரியலூர் மாவட்டத்தில இருந்து கீழாறுப்பங்குறிச்சி கிராமம் இளங்கோவன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: அவள் ஒருத்தரையில இருந்து என் மனம் என்ன என்று யாருக்கு தான் தெரியும்,
0: கண்ணிலே என்ன உண்டு. பாடல் வழங்கிடலாமா? இனிப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி மேடம்.

0: கற்பனை வளமும் எழுத்தாற்றலும் உடையவரா நீங்க? அப்ப உங்களுக்கான அறிவிப்பு தாங்க இது. அகில இந்திய வானொலி தன்னோட பொது சேவை ஒலிபரப்ப தொடங்கி 90 ஆண்டுகளை வென்று நிற்குது. இந்த தருணத்துல வானொலிக்கும் நேயர்களுக்கும் இடையேயான உறவை வலுப்படுத்தும் வகையில பல முயற்சிகளை எடுத்து வருது. உங்களுக்கு எழுத்தாற்றல், கற்பனை வளம், நாடகமாக்கும் திறன் இதை ஊக்கப்படுத்தும் வகையில 15 நிமிட வானொலி நாடக போட்டிய நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி ஏற்பாடு செஞ்சிருக்கு. அறிவியல், சமூகம், வரலாறு, நகைச்சுவை ஆகிய கதைக்களங்களில் உங்க சொந்த கற்பனையில உதித்த நாடகங்களை 8 பக்கங்களுக்கு மிகாம எழுதி A4 தாளில் தட்டச்சு செஞ்சு நிலைய இயக்குனர், நாடக பிரிவு, அகில இந்திய வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற முகவரிக்கு தபால் மூலமா அனுப்பி வைங்க. நாடகங்களை அனுப்ப கடைசி நாள் இம்மாதம் 30ஆம் தேதி. தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நாடகங்கள் பதிவு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்டு ஒலிபரப்பப்படும். இதற்கான உரிய சன்மானமும் வழங்கப்படும். அகில இந்திய வானொலியோடு உங்கள் உறவும் திறமையும் வளரட்டும். உறங்கும் வேளையில் உறங்கா நினைவுகளோடு பயணிக்கும் நேரம் இது. ஞாபகம் வருது எதிர்ச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் நம்முடைய நீ மடுத்த நேயர் வணக்கம்.
1: அறிவும் வளரணும் அதுதான்டா உணர்ச்சி. நம்ம ஆசையோடு ஈன்றவளுக்கு
0: ஒளிபரப்பலாமா? நீங்களே படிச்சிருக்கீங்களா?
1: இல்லாம இல்லாமா? தெரியாம

0: காலம் கடந்த பாதைகள்ல மீண்டும் நம்மை அழைத்துச் செல்லும் காவிய பாடல்களை கேட்டு ரசிட்டு இருக்கோம் நேர்விருப்ப பாடல்களாக. ஞாபகவூர்தி நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேர் வணக்கம் ஐயா, இணைப்புல புடிச்சிட்டீங்க. யார் எங்கிருந்து?
1: பெரம்பலூர் மாவட்டம் சத்திரமலை கிராமத்துல இருந்து அமல ஸ்டீபன் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பழம் பேர் வந்து அச்சாணி, பாட்டு வந்து மாதாவின் கோவில்.
0: பாடல் வழங்கிடலாமா?
1: மணி தீபம்.
0: நன்றி மேடம்.

0: பழைய நாட்களோட சுவல்களை பாடல்கள் மூலமா இன்னும் சுமந்துகிட்டே இருக்கும். பழைய காவிய பாணங்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் ஞாபகவர்தி நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: டிவிஎஸ் டோல்கேட்ல பிரபுங்க.
0: சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: எனக்கு வந்து உத்தரவின்றி உள்ளே படத்துல இருந்து ஒரு சாங் கொடுங்க.
0: நிச்சயமா பாடல் வழங்கி எல்லாம் இணைப்பு வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ.

0: மறக்கப்பட்ட தருணங்கள் கூட ஒரு பாடலை கேட்டா மீண்டும் நினைவுக்கு வந்துடும். அப்படிப்பட்ட காவிய பாடல்களை கேட்டு வச்சுட்டு இருக்கோம் ஞாபகத்தை நிகழ்ச்சியில திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இருந்து ஒளியளவை குறைச்சு வச்சுட்டு பேசுங்க சரிங்களா?
1: நன்றி
0: மா, இணைப்புல வந்ததுக்கு உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம்.

0: ஞாபகத்தின் நிகழ்ச்சியில் நம்முடைய இணையம் நிறைவு. நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: பசவாச்சல் நந்தகோபால்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாடல் வந்துங்க உலகம் சுற்றும் வாலிபன். பாட்டு வந்துங்க பச்சை கிளி முத்துச்சரம்.
0: வழங்கிடலாமா? இனிப்பில் வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.

உள்ளங்களுக்கும் நன்றி. நேர்களே, உங்களின் நினைவிற்கு நாளை காலை 9 மணிக்கு நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த அழைப்பில் நிகழ்கலைகளும் நீர்நிலைகளும் நிகழ்கலைத்துறை உதவி பேராசிரியர் என் சரவணன் அவர்களுடன் நேரலை. நேயர்கள் இனி நமது பண்பலையில் விவித்த பாரதி நிகழ்ச்சிகளை அதிகாலை 5:45 வரை தொடர்ந்து கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள், இசைந்திருங்கள்.

நினைவுகளின் பாதையில் இசையோடு நடந்த இந்த பயணம் இங்கே நிறைவடையுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் பங்கேற்க முயற்சித்த நேர்களுக்கும் கேட்டு ரசித்தானி தன்

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய செயல்களை செஞ்சிட்டு இருக்குது. ஆனா நாம சில நேரங்கள்ல நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த எல்லா ஜீவராசிகளையும் கஷ்டப்படுத்துறோம், காயப்படுத்துறோம். நமக்கு சுத்தமான காற்றை தரக்கூடிய மரம், தாகத்தை தீர்ப்பதற்காக இயற்கையாகவே படைக்கப்பட்ட சுத்தமான குடிநீர், எவ்வளவுதான் வெயில் அடிச்சு நம்மளை கொட்டி தீர்த்தாலும் சில்லுன்னு அடிக்கக்கூடிய ஒரு இளமான ஒரு தென்றல் காற்று, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுத்தி நமக்காக நடந்துட்டு இருக்குது. ஆனா நாம நம்மளுடைய வீடுகளை அகலப்படுத்துறோம், நிறைய பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிட்டோம். தூய்மையான காற்றுக்கு எங்க விலை கொடுத்து வாங்க போறோம் தெரியல. ஏன் இன்னைக்கு திடீர்னு மனசு மயங்கும் நிகழ்ச்சிகளை இதை பத்தி பேசுறோம் தானே யோசிக்கிறீங்க? ஒன்னும் இல்லைங்க, இன்னைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினம். நாம நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இந்த இயற்கை மீது கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்துகிட்டோம் அப்படின்னா அந்த இயற்கை நம் மீது அளவுக்கு அதிகமான கருணையையும் இரக்கத்தையும் பொடிய காத்திருக்கிறது. இன்னைக்கு மனசு மயங்கும் நிகழ்ச்சி இயற்கை சம்பந்தப்பட்ட பாடல்களோடு வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:06 18 நொடியாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய பாடங்களை ஏதோ ஒரு வகையில கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் வாழணும் அப்படின்ற விஷயத்தை இயற்கை கிட்ட இருந்து நாம கத்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பெய்கின்ற மழை எல்லா நிலங்களையும் நிரப்பிவிட்டு மேடுகளில் இருந்து பள்ளத்தை நோக்கி பாய்கிறது. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கூட அப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கிட்ட கொடுத்து அவங்களுடைய பசியை ஆற்றணும் அப்படின்றது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட நம்ம இயற்கை கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், இது கூட நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் நின்று நிதானமா கேட்கறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. சோ இன்னைக்கு அதை பத்திலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அலசி பார்க்கலாம். காலையில இருந்து நம்ம நிகழ்ச்சியில நீங்க நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அடுத்ததான் நமக்காக வரக்கூடிய பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகள்ல கங்கை அமரனுடைய இசையில அதிகாரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க

11:12:42 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், இடையில் நடையில் இறைவன் தந்த கோலம், தவழ்ந்திடும் மலையருவி, பறந்து பாடும் பசுங்கிளி, நித்தம் நித்தம் நடை தத்தி பழகும் இவள் ஒரு இளங்குருவி. கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான் நான் போகும் பாதை, நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான். நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாள் இது. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விழுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டமாடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. ஜானகியனுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பிரம்மா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18:50 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. திருமணத்திலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து

சொல்லிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. இரவின் வசந்தம் வந்தது, இனிமை தென்றல் மிதந்தது, இசைக்கோளம் பண்பலையில் இதயராகம் பொழிகிறது, இன்சுவை தொகுப்போடு பாடல் முகப்புரை தேன் சுவை தருகிறது, மனசு மட்டுமா இனி மயங்கும் இது செவிகளும் மகிழ்வுற துவங்கும் சொல்லிட்டு பேஸ்புக் வீரராகவன் தனக்கே உரிய பாணியில நிகழ்ச்சிக்கு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கிலிருந்து சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லிருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. அலிநகர்லிருந்து எஸ் மகாதேவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னரிலிருந்து கலில் அகமத் வெல்கம் வெல்கம் டு த ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ஸ்ரீரங்கத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப இனிமை, ஆரம்பமாக வந்த பாடல் ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, இவள் ஒரு இளங்குருவி பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நமக்காக, அரண்மனை அன்னக்கிளி தரையில் நடப்பது நடக்குமா, பனியிலும் வெட்டவெளி வெயிலிலும் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா, குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடி செய்ய விரும்புமா, சிலு சிலு சிலுவென இங்கிருக்கும் காத்து அங்கு அடிக்குமா, பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு, வரப்பு மேடு வயலோடு பறந்து போவேன் பாரு, அதிசயமான பெண்தான் புதுசுகம் தேடி வந்தேன், கொட்டுகிற அருவியும் மெட்டுக்கட்டும் குருவியும் அடடா அதிசயம், கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம், ரத்தினங்கள் தெரிக்குது முத்துமணி ஜொலிக்குது நடந்திடும் நதியிலே, உச்சந்தர சுழலுது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கொன்னும் புரியல, கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும், அணைகள் நூறு போட்டாலும் அடங்கிடாமல் ஓதும், போதும் போதும் மும்பாட்டு புறப்பட போறேன் நிப்பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, சின்ன தம்பி படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:28. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவுடைய இசையில கூலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:33. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம். நானும் நீயும் சேர்வதால் யாருக்கு என்ன பாதகம்? யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம்? உன்னை எண்ணி வாட்டுது காதல் செய்த பாவம். கண்ணும் நெஞ்சும் என்வசம் இல்லை, என்ன செய்வது சொல்லடி முல்லை. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:38 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நாளின் சிறப்புக்கு ஏற்றவாறு பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காரு. பட்டாபுரம் மணி குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போவோமா ஒரு ஓலம் பாடலை கேட்டு ரசித்தோம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் ஒவ்வொரு பாடலும் பசுமை நிறைந்த கிராமத்தில் இருந்த உணர்வை ஏற்படுத்தியது. வழங்கிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் பிரகாஷ் ஷியாமலா கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி நிகழ்ச்சி

இணைந்திருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனோவினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலயே வரும்போது கேபிசிஆர் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்கா நீ வரலாம், அப்படிதான் நீ வரதுல வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டுல நிக்க முடியும் அப்படிங்கறது வந்து அவர் தான் சொன்னாரு.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

0: வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்ல ஏதாவது இப்போ

நேரம் 11:46 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதர் பாடுகின்ற கானமும் நீ, நீலமேகமே ஓ வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த காலம் தேடி வந்தது, மதன ராகம் பாட வந்திடு. ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும், தாயாய் நீயும் தங்கிட வேண்டும், தாவியே ஓடி வரும் காவியரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேல தாளம் கேட்க வேண்டுமே. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது என் ராசாவின் மனசுல திரைப்படத்திலிருந்து பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில அடுத்து உங்களுடைய செவிகளுக்கு வர காத்திருக்கிறது. எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ராவோட குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பொன்னடையானுடைய வரிகள்ல இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:52 12 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. சோ நேயர்களுடைய கருத்துக்கு முன்னாடி நாம கேட்க போற பாடலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனி காற்று, வினாத்தாள் போலே இங்கே கனா காணும் காலை, விடை போல அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ, ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய்ப்பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலோ, பொட்டு வைத்த ஒரு வட்டரிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. கேட்கலாம் வாங்க இதயம் படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேரம் இப்ப சரியா 11:58 நிமிடமாகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஐயப்பராஜ் இணைந்திருக்காங்க. தரைவழி ஒளிபரப்பு கேட்கிறேன், ஒழித்த பாடல்கள் ஒழிக்காமல் வெவ்வேறு பாடல்கள் சிறப்பு, இரவு முழுவதும் ஒழித்துக் கொண்டே இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது, சாங்ஸ் செலக்ஷன் சூப்பர், எக்ஸலன்ட் ஜாப் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் மனசை மயக்கின அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, பாடல்கள் எல்லாம் சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிறைவா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம். இன்பம் தரும் இயற்கை மனித வாழ்வின் வரம் இயற்கை, சுத்தமான காற்றை தரும் இயற்கை மக்களை காக்கும் ஆயுதம் இயற்கை. இதையெல்லாம் நான் சொல்லல, மகாகவி பாரதியார் சொன்ன வரிகள். இந்த கோடை காலத்தில் நம்முடைய தாகத்தை மட்டும் தீர்க்காமல் வீட்டுக்கு வெளியே சின்னதா ஒரு பாத்திரத்துல உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் தண்ணி வைங்க, மற்ற ஜீவராசிகள் வந்து குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா அதுங்க வந்து அனுபவிச்சுட்டு போகட்டும். உங்களால முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயற்கையோடு இயற்கையா மனிதர்கள் வாழ வாழ இந்த இயற்கை ஒருபொழுதும் மனிதர்களை நிராகரிக்கவே நிராகரிக்காது. அதனால நாம எந்த அளவுக்கு இயற்கை மீது அன்போடும் கரிசனத்தோடும் இருக்கிறோமோ அதைவிட பல மடங்கு அந்த இயற்கை நம்மிடம் அன்போடும் கரிசனையோடும் இருக்கிறது. அதனால இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அன்பை கொடுங்கள், அன்பையே பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கலாம், இணைந்திருங்கள் நேர்களே. உங்களிடமிருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌ

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே பந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம்.

ஒரு மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவன் பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனில்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகா ஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சி ரீதி கவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதிகௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டோம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம்.
0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை, வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:45. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:22 17 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.